அடி மீனாட்சி நீ வந்தா நீ வாசம் அடிச்சும்

புட்டேன் புள்ள முகம் தேடி வரல்லே, பாட்டெடுத்தே தாளமிட்டேன் ஓடி வரல்லே, ஆடி பார்த்து புட்டேன் புள்ள முகம் தேடி வரல்லே, பேச்சுப்படி பொங்கல் உண்ண இங்கு வரல்லே, நான் மூச்சடக்கி உன்னிடத்தில் அங்கு வருவேன். ஆத்தாடி மாரியம்மா சோறு ஆக்கி வச்சு

நேரம் அதிகாலை 5:39. ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 இசை அமுதம். ஆடி மாதம் 3வது வெள்ளிக்கிழமை. அற்புதமான இந்த மங்கள வாரத்தில் எல்லா அம்மன் கோவில்களிலும் சிறப்பான பூஜைகள் ஏற்பாடு செய்திருப்பார்கள். அம்மனின் அருள் அனைவருக்கும் கிடைக்க இந்த அதிகாலை வேளையில் அம்மனை வணங்குவோம்.

நேரம் அதிகாலை 5:44. ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 இசை அமுதம் கேட்டிருக்கோம். இன்று மாலை 4:02 ராமநாதபுரம் பாரத் ஏர் டிராவல்ஸ் வழங்கும் ஆலய தரிசனம். ஆடி வெள்ளி சிறப்பு நிகழ்ச்சியாக சிவகங்கை மாவட்டம் கொல்லங்குடி அருள்மிகு ஸ்ரீ வெட்டுடையார் காளியம்மன் திருக்கோவிலிருந்து சிறப்பு நேரலை காத்துக் கொண்டிருக்கிறது உங்களுக்காக இன்று மாலை 4:02. தொடர்ந்து கேட்கலாம் இசை அமுதம்.

0: ஆகாஷ் வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9
1: இன்று மாலை 4 மணிக்கு ஆலய தரிசனம்.
0: ஆடி வெள்ளி சிறப்பு நிகழ்ச்சியாக சிவகங்கை மாவட்டம் கொல்லங்குடி அருள்மிகு ஸ்ரீ வெட்டுடையார் காளியம்மன் திருக்கோயிலில் இருந்து சிறப்பு நேரலை
1: கேட்க தவறாதீர்கள். நிகழ்ச்சி இன்று மாலை 4 மணிக்கு நமது மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9

0: நேரம் 5:56, ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 இசை அமுதம் கேட்டுட்டு இருக்கோம். நிறைவான பாடல் உத்தமராசா படத்திற்காக.
1: Boy, boy, boy, boy, boy, boy, boy.

0: தொடர்வது செய்திச் சுருக்கம் சென்னை அஞ்சலாக.
1: வணக்கம். செய்திச் சுருக்கம் வாசிப்பவர் கோபாலகிருஷ்ணன். பழங்குடியினரின் நலன்களை பாதுகாக்க அரசு தீவிர நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருவதாக குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு கூறியுள்ளார். தேர்வு முறைகேடுகளை தடுக்க வகை செய்யும் சட்டத்திருத்த மசோதா நாடாளுமன்றத்தில் நிறைவேற்றப்பட்டுள்ளது. இந்த மசோதா நிறைவேற்றப்பட்டிருப்பது தேர்வு நடைமுறைகளை வலுப்படுத்தும் என்று பிரதமர் திரு நரேந்திரமோடி கூறியுள்ளார். துறைமுக விரிவாக்க திட்டங்களின் மூலம் சரக்கு கையாளும் திறனை மேலும் அதிகரிக்க நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக கப்பல் போக்குவரத்துத்துறை அமைச்சர் திரு சர்பானந்த சோனோவால் கூறியுள்ளார். சென்னை விமான நிலையத்தில் 2467 கோடி ரூபாய் மதிப்பில் நவீனமயமாக்கல் பணிகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக சிவில் விமான போக்குவரத்துத்துறை இணையமைச்சர் திரு முரளிதர் முகல் தெரிவித்துள்ளார். மத்திய அரசின் கல்வி உதவித்தொகை திட்டங்களின் கீழ் தமிழகத்தில் கடந்த 3 ஆண்டுகளில் ஷெட்யூல்டு வகுப்பைச் சேர்ந்த சுமார் 26 லட்சம் மாணவர்கள் பயனடைந்திருப்பதாக மத்திய சமூக நீதி மற்றும் அதிகாரமளித்தல் துறை இணையமைச்சர் திரு ராம்தாஸ் அத்வாலே கூறியுள்ளார். தமிழகத்தில் தேவைக்கேற்ப கூடுதலாக கோ ஆப்டெக்ஸ் விற்பனை நிலையங்கள் ஒதுக்கப்படும் என்று மாநில கைத்தறித்துறை அமைச்சர் திரு விஜய் பாலாஜி தெரிவித்துள்ளார். அறநிலையத்துறையில் மேற்கொள்ளப்படும் ஒப்பந்த புள்ளிகள் அனைத்தும் இனி ஆன்லைன் முறையிலேயே மேற்கொள்ளப்படும் என்று மாநில இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சர் திரு ரமேஷ் கூறியுள்ளார். செயற்கை நுண்ணறிவில் தமிழகத்தை முன்னணி மாநிலமாக உருவாக்க அரசு உறுதிபூண்டுள்ளதாக தகவல் தொழில்நுட்பத்துறை அமைச்சர் திரு குமார் கூறியுள்ளார். தமிழகத்தில் அரசு மருத்துவமனைகளில் போதிய மருத்துவர்கள் இருப்பதையும் தரமான மருந்துகள் கிடைப்பதையும் மாநில அரசு உறுதி செய்ய வேண்டும் என்று பிஜேபி மாநில தலைவர் திரு நயினா நாகேந்திரன் வலியுறுத்தியுள்ளார். தமிழகத்தில் 5 மாவட்டங்களுக்குட்பட்ட சில இடங்களில் இன்று கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. காமன்வெல்த் விளையாட்டுப் போட்டிகளில் ஈட்டியெறிதலில் இந்தியாவின் நீரஜ் சோப்ரா, ரோஹித் யாதவ் மற்றும் யஷ்வீர் சிங் இறுதிச் சுற்றுக்கு தகுதி பெற்றுள்ளனர். செய்திச் சுருக்கம் இத்துடன் நிறைவு பெற்றது.

நேரம் காலை 6:03. ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வர பண்பலை 100.9 இல் இனி கேட்கலாம் சேவை செய்திகள்.

மற்றும் பழங்குடியினர் சமூகத்தின் கலை, கலாச்சாரம் மற்றும் இலக்கியம் தொடர்பான திறனை மேம்படுத்தி உயர்த்தும் நோக்கில் ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியினர் கலை இலக்கிய மேம்பாட்டு சங்கம் இயங்குகிறது. அச்சங்கம் மூலம் 11 சிறந்த எழுத்தாளர்களின் படைப்புகளை தெரிவு செய்து அவர்களுக்கு தலா ரூபாய் 100,000 நிதி உதவினை உயர்த்திட வழங்கிட அரசால் ஆணையிடப்பட்டுள்ளது. 2025 முதல் 2026 ஆண்டிற்கான சிறந்த எழுத்தாளர்களுக்கான உதவித்தொகையினை பெற தகுதியுள்ள விண்ணப்பதாரர்கள் அதற்கான விண்ணப்பங்களை தொடர்புடைய மாவட்ட ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியினர் நல அலுவலகங்களிலும் ஆதி திராவிடர் நல ஆணையரத்திலும் வேலை நாட்களில் பெற்றுக்கொள்ளலாம். விண்ணப்பதாரர்கள் தங்களது படைப்பின் இரு நகல்களை வண்ணகல்களாகவும், அதாவது ஹார்ட் காப்பி, டிஜிட்டல் முறையிலும் உரிய படிவத்தில் பூர்த்தி செய்து வருகின்ற ஆகஸ்ட் 31 விண்ணப்பங்களை சமர்ப்பிக்க வேண்டும்.

0: நேரம் 6:05. ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 புதிய காலை. எண்ணங்கள் அழகானால் எல்லாம் அழகாய் மாறும் என்ற நச்சந்தனை வரிகளோடு மலர்கிறது. முதலாவது பாடலாக இளையராஜா இசையில் வாலி வரிகளில் மனோகுரலில் ராஜாதி ராஜா திரைப்படத்திலிருந்து.
1: சிலு சிலு வென குளிர் அடிக்குது அடிக்குது, சிறு அரும்புகள் மடல் வெடிக்குது வெடிக்குது, வனம் விட்டு வனம் வந்து மரங்கொத்தி பறவைகள் மனம் விட்டு சிரிக்கின்றன.

0: நேரம் காலை 6:10.
1: ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3, ராமேஸ்வரம் பண்பலை 100.9 மெகாஹெர்ட்ஸில் இணைத்தாலும் நல்லவை கேட்க வழங்குகிறார் முனைவர் பே. சுவாதி அவர்கள்.
2: தமிழ் இலக்கியங்கள் இலக்குடன் இருக்க வேண்டியதன் அவசியத்தை மிக அழகாக எடுத்துரைக்கின்றன. இலக்கு இல்லாத வாழ்க்கை துடுப்பு இல்லாத படகு போன்றது என்று கூறுவர். இலக்கு என்பது வெறும் ஆசை அல்ல, அது நம் வாழ்க்கைக்கு திசை காட்டும் கலங்கரை விளக்கமாகும். இலக்குடன் வாழ்பவர்களே சாதனையாளர்களாக உருவாகின்றனர். உலக பொதுமறையான திருக்குறளில் திருவள்ளுவர் முயற்சியின் பெருமையை பற்றி இவ்வாறு கூறுகின்றார். தெய்வத்தான் ஆகாது எனினும் முயற்சி தன் மெய்வருத்த கூலி தரும். இந்த குறள் வெற்றி என்பது வெறும் அதிர்ஷ்டத்தால் கிடைப்பதில்லை, தொடர்ந்து முயற்சி செய்தால் அதன் பலன் நிச்சயமாக கிடைக்கும் என்பதை உணர்த்துகின்றது. எனவே இலக்கை அடைய முயற்சியே முதல் படியாகும். அதேபோல ஔவையார் தனது ஆத்திச்சூடியில் ஊக்கமது கைவிடேல் என்று அறிவுறுத்துகின்றார். வாழ்க்கையில் எத்தனை தடைகள் வந்தாலும் மனம் தளராமல் தொடர்ந்து முன்னேற வேண்டும் என்பதே அதன் பொருள். தோல்வி என்பது முடிவு அல்ல, அது வெற்றிக்கான பயிற்சி என்பதை நாம் உணர வேண்டும். மகாகவி பாரதியார் தனது கவிதைகள் மூலம் தன்னம்பிக்கையையும் உயர்ந்த எண்ணங்களையும் விதைக்கின்றார். எண்ணிய முடிதல் வேண்டும் என்ற அவரது கருத்து நாம் நினைத்த உயர்ந்த இலக்கை உறுதியுடன் செயல்பட்டால் நிச்சயமாக அடைய முடியும் என்ற நம்பிக்கையை அளிக்கின்றது. பாரதியார் கனவு காண சொன்னதோடு மட்டும் அல்லாமல் அந்த கனவை நனவாக்க உழைக்கவும் கற்றுக் கொடுக்கின்றார். வாழ்க்கையில் மருத்துவர், ஆசிரியர், விஞ்ஞானி, விவசாயி, தொழிலதிபர், கலைஞர் அல்லது சமூக சேவகர் என எந்த துறையை தேர்ந்தெடுத்தாலும் அதில் சிறந்து விளங்க வேண்டும் என்ற உயர்ந்த இலக்கு அவசியம். இலக்கு தெளிவாக இருந்தால் நேரத்தை வீணாக்காமல் திட்டமிட்டு செயல்பட முடியும். ஒவ்வொரு நாளும் சிறிய முயற்சிகளை மேற்கொண்டால் அவை நாளடைவில் பெரிய சாதனைகளாக மாறும். இலக்கை அடையும் பாதையில் சோதனைகளும் தோல்விகளும் வருவது இயல்பு. ஆனால் அந்த தோல்விகளை கண்டு துவண்டு விடாமல் அவற்றிலிருந்து பாடம் கற்றுக்கொண்டு மீண்டும் எழுபவர்களே வரலாறு படைக்கின்றனர். விதைக்கப்பட்ட விதை இருளை தாண்டி முளைத்து மரமாக வளர்வது போல மனிதனும் சவால்களை வென்று வளர வேண்டும். இன்றைய மாணவர்கள் அனைவரும் தங்களுக்கான ஓர் உயர்ந்த இலக்கை நிர்ணயிக்க வேண்டும். தினமும் சிறிது நேரமாவது அதற்காக உழைக்க வேண்டும். ஒழுக்கம், விடாமுயற்சி, நேர மேலாண்மை, தன்னம்பிக்கை ஆகிய 4 தூண்களே வெற்றியின் அடித்தளமாகும். நல்ல நண்பர்கள், நல்ல புத்தகங்கள் மற்றும் நல்ல பழக்க வழக்கங்கள் நம்மை இலக்கை நோக்கி அழைத்து செல்லும். எனவே நண்பர்களே, வாழ்க்கையில் உயர வேண்டும் என்றால் முதலில் உயர்ந்த இலக்கை தேர்ந்தெடுங்கள். அந்த இலக்கை அடைய தினமும் முயற்சி செய்யுங்கள். தடைகள் வந்தாலும் மனம் தளராதீர்கள். இலக்கியங்கள் நமக்கு கற்றுக் கொடுக்கும் வழியில் ஒழுக்கத்துடனும் உழைப்புடனும் முன்னேறினால் வெற்றி நிச்சயம் நம்மை தேடி வரும். இலக்கை நிர்ணயிப்போம், முயற்சியை தொடர்வோம், வெற்றியை பெறுவோம்.
1: இணைத்தானும் நல்லவை கேட்க வழங்கினார் முனைவர் பே. சுவாதி அவர்கள்.

0: ஒரு காபி போடு. உன் கடையில காபி குடிச்சா குடிச்ச மாதிரி இருக்குது.
1: ஆமாண்ணே, காபி டே காபி பவுடர்ல போடுறேன்ல, அதான் காபி சூப்பரா இருக்கு.
2: காபி டே காபி பவுடர் வாங்க முரளி காபி டேக்கு வாங்க. சேதுபதி பள்ளி HDFC பேங்க் சிக்னல் அருகில் மதுரை. இப்போது வாடிக்கையாளர்களின் விருப்பத்திற்கு ஏற்ப டோர் டெலிவரி செய்யப்படுகிறது.
0: ராணி, விசேஷத்தை கிளம்பலையா?
3: நான் வரலங்க. காலையில எந்திரிச்சாலே கைகாலாம் நீட்டி மடக்க முடியல, வலிக்குதுங்க.
0: ராணி, இது சாதாரண வழியா இருக்கலாம், இல்ல முடக்குவாதமா கூட இருக்கலாம். எதுவா இருந்தாலும் தீர்வு இருக்குல்ல. அண்ணா நகர் நலன் மருத்துவமனைக்கு ஒரு 8 போயிட்டு வந்துருவோம்.
3: நலன் கை மற்றும் எலும்பு சிறப்பு மருத்துவமனை, வேளாங்கண்ணி சர்ச்சை அருகில், அண்ணா நகர், மதுரை.

நேரம் காலை 6:15:24. ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வர பண்பலை 100.9 புதிய காலையில் ஹாரிஸ் ஜெயராஜ் இசையில் நா முத்துக்குமார் வரிகளில் பென்னிடையாள் குரலில் ஆதவன் திரைப்படத்திலிருந்து இது.

0: நாளின் சிறப்பு. ஜூலை 31 தேதிக்கான இந்நாளின் சிறப்பு. 1790 ஆண்டு முதலாவது அமெரிக்க காப்புரிமம் பொட்டாஸ் செயல்முறைக்காக சாமுவேல் ஹாப்கின்ஸ் அவர்களுக்கு வழங்கப்பட்டது.
1: 1865 ஆண்டு உலகின் முதலாவது குற்றகல ரயில் சேவை, அதாவது தண்டவாளங்களுக்கு இடையே உள்ள அகலத்தை விட குறைவாக இருக்கும், இது ஆஸ்திரேலியாவில் உள்ள குயின்ஸ்லாண்ட் என்னும் மாநிலத்தில் ஆரம்பிக்கப்பட்டது.
0: இந்திய கார்ட்டூன் வரைவாளர் கே சங்கர் பிள்ளை அவர்களின் பிறந்த தினம் இன்று ஆண்டு 1902. 1954 ஆண்டு இதே நாளான ஜூலை 31 தேதி அன்றுதான் ஆடிடோ டெசியோ என்பவரின் தலைமையிலான இத்தாலிய குழு K2 என்ற கொடுமுடியை எட்டியது, உலகின் மிகப்பெரிய இரண்டாவது சிகரமாகும்.
1: 1964 ஆண்டு சந்திரனின் மிக அருகில் எடுக்கப்பட்ட படங்களை ரேஞ்சர் 7 விண்கலம் பூமிக்கு அனுப்பியது. அப்பலோ 15 விண்வெளி வீரர்கள் லூனார் தரையுளவியை சந்திரனில் செலுத்தி சாதனை புரிந்த ஆண்டு 1971.
0: 1992 ஆண்டு இதே நாளான ஜூலை 31 தேதி அன்றுதான் ஜார்ஜியா நாடு ஐக்கிய நாடுகளுடன் இணைந்தது.
1: தமிழக கவிஞர் எழுத்தாளர் அரங்க சீனிவாசன் அவர்களின் நினைவு தினம் இன்று, ஆண்டு 1996.
0: 2012 ஆண்டு இதே நாள்லதான் மைக்கேல் ஃப்ரெட் பெல்ஸ் அமெரிக்காவை சேர்ந்த நீச்சல் வீரர் ஒலிம்பிக் போட்டியில் அதிக அளவு பதக்கங்களை பெற்று சாதனை செய்தார்.
2: ஒலித்தது இந்நாளின் சிறப்பு.

நேரம் காலை 6:22. இனி கேட்கலாம் நிகழ்ச்சியும் நேரமுமாய். இதனைத் தொடர்ந்து 6:30 இயற்கை இன்பம் சூழல் சிந்தனை எழுதி வழங்குபவர் எஸ் நமசிவாயம் அவர்கள். 6:35 ஒரு சொல் கேளீர் என்று ஒரு செய்தி அறிவிப்புகள். இதனைத் தொடர்ந்து மரவள்ளி கிழங்கு சாகுபடி. மதுரை மாவட்டம் திருப்பரங்குன்றம் வட்டம் வேடர்புளியங்குளம் விவசாயி சகாதேவன் அவர்கள் வழங்கும் தகவல்கள் கேட்கலாம். 6:55 பூந்தளிர். ஏழு மணிக்கு பிரேக்ஃபாஸ்ட் ஷோ பொய்கை பூக்கள். இதில் காந்தி அஞ்சலி பகுதி 57 கேட்கலாம். 7:25 ஸ்ரீ பாலகோபாலன் ஜுவல்லரி மார்ட் வழங்கும் ஆலய அற்புதங்கள். சென்னை குரோம்பேட்டை ஸ்ரீ தேவி கருமாரியம்மன் கோவில் பற்றிய தகவல்கள் கேட்கலாம். வழங்குபவர் பரமக்குடி மீ சீனிவாசன் அவர்கள். 7:30 ஸ்காட்லாந்து கிளாஸ்கோவில் நடைபெற்றுக் கொண்டிருக்கும் 2026 காமன்வெல்த் போட்டிகள் பற்றிய தினசன நிலவரம் டெல்லி அஞ்சலாக கேட்கலாம். 7:45 பிரேக்ஃபாஸ்ட் ஷோ பொய்கை பூக்கள். 8:00 செய்தி சுருக்கம் சென்னை அஞ்சலாக கேட்கலாம். 8:02 பாட்டு வேணுமா ராமநாதபுரம் மாவட்ட நேயர்களின் விருப்பப்பாடலாக அமையும். 8:50 சைபால் என்று ஒரு தகவல் வழங்கியவர் தென்கட்சிக்கோ சுவாமிநாதன் அவர்கள். 8:55 திர இசை. ஒன்பது மணிக்கு செய்தி சுருக்கம் சென்னை அஞ்சலாக கேட்கலாம். 9:02 ட்ரை டைம் பீட்ஸ் காத்திருக்க நேரமில்லை. 10:00 செய்தி சுருக்கம் சென்னை அஞ்சலாக. 10:02 விருப்ப கானங்கள். இதில் என் விருப்பமாக

அமையும். 10:30 ஒரு வட பாடல்கள். ஜீன்ஸ் திரைப்படத்திலிருந்து பாடல்கள் கேட்கலாம். நண்பகல் 11 செய்திச் சுருக்கம். 12:02 கண்ணாடி மாளிகை. முதியோர் நலன் குறித்த சித்த மருத்துவர் பாலகுரு அவர்களுடன் நேர்முகம். உடன் உரையாடுகிறார் கே. சோமனா அவர்கள்.

பிற்பகல் 12 மணிக்கு செய்தி சுருக்கம் சென்னை அஞ்சலகம். 12:02 சிநேகிதியே. 1 மணிக்கு வசந்த கணங்கள். 1:55 பாரதியார் பாடல். 2 மணிக்கு தெம்மாங்கு பாட்டு. 2:55 வானிலை அறிக்கை சென்னை அஞ்சலகம். 3 மணிக்கு செய்தி சுருக்கம் சென்னை அஞ்சலகம். 3:02 NCERT வழங்கும் விளம்பரதாரன் நிகழ்ச்சி. 3:32 வசந்தன் கோ வழங்கும் மெல்லவரும் பாட்டு. 4:00 ராமநாதபுரம் பாரத் ஏர் டிராவல்ஸ் வழங்கும் ஆலய தரிசனம். ஆடி வெள்ளி சிறப்பு நிகழ்ச்சி. சிவகங்கை மாவட்டம் கொல்லங்குடி அருள்மிகு ஸ்ரீ வெட்டுடையார் காளியம்மன் திருக்கோவிலிருந்து சிறப்பு நேரலை. 5:00 செய்தி சுருக்கம் சென்னை அஞ்சலாக. 5:02 அருள்மிகு ஸ்ரீ மாரியம்மன் திருக்கோவில் ரிசர்வ் லைன் கலையரங்கத்தில் மதுரை மண்டல கலை பண்பாட்டு மையத்தின் சார்பாக உலக நாட்டிய தினத்தை முன்னிட்டு சிறப்பு நேரலை. செய்தி சுருக்கம் சென்னை அஞ்சலாக. 6:02 சேவை செய்திகள். 6:05 விளக்கேற்றும் வேலை. 6:25 நிகழ்ச்சியும் நேரமும். 6:30 அந்திப்பூக்கள். 7:00 பாட்டு இது ஹிட்டு. செய்தி அறிக்கை சென்னை அஞ்சலாக. 8:05 பட்டாம்பூச்சிகள். 8:30 இலக்கிய உலா. தம்பிரான் தோழரின் தோழர் சிறப்புரை வழங்குபவர் அ கணேசன் அவர்கள். 9:00 காற்றில் விரியும் கடிதமலர்கள். 10:00 பட்டுச்சிறகு. 10:59 ராமேஸ்வர பண்பலை 100.9 MHz ஒளிபரப்பு நிறைவு பெறும். 11:00 நிகழ்ச்சியும் நேரமும். 11:05 தேனும் பாலும். 12:00 முதல் 4:45 வரை FM விவித் பாரதி தமிழ் 102.3 MHz சென்னை நிகழ்ச்சிகளை கேட்டு இணைந்திருங்கள். இதுவரை கேட்டீர்கள் இன்றைய நிகழ்ச்சிகள் குறித்த நிகழ்ச்சியும் நேரமுமாய். புதிய காலை நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கோம். அடுத்த பாடலாக சந்தோஷ் நாராயணன் இசையில் மதன் கார்கி வரிகளில் அனிருத் மற்றும் தினேஷ் கனகரத்னம் குரலில் மனிதன் திரைப்படத்திலிருந்து இதோ.

0: மீனாட்சி பிரமாதம்.
1: என்னண்ணா சொல்றேன்,
0: இன்றைக்கு காஃபி பிரமாதம்.
1: இது காஃபி டே காஃபினா ஆல்வேஸ் பிரமாதம்.
0: காஃபி டே காஃபி பவுடர், காஃபி டே காஃபி பவுடர் வாங்க முரளி காஃபி டேக்கு வாங்க. சேதுபதி பள்ளி, HDFC பேங்க் சிக்னல் அருகில், மதுரை. வாடிக்கையாளர்கள் விருப்பத்திற்கேற்ப ஃப்ரீ டோர் டெலிவரி செய்யப்படுகிறது. என்ன மாதிரி ஒரே யோசனையா இருக்க?
2: இல்லனே, கையில் அடிபட்டு ரொம்பலாச்சு, என்ன பண்றதுன்னே தெரியல.
0: இதுக்கா யோசிச்சுட்டு இருக்க? அண்ணா நகர் நலன் மருத்துவமனைக்கு போப்பா. அடிபட்ட உடனாலும் சரி, இல்ல ரொம்ப நாள் ஆகி வைத்தியம் பாக்கலனாலும் சரி, அங்க போய் ஒரு தடவை பார்த்தா சரியா இருப்பா.
3: நலன் கை மற்றும் எலும்பு சிறப்பு மருத்துவமனை, வேளாங்கண்ணி சர்ச் அருகில், அண்ணா நகர், மதுரை.
4: நேரம் காலை 6:31.
5: இயற்கை இன்பம் சூழல் சிந்தனை வழங்குபவர் எஸ் நமச்சிவாயம் அவர்கள்.
6: வருமுன் காப்பதே சிறந்த மருத்துவம் என்ற பழமொழி நமக்கெல்லாம் தெரியும். நோய் வந்த பிறகு சிகிச்சை பெறுவதை விட நோய் வராமல் தடுப்பதே சிறந்த வழி. அந்த தடுப்பு முறைகளில் மிகவும் பயனுள்ளதும் அறிவியல் உலகின் மிகச்சிறந்த சாதனைகள் ஒன்றுமான தடுப்பூசியாகும். ஒரு காலத்தில் சின்னம்மை, போலியோ, தட்டம்மை, பெரியம்மை, டிப்தீரியா, கக்குவான் இருமல், காசநோய் போன்ற பல நோய்கள் ஆயிரக்கணக்கான மக்களின் உயிரை பறித்தன. காலரா போன்ற நோய்கள் மனித குலத்தில் ஒரு குறிப்பிட்ட சதவீத மக்களின் உயிரையே காலி செய்துவிட்டன. பல குழந்தைகள் நிரந்தர உடல் ஊனமுற்றனர். இன்று அவற்றில் பல நோய்களை கட்டுப்படுத்தியும் உலகிலிருந்து சில நோய்களை ஒழித்ததில் தடுப்பூசிகளின் பங்கு மிக முக்கிய பங்காகும். முதலில் தடுப்பூசி என்றால் என்ன? தடுப்பூசி என்பது உடலின் நோய் எதிர்ப்பு சக்தியை முன்கூட்டியே உருவாக்க உதவும் மருத்துவ தயாரிப்பாகும். குறிப்பிட்ட நோயை ஏற்படுத்தும் கிருமியின் பலவீனம் ப்படுத்தப்பட்ட அல்லது செயலிழக்க செய்யப்பட்ட வடிவம் அல்லது அதன் ஒரு பகுதி அல்லது அதனை போன்ற பாதுகாப்பான கூறுகள் தடுப்பூசியில் இருக்கும். அவை உடலுக்குள் செலுத்தப்படும் போது உடல் எதிர்ப்பு அணுக்களை உருவாக்கி எதிர்காலத்தில் அந்த நோய்க்கிருமி தாக்கினாலும் அதை எதிர்த்து பாதுகாக்க தயாராக இருக்கும். எளிமையாக சொன்னால் தடுப்பூசி என்பது நம் உடலுக்கான ஒரு முன்பயிற்சி. போருக்கு முன் வீரர்கள் பயிற்சி அளிப்பது போல, ஒரு ஒத்திகை மேற்கொள்வது போல நோயை எதிர்கொள்ள நம் உடலையும் அது தயார்படுத்துகிறது. தடுப்பூசியின் வரலாறு என்ன? பல நூற்றாண்டுகளாக மனிதர்கள் தொற்று நோய்களால் பெரிதும் பாதிக்கப்பட்டன. மத்திய காலத்தில் ஐரோப்பாவில் பிளேக் நோய்களால் மனிதர்கள் பெருமளவில் மாண்டனர். பின்னர் அறிவியல் வளர்ச்சியால் தடுப்பூசிகள் கண்டுபிடிக்கப்பட்டன. அதன் பிறகு உலக அளவில் நோய்களின் தாக்கம் கணிசமாக குறைந்தது. தடுப்பூசியை முதன் முதலில் கண்டறிந்து செயல்படுத்தியவர் எட்வர்ட் ஜென்னர் ஆவார். இன்று உலகம் முழுவதும் கோடிக்கணக்கான உயிர்களை காப்பாற்றும் மருத்துவ சாதனைகளில் தடுப்பூசிக்கு மிக முக்கியமான இடம் உண்டு. தடுப்பூசி ஏன் அவசியம்? தடுப்பூசி செலுத்துவதன் மூலம் கொடிய நோய் தொற்று நோய்களை எதிர்காலத்தில் வராமல் தடுக்க முடியும். குழந்தைகளின் உயிர்களை பாதுகாக்க முடியும். எதிர்காலத்தில் நோய் தொற்று ஏற்பட்டு நோய் பரவுதலை குறைக்க முடியும். மருத்துவ செலவுகளை குறைக்க முடியும். குடும்பங்களையும் சமூகத்தையும் பாதுகாக்க முடியும். சில நோய்களை முற்றிலும் ஒழிக்க முடியும். குழந்தை ஆரோக்கியமாக வளர வேண்டுமெனில் சத்தான உணவு, தூய்மையான சூழல், அன்பான பராமரிப்பு ஆகியவற்றுடன் சரியான நேரத்தில் தடுப்பூசியும் அவசியம்.

0: குழந்தைகளுக்கான தடுப்பூசியின் முக்கியத்துவம். பிறந்த நாளிலிருந்து குழந்தைகளுக்கு பல்வேறு தடுப்பூசிகள் அளிக்கப்படுகின்றன. அவை காசநோயை தடுக்கும் தடுப்பூசி, போலியோ தடுப்பூசி, ஹெப்படைட்டிஸ் பி தடுப்பூசி, டிப்திரியா, கக்குவான் இருமல், டெட்டன்ஸ் தடுப்பூசி, தட்டம்மை மற்றும் ரூபல்லா தடுப்பூசி. மேலும் தேசிய தடுப்பூசி அட்டவணையில் பரிந்துரைக்கப்படும் பிற தடுப்பூசிகள். இந்த தடுப்பூசிகள் அனைத்தும் குழந்தைகளின் எதிர்கால ஆரோக்கியத்திற்கு வலுவான அடித்தளமாக அமைகின்றன. பெரியவர்களுக்கு தடுப்பூசி தேவையா? ஆம், தடுப்பூசி என்பது குழந்தைகளுக்கு மட்டுமல்ல, சில தடுப்பூசிகள் பெரியவர்களுக்கு, வயது வந்த பருவ மகளிருக்கு, முதியவர்களுக்கு, நீரிழிவு மற்றும் இதய நோய் போன்ற நீண்டகால நோய்கள் உள்ளவர்களுக்கும், மருத்துவ பணியாளர்களுக்கும், குறிப்பிட்ட சில மூன்றாம் உலக நாடுகளுக்கும் மற்றும் வளர்ச்சியடைந்த நாடுகளுக்கு பயணம் செய்பவர்களுக்கும் மிக அவசியமான ஒன்றாகவே உள்ளது. தேவையான தடுப்பூசிகள் குறித்து மருத்துவரின் ஆலோசனையை பெறுவதும் நல்லது. ஆகவே தடுப்பூசி போடுவோம், தொற்று நோய்களை தடுப்போம், ஆரோக்கியமான இந்திய சமுதாயத்தை உருவாக்குவோம்.
1: நேயர்கள் இதுவரை கேட்டது இயற்கை இன்பம், சூழல் சிந்தனை. வழங்கியவர் எஸ் நமச்சிவாயம் அவர்கள்.

0: நேரம் காலை 6:36 இன்று பராபவரிடம் ஆடி மாதம் 15 வெள்ளிக்கிழமை. அன்பார்ந்த உழவர்களே, நேயர்களே, இன்று உங்களுக்காக ஒழிக்கவிருப்பது ஒரு சொல் கேளீர் என்று ஒரு செய்தி.
1: அன்பார்ந்த விவசாய பெருமக்களே, பிரதம மந்திரி பயிர் காப்பீட்டு திட்டம் 2016 முதல் தமிழகத்தில் செயல்படுத்தப்பட்டு வருகிறது. விருதுநகர் மாவட்டத்தில் இந்த ஆண்டு, அதாவது 2026 முதல் 2027 வரை ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா ஜெனரல் இன்சூரன்ஸ் கம்பெனி லிமிடெட் மூலம் பயிர் காப்பீடு திட்டம் செயல்படுத்தப்பட்டுள்ளது. வேளாண் பயிர்களுக்கு பயிர் காப்பீடு கட்டணமாக ஏக்கருக்கு மக்காச்சோளம் பயிருக்கு ₹466, சோளம் பயிருக்கு 192, பாசிப்பயிறு உளுந்து பயிர்களுக்கு ₹370, பருத்தி பயிருக்கு ₹409, நிலக்கடலை பயிருக்கு ₹431 என நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. எனவே 2026-27 ஆண்டின் நடப்பு காரிஃப் பருவத்தில் பயிர் காப்பீடு பதிவு செய்ய நிலக்கடலை பயிருக்கு August 31, உளுந்து, பாசிப்பயிறு, சோளம் மற்றும் பருத்தி வகைகளுக்கு September 16, மக்காச்சோளம் பயிருக்கு September 30 வரையிலும் காப்பீடு செய்ய கடைசி நாளாக அறிவிக்கப்பட்டுள்ளது. அதனால் விவசாயிகள் இத்திட்டத்தின் கீழ் பதிவு செய்யும் போது முன்மொழிவு விண்ணப்பத்துடன் பதிவு விண்ணப்பம், கிராம நிர்வாக அலுவலர் வழங்கும் அடங்கல் மற்றும் விதைப்பு அறிக்கை, வங்கி கணக்கு புத்தகத்தின் முதல் பக்க நகல், ஆதார் அட்டை நகல் ஆகியவற்றையும் இணைத்து கட்டண தொகையை செலுத்திய பின் அதற்கான ரசீதையும் பொது சேவை மையங்களிலும், தொடக்க வேளாண்மை கூட்டுறவு சங்கங்களிலும், வங்கிகளிலும் பெற்றுக்கொள்ளலாம். இதன் மூலம் விவசாயிகள் எதிர்பாராமல் ஏற்படும் இயற்கை பேரிடர்களையும், பூச்சி நோய் தாக்குதலால் ஏற்படும் இழப்புகள் உள்ளிட்ட பல்வேறு காரணிகளை கருத்தில் கொண்டு தங்களது பயிர்களுக்கான காப்பீடை அருகிலுள்ள பொது சேவை மையங்களிலோ, தொடக்க வேளாண்மை கூட்டுறவு சங்கங்களிலோ அல்லது தேசிய மயமாக்கப்பட்ட வங்கிகளிலோ உரிய காப்பீடு கட்டணம் செலுத்தி தங்களது பயிர்களை காப்பீடு செய்து பயனடையலாம் என விருதுநகர் மாவட்ட ஆட்சித்தலைவர் தெரிவிக்கிறார். இந்திய மத்திய அரசிடமிருந்து வந்திருக்கக்கூடிய முக்கிய அறிவிப்பு. பாராகுவா டைக்ளோரைட் களைக்கொல்லி மருந்தை உற்பத்தி, இறக்குமதி, விற்பனை, விநியோகம் மற்றும் பயன்படுத்துதல் ஆகியவற்றுக்கு தடை விதிக்க மத்திய அரசு வரைவு அறிவிப்பு வெளியிட்டுள்ளது. மிகவும் நச்சுத்தன்மை கொண்ட இரசாயனமாகவும், விழுங்கினால் கடுமையான நச்சுத்தாக்கம் உயிரிழப்பை ஏற்படுத்துவதாலும், இதற்கு குறிப்பிட்ட எதிர்மருந்து இல்லாததாலும், மண், நீர் மற்றும் சுற்றுச்சூழலை தீவிரமாக பாதிப்பதாலும் பாராகுவாட் டைக்ளோரைட் களைக்கொல்லி மருந்திற்கு மத்திய அரசு தடை விதித்துள்ளது. தொழிற்சாலைகள், நீர்நிலைகள், போக்குவரத்து, சந்தை

0: பகுதிகள், தொழிலாளர்கள் இருக்கக்கூடிய இடங்கள் மற்றும் பொதுமக்கள் பயன்படுத்தும் பகுதிகளில் இந்த பாராகுவா டைக்ளோரைட் மண், நீர், உணவு ஆகியவற்றை மாசுபடுத்தி நீண்ட கால பாதிப்பை ஏற்படுத்துகிறது. பாராகுவா டைக்ளோரைட் களைக்கொல்லி மருந்தின் உற்பத்தி, இறக்குமதி, விற்பனை, விநியோகம் மற்றும் பயன்பாடு தடை செய்யப்பட்டுள்ளது. தடையை மீறுபவர்கள் மீது 1968 பூச்சிக்கொல்லி சட்டத்தின்படி 3 வரை சிறை தண்டனை அல்லது அபராதம் விதிக்கப்படும். பாதுகாப்பான மாற்று களைக்கொல்லி மருந்துகளை பயன்படுத்துமாறு மத்திய அரசு கேட்டுக்கொள்கிறது. இதனால் பாராகுவாட்டின் ஆபத்துகளை அறிந்து மீதமுள்ள இருப்புகளை பாதுகாப்பாக அகற்றுமாறும் ஜூலை 30 பண்ணைகள் மற்றும் கிடங்குகளை உள்ள பாராகுவாட் இருப்புகளை அகற்றுமாறும் பாதுகாப்பான மாற்று மருந்துகளை பயன்படுத்துமாறும் அரசு வழிகாட்டுதல்களை பின்பற்றுமாறும் அறிவுறுத்தப்படுகிறது. இதனால் விவசாயம் மற்றும் விவசாயிகள் நலத்துறையில் பாராகுவாட் டைக்ளோரைட் களைக்கொல்லி மருந்தை உற்பத்தி, இறக்குமதி, விற்பனை, விநியோகம் மற்றும் பயன்படுத்துதல் ஆகியவற்றுக்கு மத்திய அரசு தடை விதித்துள்ளது. இன்று ஒரு செய்தி. இன்று ஒரு செய்தியில் மரவள்ளிக்கிழங்கு சாகுபடி குறித்து மதுரை மாவட்டம் திருப்பரங்குன்றம் வட்டம் வேடர் புளியங்குளம் விவசாயி சகாதேவன் அவர்கள் வழங்கும் தகவல்கள் கேட்கலாம்.
1: மரவள்ளிக்கிழங்கு வந்து குச்சியில தான் வந்து அதிகமாக கண்டு வர வைக்க முடியும். குச்சி தான் பயிரிட்டோம். பயிரிடுறதுக்கு முன்னாடி வந்து விவசாயம் வந்து நல்லா உழுவணும். நல்லா மண்ணை வந்து நல்லா கிளறி விடணும். கிளறி விட்டுட்டு கொஞ்சம் வந்து ஆட்டு சாணம், கொஞ்சம் மாட்டு சாணம் வந்து போட்டோம்னா கொஞ்சம் உரமா இருக்கும். அதை போட்டதுக்கு அப்புறம் ராமக்கரை சொல்லுவாங்க, அதாவது வெங்காயத்தை கரை போடுவாங்க பார்த்தீங்களா, அந்த மாதிரி பெரிய ஒரு கரையை ஒட்டி ஒட்டி கரை போடுவாங்க. அந்த மாதிரி கரை போட்டு அந்த கரையில ஊண்ணும் அப்படின்னா அதுல வந்து கிழங்கு வந்து நல்லா வைக்கும். மட்டமா மண் தரையில சாதாரண தரையில ஊண்ணும் அப்படின்னா கிழங்கு அதிகமா வராது. கரை போட்டு அந்த கரையில ஊண்ணமாக்கும் நல்லா கிழங்கு வைக்கும். அந்த கப்ப கிழங்கு பயிரிடும் போதெல்லாம் வந்து அதிகமும் செலவு கம்மி தான். அதிகமா மருந்து அடிக்கணும், கெமிக்கல் மருந்து அடிக்கணும் அவசியம் கிடையாது. கண்டு வச்ச பிறகு உரம் அடிக்கணும்னு அவசியம் கிடையாது. முத முத வந்து நல்லா மண்ணை கிளறி விட்டு கரையை போட்டு கொஞ்சம் ஆட்டு சாணம் மாட்டு சாணம் போட்டு போட்டோம் அப்படின்னா கண்டு குச்சி ஊண்டினா நல்லா இருக்கும். கிட்டத்தட்ட ஒரு 5-6 பாத்தீங்க வச்சுக்கலாம், நல்லா செடி ஒரு 5 வரைக்கும் வளர்ந்துடும். வளர்ந்துச்சு அப்படின்னா அப்போ திருவிட செடியை பிடுங்கணும் அப்படின்னா அதுல வந்து எப்படியா ஒரு 5-6 கிழங்கு வரைக்கும் வரும். செடி பிடுங்கணும் அப்படின்னா ஒரு 8 வந்து 10 வரும் ஒரு செடிக்கு வரும். நல்லா விளைச்சல் வளர்ந்துச்சு. சீக்கும் கிடையாது, நல்லா சூப்பர் தெளிவா இருந்துச்சு. என்ன ஒண்ணு லாபம் கம்மியா இருக்குது இல்ல அப்படின்னா வாங்கிட்டோம் அப்படின்னா நேரா வந்து நம்ம வியாபாரம் பார்க்கணும். சோ வேற பார்க்க முடியல அப்படின்னா நம்ம வியாபாரம் குடுக்கிற மாதிரி இருக்குது. மக்கள்கிட்ட கொடுத்தோம் அப்படின்னா ஒரு 30-40 வரைக்கும் நம்ம கொடுக்கலாம். ஆனா வந்து முடியாத பட்சத்துக்கு வியாபாரிட்ட கொடுக்கற மாதிரி இருக்குது. அது வந்து லாபம் கொஞ்சம் கம்மியா கிடைச்சதுனால ரொம்ப கஷ்டப்பட்டோம் அந்த செடிக்கு. மற்றபடி வந்து பெரிய அளவுக்குலாம் செலவு ஒன்றும் கிடையாது. ஒரு 6 வரைக்கும் நிலத்துல வச்சு நம்ம பராமரிக்கணும். தண்ணி சரியா விட்டு பராமரிச்சா போதும். சூப்பரா வந்து விளைச்சல் விளைஞ்சிச்சு. எங்க ஊரை பொறுத்த வரைக்கும் விவசாய நிலம் வந்து மண்ணு நல்லா இருக்கும். எந்த விவசாயம் பார்த்தாலுமே சூப்பரா இருக்கும். தண்ணி வந்து தட்டுப்பாடு கிடையாது, நல்லா தண்ணி இருக்கும். அதிகமா வந்து எங்க ஊர்ல வந்து விவசாயம் பண்ற பார்த்து வச்சுக்க மல்லிகைப்பூ அதிகமா பண்ணுவாங்க. அடுத்து வந்து இந்த மாரியா கொய்யா, பிச்சிப்பூ, முல்லைப்பூ, நெல் அதிகமா பயிரிடுவாங்க. அடுத்து வந்து பருத்தி எங்க ஊர்ல பயிரிடுவாங்க. மழை டயத்துல குச்சி உண்டிடலாம். கொஞ்சம் வெயில் காலத்துல வந்து சொன்னா நல்லா விளைச்சல கொடுக்கும். வெயில் வச்சுக்கலாம், நல்லா செடி வளர்ச்சி வளரும், கிழங்கு நல்லா வச்சிருக்கும். தண்ணியும் அதிகமா தேவை கிடையாது. நம்ம வந்து 1-10 ஒரு தண்ணி விட்டாவே போதும். டெய்லியும் தண்ணி விட்டு அவசியம் இல்லை. தண்ணி விட்டாவே வந்து கிழங்கு வந்து ஒரு நீர் சத்து மாரி ஆயிரும். காய் நல்லா பெருசா இருக்கும், ஆனா வந்து டேஸ்ட் கொடுக்காது. அது நீர் சத்து கலந்த மாரியா காய் வந்து சதசதன் ஆயிடும். அதனால வந்து அதிகமா தண்ணி விடணும்னு அவசியம் கிடையாது. 10 ஒரு தண்ணி விடுவோம். முடிஞ்சவங்க நல்லா விளைச்சல் விளைஞ்சா அப்படின்னா 5 6 வந்து நம்ம பயிரிட்டலாம். அதுக்கு முன்பே வந்து காய் வச்சுதான் இருக்கும். 3-4 காய் வச்சிடும். ஆனா வந்து அதிகமா வேக்காடு கொடுக்காது, டேஸ்ட் இருக்காது. அதனால வந்து கிட்டத்தட்ட ஒரு குறைஞ்சது ஒரு 5 இருக்கணும். அப்பதான் வந்து காய் விளைச்சல் இருக்கும். 5-6 வரைக்கும் சிறந்து பறிச்சோம்னா நல்லா விளைச்சல் போய் நல்லா காய் நல்லா டேஸ்டா இருக்கும். விவசாயம் பாக்குற பொறுத்த வச்சுக்கலாம் எப்பயுமே வந்து காட்டுக்குள்ளே இருப்பாங்கன்ற ஏதோ ஒரு வேலையை பார்த்தே இருக்கணும். அதிகமா வந்து களைகள் வந்து உள்ள வரலாம் பண்ணுவோம். கிட்டத்தட்ட ஒரு 3-2 ஒரு செடி வர வரைக்கும் களைகள் அதிகமா வரும். அந்த அளவுக்கு வர வரைக்கும் உள்ள களை எடுத்தா இருப்போம். செடி கொஞ்சம் மேல போயிருச்சு அப்படின்னா ஒரு 4 மேல போயிருச்சு அப்படின்னா தரையில நிழல் விழுந்துச்சு அப்படின்னா செடியில வந்து வேற செடியில எது வளராது. அதனால வந்து பராமரிப்பு கம்மி தான். ஆனா வந்து அந்த 3 மேல போயிருச்சு அப்படின்னா எலி தொலைகள் அதிகமா இருக்கும். பெருச்சாலும் சொல்லும் பார்த்தீங்களா, அதெல்லாம் வந்து அதிகமா வந்து கிழங்க சாப்பிடுறதுக்காக இப்போ பக்கத்துல பொந்து போட்டு காயை பாதி கடிச்சு அப்படின்னா காயை அழுகிடும். அந்த மாதிரியே எலிகளை வந்து அவாய்ட் பண்ணணும். மற்றபடி பெரிய அளவுக்கு வந்து பராமரிப்பு கிடையாது கப்பக்கிழங்களை. நம்ம வந்து கரெக்டா தண்ணி விட்டு செடி பராமரிச்சா போதும். கப்பக்கிழம் வந்து அதிகமா நோய் தாக்கல் அதிகமா இருக்காது. கத்தாழை பூச்சி வரும், வெயில் காலங்கள வரும். மற்றபடி வந்து அதுல சும்மா நார்மலா தண்ணி ஊத்தி கழுவிட்டாலோ, மஞ்சள் பொடி இருக்கு மஞ்சள் பொடியில தண்ணி ஊத்தி கழுவினது போயிடும். மற்றபடி பெரிய அளவுக்கு நோய் தாக்கல் கிடையாது. இந்த மாதிரி எலி தொலைகள் தான் அதிகமா கிழங்குல இருக்கும்.

0: இதுவரை இன்று ஒரு செய்தியில் மரவள்ளி கிழங்கு சாகுபடி குறித்து மதுரை மாவட்டம் திருப்பரங்குன்றம் வட்டம் வேடர் புளியங்குளம் விவசாயி சகாதேவன் அவர்கள் வழங்கிய தகவல்கள் கேட்டீர்கள். இத்துடன் நிறைவு பெறுகிறது இன்றைய இன்று ஒரு செய்தி.
1: ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9
2: இன்று மாலை 4 மணிக்கு ஆலய தரிசனம்.
1: ஆடி வெள்ளி சிறப்பு நிகழ்ச்சியாக சிவகங்கை மாவட்டம் கொல்லங்குடி அருள்மிகு ஸ்ரீ வெட்டுடையார் காளியம்மன் திருக்கோயிலில் இருந்து சிறப்பு நேரலை.
2: கேட்க தவறாதீர்கள், நிகழ்ச்சி இன்று மாலை 4 மணிக்கு நமது மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9

நேரம் காலை 6:45. ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வர பண்பலை 100.9 புதிய காலை நிகழ்ச்சி தான் கேட்டுட்டு இருக்கீங்க. காலை சூரியன் தினமும் புதிதாய் உதிப்பது போல நம் வாழ்க்கையும் ஒவ்வொரு நாளும் ஒரு புதிய வாய்ப்பை தருகிறது. நம்பிக்கையுடன் தொடங்குங்கள், வெற்றி உங்களை தேடி வரும். அடுத்த பாடலாக யுவன் சங்கர் ராஜா இசையில் கங்கையமரன் வரிகளில் யுவன் சங்கர் ராஜா, ஜி வி பிரகாஷ், டி இமான், விஜய் ஆண்டனி மற்றும் தமன் குரலில் பிரியாணி திரைப்படத்திலிருந்து இதோ.

ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வர பண்பலை 100.9 புதிய கலை நிகழ்ச்சி தான் கேட்டுட்டு இருக்கீங்க. அடுத்த பாடலாக கிரீஷ் இசையில் கார்த்திக் நேத்ரா வரிகளில் சத்ரீராம் குரலில் நெற்றிக்கண் திரைப்படத்திலிருந்து இதோ

0: பாம்பே ஜெயஸ்ரீ குரலில் நெற்றிக்கண் திரைப்படத்திலிருந்து பாடல்கள் கேட்டோம்.
1: மீனாட்சி பிரமாதம்.
2: என்ன நான் சொல்றேன்,
1: காஃபி பிரமாதம்.
2: இது காஃபி டே காஃபினா ஆல்வேஸ் பிரமாதம்.
1: காஃபி டே காஃபி பவுடர், காஃபி டே காஃபி பவுடர் வாங்க முரளி காஃபி டேக்கு வாங்க. சேதுபதி பள்ளி, HDFC பேங்க் சிக்னல் அருகில், மதுரை. வாடிக்கையாளர்கள் விருப்பத்திற்கேற்ப ஃப்ரீ டோர் டெலிவரி செய்யப்படுகிறது. அக்கா எப்படி இருக்கீங்க? மிக்ஸி அரைக்கும் போது உங்க கை விரல் கட் ஆயிருந்துச்சு.
3: ஆமா தம்பி, நலன் மருத்துவமனையில வைத்தியம் எடுத்துக்கிட்டேன். இப்ப ரெண்டு விரலும் பழைய மாதிரியே ஆயிருச்சு.
1: விபத்தால் செயலிழந்த மற்றும் சிதைந்த கை கால் பகுதி அறுவை சிகிச்சைக்கு நலன் கை மற்றும் எலும்பு சிறப்பு மருத்துவமனை, வேளாங்கண்ணி சர்ச் அருகில், அண்ணா நகர், மதுரை.

0: ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 இனி கேட்கலாம் குழந்தைகளின் நேரமாய் பூந்தளிர். இன்னைக்கு பூந்தளிர் நிகழ்ச்சியில நம்ம கூட ஒரு குட்டி இணைந்திருக்காங்க. வாங்க அவங்க என்ன பேசுறாங்க அப்படின்னு கேட்கலாம். வணக்கம்.
1: வணக்கம்.
0: உங்க பேர் என்ன?
1: என் பேர் ருதுலா கார்த்திக்.
0: ஓகே ருதுலா, இன்னைக்கு நீங்க வந்து என்ன சொல்ல போறீங்க நிகழ்ச்சியில?
1: இன்னைக்கு நான் திருக்குறள் ஸ்டோரி சொல்ல போறேன்.
0: கேட்கலாமா? சொல்லுங்க.
1: கேட்கலாம். நித்யாவும் அனுவும் நண்பர்கள். ஒரு நாள் அவங்க ரெண்டு பேரும் விளையாடும் போது நித்யா கீழே விழுந்துட்டா. நித்யாவுக்கு காலுல காயம் பட்டது. அனு அதை பார்த்து சிரிச்சு கொண்டு இருந்தாள். அடுத்த நாள் நல்ல மழை. அவங்களோட கிரவுண்ட் ஃபுல்லா தண்ணியா இருந்தது. அப்போ அனுவும் நித்யாவும் ஓடும் போது அனு தண்ணி குழியில தடுக்கி விழுந்துட்டா. நித்யா ஓடி வந்து அனு நான் உனக்கு உதவி செய்கிறேன் என்று சொன்னாள். நித்யா ஒரு சேர்ல உட்கார வைத்து டிஷ்யூ பேப்பர் கொண்டு வந்தாள். அப்பொழுது அனு நித்யா கிட்ட கேட்டாள், நானே தன்னைய பார்த்து சிரிச்சேன், ஆனா நீ இன்னைக்கு என்னைய ஹெல்ப் பண்ணல, ஐ எம் சாரி, இனிமேல் நான் எல்லாருக்கும் ஹெல்ப் பண்ணுவேன் என்று சொன்னாள். அன்னையிலிருந்து அனு எல்லாருக்கும் உதவி செஞ்சாள். குறள், இன்னா செய்தாரை ஒருத்தல் அவர் நான நன்மையும் செய்து விடல். யாராச்சும் நம்ம கெட்டது செஞ்சாலும் நம்ம அவங்களுக்கு நல்லதுதான் செய்யணும்.
0: அழகா சொன்னீங்க.

ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 நிறைவு பெறுகிறது பூந்தளிர்.

நேயர்களின் நினைவிற்கு மாலை 5:02 அருள்மிகு ஸ்ரீ மாரியம்மன் திருக்கோவில் ரிசர்வ் லைன் கலையரங்கத்தில் மதுரை மண்டல கலை பண்பாட்டு மையத்தின் சார்

வணக்கம் நேயர்களே, ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வர பண்பலை 100.9 அழகானுக்கு தொடக்கத்திற்கு மனம் சேர்க்கும் மலர்களைப் போல இனிமையை சேர்த்து உங்கள் காலை நேரத்தை உற்சாகமாகவும் மனதை மகிழ்வாகவும் மாற்றும் பாடல்களை தர வருகிறது பிரேக்ஃபாஸ்ட் ஷோ பொய்கை பூக்கள். முதலாவதாக காந்தி அஞ்சலி பகுதி 57 கேட்கலாம்.

தேசப்பிதா காந்தியடிகளின் சத்திய சோதனையின் இரண்டாம் பாகம், குடித்தனக்காரனாக எனும் அத்தியாயம். ஒரு குடித்தனம் வைப்பதென்பது எனக்கு புதிய அனுபவம் அன்று. ஆனால் பம்பாயிலும் லண்டனிலும் நான் நடத்திய குடித்தனத்திற்கும் நேட்டாலில் வைத்த குடித்தனத்திற்கும் வித்தியாசம் உண்டு. இத்தடவை செலவில் ஒரு பகுதி மற்றும் கௌரவத்திற்காக மட்டுமே ஆயிற்று. நேட்டாலில் இருக்கும் இந்திய பாரிஸ்டர் என்ற வகையிலும் ஒரு பிரதிநிதி என்ற வகையிலும் என் அந்தஸ்திற்கு ஏற்றதான ஒரு குடித்தனத்தை அமைக்க வேண்டியது அவசியம் என்று எண்ணினேன். பிரபலமான பகுதியில் அழகான ஒரு சிறு வீட்டை அமர்த்தினேன். தக்க வகையில் அதில் மேஜை, நாற்காலி முதலிய சாமான்கள் எல்லாம் போடப்பட்டன. சாப்பாடு எளிமையானது. ஆனால் ஆங்கில நண்பர்களையும் இந்திய சக ஊழியர்களையும் நான் சாப்பிட கூப்பிடுவதால் குடித்தன செலவு எப்பொழுதும் அதிகமாகவே இருந்தது. ஒவ்வொரு குடித்தனத்திற்கும் ஒரு நல்ல வேலைக்காரன் அத்தியாவசியம். ஆனால் ஒருவரை வேலைக்காரனாக வைத்து நடத்துவது எப்படி என்பதை பற்றி எனக்கு ஒன்றுமே தெரியாது. எனக்கு சகாவாகவும் உதவி செய்பவராகவும் ஒரு நண்பர் இருந்தார். சமையற்காரர் ஒருவர் உண்டு. அவர் குடும்பத்தைச் சேர்ந்தவராகவே ஆகிவிட்டார். என் காரியாலய குமாஸ்தாக்களும் என்னோடு தங்கி அங்கேயே சாப்பிட்டு வந்தனர். இந்த பரிசோதனையில் ஓரளவுக்கு நான் வெற்றி பெற்றேன். ஆனால் வாழ்க்கையின் கசப்பான அனுபவங்களில் ஒரு சிறிது இதில் இல்லாமல் போகவில்லை. என்னுடைய சகா அதிக சாமர்த்தியசாலி. அவர் என்னிடம் உண்மையாக நடந்து கொண்டு வருகிறார் என்றே நினைத்திருந்தேன். ஆனால் இதில்தான் நான் ஏமாற்றப்பட்டு விட்டேன். என்னுடன் தங்கியிருந்த ஆபீஸ் குமாஸ்தா ஒருவர் மீது என்னுடைய அந்த சகாவுக்கு பொறாமை ஏற்பட்டுவிட்டது. குமாஸ்தா மீது நான் சந்தேகம் கொள்ளும் வகையில் அவர் ஒரு வலையை விரித்துவிட்டார். அந்த குமாஸ்தா நண்பரோ அதிக ரோஷக்காரர். தம் மீது எனக்கு சந்தேகம் ஏற்பட்டுவிட்டது என்பதை கண்டதுமே அவர் வீட்டை மாத்திரமின்றி காரியாலயத்தையும் விட்டுப்போய்விட்டார். இது எனக்கு வருத்தமாக இருந்தது. ஒருவேளை அவருக்கு நான் அநீதி செய்திருக்க கூடும் என்றே உணர்ந்தேன். என் மனசாட்சியம் சதா உறுத்தி கொண்டே இருந்தது. இதற்கு மத்தியில் சமையற்காரர் சில தினங்கள் ஓய்வு எடுத்துக் கொண்டதாலோ வேறு காரணத்திற்காகவோ வீட்டில் இல்லை. அவர் இல்லாத போது வேறு ஒரு சமையற்காரரை வைக்க வேண்டியது அவசியமாயிற்று. புதிதாக வந்தவர் அசல் போக்கிரி என்பது பின்னால் தெரிய வந்தது. ஆனால் எனக்கோ அவர் கடவுள் அனுப்பிய தூதர் போன்றே ஆனார். என் வீட்டில் எனக்கு தெரியாமலேயே சில ஒழுங்கீனங்கள் நடந்து வருகின்றன என்பதை அவர் தாம் வந்த

இரண்டு மூன்று நாட்களிலேயே கண்டுபிடித்து விட்டார். இதை குறித்து எனக்கு எச்சரிக்கை செய்வதென்றும் தீர்மானித்தார். யாரையும் நான் எளிதில் நம்பிவிடக்கூடியவன். ஆனால் நேர்மையானவன் என்ற பெயர் அப்பொழுதே எனக்கு உண்டு. இதனால் அந்த புது சமையற்காரர் கண்டுபிடித்த விஷயம் அவருக்கு இன்னும் அதிக அதிர்ச்சியை அளித்தது. தினமும் மத்தியான சாப்பாட்டுக்கு ஒரு மணிக்கு காரியாலயத்திலிருந்து நான் வீடு திரும்புவேன். ஒரு நாள் 12 மணிக்கு சமையற்காரர் தலைதெறிக்க காரியாலயத்திற்கு ஓடி வந்தார். தயவு செய்து உடனே வீட்டுக்கு வாருங்கள், நீங்கள் பார்க்க வேண்டிய அதிசயம் ஒன்று இருக்கிறது என்றார். அது என்ன சங்கதி என்னது என்பதை நீ இப்பொழுது சொல்லியாக வேண்டும். அதை போய் பார்க்க வேண்டும் என்பதற்காக இந்த நேரத்தில் நான் காரியாலயத்தை விட்டு எப்படி வர முடியும் என்றேன். நீங்கள் இப்பொழுது வராவிடில் அதற்காக பிறகு வருத்தப்படுவீர்கள், அவ்வளவுதான் நான் சொல்ல முடியும் என்றார் சமையற்காரர். அவர் பிடிவாதத்தில் ஏதோ விஷயம் இருக்க வேண்டும் என்று எண்ணினேன். ஒரு குமாஸ்தா உடன் வர வீட்டுக்கு போனேன். சமீர்காரர் எங்களுக்கு முன்னால் வேகமாக போனார். என்னை நேரே மேல் மாடிக்கு அழைத்துச் சென்றார். என் சகாவின் அறையை சுட்டி காட்டினார். அந்த கதவை திறந்து நீங்களே பார்த்துக் கொள்ளுங்கள் என்றார். எனக்கு அப்பொழுது எல்லாம் விளங்கிவிட்டன. கதவை தட்டினேன், பதில் இல்லை. சுவர்களெல்லாம் கூட அதிரும்படியாக கதவை பலமாக இடித்தேன். கதவு திறந்தது. உள்ளே ஒரு விபச்சாரியை கண்டேன். திரும்ப அங்கே அடியெடுத்து வைக்க கூடாது என்று கூறி அவளை வெளியே போக சொன்னேன். என் சகாவிடம், இந்த கணத்திலிருந்து உமக்கும் எனக்கும் எந்தவித சம்பந்தமும் இல்லை. நெடுக நான் ஏமாற்றப்பட்டு வந்திருக்கிறேன். எனக்கு நானே பைத்தியக்கார பட்டம் கட்டிக்கொண்டேன். உம்மிடம் நான் வைத்த நம்பிக்கைக்கு நீர் செய்யும் பிரதி உபகாரம் இதுதானா என்றேன். அப்பொழுதும் நல்லறிவு பெறாத அவர் என் சங்கதிகளை அம்பலப்படுத்தி விடுவதாக என்னை மிரட்டினார். மறைத்து வைக்க என்னிடம் எதுவுமே இல்லை. நான் செய்தது ஏதாவது இருந்தால் அம்பலப்படுத்தும். ஆனால் இந்த கணமே நீர் இந்த இடத்தை விட்டு போயாக வேண்டும் என்றே. இதை கேட்டதும் அவர் இன்னும் அதிகமாக கோபாவேசம் கொண்டார். வேறு வழியில்லாது போகவே கீழே இருந்த குமாஸ்தாவை கூப்பிட்டேன். உடனே போலீஸ் சூப்பரண்டனிடம் போய் என் வந்தனங்களை அவருக்கு தெரிவித்துவிட்டு என்னிடம் வசித்து வந்த ஒருவர் ஒழுங்கீனமாக நடந்து கொண்டார் என்றும், என் வீட்டில் அவரை வைத்துக் கொள்ள நான் விரும்பவில்லை என்றும், அவர் வெளியே போக மறுக்கிறார் என்றும், போலீஸ் உதவியை அனுப்பினால் மிக்க நன்றி அறிதல் உள்ளவனாவேன் என்றும் அவரிடம் சொல்லும் என்றேன். நான் கண்டிப்பாகத்தான் இருக்கிறேன் என்பதை இது அவருக்கு காட்டியது. அவர் குற்றமே அவரை பலவீனப்படுத்தியும் விட்டது. என்னிடம் மன்னிப்பு கேட்டுக்கொண்டார். போலீசுக்கு தெரிவிக்க வேண்டாம் என்று வேண்டிக் கொண்டார். வீட்டை விட்டு உடனே போய்விடவும் ஒப்புக்கொண்டார். போயும் விட்டார். இச்சம்பவம் என் வாழ்க்கையில் தக்க சமயத்தில் செய்ததோ எச்சரிக்கையாக அமைந்தது. கெட்டிக்காரத்தனமுள்ள இந்த தீய ஆசாமி நெடுக என்னை எவ்வளவு தூரம் ஏமாற்றி வந்திருக்கிறார் என்பதை இப்பொழுதுதான் என்னால் தெளிவாக காண முடிந்தது. அவர் என்னிடம் இருக்க இடம் கொடுத்தது நான் ஒரு நல்ல காரியத்திற்கு கெட்ட முறையை அனுசரித்ததாயிற்று. நெருஞ்சி செடியிலிருந்து அத்திப்பழம் எடுக்கலாம் என்று நான் எதிர்பார்த்து விட்டேன். அந்த தோழர் கெட்ட நடத்தை உள்ளவர் என்பதை நான் அறிந்தே இருந்தேன். என்றாலும் என்னிடம் உண்மையாக நடந்து கொள்ளுவார் என்று நம்பிவிட்டேன். அவரை சீர்திருத்துவதற்கு நான் செய்த முயற்சியில் என்னையே நாசப்படுத்திக் கொள்ளும் அளவுக்கு நெருங்கி வந்துவிட்டேன். அன்புள்ள நண்பர்களின் எச்சரிக்கைகளை எல்லாம் உதாசீனம் செய்துவிட்டேன். அவரிடம் நான் கொண்டிருந்த பிரியம் என்னை முற்றும் பார்வையற்றவனாக்கிவிட்டது. புதிய சமையற்காரர் காட்டாதிருந்தால் உண்மையை நான் கண்டுகொண்டிருக்கவே மாட்டேன். இச்சம்பவத்திற்கு பிறகு நான் பற்றற்ற வாழ்க்கையை நடத்த ஆரம்பித்து விட்டேன். இச்சம்பவத்தை நான் அறியாமல் இருந்திருந்தால் அந்த சகாவின் தொடர்பினால் இந்த பற்றற்ற வாழ்க்கையை நான் நடத்த முடியாமலும் போயிருக்கக்கூடும். என்னை இருட்டிலேயே வைத்திருந்து நான் தவறான வழியில் சென்று விடும்படி செய்துவிடும்

சதி அவருக்கு உண்டு. ஆனால் முன்பு போலவே கடவுள் என்னை காத்துருள வந்தார். என் நோக்கங்கள் தூய்மையானவை, ஆகையால் நான் தவறுகள் செய்திருந்தும் காப்பாற்றப்பட்டேன். ஆரம்பத்தில் ஏற்பட்ட இந்த அனுபவம் வருங்காலத்திற்கான ஒரு நல்ல முன்னெச்சரிக்கை ஆயிற்று. அந்த சமையற்காரர் கடவுளால் அனுப்பப்பட்ட தூதுவர் போன்றே ஆனார். அவருக்கு சமையல் வேலை தெரியாது. ஆகையால் சமையற்காரராக அவர் என்னிடத்தில் இருந்திருக்க முடியாது. ஆனால் வேறு யாரும் என் கண்களை திறந்திருக்க முடியாது. என் வீட்டிற்குள் அந்த விபச்சாரி அழைத்து கொண்டு வரப்பட்டது அது முதல் தடவை அன்று என்பதை பின்னால் தெரிந்து கொண்டேன். அவள் முன்னால் அடிக்கடி வந்திருக்கிறாள். ஆனால் இந்த சமையற்காரருக்கு இருந்த தைரியம் வேறு யாருக்கும் இல்லை. ஏனெனில் கண்ணை மூடிக்கொண்டு அந்த சகாவை நான் எவ்வாறு நம்பி வருகிறேன் என்பதை எல்லோரும் அறிவார்கள். இந்த சேவையை செய்வதற்கென்றே அச்சமயக்காரர் அனுப்பப்பட்டது போலிருந்தது. ஏனெனில் அக்கணத்திலேயே தாம் போய்விடப் போவதாக என்னிடம் அவர் அனுமதி கேட்டார். நான் உங்கள் வீட்டில் இருக்க முடியாது. உங்களை சுலபமாக பிறர் ஏமாற்றி விடுகிறார்கள். இது எனக்கு ஏற்ற இடம் அல்ல என்று சமையற்காரர் கூறினார். அவர் போக அனுமதியும் கொடுத்து விட்டே குமாஸ்தாவை குறித்து சந்தேகம் ஏற்படும்படி செய்ததும் இந்த என் சகாவை தவிர வேறு யாரும் அல்ல என்பதையும் இப்பொழுது கண்டுகொண்டேன். குமாஸ்தாவுக்கு நான் செய்துவிட்ட அநீதிக்கு பரிகாரம் செய்துவிட எவ்வளவோ கஷ்டப்பட்டு முயன்றேன். அவருக்கு முற்றும் திருப்தி ஏற்படும்படி செய்ய முடியாது போனது எனக்கு நிரந்தரமான துக்கமாக இருந்து வருகிறது. ஒரு முறை பிளவு ஏற்பட்டு விட்டால் பிறகு என்னதான் ஒட்டு போட்டாலும் பிளவுதான்.

நேரம் காலை 7:13. ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 பிரேக்ஃபாஸ்ட் ஷோ பொய்கை பூக்கள். ஆகஸ்ட் 1 நாளை காலை 9 முதல் 3 வரை மின்தடை ஏற்படும் பகுதிகள் கிண்ணிமங்கலம், மாவிலிப்பட்டி, கருமாத்தூர், சாக்கிலிப்பட்டி, கோவிலாங்குளம், பூச்சம்பட்டி, ஜோதி மாணிக்கம், வடபழஞ்சி, தென்பழஞ்சி, பல்கலை கலைநகர், வளையங்குளம், எளியார்பத்தி, நெடுமதுரை, பாரபத்தி, சோளங்குருணி, நல்லூர், குசவன்குண்டு, மண்டேலா நகர், சின்ன உடைப்பு, வளையப்பட்டி, ஓ ஆலங்குளம், கொம்பாடி ஆகிய பகுதிகளில் நாளை காலை 9 முதல் 3 வரை மின்தடை ஏற்படும்.

பிரேக்ஃபாஸ்ட் ஷோ பொய்கை போக்கள் நிகழ்ச்சியில் முதல் பாடலாக பரத்வாஜ் இசையில் ஸ்னேகன் வரிகளில் ரேஷ்மி மற்றும் ஹரிஷ் ராகவேந்திரா குரலில் ஆட்டோகிராஃப் திரைப்படத்திலிருந்து இதுவும்

0: காலை 8:50 ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 நேயர்கள் கேட்கவிருப்பது சைபாலின் இன்று ஒரு தகவல். 80 வருடங்களாக உங்கள் நலனில் ஆழ்ந்த அக்கறை கொண்டது சைபால்.
1: நேரம் 7:20. ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வர பண்பலை 100.9 பிரேக்ஃபாஸ்ட் ஷோ பொய்கை போக்கள் நிகழ்ச்சி தான் கேட்டுட்டு இருக்கீங்க. அடுத்த பாடலாக ரன் திரைப்படத்தில் இருந்து

0: நேரம் காலை 7:25.
1: நேயர்கள் கேட்கவிருப்பது ஸ்ரீ

0: பாலகோபாலன் ஜுவல்லரி மார்ட்டின் ஆலய அற்புதங்கள் நிகழ்ச்சியை வழங்குவோர் குறைந்த சேதாரத்தில் தங்கம் வெள்ளி வைர நகைகள் வாங்க அன்பின் அடையாளம் அன்புடன் உங்களுக்காக ஸ்ரீ பாலகோபாலன் ஜுவல்லரி மார்ட் 217 மேலமாசி விதி போத்தி சேதரில் மதுரை.
1: ஸ்ரீ பாலகோபாலன் ஜுவல்லரி மார்ட் மேலமாசி வீதி போத்தி சேதரில் மதுரை.
0: இதோ இறைவனை தரிசிக்க ஆலயத்திற்கு நம்மை அழைத்துச் செல்கிறார் பரமக்குடி மீ சீனிவாசன் அவர்கள்.
2: அன்பர்களே, இன்று 3வது ஆடி வெள்ளி. சென்னை குரோம்பேட்டை ஸ்ரீ தேவி கருமாரியம்மன் கோவிலுக்கு செல்கிறோம். சென்னை குரோம்பேட்டை அஸ்தினாபுரம் பேருந்து நிலையத்திலிருந்து 5 நிமிட நடை தூரத்தில் புற்று ஸ்ரீ தேவி கருமாரியம்மன் திருக்கோவில் உள்ளது. நாம் கருவிலேயே நம் வினை பயன்களை பெற தொடங்குகிறோம். அதன் பின் வளர்ந்து நம் வினைகளை அனுபவிக்கிறோம். அம்பாள் தன்னை அறிந்து தன் பாதங்களை உள்ளன்போடு சரணடைந்து வழிபடுவோரின் வினை பயன்களை அழித்து வாழ வைப்பவள் என்பதால் அவளுக்கு கருமாரி என பெயர் பெற்றது. தேவி கருமாரிக்கு பல ஊர்களில் ஆலயங்கள் உண்டு. சென்னை குரோம்பேட்டையில் அவள் ஆலயம் உருவானது ஒரு அதிசயமான நிகழ்ச்சி. 60 ஆண்டுகளுக்கு முன் நடந்தது. மாலை 4:30 மணிக்கு ஒரு பெண் தன் குடிசையை பெருக்கி பக்கத்தில் இருந்த வெற்றிடத்தையும் பெருக்க சென்றாள். அங்கு கரையான் மண் குவிந்திருந்தது. எங்கிருந்து இவை வந்தன என எண்ணி துடைப்பத்தால் தூய்மை செய்ய தொடங்கினாள். அப்போது பூ விற்று வந்த ஒரு பெண்மணி சாமி வந்தவளாய், "என் வீட்டை ஏன் கலைக்கிறாய்?" என்று கத்த கூட்டம் கூடியது. மக்கள் என்ன வேண்டும் என்றனர். அப்போது சாமி ஆடிக்கொண்டே அந்த பெண், "நான் தான் கருமாரி. அந்த புற்றிலேதான் நான் பாம்பாக வாழப்போகிறேன். அது என் வீடு. அதை கலைக்காதீர்" என கத்தினாள். உடனே அந்த புற்றை அகற்றாமல் விட்டுவிட்டார்கள். புடிசை வாழ் பெண் கருமாரி பக்தையாக மாறினாள். அந்த பெண் தினமும் குளித்து புற்றுக்கு மஞ்சள் குங்குமம் இட்டு வழிபட்டு வந்தாள். இயன்றதை படைத்து தீபாராதனை காட்டி எளிமையான பூஜை செய்து வந்தாள். சுற்று வட்டார பெண்களும் வந்து புற்றிலில் பால் வேண்டி வழிபட தொடங்கினர். வேண்டியவற்றை வேண்டியவாறே அருளினாள் ஸ்ரீ கருமாரி தேவி. 1985 பொதுமக்கள் ஒன்று கூடி அம்மனுக்கு கோவில் கட்டினர். கருவறையில் நடு நாயகியாக ஸ்ரீ தேவி கருமாரியம்மன், வலதுபுறம் முருகன், இடப்புறம் விநாயகரும் இருக்க எழில் வடிவாக காட்சி தருகிறார். பலம் வந்து உள்ளே சென்றால் அம்மன் தன் வீடாக சொன்ன புற்று வளர்ந்து நிற்கிறது. அதன் பின்புறம் அன்னை கருமாரி கழுத்து வரை உள்ள சிலை வடிவாக அருள் புரிகிறாள். அன்னைக்கு பக்தர்களே குங்குமார்ச்சனை செய்து வழிபடலாம். பிரகாரத்தில் துர்கைக்கு தனியே சன்னதி உள்ளது. வாயிலில் காவல் தெய்வம் கருப்பண்ண சுவாமி அருள் பாலிக்கிறாள். ஆடிவள்ளி, தைவள்ளி, நவராத்திரி, ஆடிப்பூரம் நாட்களில் அன்னைக்கு சிறப்பு அலங்காரமும் ஆடி மாதம் கூழ்வார்த்தலும் ஊர்வல திருவிழா பங்குனி உத்திரம் போன்றவைகள் இங்கு சிறப்பாக நடைபெறுகின்றன. சுற்று வட்டார மக்கள் இந்த அம்மனை தங்கள் இஷ்ட தெய்வமாக போற்றி வழிபடுகிறார்கள். திருமணப்பேறு மகப்பேறு வேண்டி இந்த அம்மனை வேண்டி நின்று பலன் பெறுகின்றனர். நம்பி வந்தோரை நாளும் காக்கும் சென்னை குரோம்பேட்டை ஸ்ரீ புற்று கருமாரி அம்மனை வழிபட்டு நல்லருள் பெறுவோமாக. ஓம் சக்தி பராசக்தி.
0: நேயர்கள் இதுவரை கேட்டது ஸ்ரீ பாலகோபாலன் ஜுவல்லரி மார்ட்டின் ஆலய அற்புதங்கள் நிகழ்ச்சியை வழங்கியோர் குறைந்த சேதாரத்தில் தங்கம் வெள்ளி வைர நகைகள் வாங்க அன்பின் அடையாளம் அன்புடன் உங்களுக்காக ஸ்ரீ பாலகோபாலன் ஜுவல்லரி மார்ட் 217 மேலமாசி விதி போத்தி சேதரில் மதுரை.
1: ஸ்ரீ பாலகோபாலன் ஜுவல்லரி மார்ட் மேலமாசி வீதி போத்தி சேதரில் மதுரை.
0: நிகழ்ச்சி அமைப்பு பாலாமணி ஈஸ்வர்.
3: ஸ்காட்லாந்தின் கிளாஸ்கோவில் நடைபெறும் காமன்வெல்த் விளையாட்டுப் போட்டிகள் 2026 தினசர நிலவரம் குறித்து டெல்லி அஞ்சலாக கேட்கலாம்.

0: कि जो आज तक का सबसे बेहतरीन परफॉर्मेंस हमारा रहा है वो गोल्ड कोस्ट में ऑस्ट्रेलिया में, जब हमारे 3 गोल्ड 3 सिल्वर और 3 ब्रॉन्ज आए थे, मुझे लगता है कि उससे बेहतर परफॉर्मेंस हमारा इस बार होगा।
1: इन जूडो देयर विल बी द मेंस 60 किलोग्राम राउंड ऑफ 16 इन विच हर्ष सिंह विल बी रिप्रेजेंटिंग इंडिया। देयर विल बी वुमेन्स 52 किलोग्राम राउंड ऑफ 16 इन विच श्रद्धा कादुबल चौपाड़े शैल बी रिप्रेजेंटिंग इंडिया। देयर विल बी मेंस 66 किलोग्राम राउंड ऑफ 16 इन विच रोहित बासिर मजगुल shall be representing India. Then there will be women's 48 kilogram event quarterfinals in which Ashwita Day will be representing India. Then there will be women's 57 kilogram quarterfinal event in which Yamini Maurya shall be representing India.
2: Athletics में decathlon की स्पर्धाएं जारी रहेंगी। तेजस्विन शंकर पदक की होड़ में बाकी बची 5 स्पर्धाओं में उतरेंगे। मिक्स 4x400 रिले होगी जिसमें अंशु बाबू, नीरू पाठक, रशदीप कौर और विशाल टीके, 400 मीटर हर्डल्स में यशाश लाक्ष और संतोष कुमार टी मैदान में उतरेंगे।
1: In track cycling, there will be men's 4,000 meter individual pursuit event in which Dinesh Kumar and Harshveer Singh Sekha shall be representing India. There will be men's keirin first round events in which Ronaldo Singh, David Beckham and James Singh will be representing India. In lawn ball, the men's pair sectional play event shall be happening in which Navneet Singh and Dinesh Kumar will be representing India. There will be women's single sectional play in which Nayanmoni Sekia shall be representing India.
3: बहुत प्रैक्टिस किया है, 6 घंटा कंपलसरी है, कभी ज्यादा भी होता है। अभी इस मुकाम में पहुंचा है कि ताकि हम लोग इंडिया के लिए कुछ कर सके।
1: It's time now to have a look at the latest updated medal tally at the end of day 8 of Glasgow Commonwealth Games 2026. On the first spot is Australia with 51 gold, 24 silver, 35 bronze, their total number of medals being 110. On the second spot is England with 15 gold, 30 silver and 20 bronze, their total number of medals being 65. And on the third spot is Canada with 15 gold, 13 silver and 17 bronze medal, their total being 45. India presently is on the 10th spot with a total of 17 medals, which includes 3 gold medals, 10 silver medals and 4 bronze medal. That is all that we had with all the updates that we had to bring to you on day 8 of the ongoing Glasgow Commonwealth Games 2026. This program was brought to you by our producer Shahnawaz Khan, editor Vandana Bharadwaj, my co-commentator and anchor Anupam Pathak and myself Sakshi Mandwal. That is all that we had for you for now. Thank you so much for listening in. Goodbye. Namaskar.
4: Glasgow. The Commonwealth Games.
5: மதுரை எஃப்எம் 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9
6: எஃப்எம் ரெயின்போ, இசையோடு என்றும் நீங்கள்.
7: நேரம் காலை 7:48. ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 பிரேக்ஃபாஸ்ட் ஷோ பொய்கை பூக்கள். இனி கேட்கலாம் வேலை வாய்ப்பு செய்தி. இந்திய ரயில்வேயில் ஜூனியர் இன்ஜினியர், சூப்பரண்ட், வேதியியல், உலோகவியல் உதவியாளர் உள்ளிட்ட காலி பணியிடங்களுக்கான அறிவிப்பு வந்துள்ளது. இப்பதவிக்கான கல்வி தகுதி டிப்ளமோ அல்லது பிஎஸ்சி பட்டப்படிப்பு முடித்திருக்க வேண்டும். இப்பதவிக்கான வயது வரம்பு 1/1/2027 படி 18 முதல் 33 வயது வரை இருத்தல் வேண்டும். விண்ணப்பிக்கும் முறை ஆன்லைன். இப்பதவிக்கு விண்ணப்பிக்க கடைசி நாள் செப்டம்பர் 13 அதாவது அடுத்த 13 மேலும் விவரங்களுக்கு rrvapply.gov.in இணையதள வாயிலாக தெரிந்து கொள்ளலாம். மேலும் ஒருமுறை rrvapply.gov.in இணையதள வாயிலாக தெரிந்து கொள்ளலாம். அடுத்த பாடலாக பரத்வாஜ் இசையில் வைரமுத்து வரிகளில் ஸ்ரீனிவாஸ் குரலில் ரோஜா கூட்டம் திரைப்படத்திலிருந்து.
8: அப்பு பெண்ணே நீ யாரோ

0: நேரம் காலை 7:55. ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வர பண்பலை 100.9 பிரேக்ஃபாஸ்ட் ஷோ பொய்கை பூக்கள் நிகழ்ச்சி தான் கேட்டுட்டு இருக்கீங்க. காமராஜர் விருதுக்கு 4 அரசு பள்ளிகள் தேர்வு செய்யப்பட்டுள்ளன. மதுரை மாவட்டம் மேலூர் அருகே அழகிச்சம்பட்டி ஊராட்சி ஒன்றிய தொடக்க பள்ளி, சாத்தமங்கலம் மாநகராட்சி நடுநிலைப் பள்ளி, ஐயன்பாப்பங்குடி அரசு உயர்நிலைப் பள்ளி, அலங்காநல்லூர் அரசு பெண்கள் மேல்நிலைப் பள்ளி ஆகிய 4 பள்ளிகள் தேர்வாகியுள்ளன. தேர்வாகியுள்ள பள்ளிகளுக்கு விரைவில் விருதும் பரிசு தொகையும் வழங்கப்பட உள்ளன.
1: ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9
2: இன்று மாலை 4 மணிக்கு ஆலய தரிசனம்.
1: ஆடி வெள்ளி சிறப்பு நிகழ்ச்சியாக சிவகங்கை மாவட்டம் கொல்லங்குடி அருள்மிகு ஸ்ரீ வெட்டுடையார் காளியம்மன் திருக்கோயிலில் இருந்து சிறப்பு நேரலை
2: கேட்க தவறாதீர்கள். நிகழ்ச்சி இன்று மாலை 4 மணிக்கு நமது மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9

0: நேயர்கள் நினைவிற்கு அடுத்த நிகழ்ச்சியாக 8:02 பாட்டு வேணுமா? ராமநாதபுரம் மாவட்ட நேயர்களின் விருப்ப பாடலாக அமையும். அழைக்க வேண்டிய எண்கள் 0452 என்ற மதுரையின் முன்னணைப்போடு 25 30 170 அறிமுக நேயர்களும், 25 30 171 மற்ற அனைத்து நேயர்களும் அழைக்கலாம். ராமநாதபுரம் மாவட்ட நேயர்களின் விருப்ப பாடல்.
1: என்ன சமயலோ, என்ன சமயலோ,
2: காலையில மணி 7 ஆயிருச்சு. பாரு, வீட்டுல இருக்க வழியும் நான் தான் பாக்கணும், வெளியே இருக்க வழியும் நான் தான் பாக்கணும். சரி, குப்பைய கூட்டிட்டு வந்து சமைக்கிற வேலைய பாப்போம்.
3: சாந்தாக்கா, நீங்க சொன்னாங்க, நீங்க எப்படி பண்ணலாம்?
4: தலிவரு,
3: வீட்டுல இருக்க குப்பையை ரோட்ல கொட்டினா வீடு சுத்தமாகும். அதே கொஞ்சம் தள்ளி குப்பை தொட்டிலே கொட்டினா இந்த குப்பமே சுத்தமாகும்.
2: நான் மட்டுமா குப்பையை தொட்டிக்கு வெளியே கொட்டுறேன்? ஊரே தொட்டிக்கு வெளியே தான் கொட்டுது.
5: ஏமா, அந்த தம்பி சொல்றதும் கரெக்ட் தானேமா? நீங்களே கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. இப்ப வெளியே குப்பைய போடுறீங்க, அது காத்துல அங்கிட்டு இங்கிட்டு பறக்குது, வண்டி ஓட்டுறவங்க முகத்துல எல்லாம் போய் படுது, இது பார்த்தாதுன்னு எல்லாரோட வீடு கடை வாசல்னு போய் விழுகுது. அது மட்டுமா, ஆடு மாடு எல்லாம் சாப்பாடுன்னு நினைச்சு நீங்க போடுற குப்பையில இருக்க பிளாஸ்டிக் எல்லாம் சாப்பிடுது. இதுக்கெல்லாம் ஒரே வழி, குப்பைய கரெக்டா குப்பை தொட்டியில போடுறது. அதான் நம்ம அரசாங்கமே மக்கும் குப்பை மக்காத குப்பைன்னு தொட்டியை தனித்தனியா பிரிச்சே வச்சிருக்காங்களே, அதுல போடுறதுக்கு உங்களுக்கு என்னமா சிரமம்?
2: சரிமா, நீங்க சொல்றது கரெக்ட் தான். இனிமேலாச்சும் நம்ம எல்லாரும் மாறலாம்.
6: சாலைகளில் குப்பைகளை போடாமல் மக்கும் குப்பை மக்காத குப்பை என பிரித்து குப்பை தொட்டியில் போட்டு பழகுவோம்.
7: பொது நலனில் அக்கறையுடன் ஆகாஷ்வாணி மதுரை வானொலி.
0: ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வர பண்பலை 100.9 பிரேக்ஃபாஸ்ட் ஷோ பொய்கை பூக்கள் நிகழ்ச்சி இனிதே நிறைவு பெற்றது.

செய்தி சுருக்கம் வாசிப்பவர் கோபாலகிருஷ்ணன். பழங்குடியினரின் நலன்களை பாதுகாக்க அரசு தீவிர நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருவதாக குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு கூறியுள்ளார். தேர்வு முறைகேடுகளை

தடுக்க வகை செய்யும் சட்ட திருத்த மசோதா நாடாளுமன்றத்தில் நிறைவேற்றப்பட்டுள்ளது. இந்த மசோதா நிறைவேற்றப்பட்டிருப்பது தேர்வு நடைமுறைகளை வலுப்படுத்தும் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். துறைமுக விரிவாக்க திட்டங்களின் மூலம் சரக்கு கையாளும் திறனை மேலும் அதிகரிக்க நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக கப்பல் போக்குவரத்துத்துறை அமைச்சர் திரு சர்பானந்த சோனோவால் கூறியுள்ளார். சென்னை விமான நிலையத்தில் 2467 கோடி ரூபாய் மதிப்பில் நவீனமயமாக்கல் பணிகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக சிவில் விமான போக்குவரத்துத்துறை இணையமைச்சர் திரு முரளிதர் முகல் தெரிவித்துள்ளார். மத்திய அரசின் கல்வி உதவித்தொகை திட்டங்களின் கீழ் தமிழகத்தில் கடந்த 3 ஆண்டுகளில் ஷெட்யூல்டு வகுப்பைச் சேர்ந்த சுமார் 26 லட்சம் மாணவர்கள் பயனடைந்திருப்பது

0: கூறியுள்ளார்.
1: தமிழகத்தில் தேவைக்கேற்ப கூடுதலாக கோஆப்டெக்ஸ் விற்பனை நிலையங்கள் திறக்கப்படும் என்று மாநில கைத்தறித்துறை அமைச்சர் திரு விஜய் பாலாஜி தெரிவித்துள்ளார். அறநிலையத்துறையில் மேற்கொள்ளப்படும் ஒப்பந்தப் புள்ளிகள் அனைத்தும் இனி ஆன்லைன் முறையிலேயே மேற்கொள்ளப்படும் என்று மாநில இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சர் திரு ரமேஷ் கூறியுள்ளார். செயற்கை நுண்ணறிவில் தமிழகத்தை முன்னணி மாநிலமாக உருவாக்க அரசு உறுதிபூண்டுள்ளதாக தகவல் தொழில்நுட்பத்துறை அமைச்சர் திரு குமார் கூறியுள்ளார். தமிழகத்தில் அரசு மருத்துவமனைகளில் போதிய மருத்துவர்கள் இருப்பதையும் தரமான மருந்துகள் கிடைப்பதையும் மாநில அரசு உறுதி செய்ய வேண்டும் என்று பிஜேபி மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் வலியுறுத்தியுள்ளார். தமிழகத்தில் 5 மாவட்டங்களுக்கு உட்பட்ட சில இடங்களில் இன்று கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. காமன்வெல்த் விளையாட்டுப் போட்டிகளில் ஈட்டி எறிதலில் இந்தியாவின் நீரஜ் சோப்ரா, ரோஹித் யாதவ் மற்றும் யஷ்வீர் சிங் இறுதிச் சுற்றுக்கு தகுதி பெற்றுள்ளனர். 17 வயதுக்குட்பட்டோருக்கான உலக மல்யுத்த சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் நிக்கிதா ஷெராவத் வெள்ளிப்பதக்கம் வென்றார். செய்திச் சுருக்கம் இத்துடன் நிறைவு பெற்றது.

0: நேரம் காலை 8:03. ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வர பண்பலை 100.9 பாட்டு வேணுமா? கடல் மனம் வீசும் கரையோரம் பக்தியும் பாரம்பரியமும் கைகோர்த்து பயணிக்கும் பூமி, தமிழரின் வரலாற்று பெருமையை தாங்கி நிற்கும் மண்ணே ராமநாதபுரம். ஆமா நேயர்களே, இன்னைக்கு ராமநாதபுரம் மாவட்ட நேயர்களோட விருப்ப பாடலை தான் நம்ம கேட்க போறோம் பாட்டு வேணுமால. ராமநாதபுரம் மாவட்ட நேயர்களே, இன்னைக்கு உங்களோட விருப்ப பாடல் காற்றலைகளில் கேட்கணுமா? ஃபோனை எடுங்க, டயல் பண்ணுங்க. 25:30-170 அறிமுக நேயர்களும், 25:30-171 மற்ற அனைத்து நேயர்களும் 0452 என்ற மதுரையின் முன்னிணைப்பை தொட்டு வரலாம். இணைப்பில் இணையக்கூடிய முதல் நேயர் யாரு, எங்கிருந்து பேசுறாங்கன்றது கேட்கலாம். வருக, வணக்கம்.
1: வணக்கம் மேடம்.
0: வணக்கம், யார் இங்கிருந்து பேசுறீங்கம்மா?
1: ராமநாதபுரத்துல இருந்து உமாராணி பேசுறேன்.
0: என்ன பாடல் வேணும்மா?
1: அமரன் படத்துல இருந்து ஏதாவது ஒரு பாடல்
0: கேட்கலாமா? காற்றலைகள்ல
1: கேட்கலாம் மேடம்.
0: இது உங்களுக்காக.

0: ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9
1: இன்று மாலை 4 மணிக்கு ஆலய தரிசனம்.
0: ஆடி வெள்ளி சிறப்பு நிகழ்ச்சியாக சிவகங்கை மாவட்டம் கொல்லங்குடி அருள்மிகு ஸ்ரீ வெட்டுடையார் காளியம்மன் திருக்கோயிலில் இருந்து சிறப்பு நேரலை
1: கேட்க தவறாதீர்கள். நிகழ்ச்சி இன்று மாலை 4 மணிக்கு நமது மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9

0: ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ் வழங்கும் ஆடி தங்க திருவிழா. சிறப்பு சலுகையாக புதிய தங்க நகை மீது கிராமிற்கு 200 ரூபாய் குறைவாகவும், பழைய தங்க நகை எக்ஸ்சேஞ்சின் மீது கிராமிற்கு 150 ரூபாய் கூடுதலாகவும், வைரம் மற்றும் அன்கட் வைரத்தின் மதிப்பின் மீது 12.5% குறைவாக பெறுங்கள். மேலும் பல சலுகைகள் நிபந்தனைகளுக்கு உட்பட்டது. உடனே உங்கள் அருகில் உள்ள ஜிஆர்டி ஷோரூமுக்கு வருகை தாருங்கள். ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
1: ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வர பண்பலை 100.9 பாட்டு வேணுமா தான் நம்ம கேட்டுட்டு இருக்கோம். இன்னைக்கு ராமநாதபுரம் மாவட்ட நேயர்களோட விருப்ப பாடல் தான் கேட்டுட்டு இருக்கோம். அந்த வரிசையில இணையக்கூடிய அடுத்த நேயர் யாரு, என்ன சொல்றாங்கன்றது கேட்கலாம். வருக, வணக்கம்.
2: வணக்கம் மேடம்.
1: வணக்கம், உங்க பேரு?
2: ராமநாதபுரம் மாவட்டம் யவனேஸ்வர சுரேஷ்.
1: என்ன பாடல் கொடுத்துடலாங்கய்யா?
2: வேலர் படத்துல இருந்து ஒரு பாடல் போட்டு
1: கேட்கலாமா?
2: சரிங்க,
1: இது உங்களுக்காக.
3: இஷ்டத்துக்கு அப்பப்ப மாத்திட்டே இருப்பேன். அது கப்சிப்பன்னு கேட்டு ஃபாலோ பண்ணணும். அதை விட்டுட்டு ஏதோ அதை அடாவடி தலை பண்ண நினைச்ச உன்னை கண்ட துண்டமா வெட்டி கழிச்சு போட்டுடுவேன். ஹொக்கோம் டைகர் கா ஹொக்கோம்.

0: Tiger Kahoko. At tumainda na dyan.
1: என்ன தம்பி ஒரு மாதிரியா இருக்கிறீங்க?
2: அண்ணே, என் கடையில எல்லாமே நல்ல பொருள், ஆனா வியாபாரம் சுமாரா தான் இருக்குது. அதான் என்ன பண்றதுன்னே தெரியாம யோசிச்சுட்டு இருக்கேன்.
1: கவலை விடுங்க தம்பி, ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 விளம்பரம் கொடுங்க. மதுரை, திண்டுக்கல், தேனி, விருதுநகர், சிவகங்கை, ராமநாதபுரம் 6 மாவட்ட மக்கள் கிட்ட உங்க விளம்பரம் போய் சேரும். இப்ப ஒரு விளம்பரம் கொடுத்தா 2 விளம்பரம் போனஸா தர்றாங்க.
2: சூப்பர்ண்ணே, என் வியாபாரத்தை அடுத்த கட்ட லெவலுக்கு கொண்டு போக மதுரை எஃப்எம் 103.3 இப்பவே விளம்பரம் கொடுக்கறேன்.
3: 103.3 மதுரை எஃப்எம்இல் விளம்பரம் செய்யுங்கள், வியாபாரத்தை பெருக்குங்கள். தொடர்புக்கு 9597134428 மற்றும் 0452253136.
4: நமது மதுரை பண்பலை மற்றும் ராமேஸ்வரம் பண்பலையில் தினமும் காலை மணி 7:25 ஸ்ரீ பாலகோபாலன் ஜுவல்லரியின் ஆலய அற்புதங்கள். குறைந்த சேதாரத்தில் தங்கம் வெள்ளி வைர நகைகள் வாங்க அன்பின் அடையாளம் அன்புடன் உங்களுக்காக ஸ்ரீ பாலகோபாலன் ஜுவல்லரி மார்க் 217 மேலமாசி வீதி மதுரை.
5: தோள்பட்டையிலிருந்து விரல் நுனி வரைக்கும் என்ன தொந்தரவா இருந்தாலும் சரி, அப்புறம் விபத்தால செயலற்ற முழு கையையும் சரி செய்வதற்கும்,
6: எலும்பு முறிவுக்கு வழியில்லா மாவு கட்டு மற்றும் அறுவை சிகிச்சை, முடக்குவாதம், சர்க்கரை நோய் உள்ளவர்களுக்கு பாதத்தில் புண்ணை சரி செய்வதற்கும் சிறந்த சிகிச்சை மையம்
5: நலன் கை மற்றும் எலும்பு சிறப்பு மருத்துவமனை, வேளாங்கண்ணி சர்ச் அருகில், அண்ணா நகர், மதுரை.
7: நேரம் காலை 8:15. ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வர பண்பலை 100.9 ராமநாதபுரம் மாவட்ட நேயர்களின் விருப்ப பாடலா நம்ம கேட்டுட்டு இருக்கோம். பாட்டு வேணுமா? அழைக்க வேண்டிய எண்கள் 25:30, 70 நேயர்களும், 25:30, 71 மற்ற அனைத்து நேயர்களும் 0452 என்ற மதுரையின் முன்னிணைப்பை தொட்டு அழைக்கலாம். இணைப்பில் இணையக்கூடிய அடுத்த நேயர் வருக. வணக்கம்.
8: வணக்கம் மேடம்.
7: வணக்கம். யார், எங்க இருந்து பேசுறீங்கம்மா?
8: ராமநாதபுரம் மாவட்டத்துல இருந்து முனீஸ்வரி பேசுறேன். எல்லாரும் நலமா இருக்கீங்களா?
7: நிலையத்தில் அனைவரும் நலமா. என்ன பாட்டு கேட்கலாம்?
8: வாரிசு படத்துல இருந்து ரஞ்சிதமே பாடல்
7: கொடுத்துடலாமா?
8: கேட்கலாம் மேம். தேங்க்யூ மேம்.
7: இது உங்களுக்காகவும் மற்ற அனைத்து நேயர்களுக்காகவும்.

0: தான் மாமா, உங்க ஆட்டத்துக்கு ஊரே ஆடுவேன், அதுக்கு ஒரு அடிய போட்டு விடுவோம்
1: அப்படின்ற.

0: ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9
1: இன்று மாலை 4 மணிக்கு ராமநாதபுரம் பாரத் ஏர் டிராவல்ஸ் வழங்கும் ஆலய தரிசனம்.
0: ஆடி வெள்ளி சிறப்பு நிகழ்ச்சியாக சிவகங்கை மாவட்டம் கொல்லங்குடி அருள்மிகு ஸ்ரீ வெட்டுடையார் காளியம்மன் திருக்கோயிலில் இருந்து சிறப்பு நேரலை.

0: தவறாதீர்கள். இந்நிகழ்ச்சியினை வழங்குவோர்
1: 25 ஆண்டுகளாக 25,000-க்கும் மேற்பட்ட மகிழ்ச்சியான பயணங்கள். பாரத் ஏர் டிராவல்ஸ், ராமநாதபுரம்.
2: ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வர பண்பலை 100.9 பாட்டு வேணுமா தான் கேட்டுட்ருக்கோம். இன்னைக்கு பாட்டு வேணுமால ராமநாதபுரம் மாவட்ட நேயர்களோட விருப்பப்படல் தான் கேட்டுட்ருக்கோம். இணைப்பில் இணையக்கூடிய அடுத்த நேயர், வருக வணக்கம்.
3: ஆகாஷ்வாணி மதுரை பண்பலைக்கும் எங்கள் ராமநாதபுரம் ராமேஸ்வர பண்பலைக்கும் உங்களுக்கும் காலை வணக்கம். நான் ராமநாதபுரம் சாத்தன்குடியிலிருந்து முருகன்.
2: காலை வணக்கம். ஐயா, என்ன பாட்டு கேட்கலாம்?
3: எனக்கு வந்து இந்த சண்டிவீரன் படத்துல இருந்து அலுங்குற குலுங்குற அந்த பாட்டு கொடுத்துருங்க மேடம்.
2: கேட்டலாமா?
3: நன்றி மேடம், நன்றி.
2: இது உங்களுக்காகவும் மற்ற அனைத்து நேயர்களுக்காகவும்.

0: நேரம் காலை 8:26. ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 நேர்களின் நினைவிற்கு நண்பர்கள் 11:02 கண்ணாடி மாளிகை. இன்னைக்கு கண்ணாடி மாளிகை நிகழ்ச்சியில முதியோர் நலன் குறித்த சித்த மருத்துவர் பாலகுரு அவர்களுடன் நேர்முகம். உடன் உரையாடுகிறார் கே சோபனா அவர்கள். அழைக்க வேண்டிய எண்கள் 25:30-170 மற்றும் 25:30-171 0452 என்ற மதுரையின் முன்னணைப்பை தொட்டு. இன்னைக்கு ராமநாதபுரம் மாவட்ட நேயர்களோட விருப்ப பாடலாக தான் கேட்டுட்ருக்கோம். பாட்டு வேணுமால இணையக்கூடிய அடுத்த நேயர் யாரு, எங்க இருந்துன்றத கேட்டலாம். வருக, வணக்கம்.
1: ஹலோ, நான் ராமநாதபுரம் மாவட்டத்துல இருந்து முதனால இருந்து பேசுறேம்மா.
0: ஐயா, உங்க பேருங்க ஐயா?
1: பேர் அன்பரசு.
0: சரிங்க, என்ன பாடல் வேணும்?
1: ரஜினி முருகன்ல இருந்து ஜெயரதண்டா பாட்டு போடுங்க. எங்க ஊருக்கு ஃபேமஸான வந்து வெள்ளரிக்கா பாவத்தை பெரியாமையால வேணும் மேடம்.
0: சரிங்க ஐயா, சரிங்க. உங்களுடைய பாடல் காற்றலைகளில் இதோ.

இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் தங்க மாளிகையின் ஆடி அதிரடி தள்ளுபடி ஜூலை 17 முதல் ஆகஸ்ட் 17 வரை. தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரம். மேலும் பவுனுக்கு 1500 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1500 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். வைர நகைகள் அதிரடியாக குறைக்கப்பட்ட விலையில். வெள்ளி கொலுசுகள் மெட்டிகளுக்கு செய்கூலி சேதாரம் இல்லை. மங்களன் மங்கள், இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, NSB ரோட் திருச்சி, மற்றும் புதிய பஸ் நிலையம் அருகில் ஓமலூர் ரோட் சேலம்.

0: நேரம் 8:33. ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வர பண்பலை 100.9 ராமநாதபுரம் மாவட்ட நேயர்களோட விருப்ப படலை தான் நம்ம கேட்டுட்டு இருக்கோம். பாட்டு வேணுமா? அடுத்த இணையக்கூடிய நேயர் யாரு, எங்கிருந்து வராங்கன்றத கேட்டலாம். வருக, வணக்கம்.
1: வணக்கம் மேடம்.
0: வணக்கம். யார், எங்கிருந்து பேசுறீங்கய்யா?
1: எமனேஸ்வரம் என்ன சுப்பிரமணியன் பேசுறேன் மேடம்.
0: என்ன பாடல் வேணுங்கய்யா?
1: எனக்கு காட்சி கட்ட படத்துல இருந்து ஏனி சாங் போடுறேன்.
0: கேட்டலாமா?
1: சரிங்க மேடம்.
0: இது உங்களுக்காகவும் மற்ற அனைத்து நேயர்களுக்காகவும் காற்றலைகளில்.
2: எடியே எடியே.

கட்டிக்கிட கட்டிக்கிட கட்டிக்கிட கட்டிக்கிட கட்டிக்கிட கட்டிக்கிட.

0: வணக்கம், நான் உங்க ஹரிஷ் ராகவேந்திரா பேசுறேன். நீங்களும் கேளுங்கள் மதுரை ரெயின்போ எஃப்எம் 103.3.
1: சென்னை செந்தமிழ் மறந்தேனாலே.
2: பிஎம் ஜெய், அப் கரீபோ கி ஜெய் பன் கயி ஹை.

0: Under the Ayushman Bharat Pradhan Mantri Jan Arogya Yojana, around 60 crore eligible beneficiaries are entitled to free health treatment worth 5 lakh rupees per family every year. So far, over 12 crore free treatments have been provided under the scheme, helping poor and vulnerable families save nearly 2 lakh crore rupees in out-of-pocket medical expenses. Download the Ayushman app today and create Ayushman card. For more information, call 1-4-555.
1: நேரம் 8:40 ஆயிட்டே இருக்குங்க. ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வர பண்பலை 100.9 ராமநாதபுரம் மாவட்ட நேயர்களோட விருப்பப்பாடலை தான் நம்ம கேட்டுட்டு இருக்கோம். பாட்டு வேணுமா? பாட்டு வேணுமா நிகழ்ச்சியில இணையக்கூடிய அடுத்த நேயர், வருக. வணக்கம். சொல்லுங்கம்மா, உங்களுக்கு எந்த பாடல் வேணும்? சரிம்மா, கொடுத்துடலாமா?
2: கொடுத்துடலாம்.
1: இது உங்களுக்காகவும் மற்ற அனைத்து நேயர்களுக்காகவும்.

0: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் தங்க மாளிகையின் ஆடி அதிரடி தள்ளுபடி ஜூலை 17 முதல் ஆகஸ்ட் 17 வரை. தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரம். மேலும் பவுனுக்கு 1500 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1500 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். வைர நகைகள் அதிரடியாக குறைக்கப்பட்ட விலையில். வெள்ளி கொலுசுகள் மெட்டிகளுக்கு செய்கூலி சேதாரம் இல்லை. மங்களன் மங்கள், இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, NSB ரோட் திருச்சி மற்றும் புதிய பஸ் நிலையம் அருகில் ஓமலூர் ரோட் சேலம்.
1: நேரம் 8:44 நிமிடம். ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 ராமநாதபுரம் மாவட்ட நேயர்களோட விருப்ப பாடலை தான் நம்ம கேட்டுட்டு இருக்கோம். பாட்டு வேணுமா? பாட்டு வேணுமால இணையக்கூடிய அடுத்த நேயர் வருக. வணக்கம். வணக்கம், எங்கிருந்து பேசுறீங்க? வணக்கம், எங்கிருந்து பேசுறீங்க? உங்க பேரு? சரிங்கம்மா, என்ன பாடல் கொடுக்கலாம்?
2: எனக்கு விடுதலை படத்துல இருந்து பாட்டுமல்லி கொடுத்துருக்கு.
1: சரி, கொடுத்துடலாமா?
2: ஓகே மேம், தேங்க்ஸ் மேம்.
1: தேங்க்யூம்மா, தேங்க்யூம்மா. நன்றி நன்றி.

0: ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வர பண்பலை 100.9 ராமநாதபுரம் மாவட்ட நேயர்களோட விருப்ப பாடலாக தான் பாட்டு வினுமா நிகழ்ச்சியில் இன்னைக்கு கேட்டோம். பங்கு பெற மற்றும் பங்கு பெற முயற்சி செய்த அனைத்து நேயர்களுக்கும் நன்றி கூறி நிகழ்ச்சியை நிறைவு செய்கிறேன். அகிலாண்டேஸ்வரி. இனி தொடர்வது
1: ஆகாஷ்வாணி மதுரை 103.3 நேயர்கள் கேட்கவிருப்பது சைபாலின் இன்று ஒரு தகவல். 80 வருடங்களாக உங்கள் நலனில் ஆழ்ந்த அக்கறை கொண்டது சைபால்.
2: முகத்தில்
3: அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும்.
4: 80 வருடங்களாக உங்கள் நலனில் ஆழ்ந்த அக்கறை கொண்டது சைபால்.

0: அவர் ஒரு பெரிய குடும்பத்தில் பிறந்தவர். இருக்கிற சொத்துக்கள் எல்லாத்தையும் வாரி வழங்கிவிட்டு காட்டுக்கு புறப்பட்டார். தவம் செய்கிறதுக்காக இருந்தது பூராவும் கொடுத்துட்டார். இனிமேல் எதுவுமே இல்லை கொடுக்கறதுக்கு. அப்போது கடைசியாக ஒருத்தன் வந்து கையை நீட்டினான். ஐயா ஏதாவது கொடுங்கன்னா அவர் பார்த்தார். கட்டியிருக்கிற வேட்டியை தவிர வேறு எதுவுமே இல்லை. எட்டு முழம் பட்டு வேட்டி ஜருகை கரையோடு இருக்குது. கடைசியாக அதை தான் எடுத்து கட்டிக்கிட்டு அவர் புறப்பட்டுக்கிட்டு இருக்கிறார். அவர் பார்த்தார், எதிரில்லாமல் பரிதாபமாக நின்றுக்கிட்டு இருக்கிறான். அந்த எட்டு முழ வேட்டியை ரெண்டாக கிழிச்சார். நாலு முழத்தை அவங்ககிட்ட கொடுத்துட்டு மீதி நாலு முழத்தை தன்னோட இடுப்பில் கட்டிக்கிட்டு அவர் காட்டுக்கு போயிட்டார். இவன் என்ன பண்ணான் தெரியுமா? கையில் கிடைச்ச நாலு முழத்தை எடுத்துக்கிட்டு கடை வீதிக்கு போனான். பழைய பட்டு வேட்டி ஜருகை இதெல்லாம் விலைக்கு வாங்குகிற வணிகர் ஒருத்தர் இருந்தார். அவர்கிட்ட போனான், இதை விலைக்கு எடுத்துக்கிறீங்களான்னு கேட்டான். அவர் வாங்கி பார்த்தார். ஆகா, ரொம்ப அருமையான வேட்டி, விலை உசந்த ஜருகை, இது ஏது உனக்குன்னு கேட்டார். அவன் நடந்ததை சொன்னான். அப்படின்னா ஒன்று செய், இந்த வேட்டியோட இன்னொரு பாதியையும் மெதுவாக வாங்கிட்டு வந்துரு, உனக்கு நிறைய பணம் தரேன் அப்படின்னார் அந்த வணிகர். இவன் கொஞ்சம் யோசனை பண்ணி பார்த்தான். கொஞ்சம் இருங்க, அதை வந்து விடுறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு நேராக காட்டுக்கு போனான். அவர் எங்கே இருக்காருன்னு தேடி கண்டுபிடிச்சான். அவர் ஒரு இடத்துல தவக்கோலத்தில் இருக்கிறார். கட்டியிருந்த இடைவேட்டியும் அவரை அறியாமலே நழுவி கீழே விழுந்து கிடக்குது. இவனுக்கு ரொம்ப வசதியாக போச்சு. அவரை கேட்க வேண்டிய அவசியமே இல்லை. மெதுவாக சத்தம் போடாமல் அடிமேல் அடி வச்சு நெருங்கினான். அவர் கண்ணை மூடிக்கிட்டு அவர் பாட்டு நின்றுக்கிட்டு இருக்கார். இவன் மெதுவாக போய் கீழே கிடந்த அந்த துணியை எடுத்துக்கிட்டு சத்தம் போடாமல் திரும்பி நடந்தான். அப்படி கொஞ்சம் தூரம் நடந்திருப்பான். அப்படி ஓட ஆரம்பிக்கிற சமயத்தில் அவன் காலில் கீழே கிடந்த முள் ஒன்று நறுக்குன்னு தைச்சு விட்டுது. வலி தாங்க முடியாமல் அம்மானு கத்திவிட்டான். இந்த சத்தத்தினால கண்ணை மூடி நின்றுக்கிட்டு இருந்த அவர் தவம் கலைஞ்சிது. மெதுவாக கண்ணை திறந்து பார்க்குறார். தன் இடையில் இருந்த வேட்டி அவன் கையில் இருக்குது. இப்போது அவர் நினைக்கிறாரா, இந்த வேட்டி மேலே நான் வச்ச ஆசையல்லவா அவனை வந்து திருடன் ஆக்கிவிட்டது அப்படின்னு நினச்சாரான். இது எப்போ ஏற்பட்ட மனநிலைங்கிறத கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். தான் ஒரு பொருள் மேலே வைத்த பற்று இன்னொரு மனிதன் திருடனாக ஆகிறதுக்கு காரணமாயிட்டுதே அப்படின்னு நினைக்கிறார். அப்படி நினச்ச அவர் யார் தெரியுமா? அவர் தான் மகாவீரர். இழந்துட்டேன் இழந்துட்டேங்கிறியே, நீ என்னத்தை கொண்டு வந்த இங்கே இழக்கிறதுக்கு, நீ என்னத்தை உண்டாக்குன இது அழிஞ்சுட்டுதுன்னு சொல்கிறதுக்கு, இது அவருடைய சிந்தனை. இன்றைக்கி நம்ம சிந்தனையெல்லாம் வேறு மாதிரி இருக்குது. ஒருத்தன் நடுத்தெருவில் உட்காந்து அழுதுகிட்டு இருந்தான். அந்த வழியாக வந்தவர் கேட்டார், ஏன்ப்பா அழற அப்படின்னு கேட்டார். அஞ்சு ரூபா சார், இந்த இடத்துல விழுந்துட்டுது, ரொம்ப நேரமாக தேடுறேன், கிடைக்காது போல இருக்குது அப்படின்னா. எப்போ தொலைஞ்சிது அப்படின்னு கேட்டார். அது எனக்கு தெரியாது சார், பணத்தை தொலைச்சவன் தேடி பார்த்துட்டு போயிட்டான், நான் அவனுக்கு பின்னாடி தேட வந்தவன் அப்படின்னு சொல்லிவிட்டு மறுபடியும் தேட ஆரம்பித்தானா.
1: ஆகாஷ்வாணி மதுரை 103.3 நேயர்கள் இதுவரை இணைந்திருந்தது சைபாலின் இன்று ஒரு தகவல். 80 வருடங்களாக உங்கள் நலனில் ஆழ்ந்த அக்கறை கொண்டது சைபால்.
2: முகத்தில் அனைத்து
3: மருந்து கடைகளிலும் கிடைக்கும்.
4: 80 வருடங்களாக உங்கள் நலனில் ஆழ்ந்த அக்கறை கொண்டது சைபால்.
5: நேரம் காலை 8:55. ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வர பண்பலை 100.9 டியூடு திரைப்படத்திலிருந்து ஒரு பாடல்.

வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் கோபாலகிருஷ்ணன். பழங்குடியினரின் நலன்களை பாதுகாக்க அரசு தீவிர நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருவதாக குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு கூறியுள்ளார். தேர்வு முறைகேடுகளை தடுக்க வகை செய்யும் சட்டத்திருத்த மசோதா நாடாளுமன்றத்தில் நிறைவேற்றப்பட்டுள்ளது. இந்த மசோதா நிறைவேற்றப்பட்டிருப்பது தேர்வு நடைமுறைகளை வலுப்படுத்தும் என்று பிரதமர் திரு நரேந்திரமோடி கூறியுள்ளார். துறைமுக விரிவாக்க திட்டங்களின் மூலம் சரக்கு கையாளும் திறனை மேலும் அதிகரிக்க நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக கப்பல் போக்குவரத்துத்துறை அமைச்சர் திரு சர்பானந்த சோனோவால் கூறியுள்ளார். சென்னை விமான நிலையத்தில் 2467 கோடி ரூபாய் மதிப்பில் நவீனமயமாக்கல் பணிகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக சிவில் விமான போக்குவரத்துத்துறை இணையமைச்சர் திரு முரளிதர் முகல் தெரிவித்துள்ளார். மத்திய அரசின் கல்வி உதவித்தொகை திட்டங்களின் கீழ் தமிழகத்தில் கடந்த 3 ஆண்டுகளில் ஷெட்யூல்டு வகுப்பைச் சேர்ந்த சுமார் 26 லட்சம் மாணவர்கள் பயனடைந்திருப்பதாக மத்திய சமூக நீதி மற்றும் அதிகாரம்

விளித்தல் துறை இணையமைச்சர் திரு ராம்தாஸ் அத்வாலே தெரிவித்துள்ளார். தமிழகத்தில் தேவைக்கேற்ப கூடுதலாக கோஆப்டெக்ஸ் விற்பனை நிலையங்கள் திறக்கப்படும் என்று மாநில கைத்தறி அமைச்சர் திரு விஜய் பாலாஜி தெரிவித்துள்ளார். அறநிலையத்துறையில் மேற்கொள்ளப்படும் ஒப்பந்த புள்ளிகள் அனைத்தும் இனி ஆன்லைன் முறையிலேயே மேற்கொள்ளப்படும் என்று மாநில இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சர் திரு ரமேஷ் கூறியுள்ளார். செயற்கை நுண்ணறிவில் தமிழகத்தை முன்னணி மாநிலமாக உருவாக்க அரசு உறுதிபூண்டுள்ளதாக தகவல் தொழில்நுட்பத்துறை அமைச்சர் திரு குமார் குறிப்பிட்டுள்ளார். தமிழகத்தில் அரசு மருத்துவமனைகளில் போதிய மருத்துவர்கள் இருப்பதையும் தரமான மருந்துகள் கிடைப்பதையும் மாநில அரசு உறுதி செய்ய வேண்டும் என்று பிஜேபி மாநில தலைவர்

நீரஜ் சோப்ரா, ரோஹித் யாதவ் மற்றும் யஷ்வீர் சிங் இறுதிச் சுற்றுக்கு தகுதி பெற்றுள்ளனர். 17 வயதுக்குட்பட்டோருக்கான உலக மல்யுத்த சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் நிகிதா ஷெராவத் வெள்ளிப்பதக்கம் வென்றார். செய்திச் சுருக்கமைத்துடன் நிறைவு பெற்றது.

0: ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 இசையோடு என்றும் நீங்கள்.
1: நேரம் 9:03. வணக்கம் நேயர்களே, இனிய காலை வணக்கங்களோடு நிகழ்ச்சியில் இணைவது வயலட் மேரி. ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3, ராமேஸ்வரம் பண்பலை 100.9 நம்ம கேட்க போறோம். டிரைவ் டைம் பீட்ஸ் காத்திருக்க நேரம் இல்லை. கடிகாரத்தில் ஓடுவது முள் அல்ல. நம் வாழ்க்கையை கடக்கும் ஒவ்வொரு நொடியும் தான். ஆகையால் நேரத்தை வீணாக்காமல் பயனுள்ளதாக்கும் என்ற சிந்தனை வரிகளோட டிரைவ் டைம் பீட்ஸ் காத்திருக்க நேரமில்லை நிகழ்ச்சியில் தகவலுடன் கேட்கலாம் திரை இசையும். நிகழ்ச்சியில் முதலாவதாக இன்றைய நாள் பற்றிய சிறப்பினை பற்றி அறிந்து கொள்வோமா? முன்ஷி பிரேம்சந்த், இவர் புகழ்பெற்ற ஹிந்தி மற்றும் உருது மொழி எழுத்தாளர். அவர் இந்திய இலக்கிய உலகின் முன்னோடியாக அறியப்படுகின்றார். இந்தியாவின் ஷேக்ஸ்பியர் என்றும் கூட அழைக்கப்படுகின்றார். முன்ஷி பிரேம்சந்த் பிறந்த தினம் இன்று அப்படிங்கிற தகவலோட பாடலை கேட்டுடலாமா? கோ திரைப்படத்திற்காக இதோ பாடல் ஒலிக்கிறது ஹரிஹரன் ஸ்வேதா மோகன் குரலில்.

நேரம் 9:10. நம்ம கேட்டுட்டு இருக்கோம் டிரைவ் டைம் பீட்ஸ். காத்திருக்க நேரம் இல்லை தகவலோடு திரையசியம் கேட்கும் தருணமா இது டிரைவ் டைம் பீட்ஸ். காத்திருக்க நேரம் இல்லை. அடுத்ததா நம்ம கேட்க போற தகவல் விவசாய துறையில டிஜிட்டல் பொது உள்கட்டமைப்பை உருவாக்கும் திட்டம் பற்றிய தகவலை கேட்கலாம். இந்த இயக்கமானது மத்திய அரசால் உருவாக்கப்பட்ட திட்டமாகும். இதன் முக்கிய அம்சங்கள் விவசாயி அடையாள அட்டை வழங்குதல், டிஜிட்டல் பயிர் மதிப்பீடு மற்றும் நவீன தொழில்நுட்பங்களை இணைத்தல் ஆகியவையாகும் அப்படிங்கிற தகவலோட பாடலை கேட்கலாமா? அயன் திரைப்படத்திலிருந்து ஹரிஹரன் குரல்கள்.

0: மதுரை எஃப்எம் 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9.
1: எஃப்எம் ரெயின்போ, இசையோடு என்றும் நீங்கள்.
2: நேரம் 9:16 ஆகிட்டு இருக்கு. நம்ம கேட்டு இருக்கோம் டிரைவ் டைம் பீட்ஸ். காத்திருக்க நேரம் இல்லை, தகவலோடு தெரியும் கேட்டு மகிழும் நிகழ்ச்சியா இது டிரைவ் டைம் பீட்ஸ். காத்திருக்க நேரம் இல்லை. அடுத்ததான் நம்ம கேட்க போகிற தகவல் இந்தியாவில் இருக்கக்கூடிய இயற்கை அதிசயம் நிறைந்த சுற்றுலாத்தலங்கள் பற்றிய தகவலை தான் கேட்க போகிறோம். உயிர் உள்ள வேர் பாலம். இந்த பாலமானது மேகாலயாவின் தென்பகுதியில் இருக்கக்கூடிய சில மரங்கள் எல்லாமே 500 ஆண்டுகளுக்கும் பழமையானதாக இருக்கிறது. அங்கே உயிருள்ள மரங்களினுடைய வேர்கள்லாம் இணைந்து இயற்கையான ஒரு பாலத்தை ஏற்படுத்தி இருக்கின்றது. இது போன்ற இயற்கையாக பாலம் உருவாவதற்கு 15 ஆண்டுகள் எடுத்துக்கொள்ளுமா அப்படிங்கிற தகவலோட பாடல் கேட்கலாம். தீராத விளையாட்டு பிள்ளை திரைப்படத்திற்காக ரோஷினி, பிரியா மற்றும் குழுவினருடன் பாடும் பாடல்.

0: சங்கமம், புதிய பஸ் நிலையம் அருகில், ஓமலூர் ரோட், சேலம், NSB ரோட், திருச்சி.
1: GRT ஜுவல்லர்ஸ் வழங்கும் ஆடி தங்க திருவிழா. சிறப்பு சலுகையாக புதிய தங்க நகை மீது கிராமிற்கு 200 ரூபாய் குறைவாகவும், பழைய தங்க நகை எக்ஸ்சேஞ்சின் மீது கிராமிற்கு 150 ரூபாய் கூடுதலாகவும், வைரம் மற்றும் அன்கட் வைரத்தின் மதிப்பின் மீது 12.5% குறைவாக பெறுங்கள். மேலும் பல சலுகைகள், நிபந்தனைகளுக்கு உட்பட்டது. உடனே உங்கள் அருகில் உள்ள GRT ஷோரூமுக்கு வருகை தாருங்கள். GRT ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
2: 150வது ஆண்டு கொண்டாட்டத்தின் சிறப்பு வந்தே மாதரம்.

இந்தியாவின் மாபெரும் பாத்திரங்கள் மற்றும் வீட்டு உபயோகப் பொருட்களின் சங்கமம் திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் வழங்கும் ஆடி அதிரடி தள்ளுபடி ஜூலை 17 முதல் ஆகஸ்ட் 17 வரை. டிவி, பிரிட்ஜ், வாஷிங் மிஷின், ஏசி என எலக்ட்ரானிக் பொருட்கள் 20,000 ரூபாய்க்கு மேல் பர்ச்சேஸ்க்கு ஒரு தங்க நாணயம் இலவசம். இலவச டோர் டெலிவரி வசதியுடன் மங்களன் மங்கள் இந்தியாவின் மாபெரும் பாத்திரங்கள், பர்னிச்சர்கள், மளிகை மற்றும் வீட்டு உபயோகப் பொருட்களின்

0: நேரம் 9:24 ஆயிட்டு இருக்கு. அகாஷ்வாணி எஃப்எம் ரெயின்போ 103.3 ராமேஸ்வரம் பண்பலை 100.9 நம்ம கேட்டுட்டு இருக்கோம். டிரைவ் டைம் இட்ஸ் காத்திருக்க நேரம் இல்லை. தகவலோட திரையசையும் வலம் வரும் நிகழ்ச்சியாய் காத்திருக்க நேரம் இல்லை. நிகழ்ச்சியில் அடுத்ததான் நம்ம கேட்க போற தகவல், இந்தியாவில் இருக்கக்கூடிய இயற்கை அதிசயங்கள் நிறைந்த இடத்தை பற்றிய தகவலை தான் இப்போ நம்ம கேட்டுட்ருக்கோம். லோனார் லேக் லேக் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த லேக்கானது மகாராஷ்டிரா மாநிலத்தில் இருக்கக்கூடிய பல்தானா அப்படிங்கிற மாவட்டத்தில் அமைஞ்சிருக்கு. விண்வெளியிலிருந்து விழுந்த விண்கல் காரணமாக உருவான இந்த ஏரியானது வட்ட வடிவில் காணப்படுது. இந்த ஏரியில் இருக்கக்கூடிய தண்ணீர் வந்து பச்சை வண்ணத்தில் காட்சி அளிக்கிறது, பார்க்கறதுக்கு ரொம்ப அழகாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த தகவலோட நிகழ்ச்சியில் ஒரு பாடலை கேட்டு வந்துடலாம். எம்சி ஜீஸ், சுவி, முகேஷ் இவர்களின் குரல்களில் இது மாசிலா மணி.
1: ஓகே ஒன்ஸ்

0: நறுக்கிசை.
1: ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9
2: இன்று மாலை 4 மணிக்கு ராமநாதபுரம் பாரத் ஏர் டிராவல்ஸ் வழங்கும் ஆலய தரிசனம்.
1: ஆடி வெள்ளி சிறப்பு நிகழ்ச்சியாக சிவகங்கை மாவட்டம் கொல்லங்குடி அருள்மிகு ஸ்ரீ வெட்டுடையார் காளியம்மன் திருக்கோயிலில் இருந்து சிறப்பு நேரலை.
2: இந்நிகழ்ச்சியினை வழங்குவோர்
3: 25 ஆண்டுகளாக 25,000-க்கும் மேற்பட்ட மகிழ்ச்சியான பயணங்கள். பாரத் ஏர் டிராவல்ஸ், ராமநாதபுரம்.

0: ஆகாஷ் வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9
1: இன்று மாலை 4 மணிக்கு ஆலய தரிசனம்.
0: ஆடி வெள்ளி சிறப்பு நிகழ்ச்சியாக சிவகங்கை மாவட்டம் கொல்லங்குடி அருள்மிகு ஸ்ரீ வெட்டுடையார் காளியம்மன் திருக்கோயிலில் இருந்து சிறப்பு நேரலை
1: கேட்க தவறாதீர்கள். நிகழ்ச்சி இன்று மாலை 4 மணிக்கு நமது மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9

நேரம் 9:33. அக்காஷ்வாணி மதுரை பண்பலை 103.3, ராமேஸ்வரம் பண்பலை 100.9 நம்ம கேட்டுட்டு இருக்கோம். டிரைவ் டைம் பீட்ஸ் காத்திருக்க நேரமில்லை, தகவலும் திரையிசையுமாய். அடுத்து நம்ம கேட்க போற தகவல் மேக்னெட்டிக் ஹில். இந்த இடம் காஷ்மீரின் லடாக் பகுதியில் உள்ள லே அப்படிங்கிற இடத்துல அமைஞ்சிருக்கு. மேக்னெட்டிக் ஹில் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த பகுதியில் கார் இல்லாத வாகனங்கள் ஏதாவது நம்ம பார்க் செய்யும் போது என்ஜின் ஆஃப் செஞ்சிருந்தாலோ இல்லைனா நியூட்ரலில் இருந்தாலும் கூட அது மேடான பகுதியை நோக்கி அந்த வாகனங்கள் வந்து அப்படியே இழுத்துட்டு போகுமா, அதுதான் இந்த இடத்தோட இயற்கை அதிசயம். இப்படி இந்த தகவலோட நம்ம பாடலை கேட்டுட்டு வந்துடலாம். திவ்யா குமார், சாஷா திருப்பதி, சரண்யா கோபிநாத் இவர்களின் குரல்களில் இது பாயும் புலி.

0: என்ன தம்பி ஒரு மாதிரியா இருக்கிறீங்க?
1: அண்ணே, என் கடையில எல்லாமே நல்ல பொருள், ஆனா வியாபாரம் சுமாரா தான் இருக்குது. அதான் என்ன பண்றதுனே தெரியாம யோசிச்சுட்டு இருக்கேன்.
0: கவலை விடுங்க தம்பி, ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 விளம்பரம் கொடுங்க. மதுரை, திண்டுக்கல், தேனி, விருதுநகர், சிவகங்கை, ராமநாதபுரம் 6 மாவட்ட மக்கள் கிட்ட உங்க விளம்பரம் போய் சேரும். இப்ப ஒரு விளம்பரம் கொடுத்தா 2 விளம்பரம் போனஸா தர்றாங்க.
1: சூப்பர்ணே, என் வியாபாரத்தை அடுத்த கட்ட லெவலுக்கு கொண்டு போக மதுரை எஃப்எம் 103.3 இப்பவே விளம்பரம் கொடுக்கறேன்.
2: 103.3 மதுரை எஃப்எம்இல் விளம்பரம் செய்யுங்கள், வியாபாரத்தை பெருக்குங்கள். தொடர்புக்கு 9597134428 மற்றும் 0452253136.
3: PM ஜெய், அப் கரீபோ கி ஜெய் பன் கயி ஹை.

0: Under the Ayushman Bharat Pradhan Mantri Jan Arogya Yojana, around 60 crore eligible beneficiaries are entitled to free health treatment worth 5 lakh rupees per family every year. So far, over 12 crore free treatments have been provided under the scheme, helping poor and vulnerable families save nearly 2 lakh crore rupees in out-of-pocket medical expenses. Download the Ayushman app today and create Ayushman card. For more information, call 1-4-555.
1: மதுரை எஃப்எம் 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9
2: எஃப்எம் ரெயின்போ, இசையோடு என்றும் நீங்கள்.
3: நேரம் 9:40, ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3, ராமேஸ்வரம் பண்பலை 100.9 நம்ம கேட்டு என்ஜாய் பண்ணிக்கிட்டு இருக்கோம். டிரைவ் டைம் பீட்ஸ் காத்திருக்க நேரம் இல்லை. தகவலோடு தெரியும் வலம் வரும் நிகழ்ச்சியாக இது டிரைவ் டைம் பீட்ஸ் காத்திருக்க நேரம் இல்லை. அடுத்து நம்ம கேட்க போகிற தகவல், லோக்டாக் ஏரி. இந்த ஏரியும் இந்தியாவின் வடகிழக்கு மாநிலமான மணிப்பூரில் அமைந்திருக்கிறது. இந்த ஏரி வந்து வட்டம், சதுரம் என பல மிதக்கும் தீவு கூட்டங்களுக்கு மிகவும் புகழ்பெற்றதாக இருக்கிறது. 240 சதுர கிலோமீட்டர் பரப்பளவில் இந்த ஏரியானது அமைந்திருக்கிறது. தெற்கு ஆசியாவிலேயே மிகப்பெரிய நன்னீர் ஏரியாக திகழ்கிறது. அதனால் இந்த ஏரியை சுற்றி அதிகப்படியான மக்கள் வந்து வாழ்றாங்க அப்படிங்கிற இந்த தகவலோட நிகழ்ச்சியில் நாம் கேட்கும் அடுத்த பாடல் கச்சேரி ஆரம்பம் திரைப்படத்திற்காக MLR கார்த்திகேயன், அனிதா, வாட்டர் பாட்டில் இவர்களின் குரல்களில்.

0: நமக்கு பாடுதே.
1: மதுரை பண்பலை நேர்கள் அனைவருக்கும் உங்கள் அந்தோனிதாசனின் வணக்கம்.
0: ஒரு பொண்ண பார்த்த
1: நிறைய நிகழ்ச்சிகளை நம்மளுடைய மதுரை பண்பலை 103.3 தொகுத்து வழங்கிட்டு இருக்கிறாங்க. கேளுங்க, ரசிங்க, வாழ்த்துங்க. மதுரை பண்பலை 103.3

7 நிமிடம் அக்காஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 ராமேஸ்வரம் பண்பலை 100.9 நம்ம கேட்டு என்ஜாய் பண்ணிட்டு இருக்கோம். டிரைவ் டைம் பீட்ஸ் காத்திருக்க நேரம் இல்லை, தகவலும் திரையிசையுமாய். நம்ம அடுத்ததாக கேட்க போகிற தகவல் நர்மதா மார்பிள் பள்ளத்தாக்கு. இது மத்திய பிரதேசத்தில் ஜம்பல்பூரில் அமைந்திருக்கக்கூடிய ஒரு பள்ளத்தாக்காகும். பிரம்மாண்டமான பாறைகளுக்கு மத்தியில் நர்மதா நதியானது 3 கிலோமீட்டர் தொலைவுக்கு வந்து பயணித்து வரக்கூடிய அந்த அழகை வந்து ரசிக்கிறதுக்கு 2 கண்கள் பத்தாது அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த தகவலோட நிகழ்ச்சியில் நாம் கேட்க போகிற அடுத்த பாடல் மாற்றாம் திரைப்படத்திற்காக ஜாவேட் அலி, மகாலட்சுமி ஐயர், நின்சி வின்சன் இவர்களின் குரல்களில்

0: இந்தியாவின் மாபெரும் பாத்திரங்கள் மற்றும் வீட்டு உபயோகப் பொருட்களின் சங்கமம் திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் வழங்கும் ஆதி அதிரடி தள்ளுபடி July 17 முதல் August 17 வரை. பாத்திரங்கள், பரிசு பொருட்கள், பிளாஸ்டிக் பொருட்களுக்கு 15% ஆதிரடி தள்ளுபடி. உலக தரம் வாய்ந்த பர்னிச்சர்களுக்கு 15% ஆதிரடி தள்ளுபடி. மங்களன் மங்கள் புதிய பஸ் நிலையம் அருகில், ஓமலூர் ரோட், சேலம், NSB ரோட், திருச்சி.
1: GRT ஜுவல்லர்ஸ் வழங்கும் ஆடி தங்க திருவிழா. சிறப்பு சலுகையாக புதிய தங்க நகை மீது கிராமிற்கு 200 ரூபாய் குறைவாகவும், பழைய தங்க நகை எக்ஸ்சேஞ்சின் மீது கிராமிற்கு 150 ரூபாய் கூடுதலாகவும், வைரம் மற்றும் அன்கட் வைரத்தின் மதிப்பின் மீது 12.5% குறைவாக பெறுங்கள். மேலும் பல சலுகைகள், நிபந்தனைகளுக்குட்பட்டது. உடனே உங்கள் அருகில் உள்ள GRT ஷோரூமுக்கு வருகை தாருங்கள். GRT ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
2: ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9
3: இன்று மாலை 4 மணிக்கு ஆலய தரிசனம்.
2: ஆடி வெள்ளி சிறப்பு நிகழ்ச்சியாக சிவகங்கை மாவட்டம் கொல்லங்குடி அருள்மிகு ஸ்ரீ வெட்டுடையார் காளியம்மன் திருக்கோயிலில் இருந்து சிறப்பு நேரலை.
3: கேட்க தவறாதீர்கள். நிகழ்ச்சி இன்று மாலை 4 மணிக்கு நமது மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9.

நேரம் 9:55 ஆயிட்டிருக்கு. அகாஷ்வாணி எஃப்எம் ரெயின்போ 103.3, ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 மெகா ஹெர்ட்ஸில் நம்ம கேட்டு என்ஜாய் பண்ணிட்டு இருக்கோம். டிரைவ் டைம் இட்ஸ் காத்திருக்க நேரமில்லை, தகவலும் திரிசியமாய். அடுத்து நம்ம கேட்க போகிற தகவல் அலையா கோட்ஸ் லைட்ஸ். மேற்கு வங்கத்தின் சந்தர்பன்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய சுந்தர வனக்காடுகள் அப்படின்னு சொல்லுவாங்க, சதுப்பு நிலக்காடுகளில் இயற்கையாகவே மின்னும் ஒரு வித்தியாசமான ஒளி இங்கே எப்பவுமே தென்படுகிறது அப்படின்னு சொல்கிறாங்க. அட்வென்ச்சர்ஸ் ட்ரிப்பு போகிறவங்களுக்கெல்லாம் இது வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு த்ரில்லிங்கான அனுபவத்தை கொடுக்கக்கூடியதான இயற்கை அதிசயம் நிறைந்த இடம் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த தகவலோட நிகழ்ச்சியில் நம்ம நிறைவாக கேட்க வரும் பாடல் மரியன் திரைப்படத்திற்காக ஜாவேத் அலி, ஹரிகரன், நாகேஷ், அஜிஷ் இவர்களின் குரல்களில்.

போயல.

0: நேரம் 9:59 ஆயிட்டிருக்கு. டிரைவ் டைமிட்ஸ் காத்திருக்க நேரமில்லை நிகழ்ச்சியோட நிறைவு பகுதிக்கு வந்துட்டோம். நிகழ்ச்சியில் இதுவரை உங்களுடன் நான் வயலட் மேரி. நிகழ்ச்சியை கேட்டு ரசித்த அனைவருக்கும் நன்றி கூறி நிகழ்ச்சியிலிருந்து விடைபெறுகிறேன். நன்றி நேயர்களே. தொடர்வது செய்தி சுருக்கம் சென்னை அஞ்சல்.
1: செய்திச் சுருக்கம் வாசிப்பவர் கோபாலகிருஷ்ணன். தேர்வு முறைகேடுகளை தடுக்க வகை செய்யும் சட்டத்திருத்த மசோதா நாடாளுமன்றத்தில் நிறைவேற்றப்பட்டுள்ளது. இந்த மசோதா நிறைவேற்றப்பட்டிருப்பது தேர்வு நடைமுறைகளை வலுப்படுத்தும் என்று பிரதமர் திரு நரேந்திரமோடி கூறியுள்ளார். நியாயமான வெளிப்படையான தேர்வு முறையை உறுதி செய்வதை நோக்கிய முக்கியமான நடவடிக்கை இது என தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் தெரிவித்துள்ளார். தியாகி உத்தம் சிங்கின் நினைவு தினத்தையொட்டி அவருக்கு பிரதமர் திரு நரேந்திரமோடி, உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா, பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் ஆகியோர் அஞ்சலி செலுத்தியுள்ளனர். துறைமுக விரிவாக்க திட்டங்களின் மூலம் சரக்கு கையாளும் திறனை மேலும் அதிகரிக்க நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக கப்பல் போக்குவரத்துத்துறை அமைச்சர் திரு சர்பானந்த சோனோவால் கூறியுள்ளார். மத்திய அரசின் கல்வி உதவித்தொகை திட்டங்களின் கீழ் தமிழகத்தில் கடந்த 3 ஆண்டுகளில் ஷெட்யூல்டு வகுப்பைச் சேர்ந்த சுமார் 26 லட்சம் மாணவர்கள் பயனடைந்திருப்பதாக மத்திய சமூக நீதி மற்றும் அதிகாரமளித்தல் துறை இணையமைச்சர் திரு ராம்தாஸ் அத்வாலே கூறியுள்ளார். காவிரி நதிநீர் விவகாரம் தொடர்பாக கர்நாடகாவில் நாளை மறுநாள் அனைத்துக் கட்சிக் கூட்டம் நடைபெறவுள்ளதாக அம்மாநில முதலமைச்சர் திரு டி கே சிவகுமார் தெரிவித்துள்ளார். தமிழகத்தில் தேவைக்கேற்ப கூடுதலாக கோஆப்டெக்ஸ் விற்பனை நிலையங்கள் திறக்கப்படும் என்று மாநில கைத்தறி அமைச்சர் திரு விஜய் பாலாஜி தெரிவித்துள்ளார். அறநிலையத்துறையில் மேற்கொள்ளப்படும் ஒப்பந்த புள்ளிகள் அனைத்தும் இனி ஆன்லைன் முறையிலேயே மேற்கொள்ளப்படும் என்று அத்துறைக்கான மாநில அமைச்சர் திரு ரமேஷ் கூறியுள்ளார். செயற்கை நுண்ணறிவில் தமிழகத்தை முன்னணி மாநிலமாக உருவாக்க அரசு உறுதிபூண்டுள்ளதாக தகவல் தொழில்நுட்பத்துறை அமைச்சர் திரு குமார் தெரிவித்துள்ளார். தமிழகத்தில் அரசு மருத்துவமனைகளில் போதிய மருத்துவர்கள் இருப்பதையும் தரமான மருந்துகள் கிடைப்பதையும் மாநில அரசு உறுதி செய்ய வேண்டும் என்று பிஜேபி மாநில தலைவர் திரு நயினா நாகேந்திரன் வலியுறுத்தியுள்ளார். தென்காசி மாவட்டம் குற்றாலத்தில் சாரல் திருவிழா இன்று தொடங்குகிறது. ஈரோடு மாவட்டம் தாளவாடி மலைப்பகுதியில் காய்கறி பயிர்களை சேதப்படுத்திய 4 காட்டு யானைகளை வனத்துறையினர் வனப்பகுதிக்குள் விரட்டினர். சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு 200 ரூபாய் உயர்ந்து 1,06,000

0: நேரம் 10:03. ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வர பண்பலை 100.9 என் விருப்பம். இன்னைக்கு என் விருப்பம் நிகழ்ச்சியில திருவிழா பற்றி தான் நம்ம பேச போறோம். திருவிழா அப்படின்னு வந்தாச்சுனாலே ஊரே கொண்டாட்டம் தாங்க. கோயில்ல இருக்க கொடிமரம் முதல் தேரோட்டம் வரையிலான ஒவ்வொரு நொடியும் உற்சாகத்தோட வெளிப்பாடு தாங்க. அப்படி திருவிழா வைப்ல ஒரு பாடலை கேட்டுட்டு வந்துடுவோம். ஜெயம் திரைப்படத்திலிருந்து நா முத்துக்குமார் வரிகளில் திப்பு, கௌரி, ராஜஹாசன் மற்றும் ரவிசங்கர் சமக்குள்ளரில் இது.
1: ஏண்டா அழுகுற?
2: அவளை காணுமேடா.
1: டேய், உனக்கே டூ மச்சா இல்ல, ஃபீல் பண்ண வேண்டிய நானே சும்மா இருக்கேன்.
2: சைக்கிள் நின்னாலும் சக்கரம் சுத்துறது இல்லையா, அந்த மாதிரி உனக்கு ஒரு கஷ்டம்னா அது எனக்கு இல்லையாடா.

0: கோயில வைக்க பழம்.
1: என்ன பழம்? அந்த பழம் நல்லா பார்த்து சொல்றா. ஞான பழம்,
0: ஒரஞ்சு பழம், ஆப்பிள் பழம், திராட்சை பழம், பெருச்சம் பழம், சீதா பழம், கொய்யா பழம், மாம்பழம், மதுளம் பழம், பலா பழம், வாழைப்பழம்,
2: ராசா நாம சொச்சு ரோசா.

0: ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ் வழங்கும் ஆடி தங்க திருவிழா. சிறப்பு சலுகையாக புதிய தங்க நகை மீது கிராமிற்கு 200 ரூபாய் குறைவாகவும், பழைய தங்க நகை எக்ஸ்சேஞ்சின் மீது கிராமிற்கு 150 ரூபாய் கூடுதலாகவும், வைரம் மற்றும் அன்கட் வைரத்தின் மதிப்பின் மீது 12.5% குறைவாக பெறுங்கள். மேலும் பல சலுகைகள், நிபந்தனைகளுக்கு உட்பட்டது. உடனே உங்கள் அருகில் உள்ள ஜிஆர்டி ஷோரூமுக்கு வருகை தாருங்கள். ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
1: திருவிழா பற்றி தாங்க பேசிட்டே இருக்கும். திருவிழா அப்படின்னு சொன்னாலே குட்டீஸ் எல்லாம் ரொம்ப குஷியாயிருவாங்க. ஏன்னா நிறைய கேம்ஸ்லாம் திருவிழாவில் கண்டக்ட் பண்ணுவாங்களாம். ரன்னிங் ரேஸ், லெமன் ஆன் த ஸ்பூன் இப்படின்றதையா குட்டீஸ்களுக்குலாம் நிறைய கேம்ஸ் இருக்கும். குட்டீஸ்க்கு மட்டுமா, பெரியவங்களுக்குமே நிறைய கேம்ஸ் இருக்குங்க. உரி அடிக்கிறது, சைக்கிள் ரேஸ், இந்த மாதிரி நிறைய கேம்ஸ்லாம் பெரியவங்களும் விளையாண்டுட்ருக்காங்க. இதே வைபோட ஒரு பாடலை கேட்டுட்டு வந்துடுவோம். வெண்ணிலா கபடி குழு திரைப்படத்திலிருந்து செல்வகணேஷ் இசையில், நா முத்துக்குமார் வரிகளில், கார்த்திக் மற்றும் சின்மை கூறலிலிருந்து இதோ.

0: என்ன தம்பி ஒரு மாதிரியா இருக்கிறீங்க?
1: அண்ணே, என் கடையில எல்லாமே நல்ல பொருள், ஆனா வியாபாரம் சுமாரா தான் இருக்குது. அதான் என்ன பண்றதுனே தெரியாம யோசிச்சுட்டு இருக்கேன்.
0: கவலை விடுங்க தம்பி, ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 விளம்பரம் கொடுங்க. மதுரை, திண்டுக்கல், தேனி, விருதுநகர், சிவகங்கை, ராமநாதபுரம் 6 மாவட்ட மக்கள் கிட்ட உங்க விளம்பரம் போய் சேரும். இப்ப ஒரு விளம்பரம் கொடுத்தா 2 விளம்பரம் போனஸா தர்றாங்க.
1: சூப்பர்ண்ணே, என் வியாபாரத்தை அடுத்த கட்ட லெவலுக்கு கொண்டு போக மதுரை எஃப்எம் 103.3 இப்பவே விளம்பரம் கொடுக்கறேன்.
2: 103.3 மதுரை எஃப்எம் இல் விளம்பரம் செய்யுங்கள், வியாபாரத்தை பெருக்குங்கள். தொடர்புக்கு 9597134428 மற்றும் 0452253136.
3: நேரம் காலை 10:15. ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 நேயர்களின் நினைவிற்கு நண்பகல் 11:02 கண்ணாடி மாளிகை. கண்ணாடி மாளிகையில் முதியோர் நலன் குறித்து சித்த மருத்துவம் பாலகுரு அவர்களுடன் நேர்முகம். உடன் உரையாடுகிறார் கேசவமணா அவர்கள். அழைக்க வேண்டிய எண்கள் 25:30-170 அறிமுக நேயர்களும், 25:30-171 மற்ற அனைத்து நேயர்களும் 0452 என்ற மதுரையின் முன்னணிப்பை தொட்டு அழைக்கலாம்.
4: ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9
5: இன்று மாலை 4 மணிக்கு ஆலய தரிசனம்.
4: ஆடி வெள்ளி சிறப்பு நிகழ்ச்சியாக சிவகங்கை மாவட்டம் கொல்லங்குடி அருள்மிகு ஸ்ரீ வெட்டுடையார் காளியம்மன் திருக்கோயிலில் இருந்து சிறப்பு நேரலை.
5: கேட்க தவறாதீர்கள், நிகழ்ச்சி இன்று மாலை 4 மணிக்கு நமது மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9.

ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 என் விருப்பமாய் திருவிழா பற்றி தாங்க பேசிட்டு இருக்கோம். இந்த திருவிழான்ற வார்த்தை மனசுக்கு மகிழ்ச்சியையும் பக்தியையும் பாரம்பரியத்தையும் ஒன்று சேர தருதுன்றதை சொல்லலாங்க. கோயிலில் இருக்க மணியோட ஓசை, நாதஸ்வரத்தோட இசை, மேலதாள முழக்கம், இப்படி நிறைய விஷயங்கள் திருவிழாவை இன்னும் அழகாக்குதுன்னு சொல்லலாங்க. அடுத்த பாடலாக சண்டக்கோழி திரைப்படத்திலிருந்து யுவன் சங்கர் ராஜா இசையில் தாமரை வரிகளில் கங்கா சித்தராசு, ஜெய்சி கிஃப்ட், சுஜாதா மோகன், பிரேம்ஜி மற்றும் யுவன் சங்கர் ராஜா குரலில் இதோ

ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வர பண்பலை 100.9 என் விருப்பமாய் திருவிழா பற்றி தாங்க பேசிட்டு இருக்கோம். கோபுரங்கள் கம்பீரமாய் காட்சியளிக்க, கொடிமரம் காற்றில் பெருமைய அசைய, தேரோட்டம் வீதிகளில் பக்தி வெள்ளம் பாய்ச்ச, ஒவ்வொரு திருவிழாவும் நம் பண்பாட்டின் பெருமையை பேசுகிறது. இந்த உற்சாக பயணத்தில் இசையும் இணைந்தால் ஆனந்தம் இன்னும் இரட்டிப்பாகும். இதோ விழாக்கால பாடலாக சுரா திரைப்படத்திலிருந்து மணி சர்மா இசையில், கபிலனின் வரிகளில், நவீன் மாதவ் மற்றும் மாலதி லக்ஷ்மணின் குரல்களில் இதோ.

ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வர பண்பலை 100.9 என் விருப்பம் நிகழ்ச்சியில் திருவிழா பற்றி தான் கேட்டோம். நிறைவான பாடலாக அழகிய தமிழ்மகன் திரைப்படத்திலிருந்து நிகழ்ச்சியை நிறைவு செய்கிறேன். அகிலாண்டேஸ்வரி.

0: ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 இசையோடு என்றும் நீங்கள்.
1: நேரம் இப்பொழுது 10:31. ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3, ராமேஸ்வரம் பண்பலை 100.9. நாம் நிகழ்ச்சிக்கு செல்வதற்கு முன்னால் விளம்பரம்.
2: ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9
3: மாலை 4 மணிக்கு ராமநாதபுரம் பாரத் ஏர் டிராவல்ஸ் வழங்கும் ஆலய தரிசனம்.
2: ஆடி வெள்ளி சிறப்பு நிகழ்ச்சியாக சிவகங்கை மாவட்டம் கொல்லங்குடி அருள்மிகு ஸ்ரீ வெட்டுடையார் காளியம்மன் திருக்கோயிலில் இருந்து சிறப்பு நேரலை.
3: கேட்க தவறாதீர்கள். இந்நிகழ்ச்சியினை வழங்குவோர்
4: 25 ஆண்டுகளாக 25,000-க்கும் மேற்பட்ட மகிழ்ச்சியான பயணங்கள். பாரத் ஏர் டிராவல்ஸ், ராமநாதபுரம்.
1: ஒருபட பாடல்கள். இந்த நிகழ்ச்சியில் ஒருபட பாடல்களில் இடம்பெறும் திரைப்படம் ஜீன்ஸ். 1998 வெளிவந்த இந்த திரைப்படத்தை சங்கர் இயக்கியுள்ளார். அசோக் அமிர்தராஜ், சுனந்தா, முரளி மனோகர் ஆகியோர் இந்த படத்தை தயாரிச்சிருக்காங்க. காதலை அடிப்படையாக கொண்ட இந்த திரைப்படத்தில் பிரசாந்த், ஐஸ்வர்யா ராய், நாசர், ராதிகா போன்றோர் நடித்திருக்கின்றார்கள். இசை ஏஆர் ரஹ்மான். நிகழ்ச்சி தரும் முதல் பாடல் உன்னிகிருஷ்ணன், சுஜாதா குரல்களில்.

10:39 ஒரு படுபாடல்கள் நிகழ்ச்சியில் ஜீன்ஸ் திரைப்படத்திலிருந்து பாடல்களை கேட்டுட்ருக்கோம். தொடரும் பாடல் நித்யாஸ்ரீ குரலில் ஒலிக்கிறது.

நேரம் 10:44 ஆகிட்டு இருக்கு. அகாஷ்வாணி எஃப்எம் ரெயின்போ 103.3, ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 மெகாஹெர்ட்ஸில் நம்ம கேட்டுட்டு இருக்கோம் ஒரு பட பாடல்கள்ல ஜீன்ஸ் திரைப்படத்தில் இருந்து. நிகழ்ச்சியில் அடுத்த பாடலாக ஒலிக்க இருக்கும் குரல்கள் சோனு நிகம், சாகுல் ஹமீத், ஹரிணி, சங்கீதா இவர்களின் குரல்களில்.

நேரம் 10:50 ஆயிட்டு இருக்கு. அகாஷ்வாணி எஃப்எம் ரெயின்போ 103.3, ரமேஸ்வரம் எஃப்எம் 100.9 மெகாஹெர்ட்ஸ்ல நம்ம கேட்டுட்டு இருக்கோம் ஒரு பட பாடல்கள் நிகழ்ச்சியில. ஜீன்ஸ் திரைப்படத்தில் இருந்து இசையோடு இணைந்திருக்கும் நேர்களுக்கு நினைவூட்டிக்கணும். இன்று முற்பகல் 11:02 கண்ணாடி மாளிகை, தினம் ஒரு தலைப்பாக, தினம் ஒரு நிறைய தகவல்களோடு இடம்பெறும் கண்ணாடி மாளிகை நிகழ்ச்சியில் இன்றைய தலைப்பு முதியோர் நலன் குறித்து சித்த மருத்துவர் பாலகுரு அவர்களுடனான நேர்முகனா இடம்பெற இருக்கிறது. உடன் உரையாடுகிறார் சோபனா. நேர்களை நம்ம எல்லாரோட வீட்லேயும் நிச்சயமாக பெரியவங்க இருப்பாங்க. அவங்களை எப்படி பராமரிக்கிறது அப்படிங்கிறதுல நமக்கு மிகப்பெரிய ஒரு சேலஞ்சிங் இருக்கும். நிச்சயமாக அந்த கேள்விகளுக்கு வழிகாட்டும் விதமாக இன்றைக்கி கண்ணாடி மாளிகை நிகழ்ச்சி அமையப்போகுது. தவறாமல் கால் பண்ணுங்க. உங்க வீட்டில் இருக்க பெரியவங்களை எப்படி பராமரிக்கணுங்கிற கேள்விகளுக்கு நாங்க பதில் தர தயாரா இருக்கோம். அழைக்கலாம் 25:30, 170 மற்றும் 25:30, 171 என்ற இரண்டு எண்களிலும் அழைத்து கண்ணாடி மளிகை நிகழ்ச்சியில் பங்கேற்க வருகை தாருங்கள். இன்னும் சரியா 11:00 காத்திருங்கள். நேரம் 10:52 ஆயிட்டிருக்கு. ஒருபட பாடல்கள் நிகழ்ச்சி தொடர்கிறது. இன்றைய ஒருபட பாடல்கள் நிகழ்ச்சியில் ஜீன்ஸ் திரைப்படத்திற்காக பாடல்கள் ஒலித்துக் கொண்டிருக்கிறது.

ஒருபட பாடல்கள் நிகழ்ச்சியில் ஜீன்ஸ் திரைப்படத்திலிருந்து பாடல்கள் ஒலிக்க கேட்டோம். ஒலித்த பாடலுடன் நிறைவு பெற்றது ஒருபட பாடல்கள் நிகழ்ச்சி. அடுத்த நிகழ்ச்சி பற்றிய அறிவிப்பு இன்னும் சில நொடிகளில் தொடர்வது. செய்திச் சுருக்கம் சென்னை அஞ்சல்.

வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் வடிவழகி கபிலன். தேர்வு முறைகேடுகளை தடுக்க வகை செய்யும் சட்டத்திருத்த மசோதா நாடாளுமன்றத்தில் நிறைவேற்றப்பட்டுள்ளது. இந்த மசோதா நிறைவேற்றப்பட்டிருப்பது தேர்வு நடைமுறைகளை வலுப்படுத்தும் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். நியாயமான வெளிப்படையான தேர்வு முறையை உறுதி செய்வதை நோக்கிய முக்கியமான நடவடிக்கை இது என மத்திய இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் தெரிவித்துள்ளார். தியாகி உத்தம் சிங்கின் நினைவு தினத்தையொட்டி பிரதமர் திரு நரேந்திர மோடி, உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா, பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் ஆகியோர் அஞ்சலி செலுத்தியுள்ளனர். மத்திய அரசின் கல்வி உதவித்தொகை திட்டங்களின் கீழ் தமிழகத்தில் கடந்த 3 ஆண்டுகளில் ஷெட்யூல் வகுப்பைச் சேர்ந்த சுமார் 26 லட்சம் மாணவர்கள் பயனடைந்துள்ளதாக மத்திய சமூக நீதி மற்றும் அதிகாரமளித்தல் துறை இணையமைச்சர் திரு ராம்தாஸ் அத்வாலே கூறியுள்ளார். வெளியுறவுத்துறை செயலர் திரு விக்ரம் மிஸ்ரி பூட்டான் மன்னர் திரு ஜிக்மே வாங்சுக்கை சந்திதது இருதரப்பு ஒத்துழைப்பு குறித்து திம்புவில் ஆலோசனை நடத்தினார். நாட்டின் பன்முக கலாச்சார பாரம்பரியத்தை பாதுகாப்பதில் ஆகாஷ்வாணி சிறந்து விளங்குவதாக அதன் தலைமை இயக்குநர் திரு ராஜீவ்குமார் ஜெயின் தெரிவித்துள்ளார். தமிழகத்தில் தேவைக்கேற்ப கூடுதலாக கோஆப்டெக்ஸ் விற்பனை நிலையங்கள் திறக்கப்படும் என்று மாநில அமைச்சர் திரு விஜய் பாலாஜி தெரிவித்துள்ளார். செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பத்தில் தமிழகத்தை முன்னணி மாநிலமாக உருவாக்க அரசு உறுதிபூண்டுள்ளதாக மாநில தகவல் தொழில்நுட்பத்துறை அமைச்சர் திரு குமார் கூறியுள்ளார். மின்கட்டண குளறுபடிகளுக்கு தீர்வு காணப்படும் வரை கட்டணத்தை செலுத்துவதற்கான கால அவகாசத்தை நீட்டிக்க வேண்டும் என்று திமுக தலைவர் திரு மு க ஸ்டாலின் தமிழக அரசை வலியுறுத்தியுள்ளார். கூடுதல் மின்கட்டண புகார்கள் குறித்து ஆய்வு செய்யப்பட்டு வருவதாக மாநில அமைச்சர் திரு நிர்மல்குமார் தெரிவித்துள்ளார். தென்காசி மாவட்டம் குற்றாலத்தில் சாரல் திருவிழா இன்று தொடங்குகிறது. ஈரோடு மாவட்டம் தாளவாடி மலைப்பகுதியில் காய்கறி பயிர்களை சேதப்படுத்திய 4 காட்டு யானைகளை வனத்துறையினர் வனப்பகுதிக்குள் விரட்டினர். பெரம்பலூர் மாவட்டத்தில் சுற்றுலா மற்றும் அதனை சார்ந்த துறைகளில் பணியாற்றும் அமைப்புசாரா தொழிலாளர்கள் மத்திய அரசின் பங்களிப்புடன் கூடிய ஓய்வூதியத்தை பெறுவதற்கு அருகில் உள்ள பொது சேவை மையங்களில் பதிவு செய்து கொள்ளுமாறு ஆட்சியர் திருமதி சரண்யா அரி கேட்டுக் கொண்டுள்ளார். நாகை மாவட்டம் வேதாரண்யம் சுற்று வட்டார பகுதிகளில் கடும் வெயில் காரணமாக அங்கு உப்பு உற்பத்தி அதிகரித்துள்ளது. சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை இன்று சவரனுக்கு 200 ரூபாய் அதிகரித்து 1,60,040 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. அமெரிக்காவில் நடைபெற்று வரும் சர்வதேச டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் அனிருத்

சந்திரசேகர், உருகுவேயின் ஏரியல் பெஹார் இணை அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளது. காமன்வெல்த் விளையாட்டுப் போட்டியில் பதக்கம் வென்ற லவ்பிரீத் சிங் மற்றும் சீமாவுக்கு குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு, குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் ஆகியோர் வாழ்த்து தெரிவித்துள்ளனர். இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு பெற்றது.

0: ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 இசையோடு என்றும் நீங்கள்.
1: நேரம் 11:04. ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3, ராமேஸ்வரம் பண்பலை 100.9. இது கண்ணாடி மாளிகை நேரம். தினமொரு தலைப்பால் இடம்பெறும் கண்ணாடி மாளிகை நிகழ்ச்சியில் இன்றைய தலைப்பு முதியோர் நலன் குறித்து சித்த மருத்துவர் பாலகுரு அவர்களுடனான நேர்முகத்தில் உடன் உரையாடுகிறார் சோபனா. நேர்களை, இந்த நேரலை நிகழ்ச்சியில் நீங்களும் பங்கேற்று உங்களுடைய வீட்டில் இருக்கக்கூடிய முதியோர்களை பராமரிக்க நீங்கள் தேவைப்படுற எல்லா ஆலோசனைகளும் இந்த நிகழ்ச்சியில் வழங்கப்படும். நேயர்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண்கள் 25:30-170 மற்றும் 25:30-171. மதுரையின் முன்னெடுப்பான 0452 என்ற முன்னெடுப்பை தொட்டு வாருங்கள்.
2: வணக்கம் நேயர்களே. ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு பிம்பமாக வரும் கண்ணாடி மாளிகை இன்று முதியோர் நலன் குறித்த பல கேள்விகளுக்கு விடையாக வந்திருக்கிறது. ஒரு சமூகத்தின் உண்மையான வளர்ச்சி அந்த சமூகத்தில் வாழும் முதியவர்களும் ஆதரவற்றவர்களும் எப்படி கவனிக்கப்படுகிறார்கள் என்பதில்தான் தெரியும். அதிலையும் அவசரகால சிகிச்சைக்கு உடனடியாக உதவும் ஆம்புலன்ஸ் சேவையும் ஆதரவற்ற முதியவர்களுக்கு அன்பான அரவணைப்போடு பாதுகாப்பான வாழ்க்கை சூழலை வழங்கும் பராமரிப்பு மையமும் நடத்துவது சாதாரண விஷயமல்ல. அதற்கு பெரிய மனமும் சேவை எண்ணமும் வேண்டும். அந்த வகையில் இன்று நாம் சந்திக்கவிருக்கும் சிறப்பான நபர் இந்த இரண்டு மனிதநேய சேவையையும் பல ஆண்டுகளாக செவ்வனே செய்து வரும் சித்த மருத்துவர் பாலகுரு அவர்கள். வணக்கம்.
3: வணக்கம்மா.
2: உங்களை பற்றி ஒரு சுருக்கமான அறிமுகமும் உங்களுக்கு உங்களோட இந்த மருத்துவ துறைக்கு நீங்கள் வந்த அனுபவம் பற்றி சொல்லுங்கள் சார்.
3: எங்களுக்கு மருத்துவம் அப்படிங்கிறது வந்து நம்ம ஒரு இந்த காலத்தில் பார்த்தா ஒரு பிஸ்னஸ் விஷயமாக போயிட்டுருக்கு. ஸோ நாங்கள் வந்து அந்த மருத்துவத்தை வந்து பிஸ்னஸாக பார்க்காம ஒரு சேவையாக செய்யலாம் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தோடு தான் நானும் எனது நண்பர்கள் ஒரு 5-6 மருத்துவர்கள் சேர்ந்து ஐஸ்வர்யம் அறக்கட்டளை அப்படிங்கிற ஒரு விஷயத்தை உருவாக்கணும். அதன் உருவாக்கின முக்கிய நோக்கம் என்னென்னா, இந்த படுத்த படுக்கையாக இருக்கக்கூடிய நோயாளிகள், அதாவது ஆதரவற்று குடும்பத்தினரால் கைவிடப்பட்ட படுத்த படுக்கையாக இருக்கக்கூடிய நோயாளிகளுக்கு ஒரு ஹாஸ்பைஸ் கேர் வந்து நம்ம ஏன் நம்ம மதுரையில் உருவாக்கக்கூடாது, அதுவும் இலவசமாக உருவாக்கக்கூடாது அப்படிங்கிற ஒரு எண்ணத்தில் தான் 2015 ஆரம்ப காலத்தில் ஒரு சொந்த பில்டிங்கில் ஒரு 25 படுக்கை வசதிகள் கொண்ட ஒரு நேத்ராவதி வலி நிவாரண மற்றும் பராமரிப்பு மையம் அப்படிங்கிற ஒரு பெயரில் ஆதரவற்ற படுத்த படுக்கையாக இருக்கக்கூடிய நோயாளிகளுக்கு ஒரு மையத்தை நாங்கள் உருவாக்கணும். அதன் உருவாக்கின ஒரு 2-3 அந்த ஆதரவற்ற பேஷண்ட்ஸோட எண்ணிக்கை வந்து ரொம்ப அதிகமாகி அந்த 25 ஃபுல்லாயிருச்சு. ஸோ அப்போ தான் சரி, இது மாதிரி குடும்பத்தினால கைவிடப்பட்டவங்களோட எண்ணிக்கை வந்து ரொம்ப அதிகமாகிட்டுருக்கு போல் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக அந்த மையத்தை வந்து விரிவாக்கி இப்போது 90 படுக்கை வசதிகள் கொண்ட ஒரு மையமாக மதுரை விளாச்சேரி அப்படிங்கிற இடத்துல நேத்ராவதி வலி நிவாரண மையம் வந்து இயங்கிகிட்ருக்கு.
2: ரொம்ப அருமையாக சொன்னீங்க. இப்போது மருத்துவத்துறை அப்படின்னு எடுத்துக்கும் போதே அதுவே ஒரு மிகப்பெரிய சேவைக்குரிய துறை தான். அதுலேயும் வந்துட்டு இந்த ஆம்புலன்ஸ் சேவை, அது போக வந்துட்டு இந்த முதியோர்களுக்கான பாதுகாப்பு மையம், இதெல்லாம் அமைக்கணும்னா அப்படின்னா நமக்குள்ளே ஒரு தாக்கம் இருந்தால் தான் இந்த சேவை மனப்பான்மை இன்னும் அதிகப்படுத்தும் இல்லையா? ஸோ இதை ஆரம்பிக்கிறதுக்கான தாக்கம் பற்றி சொல்லுங்கள்.
3: இது ஆக்சுவலாக நாங்கள் 2014 ஒவ்வொரு மந்த் நாங்கள் ஒரு மெடிக்கல் கேம்ப் வந்து நடத்திட்டு இருந்தோம் ஒவ்வொரு கிராமங்களாக போய். அப்படி ஒரு கிராமத்தில் நாங்கள் போய் ஒரு மெடிக்கல் கேம்ப் நடத்தி முடிச்சுட்டு கிளம்பும் போது ஒரு அம்மா வந்து இப்படி எங்கள் வீட்டில் ஒருத்தவங்க படுத்த படுக்கையாக இருக்காங்க, நீங்கள் வந்து பார்க்க முடியுமா அப்படின்னு கேட்டாங்க. சரி, நாங்களும் போய் அவரை கேம்ப்லாம் முடிச்சுட்டு வீட்டுக்கு போய் அவரை படுத்த

0: ஆரோக்கியமாக இருக்கிறவங்க போய் செக் பண்ணோம். அவர் ஒரு 45 to 50 ஒரு நபராக இருந்தார், வீட்டில் படுத்த படுக்கையாக இருந்தார். கேட்டதுக்கு அவருக்கு கேன்சர் வந்து அந்த லாஸ்ட் ஸ்டேஜில் இருந்துச்சு அப்படின்னு சொன்னாங்க. சரி, நாங்கள் என்ன சொன்னோம், அவங்க மனைவி தான் இருந்தாங்க. அவங்க மனைவிட்டு என்ன சொன்னோம், ஏன் நீங்கள் ஜிஹெச்சில் வச்சு பார்க்கலாமே அப்படின்னு சொன்னதுக்கு அவங்க மனைவி என்ன சொன்னாங்க, நாங்கள் இப்படி ஃபேமிலியில் வந்து எங்களுக்கு ரெண்டு சைடுமே எங்களுக்கு சப்போர்ட் இல்லை, அதனால் இவர் வந்து நல்லா இருக்கும்போது எங்களை பார்த்துட்டு இருந்தார், இப்போ இவர் படுத்த படுக்கை ஆன பிறகு இவரை பார்த்துக்கிறதுக்கு நான் மட்டும்தான் இருக்கேன், ஏன்னா என் பிள்ளைய வேறு ஸ்கூலில் படிச்சுக்கிட்டு இருக்காங்க, குடும்ப சூழ்நிலையின் காரணமாக நான் வேலைக்கு போனால் மட்டும்தான் இவருக்கு தேவையான, அதாவது அவர் கணவருக்கு தேவையான அந்த கேன்சருக்கு தேவையான மெடிசன்ஸும் வாங்கி கொடுக்க முடியும், பிள்ளைகளுக்கு தேவையான படிப்பு செலவையும் நிவர்த்தி பண்ண முடியும், அதனால் நான் வேலைக்கு போக வேண்டிய ஒரு கட்டாய சூழ்நிலை இருக்கிறதுனால இவர் நான் வீட்டில் படுத்த படுக்கையாக இங்கேயே இருந்துட்டு பக்கத்து வீட்டுக்காரங்க அப்பப்போ வந்து மெடிசன் கொடுத்துக்குருவாங்க. இப்போ மித்த ஹாஸ்பிட்டலில் போய் நம்ம அட்மிஷன் போட்டோன்னா அட்டண்டன்ஸ் கூட இருக்கணும், அப்போ தான் வந்து அட்மிட் பண்ணுவாங்க. அப்படி ஒரு சூழ்நிலை இருக்கிறனால என்னால் ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ண முடியலை அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொன்னாங்க. ஸோ அப்போ தான் நாங்கள் யோசித்தோம், ஏன் இது மாதிரி ஒரு கேன்சர் பேஷண்ட்டாக இருக்கட்டும், இல்லை எந்த வயதோகி அதாவது வயது முதிர்ந்தவர்களாக இருக்கட்டும், இல்லை சில பேருக்கு வந்து முதுகுத்தண்டு அடிபட்டு கை கால்கள் செயலிழந்து படுத்த படுக்கையாக இருக்கட்டும், இவங்கெல்லாம் குடும்பத்தில் சப்போர்ட் இருந்தால் அவங்கள பார்த்துக்கிறாங்க. ஸோ குடும்பத்தில் சப்போர்ட் இல்லை அப்படின்னா அவங்கள ஒரு பார்க்க முடியாத ஒரு அவல நிலை வருது. ஸோ அதை நம்ம சரி பண்ணணும், ஏன்னா இருக்கிறவங்களுக்கு நம்ம சப்போர்ட் பண்ண தேவையில்லை, இல்லாதவங்களுக்கு தான் நம்ம சப்போர்ட் தேவைப்படுது. அப்படிங்கிறப்போ அதை நம்ம நிவர்த்தி பண்ணணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்காண்டி தான் நாங்கள் அந்த நேத்ராவதி வலி நிவாரணம்ங்கிற மையத்தை உருவாக்கி, இது மாதிரி குடும்பத்தில் யார் யார் சப்போர்ட் இல்லாமல் படுத்த படுக்கையாக இருக்காங்களோ, பெத்த பசங்களே கைவிட்டாலும் அவங்கள நாங்கள் வந்து கூப்பிட்டு வந்து அவங்களுக்கு தேவையான உணவு உடை மருத்துவம் இது எல்லாமே அவங்களோட இறுதி நிமிடம் வரை அவங்களுக்கு தேவையானதை வந்து நாங்கள் இலவசமாக கொடுத்துக்கிட்டு இருக்கோம். இது நாங்கள் கடந்த ஒரு 10 to 12 வருடங்களாக இதை பண்ணிக்கிட்டு இருக்கோம். எங்களுக்கு ஸ்டார்டிங்கில் 25 பேஷண்ட்டாக இருந்தது நான் சொன்னேன், இப்போ கிட்டத்தட்ட ஒரு 60 நோயாளிகள் வந்து இங்கே நம்மள்கிட்ட இருந்து பயனடைஞ்சிட்டு இருக்காங்க.
1: அதாவது உங்களுக்கு தெரிஞ்சு, அதாவது உங்களோட பாதுகாப்பு மையம் தெரிஞ்சு வந்தவங்க 60 பேர், இன்னும் தெரியாமல் எத்தனையோ பேர் இருக்காங்க இல்லையா?
0: கண்டிப்பாக.
1: ரொம்ப அருமையான விளக்கம் கொடுத்தீங்க சார். நீங்கள் சொல்லும் போது அந்த மனசு வந்து ரொம்ப நெகிழ வச்சிச்சு. இப்போது இணைப்பில் ஒரு நபர் காத்துட்ருக்காங்க, யார் எங்கேருந்துன்னு பார்த்துடலாம். வணக்கம்.
2: வணக்கம் மேடம்.
1: வணக்கம். யார் எங்கேருந்து பேசுகிறீங்க
2: சார்? வணக்கம் சார்.
0: வணக்கம். வணக்கம் சார்.
2: மேடம், நான் மணிமாறன் மதுரையிலேருந்து, கடைசியிலேருந்து யானாமலை புதுப்பட்டி ரோட்லேருந்து பேசிக்கிட்டேன்.
1: சொல்லுங்கள் சார்.
2: சார், உங்களுக்கு என்னுடைய மனமார்ந்த நல்வாழ்த்துக்கள் சார். உங்களுடைய சமூக சேவை ரொம்ப சீரும் சிறப்புமா அமைறதுக்கு என்னால முடிஞ்ச கான்ட்ரிபியூஷனா என்னால கொடுக்குறேன் சார். கடைசியா நீங்க நம்பர் சொல்லுங்க, நான் வந்துட்டு உங்களுக்கு ஆன்லைன்ல என்னால முடிஞ்ச சின்ன ஒரு அமௌண்ட் நான் உங்களுக்கு அனுப்பிச்சு விடுறேன் சார்.
0: தேங்க்யூ சார்.
2: ஓகேங்களா சார்? சார், எனக்கு வந்துட்டு நான் வந்து ஒரு 62+ இயர்ஸ் ஓல்டு மேனு, ரிட்டையர்ட் ஆயிட்டேன்.
0: ஓகே சார்.
2: சோ மென்டலி வெரி வெரி ஸ்ட்ராங்.
0: ஓகே.
2: ஆனால் ஃபிசிக்கலி நான் சேலஞ்சு பர்சனு. ஆனால் எனக்கு வந்துட்டு இப்போ ஸ்பைரல் கார்ட் டிஸ்டர்ப் ஆகி L1, L2, L3 அஃபெக்ட் ஆயிருச்சு.
0: ஓகே.
2: அதே மாதிரி CN2 and CN ஆன் த ஆப்டிக் நெர்வு, அதே மாதிரி அதுவும் கொஞ்சம் டவுன் ஆயிருச்சு போதைக்கு. இது வந்துட்டு ஆப்ரேஷன் பண்ணனாலதான் இந்த ப்ராப்ளம்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஐடென்டிஃபை பண்ணி நானே ஒரு காம்ப்ரமைஸ் ஆகிட்டேன். இதுதான் என்னுடைய வாழ்க்கை அப்படின்னு ஆகி போச்சு. இப்போ நானும் என்னுடைய மனைவி மட்டும்தான் இருக்கும் வீட்டில்.
0: ஓகே.
2: கடவுள் கொடுத்த கிஃப்ட்னால எனக்கு வந்துட்டு ஆன்லைன்ல என்னால ஒர்க் பண்ணி என்னால மேனேஜ் பண்ண முடியுது. அதனால என்னால இன்கம் சோர்சஸ், அவங்கள என்னுடைய குழந்தைகளையும் நான் டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது அப்படின்னு. இதுக்கு இந்த இந்த L1, L2, L3 ரிகவர் பண்ண முடியுமா? முடியுமா சார்? அது மாதிரி CN2, CN3 சொல்றாங்க, இந்த ஆயு நரிசு அதையும் ஆயுர்வேதத்துல ரிகவரி பண்ண முடியுமா சார்? அதான் சார் என்னுடைய கேள்வி.
0: அதுல வந்து உங்களுக்கு L1, L2, L3 அந்த டிஸ்க் ப்ரொலாப்ஸ் ஆயிருக்குல்ல, அந்த டிஸ்க் ப்ரொலாப்ஸ் வந்து எந்த அளவுக்கு சிவியாரிட்டி இருக்கு, அது போய் நம்மளுக்கு வந்து மத்திய நரம்பு மண்டலம் சொல்லுவோம், சென்ட்ரல் நர்வஸ் சிஸ்டம் உங்களுக்கு வரும். ஸோ அதை போய் அழுத்திக்கிட்டு இருக்கா, ஸோ அதனால் உங்களுக்கு ப்ராப்ளம் இருக்கான்ட்டு நம்ம MRI ஸ்கேன் பார்க்கணும். ஸோ நிறையா அந்த ப்ரொட்ரூஷன் சொல்லுவாங்க, அந்த டிஸ்க்கு வந்து வெளியே வந்து அந்த மத்திய நரம்பு மண்டலத்தை டச் பண்ணிகிட்டு இருந்தால் உங்களுக்கு அதற்குரிய வீக்னஸ் இருக்கும், அதாவது உங்களுக்கு தசை வந்து பவர் வந்து கம்மியாக இருக்கும். ஸோ சில இது வந்து சர்ஜரி மூலமாக சரி பண்ணலாம், சில இது வந்து நம்ம மெடிக்கல் மேனேஜ்மெண்ட் மூலமாகவே வந்து அதுக்கு சில தெரப்பீஸ்லாம் இருக்குது. ஸோ நீங்கள் MRI ஸ்கேன் இதெல்லாம் எடுத்துகிட்டு நீங்கள் உங்களுக்கு டைம் கிடைக்கும் போது சொல்லுங்கள், நம்ம நேராக வந்து கன்சல்டேஷன் பண்ணால் நம்ம செக் பண்ணி பார்த்துட்டு அதுக்குரிய ரெமெடி என்னங்கிறத நம்ம சொல்லலாம் சார்.
1: இப்போ இணைப்பில் அடுத்த நேரி காத்துட்ருக்காங்க, யார் எங்கேருந்துன்னு பார்த்துடலாம். வணக்கம்.
3: வணக்கம்மா. காசிமாயன் குருத்துறை.
1: சொல்லுங்கள் சார்.

0: உங்களுக்கான கேள்வி சொல்லுங்க.
1: டாக்டர் ஐயா வணக்கம்.
2: வணக்கம் சார், வணக்கம்.
1: காலில் இடது காலில் பித்த வெடிப்பு இருக்கு, நிறையா பெருசு பெருச பாலமாக இருக்கு.
2: ஓகே,
1: அதுக்கு சித்தாத்தில் அது ஏதாவது மருந்து களிம்பு ஏதாவது பத்திய மாதிரி இருக்கணுமா, இல்லை என்ன சாப்பிட்லான்னு கொஞ்சம் தெளிவாக சொன்னீங்க நல்லா.
2: இல்லை, அதுக்கு நீங்கள் எப்போவுமே வந்து நம்ம ஒரு விஷயம் அப்படின்னா ஒரு ஒரு நோய் அப்படின்னா அதை நம்ம சில விஷயங்கள் மட்டும்தான் வந்து ஃபோன் மூலமாக நம்ம ட்ரீட்மெண்ட் கொடுக்க முடியும். எப்போவுமே வந்து நம்ம நேராக டாக்டரை பார்த்து நம்மளோட உடம்பு கண்டிஷன் எப்படி இருக்குது, அதாவது நம்மளுக்கு டயபெட்டிக் இருக்கா, வேறு ஹைப்பர் டென்ஷன் இருக்கா, இல்லை வேறு வியாதிகள் இருக்கா அப்படின்னு பார்த்துட்டு அதில் நம்ம எதனால் இந்த காம்ப்ளிகேஷன் வருது, வெறும் பித்த வெடிப்பு மட்டும்தானா, இதுக்கும் வேறு ஏதாவது டிசீஸ்க்கும் ஒரு ரிலேட்டட் இருக்கா அப்படின்னு பார்த்துட்டு அப்புறம் நம்ம ட்ரீட்மெண்ட் பண்ணுறது தான் எப்போயுமே ஒரு கரெக்டான ஒரு விஷயமாக இருக்கும். அதனால் ஃபோனில் எப்போவுமே நம்ம எந்த டாக்டர்கிட்டையுமே நம்ம உடனே மெடிசன் கேட்டு அது வாங்குறது என்னை பொறுத்தவரை ஒரு தப்பான ஒரு கான்செப்டுங்க. அது நீங்கள் டைம் இருக்கும்போது சொல்லுங்கள், நீங்கள் நேராக வாங்க, நம்ம உங்களுக்கு என்னங்கிறத பார்த்துட்டு அதுக்கடுத்து கூட நம்ம செக்அப் பண்ணிவிட்டு அதுக்கடுத்து நம்ம மருந்து வந்து நம்ம கொடுத்துக்கலாம்.
0: சரி, ரொம்ப அருமையான விளக்கம் கொடுத்தீங்க சார். இப்போது ஒரு சிறிய விளம்பர இடைவெளிக்கு பிறகு மீண்டும் இடுவோம் நேர்களே.
3: GRT Jewelers வழங்கும் ஆடி தங்க திருவிழா சிறப்பு சலுகையாக புதிய தங்க நகை மீது கிராமிற்கு 200 ரூபாய் குறைவாகவும், பழைய தங்க நகை எக்ஸ்சேஞ்சின் மீது கிராமிற்கு 150 ரூபாய் கூடுதலாகவும், வைரம் மற்றும் அங்கட் வைரத்தின் மதிப்பின் மீது 12.5% குறைவாக பெறுங்கள். மேலும் பல சலுகைகள் நிபந்தனைகளுக்குட்பட்டது. உடனே உங்கள் அருகில் உள்ள GRT ஷோரூமுக்கு வருகை தாருங்கள். GRT Jewelers, சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
4: இந்தியாவின் மாபெரும் பாத்திரங்கள் மற்றும் வீட்டு உபயோகப் பொருட்களின் சங்கமம் திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் வழங்கும் ஆடி அதிரடி தள்ளுபடி July 17 to August 17 வரை. டிவி, பிரிட்ஜ், வாஷிங் மிஷின், ஏசி என எலக்ட்ரானிக் பொருட்கள் 20,000 ரூபாய்க்கு மேல் பர்ச்சேஸ்க்கு ஒரு தங்க நாணயம் இலவசம். இலவச டோர் டெலிவரி வசதியுடன் மங்களன் மங்கள் இந்தியாவின் மாபெரும் பாத்திரங்கள் பர்னிச்சர்கள் மளிகை மற்றும் வீட்டு உபயோகப் பொருட்களின் சங்கமம் புதிய பஸ் நிலையம் அருகில் ஓமலூர் ரோட் சேலம் NSB ரோட் திருச்சி.
5: PM जय अब गरीबों की जय बन गई है।

ஆயுஷ்மான் பாரதம் திட்டத்துக்கு உட்பட்டு சுமார் 60 கோடி மக்கள் 5 லட்சம் ரூபாய் வரையிலான இலவச மருத்துவ சிகிச்சைக்கு உரிமையாளர்கள். 12 கோடிக்கும் அதிகமானவர்களுக்கு இதுவரை இலவச மருத்துவ சிகிச்சை அளிக்கப்பட்டிருக்கிறது. இதனால் ஏழை குடும்பங்களின் மருத்துவ செலவில் சுமார் 2 லட்சம் கோடி ரூபாய் வரை சேமிக்கப்பட்டிருக்கிறது. ஆயுஷ்மான் செயலியை இன்றே பதிவிறக்கம் செய்து ஆயுஷ்மான் அட்டையை தயார் செய்து கொள்ளுங்கள். மேலும் தகவல்களுக்கு 1455 என்ற எண்ணோடு தொடர்பு கொள்ளுங்கள்.

0: நேரம் 11:18. இணைந்திருக்கிறோம். இது ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3, ராமேஸ்வர பண்பலை 100.9 கண்ணாடி மாளிகை. கண்ணாடி மாளிகையில் முதியோர் நலன் குறித்தும் அவசர கால சிகிச்சைக்கு உதவும் ஆம்புலன்ஸ் சேவை குறித்தும் விளக்கமளித்துக் கொண்டிருக்கிறார் சித்த மருத்துவர் பாலகுரு அவர்கள். இந்நிகழ்ச்சியில் நேயர்கள் பங்கு கொள்ள அழைக்க வேண்டிய தொலைபேசி எண்கள் 25:30, 170 மற்றும் 25:30, 171 என்ற எண்களிலும் வரலாம். 0452 என்ற இணைப்பு எண்ணை தொட்டு இப்போ இணைப்பில் ஒரு நேயர் வர்றாங்க. வர்ற நேயர்கள் வந்து இந்த நம்ம இந்த தலைப்புக்குரிய அதாவது முதியோர் நலன் குறித்தும் அல்லது அவசர கால சேவைக்கு நம்ம பயன்படுத்துகிற நமக்கு தேவைப்படுற ஆம்புலன்ஸ் சேவை குறித்தும் கேள்விகளுக்கு மட்டுமே நீங்கள் வந்து கேட்டிங்கன்னா இன்னும் நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன். நிகழ்ச்சியை இன்னுமே நல்லா சுவாரஸ்யமாக கொண்டு போகலான்னு நினைக்கிறேன். வணக்கம்.
1: அகில இந்திய வானொலிக்கு விராட்பத்து பாண்டியராஜன். வணக்கம்மா.
0: வணக்கம். யார், எங்கேருந்து பேசுகிறேன்?
1: முதியோர்கள் பூவாமே பாதி பேர் வந்து நீங்க சொல்ற மாதிரி வந்துருவாங்க, பாதி பேர் வர முடியாத சூழ்நிலையில வீட்டுல இருக்க முடியாத சூழ்நிலையில அவங்க மனம் அல்லாடிக்கிட்டு இருக்கும். அவங்களோட நிலைமை பூரா எப்படின்னு பாத்தீங்கன்னா கொஞ்சம் பேர் பாதிச்சிருப்பாங்க, பிரஷர்ல கொஞ்சம் பேர் பாதிச்சிருப்பாங்க. இவங்களுக்கு எனர்ஜி வந்து கம்மியா இருக்கும். இவங்களுக்கு பூராம எனர்ஜியை கொடுத்து அந்த ஒரு புத்துணர்வை கொடுக்கணும்னா என்ன செய்யலாம் அப்படின்ற ஒரு நீண்ட விளக்கம் கொடுத்தீங்கன்னா எல்லா முதியோருக்குமே ஒரு வாய்ப்பா இருக்கும்னு நான் நம்புறேன். வாய்ப்புக்கு மகிழ்ச்சி. நன்றி. வணக்கம்.
2: இல்ல, ஆக்சுவலா இப்போ முத விட இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா நம்ம அந்த காலத்தில் வந்து கூட்டு குடும்பங்கிற ஒரு கான்செப்ட் இருந்ததுங்க. ஸோ அதில் வந்து நம்ம என்ன பண்ணோன்னா அந்த குடும்பத்தில் வந்து நம்ம அண்ணன் தம்பி எல்லா ஃபேமிலியும் இருந்தோம். ஸோ அப்போது எப்போவுமே பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டுக்கு முத்தத்துலேயோ இல்லை அந்த வீட்டுக்கு முன்னாடியோ ஒரு பாட்டி இருப்பாங்க. அந்த வயதானவர்களை வந்து பார்க்குறதுல ஒரு பெரிய சேலஞ்ச் அப்போது இல்லை அந்த காலத்தில். இப்போது எப்போ இந்த தனி குடும்பம் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் வந்ததோ அப்போ வந்து அம்மா அப்பாவை யார் பார்த்துக்கிறது, இவங்க வீட்டில் ஒரு மாதம் அவங்க வீட்டில் ஒரு மாதம்னு ஒரு ரொட்டேஷன் முறையில் போயிட்டுருக்குங்க. இதை வந்து நம்ம மாற்றணும் அப்படின்னா இனி வர்ற ஜென்ரேஷன்ஸ்க்கு வந்து நம்ம வந்து நம்ம அப்பா அம்மாவை வந்து எந்த அளவுக்கு நம்ம பார்த்துக்கிறனோ அப்படி நம்ம அந்த விஷயத்தை கற்றுக் கொடுத்தா மட்டும்தான் நீங்கள் சொல்கிற எல்லா முதியோர்களையும் வந்து நல்லா பார்த்துட்டு அவங்கள ஒரு சந்தோஷமாக வச்சுக்கிறக்கூடிய ஒரு சூழ்நிலையை வந்து உருவாக்க முடியும். ஏன்னா இப்போ நம்மளே வந்து நம்ம அப்பா அம்மாவை எத்தனை பேர் இந்த இப்போ இருக்கிற டயத்தில் எத்தனை பேர் பார்த்துட்ருக்கோம் சொல்லுங்கள். அவங்க வந்து நல்லா இருக்கிற வரைக்கும் நம்ம வீட்டில் வந்து ஒரு சின்ன சின்ன வேலை செய்கிறதுக்கு யூஸ் பண்ணிக்கிறோம். இதே இது படுத்த படுக்கை ஆகிட்டாவே அவங்கள வந்து ஏதாவது ஒரு மையத்தில் கொண்டு போய் சேர்க்கணும், வீட்டில் வந்து மனைவியோ இல்லை வேறு யாரோ உடன் பிறந்தவர்களோ நம்ம வச்சு பார்க்க முடியாத ஒரு சூழ்நிலை ஆயிடுச்சு. அவங்கள டெய்லி வந்து நம்ம வந்து உடம்ப தொடச்சி விடணும், டெய்லி டயப்பர் வந்து சேஞ்ச் பண்ணணும். ஏன்னா எல்லாருமே வேலைக்கு போகிறோம், நாங்கள் பிஸியாக இருக்கோம், அதனால் பார்த்துக்கிற முடியல, ஏதாவது ஒரு மையத்தில் சேர்க்கணும் அப்படின்னு தான் நினைக்கிறோம். நம்ம பார்க்கணும் அப்படிங்கிற எண்ணம் ஒவ்வொருத்தருக்குள்ளேயும் வரும்போது தான் நீங்கள் கேட்குற கேள்விக்கு அந்த பதில் கிடைக்கும். நன்றிங்க.
0: அது ரொம்ப அருமையான ஒரு விளக்கம் கொடுத்தீங்க. இப்போது உங்களோட பராமரிப்பு மையத்தில் வாழக்கூடிய முதியோர்களோட வாழ்க்கை வந்து ஒவ்வொரு நாளும் தினசரி அவங்களுக்கு என்ன மாதிரியான ஒரு பராமரிப்பு கொடுத்துட்ருக்கீங்க, அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள் சார்.
2: இப்போ நம்ம மையத்தில் உள்ளவங்க வந்து எல்லாருமே வந்து குடும்பத்தினால் வந்து கைவிடப்பட்டவங்க தான். இருந்தாலும் அவங்கள வந்து நாங்கள் அப்படி நினைக்க மாட்டோம். நாங்கள் எப்போவுமே வந்து எங்கள் குடும்பத்தில் ஒரு ஆள், அதாவது அவங்க தாத்தா வயசானவங்களாக அவங்க தாத்தா பாட்டி இல்லை கூட ரொம்ப கொஞ்சம் கம்மியான வயசில் படுத்த படுக்கையாக இருந்தாங்கன்னா அவங்கள வந்து ஒரு உடன்பிறவா சகோதரர்கள் சகோதரிகள் மாதிரி தான் நாங்கள் பார்ப்போம். அந்த குடும்பத்தில் நம்ம ஓராளாக பார்க்கும்போது அதுக்குரிய கேர் வந்து கிடைக்கும். நீங்கள் ஒரு விஷயத்தில் இப்போ நம்ம இது வேலைன்னு நினச்சா மட்டும்தான் அந்த ஒரு சில அந்த பேஷண்ட்டுக்கும் அந்த நோயாளிக்கும் அந்த நம்ம ஸ்டாஃப் நர்ஸாக இருக்கட்டும் ஒரு ஒர்க்கராக இருக்கட்டும் அவங்களுக்குள்ள ஒரு கேப் இருக்கும். இதே இது நம்மளோட குடும்பத்தில் இருக்கிற ஒரு நபர் அப்படின்னு நினைக்கும் போது அந்த ஒர்க்கையும் மீறி ஒரு அன்பு பாசம் ஒரு கவனிப்பு வந்து கூடுதலாக இருக்கும். அப்படிங்கிறப்போ இப்போ நம்ம மையத்தில் இருக்கவங்க எல்லாருமே வந்து ஒரு சேஃப்டியான ஒரு விஷயத்துக்குள்ளே இருக்கோம், நம்மளுக்குன்னு இந்த குடும்பங்கள்லாம் இருக்குது, நம்மளுக்கு யாரும் இல்லை அப்படிங்கிற ஒரு எண்ணத்தை வந்து நாங்கள் எப்போவுமே வந்து வரவிட மாட்டோம். இருந்தாலும் அவங்க மனசுக்குள்ளே ஒரு

0: சில விஷயங்கள் இருக்கும், அதை வந்து நம்ம நிவர்த்தி பண்ண முடியாது. முடிஞ்ச அளவுக்கு நம்ம இடத்துல அவங்கள எந்த அளவுக்கு ஒரு ஃபுல்ஃபில் பண்ணி அவங்கள வந்து ஒரு ஹாப்பியாக வச்சுருக்க முடியுமோ, அவங்களுக்கு சின்ன சின்ன புக் ரீடிங்காக இருக்கட்டும், புக் வாசிக்கிறவங்களுக்கு வந்து நிறையா புத்தகங்கள் வச்சுருக்கோம். அதே மாதிரி டிவி பார்க்கணும்னா அவங்களுக்கு என்ன படம் பிடிக்குமோ அந்த படத்தை போட்டு காமிக்கிறது, சாப்பாடு உணவு முறைகளில் அவங்களுக்கு என்ன தேவையோ அதை சின்ன சின்ன விஷயங்கள், இது மாதிரி சின்ன சின்ன ஆசைகளை வந்து நாங்கள் வந்து நிவர்த்தி பண்ணி கொடுக்குறோம். அதையும் மீறி அவங்க சைக்கலாஜிக்கலாக அவங்க மனசுக்குள்ளே உள்ள ஒரு விஷயத்தை வந்து நம்ம சரி பண்ணணும்னா அது அவங்களோட பசங்களாக இருக்கட்டும் அவங்களோட உறவினர்கள் வந்து தான் அதை சரி பண்ண முடியும். பட் இருந்தாலும் அங்கே இருக்கிறவங்க எல்லாருமே அப்படிப்பட்ட நபர்களால் கைவிடப்பட்டு வந்தவங்க தான். அப்படிங்கிறப்போ பேஷண்ட்டுமே வந்து மனநிலையை மாற்றிட்டு, சரி கடைசி வரைக்கும் இவங்க தான் நம்ம குடும்பம் அப்படின்னு நினச்சிட்டு அங்கே இருக்காங்க. இப்போவும் இருக்காங்க நம்மகிட்ட வந்து ஒரு கிட்டத்தட்ட ஒரு 7-8 வருஷம் இருக்கிறவங்களும் இருக்காங்க, சந்தோஷமாக தான் இருக்காங்க.
1: ஆனால் அதில் வந்து ஒரு சின்ன ஒரு வார்த்தை சொன்னீங்க, என்னதான் நம்ம வந்து அவ்வளோ கவனிப்பு கொடுத்தாலும் மனசு ஓரத்தில் வந்து அவங்களோட குடும்ப நபர்களை பற்றின ஒரு எண்ணம் இருக்க தான் செய்யும் இல்லையா? சரி, இப்போது இணைப்பில் அடுத்த நேர் காத்துட்ருக்காங்க. வணக்கம். வணக்கம், யார் எங்கேருந்து பேசுகிறீங்க?
2: மதுரை மாவட்டம் வாணிப்பட்டி வட்டம் கொண்டைப்பட்டி முத்துராஜ்பா.
1: முத்துராஜ்சார், சொல்லுங்க, உங்களுக்கான கேள்வி சொல்லுங்க சார்.
2: டாக்டர்கிட்ட கொஞ்சம் பேசணும் சார்ப்பா.
0: சொல்லுங்க ஐயா. வணக்கம் ஐயா. சொல்லுங்க
2: சார். வணக்கம் சார்.
0: ஐயா வணக்கம். சொல்லுங்க.
2: நல்ல சேவை சார், உண்மையிலே நல்ல பாராட்டத்தக்க சேவை. எங்க மாதிரி ஒரு ஆள் இருந்து இல்லாத ஆளுகளுக்கு இந்த காலத்துல வந்து பிள்ளைகளே தாய் தகப்பட பார்க்க மாட்டாத காலத்தை நீங்களாச்சும் நல்ல மனசோட பார்க்கணும், எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு.
0: நன்றிங்கய்யா.
2: எனக்கு வந்து அந்த ஷோல்டு வந்து ஒரு ரைட் சைட்ல ஒரு 6 மாசமா பயங்கரமான ஸ்பெயினா இருக்கு சார். மேல தூக்கம் இல்லை, கீழே இறக்க முடியல. நான் வந்து இப்ப மதுரை குழந்தை செக்யூரிட்டியாத்தான் இருக்கேன்.
0: சரிங்கய்யா.
2: எனக்கு ஒரு நல்ல ஒரு வழியை சொல்லுங்க. எனக்கு நல்ல முறையில் குணப்படுத்த சார். நீங்க சொன்னதெல்லாம் அந்த எழுதி வச்சிருக்கேன். ஒரு ஆம்புலன்ஸ் சேவை மற்றது என்ன செய்யணும் என்னன்றதை எங்க மாதிரி ஆள் இருக்கு நீங்க தெரிஞ்சு நீங்க சொல்றது எனக்கு ரொம்ப உண்மையா இருக்கு சார். 4 பிள்ளைங்க இருக்கு சார். 3 பொம்பளை பிள்ளை ஆம்புல பிள்ளை இருக்கு. யாரு என்ன கூட கேட்க ஆள் இல்லை. நான் இப்ப எங்க வீட்டுக்கார பிள்ளை அலநாடு பக்கம் சார், எங்க ஊர் காட்டுல களை எடுக்க போய் இருக்கு. நான் வந்து செக்யூரிட்டி வேலையை பார்த்து
0: எனக்கு
2: தங்கி குடிச்சிக்கிருக்கேன்.
0: ஆமாம்யா, நீங்கள் இந்த வயசுலேயே நீங்கள் வந்து வேலை பார்த்து சம்பாதிக்கணுங்கிறது நினைக்கிறதே ஒரு பெரிய விஷயம்யா. அதுக்கே உங்களுக்கு ஒரு பாராட்டுகள் கொடுக்கலாம். நம்ம வயசாகிட்டாலே வந்து உடம்புல வந்து எல்லா உறுப்புகளுமே வந்து தேய்மானம் தான் அடையும். ஸோ அந்த தேய்மானத்துக்குரிய கம்ப்ளைண்ட் தான் நீங்கள் சொல்கிறீங்க. அதை நீங்கள் ஒரு இயன்முறை மருத்துவர்னு சொல்லுவாங்க, ஃபிசியோதெரப்பின்னு சொல்லுவாங்கய்யா. அந்த ஃபிசியோதெரப்பியை பார்த்து நீங்கள் வந்து ட்ரீட்மெண்ட் பண்ணிங்கன்னா டெஃபினட்டாக அதுக்குரிய அந்த வலியெலாம் குறையிறதுக்கு வாய்ப்பு இருக்குங்கய்யா.
1: கண்டிப்பாக. அதாவது இந்த நிகழ்ச்சியில் வர நேயர்கள் எல்லாருமே வந்து இந்த நிகழ்ச்சி குறித்த கேள்விகளை வந்து கேட்டிங்கன்னா இன்னுமே நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன். சரி சார், இப்போ வந்து குடும்பத்தால் புறக்கணிக்கப்படுற முதியவர்கள் வந்து முதியவர்களோட எண்ணிக்கை வந்து அதிகமாயிட்டே இருக்குது அப்படின்னா அவங்க எதனால் வந்து அவங்க புறக்கணிக்கப்படுறாங்க குடும்பத்தால்? அதாவது அவங்களுக்கு அவங்களோட தேவை தான் என்ன? மருத்துவமா, பணமா, இல்லை அன்பா?
0: இல்லை, அதாவது இதில் 2 விஷயம் சொல்லலாம். இதில் புறக்கணிக்கப்படுறாங்க அப்படின்னு சொல்லும்போது 2 டைப்பாக இருக்காங்க. ஒன்று வந்து சில பேர் வந்து கல்யாணம் பண்ணிக்கிறாமையே இருக்கிறவங்க, அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா ஆணோ பெண்ணோ அவங்க ஏதாவது ஒரு பிரதர்ஸையோ இல்லை ஃப்ரெண்ட்ஸையோ யாரோ ஒரு பர்சனை வந்து டிபெண்ட் பண்ணி இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்குது. அப்படி ஒரு சூழ்நிலை இருக்கும்போது ஃபிசிக்கலாக நல்ல ஒரு ஃபிட்னஸாக இருக்கிற வரைக்கும் அவரை வந்து நம்ம பார்த்துக்கிறாங்க. ஸோ எப்போ அன்ஃபிட் ஆகிறாங்களோ அப்போ தான் அந்த சிக்கல்கள் ஏற்படுது. ஏன்னா இப்போ நம்மளே ஒரு ஃப்ரெண்டையோ நம்ம தம்பி அவர் மேரேஜ் ஆகலை இல்லை தங்கச்சி மேரேஜ் ஆகலை நம்ம குடும்பத்தில் வச்சு பார்க்குறோம்னா அவங்கள ஒரு நல்லா இருக்கிற வரைக்கும் நம்ம வீட்டில் ஒரு பர்சனாக வந்து பார்த்துக்குறோம். இதே இது படுத்த படுக்கை ஆகிட்டாங்கன்னா அவங்கள பார்த்துக்கறக்கூடிய சிக்கல்கள் ஏற்படுது. ஸோ அது மாதிரி விஷயம் வரும்போது தான் இது மாதிரி அந்த ஆதரவற்ற நோயாளிகளின் எண்ணிக்கை வந்து கூடுது. இன்னொரு விஷயம், நான் ஆரம்பத்திலேயே சொன்ன மாதிரி தான் அந்த கூட்டு குடும்பங்கிற ஒரு கான்செப்ட் இருக்கும்போது நம்மளோட அப்பா அம்மா இல்லை நம்மளோட மூத்தவர்களை வந்து படுத்த படிக்கை ஆகிட்டாங்கன்னா வீட்டில் வச்சு பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. இப்போ எல்லாருமே வீட்டில் வந்து இப்போ எடுத்துக்கிட்டிங்கன்னா கணவன் மனைவி 2 பேருமே இப்போ வந்து வேலைக்கு போகக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்குது. அப்படிங்கிறப்போ இப்போ யார் பார்த்துக்கிறது அப்படிங்கிற ஒரு எண்ணம் வரும்போது தான் இது மாதிரி அந்த ஹாஸ்பைஸ் கேராக இருக்கட்டும், இந்த பேலியேட்டிவ் கேராக இருக்கட்டும், இதோட எண்ணிக்கை வந்து ரொம்ப அதிகமாகிட்டே போகுது.
1: இப்போ இணைப்பில் அடுத்து நேர் காத்துட்ருக்காங்கன்னு நினைக்கிறேன். வணக்கம்
3: சார். வணக்கம் சார்.
1: வணக்கம்.
3: பெயர் திருப்பதிராஜ், மதுரை யானையூர்ல இருந்து பேசுறேன். சின்ன டவுட் எனக்கு. முதியோர் குறித்த விஷயங்கள் பேசிட்டு இருக்கீங்க சார். வணக்கம் சார்,
0: வாழ்த்துக்கள்
3: உங்களுக்கு.

0: தேங்க்யூ சார்.
1: ஓகே சார், என்ன டவுட் அப்படின்னா, நீங்க சொன்ன மாதிரி இது எப்படி சொல்றதுன்னா, ஒரு உடல்நிலை சரியில்லாதவங்களுக்கு நீங்க ஒரு ஆதரவற்றவங்களுக்கு நீங்க உதவி செய்யறீங்க. பட் ஆனா என்னுடைய க்வெஸ்சன் என்னன்னா, எங்க வீட்டுல எல்லாமே இருக்குது, பட் ஆனா என்ன க்வெஸ்சன்னா, இப்ப யாரு பாத்துக்கிறது அப்படின்ற ஒரு சின்ன க்வெஸ்சன் வருது. என்ன ரீசன்னா, எல்லாரும் பிஸி ஷெட்யூல்ல இருக்காங்க, வேலை வெட்டிக்கு போறாங்க. சோ அதனால அவங்களால கண்டினியூஸ் பண்ணி அந்த பேரண்ட்ஸ பாத்துக்க முடியல. இந்த சிச்சுவேஷன்ல நீங்க வச்சுக்கக்கூடிய இந்த அறக்கட்டளை வந்து அவங்களும் நாங்க வந்து டேக் கேர் பண்றதுக்கு உங்கள்ட்ட அணுகலாமா? இதை வந்து நாங்க எப்படி நினைச்சுக்கிறோம் அப்படின்னா, பார்க்க முடியாம அனுப்பணும்னு நினைக்கல, அவங்க நல்லபடியா பாத்துக்கணும், நம்மளை விட எக்ஸ்ட்ரா அவங்க கேர் கொடுத்து பாப்பாங்க, அந்த ரீசனால உங்ககிட்ட அனுப்பணும்ன்ற ஒரு நோக்கத்துல அனுப்புறோம். இது சரியா தப்பா? இது நீங்க எடுத்து பண்றீங்களா? அதுக்கு ஏதாவது பேமெண்ட்ஸ் ஏதாவது நீங்க வாங்கி பண்றீங்களா? அது எப்படி நடத்துறீங்க? இல்ல நாங்க வீட்டிலேயே வச்சு, நாங்க நீங்க அப்படியே ஒரு நல்ல வெல் செட்டில்னா நாங்க வந்து வீட்டுல வந்து பாத்துக்கிறோம், மந்த்லி இந்த மாதிரி நீங்க பே அவுட் கொடுங்க, இந்த மாதிரி ஏதாவது உங்க ஆப்ஷன்ஸ் இருக்குதா? இது பத்தி எனக்கு ஒரு சின்ன டவுட் சார்.
0: இல்ல, அந்த கேள்வி உங்களை பொறுத்த ஒரு சரியா தப்பா நீங்க என்ன நினைக்கிறீங்க?
1: அதாவது எங்களால பாத்துக்க முடியல, அதனால உங்ககிட்ட அந்த இது கேக்குறேன்.
0: அந்த கான்செப்ட் நம்ம சொல்றதே தப்பு சார். இப்போ இப்ப நம்மளோட அம்மா அப்பா ஒரு ஊனமுற்ற குழந்தையோ, ஒரு மென்டலி அதாவது மூளை வளர்ச்சி குன்றிய ஒரு குழந்தையா இருந்தால், ஒரு அம்மாவோ அப்பாவோ அப்படி ஒரு டிசிஷன் எடுப்பாங்களா? காசு இருக்கிறவங்க இது மாதிரி பாத்துக்கிறாங்க சார், காசு இல்லாதவங்களோட நிலைமை என்ன நம்ம அதை யோசிக்கணும்ல. இப்ப நீங்க சொல்ற மாதிரி படுத்த படுக்கையா இருக்கிற நோயாளிகளை பாத்துக்கிற கூடிய காசு கட்டி பார்க்கக்கூடிய மையங்களும் இருக்கு, அதே மாதிரி முதியோர் இல்லங்களும் நிறைய பெருகிட்டே வருது. இப்போ நம்ம எல்லாத்தையும் மீறி காசை கொடுத்து அவங்கள கொண்டு போய் இங்கே விட்டுட்டு வர்றது வந்து, அது நம்மளுக்கே ஒரு மன உறுத்தல் இருக்கும். நீங்கள் அவங்களுக்கு அங்கே உள்ளவங்க ஃபுட்டு கொடுக்கலாம், எல்லாமே கொடுக்கலாம் சார், நம்ம ஒரு அன்பாக ஆறுதலாக பேசுறதுக்கு நம்ம பெத்த பசங்களோ இல்லை நம்ம பெத்த பொண்ணுங்களோ இருந்தால் தான் சார் அதை ஃபுல்ஃபில் பண்ண முடியும். நீங்கள் சொல்கிற மாதிரி எல்லா மையங்களுமே இருக்குது சார், காசு கட்டி பார்க்குறதுக்கு மையங்கள் நிறையா இருக்குது சார், மதுரையிலே இருக்குது. பட் என்னையை பொறுத்தவரை வந்து அப்படி ஒரு சூழ்நிலை வந்து உருவாகக்கூடாது, இது மாதிரி மையங்கள் வந்து பெருகக்கூடாது அப்படிங்கிறதான் எங்களோட எண்ணங்கள்.
2: ரொம்ப அருமையாக சொன்னீங்க. இப்போது உங்களோட பாதுகாப்பு மையத்தில் இருக்கக்கூடிய வயதானவர்கள் உங்ககிட்ட என்னென்னலாம் வந்து ஷேர் பண்ணியிருக்காங்க?
0: எங்கள்கிட்ட வந்து யூஸ்வலாக வந்து நாங்கள் டெய்லி ரவுண்ட்ஸ் போகும்போது நேராக பார்க்கும்போது அவங்க வந்து சின்ன சின்ன கம்ப்ளைண்ட் சொல்லுவாங்க. அதாவது எப்போவுமே வந்து வயதானவர்களை வந்து நம்ம சொல்லக்கூடியது என்னென்னா, செகண்ட் சைல்டிஷ் அப்படின்னு சொல்லுவோம், இரண்டாவது குழந்தை பருவம் அப்படின்னு சொல்லுவோம். அவங்கள வந்து சின்ன சின்ன கம்ப்ளைண்ட் சொல்லுவாங்க. இப்போது வீட்டில் வந்து நிறையா பேர் வந்து எப்போ பார்த்தாலும் எங்கள் அம்மா வந்து ஏதாவது இவ்வளோ தான் என்ன தான் விழுந்து விழுந்து கவனிச்சாலும் ஏதாவது கம்ப்ளைண்ட் சொல்லிட்டே இருக்காங்க சார், இது மாதிரி நிறையா சொல்லுவாங்க என்கிட்ட. அது காரணம் வந்து என்னென்னா, அது அவங்களோட இரண்டாவது குழந்தை பருவம், அது குழந்தைத்தனம் தான். அதை அவங்க ரிப்பீட்டடாக ஒரு விஷயத்த சொல்லிட்டே இருப்பாங்க, பட் அவங்க அடுத்த நிமிஷம் கேட்டிங்கன்னா அது மறந்துடுவாங்க. அப்படியா நான் சொன்னேனா, அப்படியா இல்லையப்பா அப்படின்பாங்க. இது காரணம் வந்து அந்த வயதினால் வரக்கூடிய சேஞ்சஸ், மூளையில் நிறையா சேஞ்சஸ் இருக்கும், அது மாதிரி உடல்நிலையே நிறையா சேஞ்சஸ் இருக்கும். அப்படிங்கிறப்போ நான் இப்போ எப்படி குழந்தைகளை நம்ம எப்படி ட்ரீட் பண்ணுவோமோ அது மாதிரி அவங்கள வந்து ஹேண்டில் பண்ணால் தான் அவங்கள வந்து நம்ம ஒரு திருப்தி அடைய வைக்க முடியும். பட் இருந்தாலும் அந்த வயசில் உள்ளவங்களை வந்து திருப்தி அடைய வைக்கிறது கொஞ்சம் சிரமம், இருந்தாலும் அதை முயற்சிக்கலாம், தப்பு கிடையாது. அவங்க என்ன சொன்னாலும் அதை நம்ம வந்து வாங்கிக்கிறணும். எப்படி நம்ம குழந்தையாக இருக்கும்போது நம்ம அப்பா அம்மாவை வந்து ஒரு கோபத்தில் அடிக்கிறதால நம்ம தெரிஞ்சு பண்ணியிருக்க மாட்டோம், அதே மாதிரி தான் இதுவும். எங்கள் மையத்தில் உள்ளவங்களை வந்து பார்த்தா அவங்க வந்து சின்ன சின்ன கம்ப்ளைண்ட் சொல்லுவாங்க, கை வலிக்குது, கால் வலிக்குது, நேற்று தூக்கமே இல்லைப்பா அப்படின்னு சொல்லும்போது அவங்களுக்கு அதுக்குரிய சின்ன ரெமடி, நடக்குதோ நடக்கலையோ அவங்க பக்கத்தில் உட்காந்து, அப்படியாமா சரிம்மா நாளைக்கு இதை சரி பண்ணிடுவோம், இந்த இதுக்கு மாத்திரை தர்றேன், நல்லா தூங்கி ரெஸ்ட் எடுங்க, மனசுக்குள்ளே எதுவும் நினைக்காதீங்க இப்படின்னு ஒரு ஆறுதலாக ரெண்டு வார்த்தைகள் சொல்கிறது தான் அவங்களுக்கு நம்ம கொடுக்குறத ஒரு பெரிய சப்போர்ட்.
2: அதுவும் இல்லாமல் இப்போ நீங்கள் சொன்னீங்க இல்லையா, குடும்பத்தால் புறக்கணிக்கப்படுறவங்க உங்ககிட்ட, அதாவது வீட்டை விட்டு வெளியில் வந்ததுக்கப்புறம் தான் உங்ககிட்ட வராங்க. வீட்டுக்குள்ளேயே ஒரு சிலவங்கள்லாம் வந்து புறக்கணிச்சிட்டு தான் இருக்காங்க இல்லையா. ஸோ அப்போ வீட்டில் நம்ம இப்போ எங்ககிட்ட இருக்கிற பெரியவங்களை நாங்கள் எப்படி பார்த்துக்கணும்?
0: அதுக்கு தான் இப்போ சொன்ன மாதிரி தாங்க, அதாவது அவங்க கூட நம்ம டைம் ஸ்பெண்ட் பண்ணணும், அவங்க கூட உட்காந்து நம்ம பேசணும். அதை நம்ம யாரும் பண்ணுறது கிடையாது. அவங்க வந்தாங்கன்னா இந்தாம்மா எடுத்துக்க, இந்தாங்கம்மா இந்தாங்கப்பா இதை பண்ணிக்கங்க அப்படின்னு சொல்கிறோம்ல, அவங்க கூட ஒரு ஈவினிங் ஒரு ஒன் ஹவரோ, ஒரு எப்போ நமக்கு டைம் கிடைக்குதோ அட்லீஸ்ட் ஒரு நாளைக்கு ஒரு ஒன் ஹவர் அவங்க கூட உட்காந்து ஸ்பெண்ட் பண்ணி அவங்களுக்கு என்ன, சில பேர் வந்து என்னென்னா உடம்பு சரியில்லைன்னு சொன்னாலே அவங்க ஹாஸ்பிட்டல் கூப்பிட்டு போகிறதே கிடையாது, ஏதாவது மெடிக்கலில் போய் மாத்திரை வாங்கி கொடுத்துட்றது, இது மாதிரி விஷயங்கள்லாம் ரொம்ப

0: தப்பான விஷயம். இதே இது அவங்க குழந்தை பருவத்தில் இருக்கும்போது அவங்க அப்பா அம்மா இது மாதிரினா விட்டுருப்பாங்களா சொல்லுங்கள்? ஹாஸ்பிட்டலில் உடனே கூடிய ஐயோ நம்ம குழந்தைக்கு எப்படி ஆகி போச்சுங்கிறது அதை நம்ம நினச்சி பார்க்கணும். அப்படிங்கிறப்போ நம்ம வந்து முதியோர்களை வந்து எந்த அளவுக்கு நம்ம ஒரு அன்போடும் ஒரு இதை ஒரு அனுசரிப்போடும் நம்ம கவனிக்கிறோமோ அந்தளவுக்கு அவங்களுக்கு வந்து சைக்கலாஜிக்கலாக உள்ள சின்ன சின்ன விஷயங்கள் வந்து குறையிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நம்ம அதை பண்ணுறதில்ல. எல்லாருமே வந்து ரொம்ப பிஸியாக இருக்கும். ஒரு ஃபோனில் ஸ்பெண்ட் பண்ணுற டயத்தை கூட வந்து நம்ம பேரண்ட்ஸ் கூட நம்ம ஸ்பெண்ட் பண்ண இப்போ யார் ரெடியாக இல்லை. அதுதான் இப்போ உள்ள உலகம். அதை வந்து நம்ம இப்போ வர ஜென்ரேஷனுக்கும் அதை கற்றுக் கொடுக்கணும். அப்போ தான் இந்த அவல நிலை மாறும்.
1: கண்டிப்பாக இப்போ நீங்கள் சொன்னதுக்கப்புறமாவது நாங்கள் அதை வந்து மாற்றிக்கிறதுக்கு முயற்சிக்கிறோம். இப்போது இணைப்பில் ஒரு நேயர் காத்துட்ருக்காங்க. வணக்கம்.
2: வணக்கம்மா.
1: நான்
2: பேசுகிறேம்மா.
0: வணக்கம்
2: தம்பி. உங்களை வந்து நான் இரண்டாம் மதர் தெரசான்னு அழைக்க விரும்புகிறேன். 80 வயசுக்காரன் நான்.
0: அப்படிங்களா?
2: என்னோட பிரச்சனைன்னா நான் ஒரு வங்கியில் பணியாற்றினவன். அந்த காலத்துல எல்லாம் இந்த கூட்டு குடும்பம்னு இருந்தது, எல்லாரையும் பார்த்துக்கிறது, பணத்துக்கு பின்னால ஓடலை. இப்போ பணத்துக்கு பின்னால ஓடுறதுனால சொத்தை பிள்ளைகளுக்கு எழுதி வைக்கிறதெல்லாம் எழுதி வச்சிடாதீங்க அப்படின்னு அட்வைஸ் பண்ணதுனால இப்போ எல்லாரும் சொத்தை வச்சிருக்காங்க, அப்பா அம்மா வயசானவங்க. அப்போ பேங்க்ல என்ன பண்ணா ரிவர்ஸ் மார்கேஜ் லோன் ஒன்று இன்ட்ரடியூஸ் பண்ணேன். நீ அந்த வீட்டை வச்சு கடனை வாங்கி உன் பொழப்ப நடத்துக்க, உனக்கு என்னென்ன வேணுமோ பேங்கே தரும்னு சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. அந்த கான்செப்ட் இப்ப கொஞ்சம் நிறைய பிக்கப் ஆகிட்டே வருது. தாங்கால நிக்க ஆரம்பிச்சுட்டாங்க. ரெண்டாவது உங்க ஆம்புலன்ஸ் சேவையும் பாராட்டுறேன். என்ன பொறுத்தளவு நான் ஒரு படத்துல பார்த்து ஏற்பட்ட தாக்கம், ஒரு ஆம்புலன்ஸ் சத்தம் கேட்ட உடனே என்னை அறியாம கையெழுத்து கும்பிட்டுருவேன். அவ உள்ள இருக்கிறவங்க குறைக்கணும். நல்லா செய்வீங்க. யாத்தோண்டு தொடரட்டும். வாழ்த்து.
0: நன்றிங்க. நன்றிங்க.
1: ரொம்ப ஒரு அருமையான வாழ்த்து சொல்லியிருக்காங்க. இப்போ ஒரு உங்ககிட்ட இருக்கிற தாத்தாவோ பாட்டியோ, அதாவது உங்கள் பாதுகாப்பு மையத்தில் இருக்கக்கூடிய தாத்தாவோ பாட்டியோ மறுபடியும் இங்கே தான் இருக்காங்கன்னு தெரிஞ்சு அவங்க குடும்பத்துலேருந்து யாராவது வந்து கூட்டிகிட்டு போயிருக்காங்களா?
0: ஆ, பண்ணியிருக்காங்க மேடம். அதாவது இப்போ நாங்கள் ஒரு நோயாளியை வந்து நாங்கள் ரெஸ்கியூ பண்ணுறோம் அப்படின்னா எங்களுக்கு ஃபஸ்ட்டு வந்து சமூக நலத்துறையிலேருந்து ஒன் ஸ்டாப் சென்டர்னு ஒரு விஷயம் இருக்குது. அங்கேருந்து எங்களுக்கு வந்து ஃபோன் கால் வரும். நோயாளி எங்கே இருக்காங்களோ அந்த இடத்துக்கே போய் நம்ம ஆம்புலன்ஸ் மூலமாக அவங்கள போய் நாங்கள் ரெஸ்கியூ பண்ணுவோம். அப்படி ரெஸ்கியூ பண்ணி நம்ம மையத்தில் ஒரு வருஷமாக இருக்கட்டும், 2 வருஷமாக இருக்கட்டும், அவங்களுக்கு தேவையானது எல்லாமே கொடுத்து நாங்கள் பாதுகாத்து அவங்கள வந்து என்ன தேவையோ அதை கொடுத்து நாங்கள் பார்த்துட்டு வருவோம். இதுக்கிடையில் நாங்கள் என்ன பண்ணுவோம்னா நம்ம எந்த இடத்துலேருந்து ரெஸ்கியூ பண்ணுறோமோ அந்த சரௌண்டிங் இடத்துல உள்ள போலீஸ் ஸ்டேஷனுக்கு இருக்கட்டும், அதே மாதிரி மீடியா இதுக்கெல்லாம் வந்து நாங்கள் வந்து இந்த இப்படிப்பட்ட நபரை நாங்கள் ரெஸ்கியூ பண்ணியிருக்கோம், யாரும் இவர்கள் உறவினர்களோ வேறு யாரும் இருந்தால் வந்து நீங்கள் கண்டிப்பாக நீங்கள் ஐஸ்வர்யம் அறக்கட்டளை வந்து தொடர்பு கொள்ள அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இன்டிமேஷன் ஒன்று கொடுத்துருவோம் மேடம். அதை பார்த்து சில பேர் வந்து சரியாகி கூப்பிட்டு போயிருக்காங்க. ஸோ அந்த வகையில் வந்து எங்களுக்கு மீடியா வந்து எங்களுக்கு நிறையா சப்போர்ட் பண்ணியிருக்காங்க.
1: அப்படி அப்படி கூட்டிகிட்டு போகும்போதே வந்து அவங்க எதுவும் வருத்தப்பட்டு நான் இங்கே இருந்துக்கிறேன் இல்லை நான் வந்து என் வீட்டுக்கு போகிறேன் அந்த மாதிரி ஏதாவது ஒரு நிகழ்வு நடந்திருக்கா?
0: இல்லை மேடம், உண்மையை சொல்லணும் அப்படின்னா கூட்டு போனது வந்து ரொம்ப சொற்பமான நபர்கள் மட்டும்தான். நிறையா பேர் வந்து எங்கள் மையத்தில் விட்டுட்டு எனக்கும் அவங்களுக்கும் சம்பந்தம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு போனவங்க தான் நிறையா இருக்காங்க. இதில் வந்து பெத்த பையனே வந்து அப்பாவை வந்து இவர் யாருன்னு தெரியலை அப்படின்னு சொல்லி எங்கள் மையத்தில் வந்து சேர்த்து விட்ட ஒரு உண்மை சம்பவம்லாம் நடந்திருக்கு.
1: இதுக்கு கண்டிப்பாக வந்துட்டு ஒரு பாடல் வரி கொடுத்தே ஆகணும்.

0: நேரம் 11:38. ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3, ராமேஸ்வர பண்பலை 100.9 கண்ணாடி மாளிகை. கண்ணாடி மாளிகையில் இன்று முதியோர் நலன் குறித்தும் அவசர கால சிகிச்சைக்கு உதவும் ஆம்புலன்ஸ் சேவை குறித்தும் விளக்கமளித்துக் கொண்டிருக்கிறார் சித்த மருத்துவர் பாலகுரு அவர்கள். நேயர்கள் இந்நிகழ்ச்சியில் பங்கு கொள்ள அழைக்க வேண்டிய எண்கள் 25:30, 170 மற்றும் 25:30, 171 என்ற எண்களிலும் வரலாம். 0452 என்ற இணைப்பு எண்ணை தொட்டு இப்போ இணைப்பில் காத்திருக்கும் அடுத்த நேர் யாருன்னு
1: பார்க்கலாம். வணக்கம். மிக்க மகிழ்ச்சி. நான் வேலூர் மாவட்டம் கட்பாடி பகுதியில் இருந்து சந்திரசேகர் பேசுறேன்.
0: சொல்லுங்க சார்.
1: ஆமா, எனக்கு என்ன கேள்வினா, இந்த வயதானவர்களுக்கு இந்த கை மற்றும் கால் செயல் இழந்து போயிடும். அவங்க சில பேர் வந்து மனசளவுல ரொம்ப உடைஞ்சு போயிடுவாங்க. ஒவ்வொரு நாளுமே கடத்துறது அப்படிங்கறது அவங்களுக்கு பெரிய சவாலா இருக்கும். அவங்களுக்கு நம்பிக்கை வார்த்தை அப்படிங்கறது எப்படி கொடுக்கறது, அண்ட் அவங்களுக்குரிய அந்த பிசியோதெரபி அந்த மாதிரியான ட்ரீட்மெண்ட் பண்ணி மறுபடியும் அவங்களுக்கு ஓரளவுக்கு கை கால் அப்படிங்கறது செயல் வருவதற்கான ஒரு சாத்தியக்கூறு அப்படிங்கறது இருக்கா, அண்ட் மனோ ரீதியாக பெரியவர்களுக்கு வரக்கூடிய அந்த ஒரு உளைச்சல் அப்படிங்கறத எப்படி இளையோர்களாக இருக்கக்கூடிய நாம் ஹேண்டில் பண்ணறது, அவங்களுக்கு என்ன தேவையாக இருக்குங்கறத எப்படி உணர்ந்து செயல்படுவது, இதை பத்தி சொல்லுங்களேன்.
2: வணக்கம்மா. நீங்கள் கேட்ட மாதிரி அந்த பக்கவாதம் அப்படிங்கிறது வந்து வயதானவர்களுக்கு மட்டும்தான் வரணும்னு அவசியம் கிடையாது, யாருக்கு வேணாலும் வரலாம். ஸோ வயதானவர்களுக்கு அந்த வயதில் அது மாதிரி பக்கவாதம் வருது அப்படின்னா, நீங்கள் சொன்ன மாதிரி அவங்களுக்கு ஃபிசிக்கலும் சரி மென்டலாகவும் சரி ரொம்ப ஒரு சஃபர் ஆவாங்க. அவங்களுக்கு கண்டிப்பாக வந்து பார்த்துக்கிறதுக்கு ஒரு சப்போர்ட்டிவ் கேர் கண்டிப்பாக தேவைப்படும். அது வந்து இப்போ கணவனாக இருக்காங்கன்னா மனைவி அவங்கள வச்சு பார்த்துக்கிற மாதிரி இருக்கும். மனைவியும் வந்து வயதாகிட்டாங்கன்னா அவங்களுக்கு வந்து அந்த பார்த்துக்கிறதுல ஒரு பயங்கர ஒரு சிக்கல் ஏற்படுது. இதை வந்து யார் பார்த்துக்கிறணும்னா, அவங்க பசங்க இருந்தாங்கன்னா பசங்க தான் வந்து கேர் பண்ணி பார்த்துக்கணும். இப்போலாம் வந்து இப்போ ஹோம் நர்ஸ்லாம் வந்து நிறையா வீட்லேயே வந்து நர்ஸஸ் சர்வீஸ்லாம் நிறையா இருக்குமா அந்த நர்சிங் கேர் வந்து கொடுக்கறதுக்கு? ஏன்னா இப்போ அவங்களுக்கு படுத்த படுக்கை ஆகிட்டாங்கன்னா மெயினாக வந்து அவங்களுக்கு அந்த படுக்கை புண் அப்படிங்கிற ஒரு விஷயம் வர்றதுக்கு வாய்ப்புகள் நிறையா இருக்குது. அந்த படுக்கை புண் வராமல் அந்த பக்கவாத நோயாளிகளுக்கு பார்த்துக்கிறது தான் ஒரு பெரிய ஒரு சேலஞ்சிங்கான டாஸ்க்கு. ரெண்டாவது விஷயம் ஃபிசியோதெரப்பி. இப்போவும் ஃபிசியோதெரப்பி வந்து நிறையா பார்த்திங்கன்னா வீட்டுக்கே வந்து பண்ணுறாங்க. ஏன்னா நம்ம ஒவ்வொரு தடவையும் அவங்கள வந்து நம்ம வெளியே ஷிஃப்ட் பண்ணி கொண்டு போய் ஃபிசியோதெரப்பி ட்ரீட்மெண்ட் கொடுத்து மறுபடியும் கூட்டு வந்து உள்ளே வைக்கிறதுங்கிறது வந்து பெரிய ஒரு சேலஞ்சிங்கான டாஸ்க்கு. அதனால் இப்போ ஃபிசியோதெரப்பி அவங்களுமே இப்போ வந்து வீட்டுக்கு வந்து செய்கிறதுக்கு ரெடியாக இருக்காங்க. அது மாதிரி நர்சிங் கேருமே வந்து வீட்டில் வந்து கொடுக்க நர்சஸ்லாம் நிறையா இருக்காங்க. இது மாதிரி ஆப்ஷன்ஸ்லாம் நிறையா இருக்குது. இல்லை எதுவுமே வேணாம் அப்படின்னா நம்ம வீட்டில் உள்ள நபர்களே வந்து அவங்களுக்கு நல்லா ஒரு கேர் பண்ணி பார்த்துக்கிட்டு மாத்திரை மருந்துகள் வந்து கரெக்டாக கொடுத்துட்டு டாக்டர் எப்போ வந்து கரெக்டாக அந்த செக்கப்புக்கு எப்போ கூட்டு வரச்சிட்றாங்களோ அப்போ கூட்டு போயிட்டு அந்த நோயாளி உடல் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி அவங்க கூட உக்காந்து கொஞ்ச நேரம் ஸ்பெண்ட் பண்ணணும். அவங்களோட மலரும் நினைவுகள் என்னது அது மாதிரி பேசுறது, அது மாதிரி வந்து அவங்களுக்கு பிடிச்ச விஷயத்தை வந்து நம்ம பேசுறது, இது மாதிரி நிறையா விஷயங்கள் அவங்க கூட உக்காந்து நம்ம நேரம் செலவழித்தால் மட்டும்தான் இது மாதிரி விஷயங்களுக்கு வந்து நம்ம தீர்வு கிடைக்குமா.
0: அதாவது நாளைய முதியவர்களாகிய நாம் இன்றைய முதியவர்களை புறக்கணிக்கிறோம், சரியா? ஸோ இப்போ வந்து நம்ம வந்து முதியவர்களாக வந்து ரெடி ஆகிட்டு இருக்கோம் இல்லையா? இப்போ நாம் எப்படி நம்மளை பார்த்துக்கணும்? நமக்கும் வந்து அந்த முதியோர் ஸ்டேஜ் வரும். அப்போ அதுக்கு ப்ரிகாஷனாக நம்ம என்ன செஞ்சுக்கணும் இப்போ?
2: இல்லை, நம்ம ப்ரிகாஷன் மீன்ஸ் நம்ம ஃபஸ்ட்டு வந்து நம்மளோட ஃபிசிக்கல் ஃபிட்னஸ் வந்து ரொம்ப முக்கியம். நம்மளுக்கு வந்து ஒரு செல்ஃப் டிசிப்ளின்ங்கிறது வேணும். ஏன்னா காலையில் எழுந்திரிச்சு நம்ம உடற்பயிற்சி கண்டிப்பாக வந்து ஒரு 1 ஹவராது பண்ணணும். நம்ம உடம்பை எந்த அளவுக்கு நம்ம இப்போ பார்த்துக்கிறோமோ வயதான பிறகு நம்ம உடம்பு நம்மளை பார்த்துக்குறோம். இதுதான் விஷயம். ஸோ நம்ம உணவு முறைகளிலும் சரி ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டிலையும் சரி எதுவுமே ஒரு லிமிட்டாக ஒரு அளவாக வச்சுக்கிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம உடலை வந்து உடற்பயிற்சியோ இது மாதிரி விஷயங்கள் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா ஃப்யூச்சரில் வர்ற ப்ராப்ளம் வந்து நம்ம மேக்ஸிமம் சரி பண்ணலாம். அது போக நம்ம வயதான பிறகு நம்மளை வந்து பார்த்துக்கிறது எல்லாமே வந்து சில பேர் என்ன பண்ணுறாங்கன்னா இப்போ உள்ள சிச்சுவேஷனில் நல்ல ஒரு ஏர்னிங் பர்சனாக இருந்தால் அவங்களே ஒரு டெபாசிட் மாதிரி பண்ணிவிட்டு ஃப்யூச்சரில் நான் இது மாதிரி ஒரு ஓல்டேஜ் ஹோம் பார்த்து வச்சுக்கிறாங்க, நான் ஆஃப்டர் ரிட்டையர்மெண்ட்டு இல்லை ஆஃப்டர் வந்து எனக்கு இதானா நான் அங்கே போய் நான் தங்கிக்கிடுவேன், என்னை யாரும் வந்து பசங்களோ பொண்ணுங்களோ யாரை பார்த்துக்கிற வேண்டிய அவசியம் இல்லை அப்படிங்கிற மாதிரி விஷயத்தை வந்து முன்னெடுத்து அது மாதிரி செயல்படுறாங்க. இருந்தாலும் அது தப்பு தான், இருந்தாலும் அது வந்து எல்லாத்துக்கும் சாத்தியமாகாது.

0: அது எல்லாத்துக்கும் சாத்தியமாகாது. அதற்கு வந்து நம்ம என்னென்னா, நம்ம சின்ன வயசுலேருந்தே அதான் சொல்கிறல, நம்ம பசங்களை நம்ம வந்து ஃப்ரீயாக இருக்கிற டயத்தில் நம்ம எப்படி ஒரு ஒரு தேட்டருக்கு கூட்டு போகிறோம், ஒரு ஒரு விடுமுறை நாட்களில் நம்ம வெளியூர் கூட்டு போகிறோம், இதெல்லாம் நம்ம கூட்டு எப்படி கூட்டு போகிறோமோ அதே மாதிரி மாதத்துக்கு ஒரு முறையாவது இங்கே உள்ள முதியோர் இல்லங்கள், இது மாதிரி ஆதரவற்று படுத்த படுக்கையாக இருக்கக்கூடிய இல்லங்களுக்கு கூட்டி போயிட்டு அவங்களுக்கு அந்த என்ன சொல்கிறது, ஒரு இப்போ இது மாதிரி ஃப்யூச்சரில் உருவாக்கக்கூடாது, நம்ம அப்பா அம்மாவும் நம்ம தான் பார்த்துக்கிறணும், இது மாதிரி மையங்கள்லாம் இனிமேல் வரக்கூடாது அப்படின்ட்டு இப்போ உள்ள ஜென்ரேஷனுக்கு நம்ம சொல்லி கொடுத்தால் மட்டும்தான் நம்ம கேட்குற கேள்விக்கு எல்லாத்துக்குமே ஒரு விடை கிடைக்கும்.
1: புரியுது. அதாவது அந்தந்த ஸ்டேஜில் அதாவது வந்து ஒரு ஒரு ஒரு சுகம் இருக்குது. வயசான காலத்தில், வயசானதுக்கப்புறம் நம்ம பிள்ளைங்க நம்ம பார்த்துக்கிறாங்க, அதாவது பிள்ளைங்களுக்கு நம்ம பாரமாக தான் இருக்கிறோன்றதும் வந்து ஒரு விதமான ஒரு சுகம் அப்படின்றத வந்து ரொம்ப அருமையாக சொன்னீங்க. ஒரு சிறிய விளம்பர இடைவெளிக்கு பிறகு மீண்டும் இணைவோம் நேர்களே.
2: ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9
3: இன்று மாலை 4 மணிக்கு ஆலய தரிசனம்.
2: ஆடி வெள்ளி சிறப்பு நிகழ்ச்சியாக சிவகங்கை மாவட்டம் கொல்லங்குடி அருள்மிகு ஸ்ரீ வெட்டுடையார் காளியம்மன் திருக்கோயிலில் இருந்து சிறப்பு நேரலை
3: கேட்க தவறாதீர்கள். நிகழ்ச்சி இன்று மாலை 4 மணிக்கு நமது மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9

0: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் தங்க மாளிகையின் ஆடி அதிரடி தள்ளுபடி ஜூலை 17 முதல் ஆகஸ்ட் 17 வரை. தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரம். மேலும் பவுனுக்கு 1500 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1500 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். வைர நகைகள் அதிரடியாக குறைக்கப்பட்ட விலையில். வெள்ளி கொலுசுகள் மெட்டிகளுக்கு செய்கூலி சேதாரம் இல்லை. மங்களன் மங்கள், இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, NSB ரோட் திருச்சி, மற்றும் புதிய பஸ் நிலையம் அருகில் ஓமலூர் ரோட் சேலம்.
1: ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9
2: மாலை 4 மணிக்கு ராமநாதபுரம் பாரத் ஏர் டிராவல்ஸ் வழங்கும் ஆலய தரிசனம்.
1: ஆடி வெள்ளி சிறப்பு நிகழ்ச்சியாக சிவகங்கை மாவட்டம் கொல்லங்குடி அருள்மிகு ஸ்ரீ வெட்டுடையார் காளியம்மன் திருக்கோயிலில் இருந்து சிறப்பு நேரலை.
2: கேட்க தவறாதீர்கள். இந்நிகழ்ச்சியினை வழங்குவோர்
3: 25 ஆண்டுகளாக 25,000-க்கும் மேற்பட்ட மகிழ்ச்சியான பயணங்கள். பாரத் ஏர் டிராவல்ஸ், ராமநாதபுரம்.

நேரம் 11:47. ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3, ராமேஸ்வர பண்பலை 100.9 இது கண்ணாடி மாளிகை. கண்ணாடி மாளிகையின் இன்றைய தலைப்பு முதியோர் நலன் குறித்தும் அவசரகால சிகிச்சைக்கு உதவும் ஆம்புலன்ஸ் சேவை குறித்தும் விளக்கமளித்துக் கொண்டிருக்கிறார்.

0: இருக்கிறார் சித்த மருத்துவர் பாலகுரு அவர்கள். நேர்கள் இந்நிகழ்ச்சியில் பங்கு கொள்ள அழைக்க வேண்டிய தொலைபேசி எண்கள் 2530170 மற்றும் 2530171 என்ற எண்களிலும் வரலாம். 0452 என்ற இணைப்பு எண்ணை தொட்டு இப்போ இணைப்பில் காத்திருக்கும் அடுத்த நேயர் யாருன்னு பார்க்கலாம். வணக்கம்.
1: வணக்கம் மேடம்.
0: வணக்கம். யார் எங்கிருந்து பேசுறீங்க?
2: வணக்கம் மேடம்.
1: வணக்கம் சார். சார், எங்க என் வீட்டுல நானும் என் மாமியார் அம்மா அம்மான்னு சொல்லுவோம், 93 வயசு, அவங்களும் நானும் இருக்கோம். நான் வந்து வேலைக்கு போயிட்டு இருக்கேன். காலையில ஏதாவது முடிஞ்ச உதவி செஞ்சுட்டு நான் எனக்கு அவங்களுக்கு சமையல் பண்ணி வச்சுட்டு எல்லாம் பண்ணிட்டு வருவேன். ஆனா அவங்க வந்து என்னதான் இருந்தாலும் சுகர் பிரஷர் ரெண்டுமே இருக்கு. ஆனா அவங்க வந்து என்ன முதியோர் இடத்துல சேர்த்து விடு, எனக்கு கை கால் வலி இருக்கு அப்படி இப்படின்னு 2006 அவங்க என்கிட்டயே இருக்காங்க. எங்க இருந்தும் எங்க இருக்காங்க. அதனால நான் மட்டும் நான் இருக்கிற வரையும் நிச்சயமா கண்டிப்பா அவங்களை எங்கேயும் சேர்க்க மாட்டேன். நான் இருக்கிறதா, நான் வர வீட்டுலதான் இருக்கேன், இருக்கிறதா நான் குடுத்துட்டு நான் இங்கே இருப்போம்னு சொல்லிட்டு இருக்கேன்.
2: அவங்க
1: நல்லா இன்னும் 100 வயசு வரையும் இருக்க ஒரு என்ன நான் இது பண்ணலாம் அப்படின்னு சொல்லி கொடுங்க. முடிஞ்ச வரையும் அன்பா இருப்பேன், அது வேற விஷயம்.
2: கண்டிப்பா கண்டிப்பா. அதாம்மா, நான் சொன்னது ஒரு 2 விஷயம் தான். ஒன்று வந்து நம்ம அவங்க கூட வந்து நேரம் கொஞ்சம் செலவழிக்கணுமா, சரிங்களா? ஏன்னா நீங்கள் வேலைக்கு போகிறீங்க, நம்ம இல்லைன்னு சொல்ல வரல, பட் போயிட்டு வந்துட்டு அவங்க கூட கொஞ்சம் நேரம் உட்காந்து பேசுறது, அன்பாக பேசுறது, அவங்களுக்கான அவங்களுக்கு பிடிச்ச விஷயங்களை ஷேர் பண்ணுறது, இது மாதிரி பண்ணணும். இன்னொன்று, அவங்க என்ன சில பேர் என்ன நினைப்பாங்கன்னா, வயசான காலத்தில் நம்மளுக்கு ஏதாவது ஒரு நோய்வாய்ப்பட்டால் இவங்க உடனே கூட்டு போய் காமிக்க மாட்டாங்களோ, வீட்டில் வச்சு வைத்தியம் பார்க்குறவங்களோ. இது வந்து காமனாக எல்லா படுத்த படுக்கையாக இருக்கிற நோயாளிகளுக்கும் சரி, வயசானவங்களுக்கும் சரி, ஒரு காமனாக வரக்கூடிய ஒரு தாட் அது. ஸோ முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் பக்கத்தில் ஏதாவது உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இருக்கிற ஏதாவது நியர்பை ஏதாவது டாக்டர்ஸ் இருந்தாங்கன்னா சும்மா ஒரு கேட்டசிக்கு கூட்டு வந்து ஒரு செக்அப் பண்ணுற மாதிரி பண்ணலாம். இல்லை நீங்கள் அவங்களுக்கு யார்கிட்ட எந்த மருத்துவத்தை காமிக்கிறீங்களோ அவங்கள கூட்டு போய் ஒரு ஜென்ரலாக ஒரு செக்அப் பண்ணி கூட்டு வரலாமா?
0: இப்போ வந்து ஒரு நேயர் சொன்னாங்க, முடிஞ்ச வரைக்கும் நான் அன்பாக இருப்பேன். அப்போ முடியாத பட்சத்தில் கோபம் வந்து நம்ம என்ன சார் பண்ணுறது? அவங்கக்கிட்ட வந்து நீங்கள் சொல்லியிருக்கீங்க, அவங்களும் வந்து ஒரு குழந்த மாதிரி தான் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. அப்போ அந்த கோபத்தை வந்து நம்ம அவங்கக்கிட்ட காமிக்கலாமா வேண்டாமா?
2: இல்லை, நம்ம கோபம் வந்து கண்டிப்பாக வரும், இல்லைன்னா சொல்ல முடியாது. ஏன்னா அவங்க சின்ன சின்ன விஷயங்கள் வந்து நம்ம இரிட்டேட் பண்ணுற மாதிரி பண்ணுவாங்க. இப்போ நம்ம குழந்தையாக இருக்கும்போதுனா நம்ம குழந்தைய வந்து நம்ம சில நேரங்களில் அடிப்போம், இல்லை சத்தம் போடுவோம், கண்டிப்போம். ஆனால் இந்த இரண்டாவது குழந்தை பருவத்தில் இருக்கிறவங்களை நம்ம வந்து திட்டவோ அடிக்கவோ கூடாது கண்டிப்பாக. ஏன்னா அவங்க மனதளவுலையும் சரி உடலளவுலையும் சரி ரொம்ப ஒரு மெலிஞ்சு தான் இருப்பாங்க. ஏன்னா கடைசி நேரத்தில் நம்மளுக்கு அன்பான ஆறுதலான வார்த்தைகள் கிடைக்காதா, நம்மளை வந்து யாரும் கனிவோட பார்த்துக்கிற மாட்டாங்களா அப்படிங்கிற ஒரு ஏக்கத்தில் இருக்கும்போது, அவங்க என்னதான் செஞ்சாலும் நம்ம கோபத்தை வந்து அவங்க முன்னாடி வெளிப்படுத்தாமல் இருக்கிறது ரொம்ப நல்லது. அந்த விஷயங்களில் நம்ம சில விஷயங்கள் சாக்ரிஃபைஸ் பண்ணி தான் ஆகணும், வேறு வழி இல்லை. எந்த அளவுக்கு அவங்கள வந்து நம்ம அன்பாகவும் ஒரு ஆறுதலாகவும் பேசுகிறோமோ, அவங்க ஒரு சில பேர் அவங்களே மாறிக்கிடுவாங்க. சரி பரவாயில்ல, நம்ம பையன் தானே, இல்லை நம்மளோட தம்பி தானே, என்ன சொன்னாலும் நம்மளை பார்த்துக்கிறான் அப்படிங்கிற ஒரு ஸ்டேஜுக்கு மேலே அவங்களே வர்றது மாறுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது.
0: கண்டிப்பாக கண்டிப்பாக. அதாவது இது வரைக்குமே வந்து முதியோர் நலன் குறித்து நிறைய கேள்விகளுக்கு நீங்கள் பதில் சொன்னீங்க. இப்போ அடுத்ததாக உங்களோட ஆம்புலன்ஸ் சேவை, அதை பற்றியும் கொஞ்சம் சொல்லுங்கள் சார். அதாவது ஆம்புலன்ஸ் சேவை அப்படின்றத வந்து 24x7 7 நாளுமே 24 மணி நேரமும் எனி டைம் வந்து எப்போனாலும் எங்கேனாலும் கால் வரும் போகணும், சரியா? இதை வந்து வெள்ளமாக இருந்தாலும் சரி, மழையாக இருந்தாலும் சரி, இல்லை ரொம்ப மிட்நைட்டாக இருந்தாலும் சரி, எந்த நேரத்துலையுமே வந்து எந்த எமர்ஜென்சினாலும் இது கால் வரும் இல்லையா? ஸோ அந்த சேவையோட அனுபவம் பற்றி சொல்லுங்களேன்.
2: இல்லை, எங்களுக்கு வந்து எங்கள்கிட்ட வந்து 2 ஆம்புலன்ஸ் இருக்குது. 2 ஆம்புலன்ஸுமே வந்து ஒன்று வந்து ரோட்டரி கிளப் மூலமாக கொடுத்தது, இன்னொன்று வந்து ஜிஆர்டி அவங்களோட ஒரு ஸ்பான்சர்ஷிப் மூலமாக கொடுத்தது.
0: சொல்லுங்கள் சார்.
2: இதில் என்னென்னா, நம்ம எங்களுக்கு ரெஸ்கியூ பண்ணுறதுக்கு வந்து இது மாதிரி ஆம்புலன்ஸ் சேவைகள் வந்து ரொம்ப இப்போ இருக்கிற காலகட்டத்தில் ரொம்ப ரொம்ப முக்கியம். இன்னொன்று, இப்போது எங்களுக்கு நான் ஆரம்பத்துலேயே சொன்ன மாதிரி ஒரு எங்களோட வந்து ஒன் ஸ்டாப் சென்டரில் இருந்து எங்களுக்கு அந்த கால் வரும், இது மாதிரி ஒரு பேஷண்ட்டை ரெஸ்கியூ பண்ணணும் அப்படின்ட்டு. எங்கள்கிட்ட ஆல்ரெடி ஒரு ரெஸ்கியூ டீம் இருக்காங்க. ஸோ அவங்க வந்து எப்போ வேணாலும், டே டைமாக இருக்கட்டும் இல்லை நைட் டைம், எந்த டைமாக இருந்தால் ரவுண்ட் த கிளாக் வந்து ரெடியாக தான் இருப்பாங்க. நாங்கள் வந்து எங்கள் கால்ஸ் வந்த பிறகு எந்த ஸ்பாட்டுன்ட்டு ஐடென்டிஃபை பண்ணி அந்த ஸ்பாட்டுக்கு போய் நாங்கள் டைரெக்டாகவே வந்து ஆம்புலன்ஸ் மூலமாக போயிட்டு அவங்கள ரெஸ்கியூ பண்ணி நம்ம மையத்தில் வந்து அவங்களுக்கு தேவையான ட்ரீட்மெண்ட் கொடுத்து அவங்கள வந்து பார்த்துக்குருவோம். இதில் நிறையா வந்து நம்மளுக்கு ஆம்புலன்ஸ் வந்து ப்ரைவேட்

0: ஆம்புலன்ஸும் நிறையா இருக்குது. ஸோ சில ஆம்புலன்ஸ்கள் வந்து நம்ம ஃபோன் பண்ணாலும் எடுக்க மாட்டாங்க ஒரு குறிப்பிட்ட டயத்துக்கு மேலே. நான் சொல்ல வர்றது என்னென்னா, முத எந்தெந்த ஆம்புலன்ஸ் வந்து நம்ம ஆக்டிவாக இருக்காங்க, இது மாதிரி விஷயங்களை மக்கள் கொஞ்சம் தெரிஞ்சு வச்சுக்கிட்டு எல்லா வீட்லேயுமே வந்து ஒரு எமர்ஜென்சிக்கு இந்த ஆம்புலன்ஸு, ஒரு எமர்ஜென்சினா இந்த ஒரு சின்ன பிரச்சனைனா கம்ப்ளைண்ட் பண்ணுறதுக்கு ஒரு போலீஸ் ஸ்டேஷனு, ஒரு ஹாஸ்பிட்டல், இது மாதிரி ஒவ்வொரு வீட்லேயுமே சின்னதாக எது முக்கியமான விஷயமோ அந்த நம்பரோட சேர்த்து சின்னதாக ஒரு எல்லோரும் பார்க்கக்கூடிய இடத்துல அதை பிரிண்ட் பண்ணி ஒட்டி வச்சுக்கிட்டாங்கன்னா அது வந்து வீட்டில் உள்ள எல்லாத்துக்குமே அது ஒரு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்.
1: இப்போ இந்த ஆம்புலன்ஸ் சேவை அப்படின்னு எடுத்துக்கும்போது, ஆம்புலன்ஸ் வரும்போதே வந்து மக்கள் எல்லாருமே தன்னால் வந்து வழி விட்டுறாங்க. ஆனால் இன்னுமே வந்துட்டு இதை பற்றி இதை பற்றின ஒரு விழிப்புணர்வு மக்களுக்கு தேவை அப்படின்னு நீங்கள் நினைக்கிற விஷயம் என்ன?
0: இல்லை, இப்போது நம்ம நிறைய வந்து நம்ம நாட்டில் வந்து டூ வீலர்ஸாக இருக்கட்டும், ஃபோர் வீலர்ஸ், எல்லாமே ஆட்டோ, எல்லாமே ரொம்ப தேவைக்கு அதிகமாக இருக்குன்னு நினைக்கிறேன். ஏன்னா ரோட்டில் வந்து இப்போ நிறையா அந்த ஃபோன் பேசிகிட்டு போகிற கலாச்சாரம் தான் அதிகமாக இருக்குது. ஸோ அதனால் நிறையா ஆக்சிடென்ட்ஸ் நடக்குது. இப்போது நம்ம பின்னாடி வர்றதை ஆம்புலன்ஸாக இல்லை வேறு என்ன வண்டினே சில பேர்த்துக்கு தெரிய மாட்டேது, நடு ரோட்லேயே தான் போகிறாங்க. இப்போ டூ வீலருங்கிறது ஒரு ஓரமாக போனால் நல்லாயிருக்கும், ஆம்புலன்ஸுக்கே வழி விடாமல் போகிற கல்ச்சரில் இப்போ நம்ம வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம். ஏன் அந்த அதே ஆம்புலன்ஸில் நம்மளோட உறவினர்களோ நம்மளுக்கு ரொம்ப நெருங்கிய நண்பர்களோ யாராவது இருந்தால் இதை நம்ம செய்வோமா? எல்லோருக்குமே அந்த ஒரு உணர்வு வரணும் ஃபஸ்ட்டு. அந்த ஆம்புலன்ஸில் போகிறவங்க நம்மளுக்கு தெரிஞ்சவங்க, நம்மளுக்கு வேண்டியவங்கன்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு எவ்வளோ எமர்ஜென்சியாக இருந்தாலும் ஒரு நிமிடம் நம்ம காராக இருக்கட்டும் பைக்காக இருக்கட்டும் ஒரு ஓரமாக நிப்பாட்டிட்டு அந்த ஆம்புலன்ஸுக்கு வழிவிடணும். இன்னொரு விஷயம் என்னென்னா, அந்த ஆம்புலன்ஸ் போன பிறகு ரொம்ப ஃப்ரீயாக இருக்குதுன்னு சொல்லிட்டு அதுக்கு பின்னாடி ஒரு நிறையா குரூப் வந்து போவாங்க. ஸோ அந்த கல்ச்சரும் நம்மளுக்கு மாறணும். ஏன்னா இப்போ ஃபாரின் கண்ட்ரீஸில் பார்த்தீங்கன்னா ஒரு சில இடங்களில் வந்து ஆம்புலன்ஸுக்குனே தனியாக ஒரு எமர்ஜென்சி லேன்னே தனியாக இருக்குது. ஸோ நம்ம இதில் வந்து அப்படி கொண்டு வர முடியாது. ஏன்னா நம்மளுக்கு வந்து ஃப்யூச்சரில் மேபி வரலாம். இப்போது ஏன்னா மக்கள் நெருக்கடி நிறையா இருக்கிறதுனால அதுக்கு நம்ம தனியாக லேன் கொண்டு வந்து அதுக்கு நம்ம இது பண்ணுறதுனா ரொம்ப கஷ்டம். ஸோ ஒரு ஆம்புலன்ஸ் வருதுன்னா ஃபஸ்ட்டு அது நம்ம வீட்டில் உள்ளவங்க இல்லை நம்மளுக்கு தெரிஞ்சவங்க யாராவது ஒருத்தவங்க அப்படிங்கிற ஒரு உணர்வு வந்து அதற்கு ஃபஸ்ட்டு வழி விடணும். அந்த ஒரு மைண்ட் செட்டை மக்கள் ஃபஸ்ட்டு கொண்டு வரணும், ஒவ்வொருத்தவங்களும் கொண்டு வரணும்.
1: கண்டிப்பாக ரோட்டில் வந்து வாகனத்தில் போகிறவங்க கவனத்தை வந்து நம்ம ரோட்டில் வச்சுருக்கணும் அப்படின்ற
0: அது மாதிரி இந்த ஃபோன் பேசிட்டு போகிற கலாச்சாரத்தை கொஞ்சம் குறைச்சிக்கிட்டாங்கன்னா இதை விட ரொம்ப நல்லாயிருக்கும்.
1: கண்டிப்பாக கண்டிப்பாக. சரி சரி, இப்போ வந்து நீங்கள் ரெண்டு விதமான சேவையும் வந்து அருமையாக நீங்கள் செஞ்சிட்ருக்கீங்க. இப்போது இதில் வந்து நீங்கள் ஸ்டார்ட் பண்ணதுக்கப்புறம் இந்த மாதிரி ஆஹா இதை நம்ம எப்படி ஆரம்பிச்சிட்டோமே அப்படின்ற மாதிரியான ஒரு தடுமாறல் எங்கேயாவது வந்துச்சா? அதை எப்படி நீங்கள் கடந்து வந்தீங்க?
0: இல்லை, ஆரம்பத்தில் எங்களுக்கு ஏன்னா உங்களுக்கு தெரியும் படுத்த படுக்கையாக இருக்கிற நோயாளிகளை வந்து பார்த்துக்கிறது வந்து ரொம்ப கஷ்டமான விஷயம். ஏன்னா அவங்க யூஸ் பண்ணுற அந்த டயப்பர்ஸ்ன்னு சொல்லுவோம், ஏன்னா படுத்த படுக்கையாக இருக்கும்போது அதில் தான் வந்து அவங்களுக்கு வந்து அந்த காலை கடன்கிறது எல்லாமே வந்து போகிறது அதில் தான் இருக்கும். அதை நம்ம மாற்றணும், டெய்லி அட்லீஸ்ட் ஒரு ரெண்டு டயப்பர்ஸாவது ஒரு நாளைக்கு மாற்றணும். அப்படிங்கிறப்போ நம்மளுக்கு வந்து ஒரு 25-30 பேஷண்ட் இருக்கும்போது அந்த டயப்பர்ஸுக்கு மட்டுமே ஒரு தனி செலவு வந்துச்சு. அதற்கு வந்து நம்ம எங்கள் நெருங்கிய நண்பர்கள், மருத்துவ நண்பர்கள், இது மாதிரி நிறையா பேர் எங்களுக்கு சப்போர்ட் பண்ணாங்க. அந்த இடக்கு அந்த ஸ்டார்டிங்கில் எங்களுக்கு ஒரு 2 இயர்ஸ் ரொம்ப கஷ்டப்பட்டோம். சுருக்கமாக சொல்லப்போனால் நாங்கள் சம்பாரித்ததில் ஒரு பகுதி வந்து அதுக்கு நாங்கள் எல்லாருமே போட்டு அதை ரன் பண்ணோம். அப்புறம் தான் போக போக எங்களோட சர்வீஸ் வெளியே தெரிஞ்சு எங்களுக்கு நெருங்கிய நண்பர்களும் சரி, ஒரு நல்ல உள்ளங்கள் உள்ளவங்களும் சரி, நிறையா வந்து எங்களுக்கு வந்து இது மாதிரி பொருட்கள்லாம் வாங்கி கொடுத்து அதை ரன் பண்ணுறதுக்கு ரொம்ப உதவி பண்ணாங்க.
1: உண்மையாகவே வந்து மிகப்பெரிய மனசு சார், பெத்த பிள்ளைங்களே வந்து தங்க பெற்றவங்களுக்கு வந்து செலவு பண்ணுறதுக்கு யோசிக்கிற இந்த காலத்தில் உங்களோட சம்பளத்துலேருந்து ஒரு பகுதியை, அதாவது உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள் அவங்களுமே வந்து இந்த மாதிரியான ஒரு ஹெல்ப்பெல்லாம் நீங்கள் பண்ணியிருக்காங்க அப்படின்னு நினைக்கும்போது கேட்கும்போதே ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இப்போது இதில் வந்து உங்களுக்கு திருப்தி தரக்கூடிய விஷயம் அப்படின்னா
0: என்னென்ன? இல்லை, திருப்தி தரக்கூடிய விஷயம் அப்படின்னா இப்போது நான் சொன்ன மாதிரி இப்போது ஒருத்தவங்கள ரெஸ்கியூ பண்ணிட்டு வந்து அவங்களுக்கு வந்து உணவு கொடுத்து உடை கொடுத்து அவங்கள நல்லா பார்த்துட்டு அவங்க முகத்தில் ஒரு சந்தோஷம் வரும் பார்த்தீங்களா, அதற்கு வந்து நம்ம எவ்வளவு கொடுத்தாலும் அதுக்கு வந்து ஈடாகாது. ஏன்னா நம்ம ஒரு இடத்துல போய் வேலை பார்த்து நம்ம சம்பளம் வாங்கிட்டு செய்கிற வேலைக்கும் இது மாதிரி ஆத்மார்த்தமாக நம்ம ஒரு விஷயத்தை விரும்பி பண்ணி அதில் வர்ற ஒரு அந்த அவுட்புட், அவங்கள வந்து இப்போது அந்த நோயாளிகளை வந்து பரவாயில்ல நம்மளை யாரும் பார்த்துக்கிற மாட்டாங்க அப்படிங்கிற ஒரு எண்ணம் போய் நம்மளை பார்த்துக்கிறதுக்கெல்லாம் இவங்கெல்லாம் இருக்காங்க அப்படிங்கிற ஒரு மனசில் ஒரு தைரியம் வந்து அந்த ஒரு கான்ஃபிடென்ட் கிடைக்கும்போது அவங்க முகத்தில் ஒரு சிரிப்பு

0: தெரியும். அந்த சிரிப்புக்கு வந்து நம்ம எவ்வளவு கொடுத்தாலும் அதற்கு ஈடாகாதுங்க.
1: கண்டிப்பாக சார், உண்மையிலேயே வந்து ரொம்ப அருமையாக சொன்னீங்க. இப்போது நம்ம வந்து நம்ம ரோட்டில் போயிட்டுருக்கோம், அங்கே வந்து ஒரு முதியவர் வந்து நாங்கள் பார்க்குறோம், ஆதரவற்ற ஒரு முதியவர் நாங்கள் பார்க்குறோம் அப்படின்னா உங்களுக்கு எப்படி நாங்கள் காண்டாக்ட் பண்ணி இன்ஃபார்ம் பண்ணுறது? உங்களோட காண்டாக்ட் நம்பர்
0: இதில் வந்து ரெண்டு விஷயம் இருக்குது. யூஸ்வலாக வந்து நம்ம ஐஸ்வர்யம் ட்ரஸ்ட் அப்படின்னு போட்டாலே வரும், அதிலே காண்டாக்ட் நம்பர் எல்லாம் இருக்கும். இருந்தாலும் நான் சொல்கிறேன், 7540005008 அப்படிங்கிற நம்பர் இருக்குது. இருந்தாலும் நம்ம இப்போ என்ன ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் கொண்டு வந்திருக்காங்கன்னா, எந்த ஒரு பேஷண்ட்டையும் வந்து நம்ம டைரெக்டாக ரெஸ்க்யூ பண்ணி கொண்டு போகக்கூடாது, சமூக நலத்துறைக்கு ஃபஸ்ட்டு இன்ஃபார்ம் பண்ணணும். அங்கேருந்து ஒன் ஸ்டாப் சென்டர்னு ஒரு மையம் இருக்குது, அங்கேருந்து கவர்மெண்ட்லேருந்து ஒரு ஆள் வருவாங்க ஸ்பாட்டுக்கு. அவங்க வந்த பிறகு எங்களோட ஐஸ்வர்யம் டீமும் அங்கே வந்து எல்லோரும் சேர்ந்து தான் ஒரு பேஷண்ட்டை ரெஸ்க்யூ பண்ணணும் அப்படிங்கிற ஒரு ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் இப்போ புதுசாக கொண்டு வந்திருக்காங்க. ஸோ இருந்தாலும் எங்கள் ஐஸ்வர்யம் ட்ரஸ்ட்டுக்கு அவங்க கால் பண்ணாலே நாங்களே சமூக நலத்துறைக்கு இன்ஃபார்ம் பண்ணி அங்கே வர வச்சுருவோம், அதனால் ஒன்றும் ப்ராப்ளம் கிடையாதுங்க.
1: மீண்டும் ஒரு முறை அந்த தொலைபேசி நம்பர் சொல்லிடுங்க.
0: 7540005008.
1: ஓகே. இந்த நிகழ்ச்சி மூலமாக ஒரு சிறப்பு விருந்தினராக நீங்கள் கொடுத்த ஒவ்வொரு பதிலும், மருத்துவம் என்பது ஒரு நோயை குணப்படுத்துவது மட்டுமல்ல, ஆதரவற்றவர்களுக்கு ஆதரவாக இருப்பதும், முதியோர்களின் முகத்தில் நம்பிக்கையை மலரச் செய்வதும் ஒரு உயர்ந்த மருத்துவ சேவையே என்பதை இந்த நிகழ்ச்சி மூலமாக நீங்கள் நிரூபிச்சிட்டிங்க. இதுவரை தங்களின் பொன்னான நேரத்தை ஒதுக்கி பல பயனுள்ள தகவல்களை நம்மோடு பகிர்ந்து கொண்ட சித்த மருத்துவர் பாலகுரு அவர்களுக்கு நன்றி கூறி விடைபெறுவது ஷோபனா.
0: நன்றி மேடம், வணக்கம்.
2: தொடர்வது செய்திச் சுருக்கம் சென்னை அஞ்சல்.
3: நேரம் 12.
4: அமளி காரணமாக மாநிலங்களவை இன்று நாள் முழுமைக்கும் ஒத்திவைக்கப்பட்டது. மக்களவை நண்பகல் 12 மணி வரை ஒத்திவைக்கப்பட்டது. தேர்வு முறைகேடுகளை தடுக்க வகை செய்யும் சட்டத்திருத்த மசோதா நாடாளுமன்றத்தில் நிறைவேற்றப்பட்டுள்ளது. தேர்வு நடைமுறைகளை வலுப்படுத்தும் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். நியாயமான வெளிப்படையான தேர்வு முறையை உறுதி செய்வதை நோக்கிய முக்கியமான நடவடிக்கை இது என மத்திய இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் தெரிவித்துள்ளார். தியாகி உத்தம் சிங்கின் நினைவு தினத்தையொட்டி பிரதமர் திரு நரேந்திர மோடி, மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா, பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் உள்ளிட்ட தலைவர்கள் புகழஞ்சலி செலுத்தியுள்ளனர். வெளியுறவுத்துறை செயலர் திரு விக்ரம் மிஸ்ரி பூட்டான் மன்னர் திரு ஜெக்மே வாங்சுக்கை சந்தித்து இருதரப்பு ஒத்துழைப்பு குறித்து திம்புவில் ஆலோசனை நடத்தினார். நம்பகமான பொது ஒலிபரப்பு சேவையை வழங்கி ஆகாஷ்வாணி மக்களின் பேராதரவை பெற்றுள்ளதாக அதன் முதன்மை தலைமை இயக்குநர் திரு ராஜீவ்குமார் ஜெயின் தெரிவித்துள்ளார். மின்கட்டண குளறுபடிகளுக்கு தீர்வு காணப்படும் வரை கட்டணத்தை செலுத்துவதற்கான கால அவகாசத்தை நீட்டிக்க வேண்டுமென்று திமுக தலைவர் திரு மு க ஸ்டாலின் தமிழக அரசை வலியுறுத்தியுள்ளார். கூடுதல் மின்கட்டண புகார்கள் குறித்து ஆய்வு செய்யப்பட்டு வருவதாக மாநில அமைச்சர் திரு நிர்மல்குமார் தெரிவித்துள்ளார். பெரம்பலூர் மாவட்டத்தில் சுற்றுலா மற்றும் அதனை சார்ந்த துறைகளில் பணியாற்றும் அமைப்புசாரா தொழிலாளர்கள் மத்திய அரசின் பங்களிப்புடன் கூடிய ஓய்வூதியத்தை பெறுவதற்கு அருகில் உள்ள பொது சேவை மையங்களில் பதிவு செய்து கொள்ளுமாறு ஆட்சியர் திருமதி சரண்யா ஹரி கேட்டுக் கொண்டுள்ளார். நாகை மாவட்டம் வேதாரண்யம் சுற்றுவட்டார பகுதிகளில் கடும் வெயில் காரணமாக உப்பு உற்பத்தி அதிகரித்துள்ளது. சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை இன்று சவரனுக்கு 200 ரூபாய் அதிகரித்து 1,60,040 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. அமெரிக்காவில் நடைபெற்று வரும் சர்வதேச டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் அனிருத் சந்திரசேகர் உருகுவேயின் ஏரியல் பெஹார் இணை அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளது. மெக்சிகோவில் நடைபெற்று வரும் சர்வதேச டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் நிக்கி கல்யண்டா ஈக்வடாரின் கான்சலோ எஸ்கோபார் இணை அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளது. காமன்வெல்த் விளையாட்டுப் போட்டியில் பதக்கம் வென்ற லவ்பிரீத் சிங் மற்றும் சீமா ஆகியோருக்கு குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு, குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன், மத்திய இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் உள்ளிட்டோர் வாழ்த்து தெரிவித்துள்ளனர். இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு பெற்றது.

0: நேரம் 12:03. ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் ரெயின்போ 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 ஸ்நேகிதியே. ஸ்நேகிதிகள் மட்டும் பங்கு பெற்று உங்களுக்கு பிடித்தமான பாடல்கள் கேட்டு ரசிக்கலாம். 04:52 மதுரையின் முன்னணி போடு 25:30, 25:30, 171 என்ற எண்களில் வரலாம். இன்றைய ஸ்நேகிதி நிகழ்ச்சியில் உங்களோடு செண்பகவல்லி
1: மற்றும் அகிலாண்டேஸ்வரி.
0: நேயர் யாரு?

0: இன்றைய ஸ்நேகிதி நிகழ்ச்சியில் உங்களோடு செண்பகவல்லி
1: மற்றும் அகிலாண்டேஸ்வரி.
0: புனையர் யாரு
1: யாரை எங்கிருந்து கேட்கலாம்? வருக வணக்கம்.
2: நண்பகல் வணக்கம். சகோதரிகள் இருவருக்கும்
0: வணக்கம். யார் எங்க இருந்து பேசுறீங்க?
2: என்ன
0: பாட்டு கேக்க போறீங்க?
2: உன்னை வாழ்த்தி பாடுவேன். ஓஹோ காலை காற்றே சொல்லுன்னு ஒரு பாட்டு இருக்கும்.
0: காலை காற்றேவா காலை குயில்களேவா?
2: காலை காற்று வேணும்.
0: காற்றுதான் வேணும், குயில் வேண்டாமா? சரி பரவாயில்ல, பாடல் கேட்டுலாமா? சரி, அருமையா சிரிக்கிறீங்க. உங்களுக்காகவும் கேட்டு ரசிக்கும் அனைத்து நேர்களுக்காகவும்.

0: ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ் வழங்கும் ஆடி தங்க திருவிழா சிறப்பு சலுகையாக புதிய தங்க நகை மீது கிராமிற்கு 200 ரூபாய் குறைவாகவும், பழைய தங்க நகை எக்ஸ்சேஞ்சின் மீது கிராமிற்கு 150 ரூபாய் கூடுதலாகவும், வைரம் மற்றும் அங்கட் வைரத்தின் மதிப்பின் மீது 12.5% குறைவாக பெறுங்கள். மேலும் பல சலுகைகள் நிபந்தனைகளுக்குட்பட்டது. உடனே உங்கள் அருகில் உள்ள ஜிஆர்டி ஷோரூமுக்கு வருகை தாருங்கள். ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
1: மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 திங்கள் முதல் வெள்ளி வரை தினமும் பிற்பகல் 3 மணிக்கு NCERT வழங்கும் விளம்பரதாரர் நிகழ்ச்சி.
0: ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ் வழங்கும் ஆடி தங்க திருவிழா சிறப்பு சலுகையாக புதிய தங்க நகை மீது கிராமிற்கு 200 ரூபாய் குறைவாகவும், பழைய தங்க நகை எக்ஸ்சேஞ்சின் மீது கிராமிற்கு 150 ரூபாய் கூடுதலாகவும், வைரம் மற்றும் அங்கட் வைரத்தின் மதிப்பின் மீது 12.5% குறைவாக பெறுங்கள். மேலும் பல சலுகைகள் நிபந்தனைகளுக்குட்பட்டது. உடனே உங்கள் அருகில் உள்ள ஜிஆர்டி ஷோரூமுக்கு வருகை தாருங்கள். ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
2: ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 தோழிகளின் நேரமாய் ஸ்நேகிதியை தான் கேட்டுட்ருக்கோம். ஸ்நேகிதியின் நிகழ்ச்சியில் அடுத்த நேயர் யாருன்றது கேட்டலாம். வருக, வணக்கம்.
3: வணக்கம்.
4: வணக்கம்.
3: சொல்வது
4: அருப்புக்கோட்டை மல்லிகா பேசுகிறேன்.
3: சொல்லுங்க மல்லிகா, என்ன பாடல் கேட்க போறீங்க?
4: மரவன் படத்துல குலாபி குலாபி நான் குலா போட்டு அடவந்த தேவிங்கிற பாட்டு ஒரு பிடிச்ச வரி
3: ஒன்று
4: சொர்க்கமும் நரகமும் உன்னுடைய இதயத்தில் இருக்கிறது.
3: ஒவ்வொருத்தர் இதயத்துலதான் சொர்க்கமும் நரகமும் இருக்கு. அவங்க என்ன சிந்திக்கிறாங்களோ அதை சொர்க்கமாகவும் நரகமாகவும் மாற்றுவது அவங்க அவங்க கையில,
4: அப்படித்தானே?
3: சரி, பாடல் கேட்டுடலாமா?
4: நன்றி
3: உங்களுக்காக கேட்டு ரசிக்கும் அனைத்து நேர்களுக்காகவும்.
5: காலுக்கு மேல
6: கொலுசு,
5: கொலுசுக்கு மேல
6: எழசு,
5: இடுப்புக்கு மேல
6: சொகுசு,
5: ஐயோ கழுத்துக்கு மேலே.

0: ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ் வழங்கும் ஆடி தங்க திருவிழா. சிறப்பு சலுகையாக புதிய தங்க நகை மீது கிராமிற்கு 200 ரூபாய் குறைவாகவும், பழைய தங்க நகை எக்ஸ்சேஞ்சின் மீது கிராமிற்கு 150 ரூபாய் கூடுதலாகவும், வைரம் மற்றும் அன்கட் வைரத்தின் மதிப்பின் மீது 12.5% குறைவாக பெறுங்கள். மேலும் பல சலுகைகள் நிபந்தனைகளுக்குட்பட்டது. உடனே உங்கள் அருகில் உள்ள ஜிஆர்டி ஷோரூமுக்கு வருகை தாருங்கள். ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
1: ஆகாஷ்வாணி மதுரை FM 103.3, ராமேஸ்வரம் FM 100.9, சக்ரவ்யூகம் அத்தியாயம் 2.
2: இப்போ நாம ஐடென்டிஃபை பண்ண போறது நார்மல் கிரிமினல்ஸ் இல்ல, அவங்க ரொம்ப டேஞ்சர்.
3: என்ன பிடிச்சிட்டோம்னு ரொம்ப பெருமைப்படாத கனல் பிரியான், நான் பண்ண ஒரு சின்ன கவனக்குறைவினால நானும் எங்க கேங்கும் மாட்டிக்கிட்டோம்.
1: அடுத்த மிஷனுக்கு தயாராகும் ராணுவ புலனாய்வு குழு கண்டுபிடித்திடுமா, கைப்பற்றிடுமா, மிஷனில் வெல்லப் போவதியா? ஆகாஷ்வாணி மதுரை மற்றும் ராமேஸ்வரம் பண்பலையில் நாளை இரவு 9:30.

0: கேட்க தவறாதீர்கள். சக்ரவியூகம்
1: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் தங்க மாளிகையின் ஆடி அதிரடி தள்ளுபடி ஜூலை 17 முதல் ஆகஸ்ட் 17 வரை. தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரம். மேலும் பவுனுக்கு 1500 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1500 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். வைர நகைகள் அதிரடியாக குறைக்கப்பட்ட விலையில். வெள்ளி கொலுசுகள் மெட்டிகளுக்கு செய்கூலி சேதாரம் இல்லை. மங்களன் மங்கள் இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, NSB ரோட் திருச்சி மற்றும் புதிய பஸ் நிலையம் அருகில் ஓமலூர் ரோட் சேலம்.
2: ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 திங்கள் முதல் வெள்ளி வரை தினமும் பிற்பகல் 3 மணிக்கு NCERT வழங்கும் விளம்பரதாரர் நிகழ்ச்சி.
3: நேரம் 12:20. ஆகாஷ்வாணி மதுரை FM ரெயின்போ 103.3 மற்றும் ராமேஸ்வரம் FM 100.9 ஸ்நேகிதியை கேட்டுட்டு இருக்கோம்.
4: இணைப்பில் இணையக்கூடிய அடுத்த ஸ்நேகிதியை வருக. வணக்கம்.
5: வணக்கம் மேடம்.
4: வணக்கம். யார், எங்க இருந்து பேசுறீங்கம்மா?
5: திருநகர் மெகராஜ் பேகம் மேடம்.
4: சரி, என்ன பாடல் கேட்கலாம் காற்றலையில்?
5: பாளையத்தம்மன் ஒரு 10 பாடல்.
6: கண்டிப்பா பாளையத்தம்மன் கொடுத்துருவோம். வேற என்ன சொல்ல விரும்புறீங்க?
5: நன்றி
6: உங்களுக்காகவும் கேட்டு ரசிக்கும் அனைத்து நேர்களுக்காகவும்.

0: ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9
1: இன்று மாலை 4 மணிக்கு ஆலய தரிசனம்.
0: ஆடி வெள்ளி சிறப்பு நிகழ்ச்சியாக சிவகங்கை மாவட்டம் கொல்லங்குடி அருள்மிகு ஸ்ரீ வெட்டுடையார் காளியம்மன் திருக்கோயிலில் இருந்து சிறப்பு நேரலை
1: கேட்க தவறாதீர்கள். நிகழ்ச்சி இன்று மாலை 4 மணிக்கு நமது மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9

0: நேரம் 12:27. ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வர பண்பலை 100.9 பெண்களின் நேரமாய் சிநேகிதியே. சிநேகிதியே நிகழ்ச்சியில அடுத்த நேயர் யாருன்றது கேட்கலாம். வருக, வணக்கம்.
1: வணக்கம் இரு தோழிகளுக்கும்.
2: வணக்கம்.
1: தங்கத்துக்கு
2: அதுக்கும் மேல அப்படின்னு சொல்லலாம்.
1: அப்படிதானே?
2: பாடல் கேட்டுலாமா? உங்களுக்காகவும் கேட்டு ரசிக்கும் அனைத்து நேர்களுக்காகவும்

0: ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 திங்கள் முதல் வெள்ளி வரை தினமும் பிற்பகல் 3 மணிக்கு NCERT வழங்கும் விளம்பரதாரர் நிகழ்ச்சி.
1: GRT ஜுவல்லர்ஸ் வழங்கும் ஆடி தங்க திருவிழா சிறப்பு சலுகையாக புதிய தங்க

0: மீது கிராமிற்கு 200 ரூபாய் குறைவாகவும், பழைய தங்க நகை எக்ஸ்சேஞ்சின் மீது கிராமிற்கு 150 ரூபாய் கூடுதலாகவும், வைரம் மற்றும் அன்கட் வைரத்தின் மதிப்பின் மீது 12.5% குறைவாக பெறுங்கள். மேலும் பல சலுகைகள் நிபந்தனைகளுக்குட்பட்டது. உடனே உங்கள் அருகில் உள்ள GRT ஷோரூமுக்கு வருகை தாருங்கள். GRT ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
1: நேரம் 12:34. ஆகாஷ்வாணி மதுரை FM ரெயின்போ 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 ஸ்நேகிதியை கேட்டுட்டு இருக்கோம். ஸ்நேகிதி நிகழ்ச்சியில் வந்திருக்கக்கூடிய அடுத்த ஸ்நேகிதி, வணக்கம்.
2: அன்பாக உரையாடும் அறிவிப்பாளர் அவர்களுக்கு இனிமையான நண்பகல் வணக்கம்மா.
3: வணக்கம். சொல்வது யார்?
2: மேட்டூர் வட்டம் கழிமுதூரில் இருந்து உங்கள் அன்பு சகோதரி கலைச்செல்விங்கம்மா.
1: சொல்லுங்கம்மா, என்ன பாடல் கேட்க போறீங்க?
2: படம் ராசையாங்கம்மா. பாடல் வந்து காதல் வானிலே, காதல் வானிலே. அனைத்து அன்பு நேயர் உறவுகளுக்காகவும்மா.
1: நன்றிமா, உங்களுக்காகவும் கேட்டு ரசிக்கும் அனைத்து நேயர்களுக்காகவும் இது உங்களுக்கான பாடல்.

0: நேரம் 12:40. ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வர பண்பலை 100.9 ஸ்நேகிதியே. ஸ்நேகிதி நிகழ்ச்சியில் இணையக்கூடிய அடுத்த நேயர் வருக. வணக்கம்.
1: வணக்கம். வணக்கம். யார்?
2: பூரணி.
1: பூரணி, எங்க இருந்து பேசுறீங்க? சரிம்மா, என்ன பாடல் கேட்க போறீங்க?
2: மாம்பழமா பாடல்.
1: ஏன் இந்த பாடல் பிடிக்கும்?
2: விஜயநர்
1: ஃபாஸ்டா இருக்கிறதுனால பாட்டை போட்டோன்னே எல்லாம் டான்ஸ் ஆட ஆரம்பிச்சிடலாம்.
2: அப்படிதான் பாரு, கொஞ்சம் நல்லா இருக்கும். டப்பா குத்துப்பாட்டு மாதிரி,
1: குத்துப்பாட்டு மாதிரி கேட்டலாமா? பாடல்
2: குறிப்பு சொல்லலாமா?
1: சொல்லுங்க சொல்லுங்க.
2: சுக்கு இருக்குல்ல, சுக்க வந்துட்டு கொஞ்சம் தண்ணியில ஊற போட்டுட்டு அப்புறம் கொஞ்சம் பால் ஊத்தி அரைச்சிட்டு அவங்க சூடு அப்ப சூடு பண்ணிட்டு அது எங்க வலி உள்ள இடத்துல தேய்ச்சோம்னா கை கால் வலியில இருக்காது. எங்க வலி உள்ள இடத்துல தேய்ச்சோம்னா
1: சூடு பண்ணிட்டு அத பால்ல மிக்ஸ் பண்ணி தேய்ச்சோம்னா வலி இருக்காது. நீங்க இத முயற்சி பண்ணி பாத்துக்கிங்களா?
2: பாதி சரியாயிருக்கு.
1: பாதி சரியாயிருச்சு.
2: பால் ஊத்தி அரைக்கணும், மைய அரைக்கணும். கொஞ்சம் ஊறப்பட்டோம்னா கொஞ்சம் இதா ஊறி ரொம்ப தட்ட முடியாது, தட்ட முடியாது. அதுல கொஞ்சம் பால் ஊத்தி ஊற வச்சுட்டு அது நல்லா மையக்குள்ள அரைச்சிட்டோம்னா அந்த கசாய் வந்து சூடுபடுத்திடும். சூடுபடுத்திட்டு அந்த மெதுவதுன்னு இருக்கும் போது அந்த கைகள்ல மீது வலியுறுத்தல் தேய்ச்சதும் சரியாயிருக்கு. இது பரவலாம இருக்கு.
1: சரிம்மா, நல்ல ஒரு டிப்ஸ் கொடுத்துருக்கீங்க. பாடல் கேட்கலாமா?
2: கேட்கலாம்.
1: நன்றி உங்களுக்காகவும், கேட்டு ரசிக்கும் அனைத்து நேர்களுக்காகவும்.

0: நேரம் 12:47 ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 பெண்களின் நேரமாய் ஸ்நேகிதியே.
1: ஸ்நேகிதியில் வந்திருக்கும் அடுத்த ஸ்நேகிதி, வணக்கம்.
2: அனைவருக்கும் இனிய வணக்கம்.
1: வணக்கம். யார், எங்கிருந்து பேசுறீங்க?
2: சுதா சந்திரன், சிவகாசியில இருந்து பேசுறேன்.
0: என்ன பாடல் கேட்கலாமா?
2: ஒரே ஒரு பொன்மொழி சொல்லிக்கலாமா?
0: சொல்லுங்க.
2: நமக்கு வரும் நோய்களிலே மிகப்பெரிய நோய் வந்து சோம்பல் தான்.
1: சோம்பேறித்தனமா இருக்க கூடாது.
2: ஆமா.
1: சொல்லுங்க, என்ன பாட்டு கேட்க போறீங்க?
2: ஐ லவ் இந்தியா படத்துல இருந்து எங்கிருந்தோ என்னை அழைத்ததென்ன.
1: எங்கிருந்து அழைத்தீர்கள்? சிவகாசியிலிருந்து. சரிங்கம்மா, பாடல் கேட்டுலாமா?
2: நன்றி.
1: உங்களுக்கான விருப்ப பாடல் இதோ. ஸ்நேகிதி நிகழ்ச்சியில் நேரம் 12:47.

0: ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 இசையோடு என்றும் நீங்கள்.
1: நேரம் 1 மணி. ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3, ராமேஸ்வரம் பண்பலை 100.9. இது வசந்த கானங்கள் நேரம். நிகழ்ச்சியில் உங்களுடன் நான் வயலட் மேரி. காலத்தால் அழியாத காவிய கானங்களாய் வசந்த கானங்கள். நிகழ்ச்சிக்கு செல்வதற்கு முன்னால் விளம்பரங்கள்.
2: PM ஜெய் அப் கரீபோ கே ஜெய் பன் கயி ஹே.

0: ஆயுஷ்மான் பாரதம் திட்டத்துக்கு உட்பட்டு சுமார் 60 கோடி மக்கள் 5 லட்சம் ரூபாய் வரையிலான இலவச மருத்துவ சிகிச்சைக்கு உரிமையாளர்கள். 12 கோடிக்கும் அதிகமானவர்களுக்கு இதுவரை இலவச மருத்துவ சிகிச்சை அளிக்கப்பட்டிருக்கிறது. இதனால் ஏழை குடும்பங்களின் மருத்துவ செலவில் சுமார் 2 லட்சம் கோடி ரூபாய் வரை சேமிக்கப்பட்டிருக்கிறது. ஆயுஷ்மான் செயலியை இன்றே பதிவிறக்கம் செய்து ஆயுஷ்மான் அட்டையை தயார் செய்து கொள்ளுங்கள். மேலும் தகவல்களுக்கு 1455 என்ற எண்ணோடு தொடர்பு கொள்ளுங்கள்.
1: ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ் வழங்கும் ஆடி தங்க திருவிழா. சிறப்பு சலுகையாக புதிய தங்க நகை மீது கிராமிற்கு 200 ரூபாய் குறைவாகவும், பழைய தங்க நகை எக்ஸ்சேஞ்சின் மீது கிராமிற்கு 150 ரூபாய் கூடுதலாகவும், வைரம் மற்றும் அன்கட் வைரத்தின் மதிப்பின் மீது 12.5% குறைவாக பெறுங்கள். மேலும் பல சலுகைகள் நிபந்தனைகளுக்கு உட்பட்டது. உடனே உங்கள் அருகில் உள்ள ஜிஆர்டி ஷோரூமுக்கு வருகை தாருங்கள். ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
2: நிகழ்ச்சி தரும் முதல் பாடல் அவளுக்கென்று ஒரு மனம் திரைப்படத்திற்காக. இந்த திரைப்படம் 1971 வெளிவந்த திரைப்படமாகும். இந்த திரைப்படத்தை ஸ்ரீதர் இயக்க, ஸ்ரீதர் சித்திரலயா தயாரிப்பில், MS விஸ்வநாதன் இசையமைப்பில் உருவான இந்த படத்தில் ஒரு பாடல் எஸ் ஜானகியின் குரலில்.

நேரம் 1:06 காலத்தை வென்ற காவிய காலமாய் இது வசந்த கானங்கள். நிகழ்ச்சி தரும் அடுத்த பாடல் 1969 வெளிவந்த திரைப்படம் அடிமைப்பெண். இந்த திரைப்படத்திற்கு இசையமைத்தவர் கே வி மகாதேவன். பாடல் வரிகள் புலமை பித்தனின் பாடல் வரிகளில். எஸ் பி பாலசுப்ரமணியம், பி சுஷீலாவின் குரலில் பாடல் ஒலிக்க கேட்கலாம்.

0: ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ் வழங்கும் ஆடி தங்க திருவிழா சிறப்பு சலுகையாக புதிய தங்க நகை மீது கிராமிற்கு 200 ரூபாய் குறைவாகவும், பழைய தங்க நகை எக்ஸ்சேஞ்சின் மீது கிராமிற்கு 150 ரூபாய் கூடுதலாகவும், வைரம் மற்றும் அன்கட் வைரத்தின் மதிப்பின் மீது 12.5% குறைவாக பெறுங்கள். மேலும் பல சலுகைகள் நிபந்தனைகளுக்குட்பட்டது. உடனே உங்கள் அருகில் உள்ள ஜிஆர்டி ஷோரூமுக்கு வருகை தாருங்கள். ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
1: ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 திங்கள் முதல் வெள்ளி வரை தினமும் பிற்பகல் 3 மணிக்கு NCERT வழங்கும் விளம்பரதாரர் நிகழ்ச்சி.
2: ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9
3: மாலை 4 மணிக்கு ஆலய தரிசனம்.
2: ஆடி வெள்ளி சிறப்பு நிகழ்ச்சியாக சிவகங்கை மாவட்டம் கொல்லங்குடி அருள்மிகு ஸ்ரீ வெட்டுடையார் காளியம்மன் திருக்கோயிலில் இருந்து சிறப்பு நேரலை
3: கேட்க தவறாதீர்கள். நிகழ்ச்சி இன்று மாலை 4 மணிக்கு நமது மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9

நேரம் 1:12 45 ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 ராமேஸ்வரம் பண்பலை 100.9 நம்ம கேட்டு மகிழ்ந்துட்டு இருக்கோம். காலத்தை வென்ற காவிய கானமாய் வசந்த கானங்கள் நிகழ்ச்சியில் தொடரும் பாடல் கல்யாணராமன் திரைப்படத்திற்காக SP சைலஜா குரலில் பாடல் ஒலிக்கிறது இளையராஜாவின் இசையமைப்பில்.

கார்த்தி வென்ற காவிய கானங்களை இது வசந்த கானங்கள் நேரம் வழங்கிக் கொண்டிருப்பது ஆகாஷவாணி மதுரை பண்பலை 103.3 ராமேஸ்வரம் பண்பலை 100.9. நிகழ்ச்சி தரும் அடுத்த பாடல் நான் வாழ வைப்பேன் திரைப்படம். இந்த திரைப்படத்திற்கு பாடல் வரிகள் கண்ணதாசன், இசையமைத்தவர் இளையராஜா, பாடலில் ஒலிக்கும் குரல்கள் எஸ்.பி. பாலசுப்ரமணியம், சுஷீலா.

0: ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ் வழங்கும் ஆடி தங்க திருவிழா. சிறப்பு சலுகையாக புதிய தங்க நகை மீது கிராமிற்கு 200 ரூபாய் குறைவாகவும், பழைய தங்க நகை எக்ஸ்சேஞ்சின் மீது கிராமிற்கு 150 ரூபாய் கூடுதலாகவும், வைரம் மற்றும் அன்கட் வைரத்தின் மதிப்பின் மீது 12.5% குறைவாக பெறுங்கள். மேலும் பல சலுகைகள் நிபந்தனைகளுக்குட்பட்டது. உடனே உங்கள் அருகில் உள்ள ஜிஆர்டி ஷோரூமுக்கு வருகை தாருங்கள். ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
1: பிஎம் ஜெய் அப் கரீபோ கி ஜெய் பன் கயி ஹே.

0: Under the Ayushman Bharat Pradhan Mantri Jan Arogya Yojana, around 60 crore eligible beneficiaries are entitled to free health treatment worth 5 lakh rupees per family every year. So far, over 12 crore free treatments have been provided under the scheme, helping poor and vulnerable families save nearly 2 lakh crore rupees in out-of-pocket medical expenses. Download the Ayushman app today and create Ayushman card. For more information, call 14555.
1: ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3, ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9, சக்ரவியூகம் அத்தியாயம் 2.
2: இப்போ நாம ஐடென்டிஃபை பண்ண போறது நார்மல் கிரிமினல்ஸ் இல்ல, அவங்க ரொம்ப டேஞ்சர்.
3: என்ன பிடிச்சிட்டோம்னு ரொம்ப பெருமைப்படாத கனல் பிரியான், நான் பண்ண ஒரு சின்ன கவனக்குறைவினால நானும் எங்க கேங்கும் மாட்டிக்கிட்டோம்.
1: அடுத்த மிஷனுக்கு தயாராகும் ராணுவ புலனாய்வு குழு கண்டுபிடித்திடுமா, கைப்பற்றிடுமா? மிஷனில் வெல்ல போவதையா? ஆகாஷ்வாணி மதுரை மற்றும் ராமேஸ்வரம் பண்பலையில் நாளை இரவு மணி 9:30 கேட்க தவறாதீர்கள்.
4: சக்ரவியூகம்.

நம்ம என்ஜாய் பண்ணி கேட்டுட்டு இருக்கோம் வசந்த கானங்கள். காலத்தால் அழியாத காவிய கானங்களா இது வசந்த கானங்கள். நிகழ்ச்சி தரும் அடுத்த பாடல் நேற்று இன்று நாளை திரைப்படத்திற்காக எஸ்.பி. பாலசுப்ரமணியம் குரலில் ஒலிக்கிறது.

0: ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ் வழங்கும் ஆடி தங்க திருவிழா. சிறப்பு சலுகையாக புதிய தங்க நகை மீது கிராமிற்கு 200 ரூபாய் குறைவாகவும், பழைய தங்க நகை எக்ஸ்சேஞ்சின் மீது கிராமிற்கு 150 ரூபாய் கூடுதலாகவும், வைரம் மற்றும் அன்கட் வைரத்தின் மதிப்பின் மீது 12.5% குறைவாக பெறுங்கள். மேலும் பல சலுகைகள் நிபந்தனைகளுக்கு உட்பட்டது. உடனே உங்கள் அருகில் உள்ள ஜிஆர்டி ஷோரூமுக்கு வருகை தாருங்கள். ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
1: நேரம் 1:29 நாம் இணைந்திருக்கிறோம் ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3, ராமேஸ்வர பண்பலை 100.9 வசந்த கானங்கள் நிகழ்ச்சியோட. நிகழ்ச்சி தரும் அடுத்த பாடல் நாளை நமது திரைப்படத்திற்காக கே ஜே ஜேசுதாஸ், பி சுஷிலா இவர்களின் குரல்களில்.

0: ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ் வழங்கும் ஆடி தங்க திருவிழா. சிறப்பு சலுகையாக புதிய தங்க நகை மீது கிராமிற்கு 200 ரூபாய் குறைவாகவும், பழைய தங்க நகை எக்ஸ்சேஞ்சின் மீது கிராமிற்கு 150 ரூபாய் கூடுதலாகவும், வைரம் மற்றும் அன்கட் வைரத்தின் மதிப்பின் மீது 12.5% குறைவாக பெறுங்கள். மேலும் பல சலுகைகள் நிபந்தனைகளுக்கு உட்பட்டது. உடனே உங்கள் அருகில் உள்ள ஜிஆர்டி ஷோரூமுக்கு வருகை தாருங்கள். ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
1: இந்தியாவின் மாபெரும் பாத்திரங்கள் மற்றும் வீட்டு உபயோகப் பொருட்களின் சங்கமம் திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் வழங்கும் ஆடி அதிரடி தள்ளுபடி July 17 to August 17 வரை. பாத்திரங்கள், பரிசு பொருட்கள், பிளாஸ்டிக் பொருட்களுக்கு 15% அதிரடி தள்ளுபடி. உலக தரம் வாய்ந்த பர்னிச்சர்களுக்கு 15% அதிரடி தள்ளுபடி. மங்களன் மங்கள் புதிய பஸ் நிலையம் அருகில், ஓமலூர் ரோட், சேலம், NSB ரோட், திருச்சி.
2: என்ன ஒரே யோசனையா இருக்க?
3: இல்லனே, கையில் அடிபட்டு மணலாச்சு, என்ன பண்றதுனே தெரியல.
2: இதுக்கா யோசிச்சுட்டு இருக்க? அண்ணா நகர் நலன் மருத்துவமனைக்கு போப்பா. அடிபட்ட உடனே சரி, இல்ல ரொம்ப நாள் ஆகி வைத்தியம் பாக்கலனாலும் சரி, அங்க போய் ஒரு தடவை பார்த்தா சரியா இருப்பா.
4: நலன் கை மற்றும் எலும்பு சிறப்பு மருத்துவமனை, வேளாங்கண்ணி சர்ச்சையில், அண்ணா நகர், மதுரை.

1:35 ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 ராமேஸ்வரம் பண்பலின் 1:09 நம்ம கேட்டு என்ஜாய் பண்ணிட்டு இருக்கோம் வசந்த கானங்கள். காலத்தை வென்ற காவிய கானங்களை இது வசந்த கானங்கள். நிகழ்ச்சி தரும் அடுத்த பாடல் நம் நாடு திரைப்படத்திற்காக டிஎம் சௌந்தரராஜன், எல்ஆர் ஈஸ்வரி, சோபனா இவர்களின் குரல்களில்.

0: ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ் வழங்கும் ஆடி தங்க திருவிழா சிறப்பு சலுகையாக புதிய தங்க நகை மீது கிராமிற்கு 200 ரூபாய் குறைவாகவும், பழைய தங்க நகை எக்ஸ்சேஞ்சின் மீது கிராமிற்கு 150 ரூபாய் கூடுதலாகவும், வைரம் மற்றும் அன்கட் வைரத்தின் மதிப்பின் மீது 12.5% குறைவாக பெறுங்கள். மேலும் பல சலுகைகள் நிபந்தனைகளுக்குட்பட்டது. உடனே உங்கள் அருகில் உள்ள ஜிஆர்டி ஷோரூமுக்கு வருகை தாருங்கள். ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
1: என்ன தம்பி ஒரு மாதிரியா இருக்கிறீங்க?
2: அண்ணே, என் கடையில எல்லாமே நல்ல பொருள், ஆனா வியாபாரம் சுமாரா தான் இருக்குது. அதான் என்ன பண்றது?

0: தெரியாம யோசிச்சுட்டு இருக்கேன்.
1: கவலை விடுங்க தம்பி, ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 விளம்பரம் கொடுங்க. மதுரை, திண்டுக்கல், தேனி, விருதுநகர், சிவகங்கை, ராமநாதபுரம் 6 மாவட்ட மக்கள் கிட்ட உங்க விளம்பரம் போய் சேரும். இப்ப ஒரு விளம்பரம் கொடுத்தா 2 விளம்பரம் போனஸா தர்றாங்க.
0: சூப்பர்னே, என் வியாபாரத்தை அடுத்த கட்ட லெவலுக்கு கொண்டு போக மதுரை எஃப்எம் 103.3 இப்பவே விளம்பரம் கொடுக்கறேன்.
2: 103.3 மதுரை எஃப்எம் இல் விளம்பரம் செய்யுங்கள், வியாபாரத்தை பெருக்குங்கள். தொடர்புக்கு 9597134428 மற்றும் 0452253136.
3: நேரம் 1:40. வசந்த கானங்கள் நிகழ்ச்சியில் தொடரும் பாடல் பட்டாக்கத்தை பைரவன் திரைப்படத்திற்காக எஸ்பி பாலசுப்ரமணியம், எஸ் ஜானகி குரல்களில்.

0: ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3, ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9. சக்கரவியூகம் அத்தியாயம் 2.
1: இப்போ நாம ஐடென்டிஃபை பண்ண போறது நார்மல் கிரிமினல்ஸ் இல்ல, அவங்க ரொம்ப டேஞ்சர்.
2: என்ன பிடிச்சிட்டோம்னு ரொம்ப பெருமைப்படாத கனல் பிரியான், நான் பண்ண ஒரு சின்ன கவனக்குறைவினால நானும் எங்க கேங்கும் மாட்டிக்கிட்டோம்.
0: அடுத்த மிஷனுக்கு தயாராகும் ராணுவ புலனாய்வு குழு கண்டுபிடித்திடுமா, கைப்பற்றிடுமா, மிஷனில் வெல்ல போவதியா? ஆகாஷ்வாணி மதுரை மற்றும் ராமேஸ்வரம் பண்பலையில் நாளை இரவு மணி 9:30 கேட்க தவறாதீர்கள். சக்கரவியூகம்.
3: நேரம் 1:45. ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3, ராமேஸ்வரம் பண்பலை 100.9. நம்ம கேட்டுட்ருக்கோம் வசந்த கானங்கள் நிகழ்ச்சி தரும் அடுத்த பாடல். உரிமை குரல் திரைப்படத்திற்காக KJ ஜெயசுதாஸ் பி சுஷீலாவின் குரலில் பாடல் ஒலிக்கிறது.

நேரம் 1:50 வசந்த கரங்கள் நிகழ்ச்சியில் நிறைவாக ஒலிக்க வரும் பாடல் எம்எஸ் விஸ்வநாதன் இசையமைப்பில் கண்ணதாசன் பாடல் வரிகளில் எஸ்பி பாலசுப்ரமணியம் குரலில் இது நிழல் நிஜமாகிறது.

0: ஒலித்த பாடலுடன் நிறைவு பெற்றது வசந்த கானங்கள். நிகழ்ச்சி கேட்டிருந்த அனைவருக்கும் நன்றி கூறி நிகழ்ச்சியிலிருந்து விடைபெறுவது வயலட் மேரி. நன்றி நேர்களே. அடுத்த நிகழ்ச்சி பற்றிய அறிவிப்பு தொடர்கிறது. நேரம் இப்பொழுது 1:55.
1: மதுரை எஃப்எம் 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9
2: எஃப்எம் ரெயின்போ, இசையோடு என்றும் நீங்கள்.
0: இனி இடம்பெறுவது பாரதியார் பாடல்.

0: ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 இசையோடு என்றும் நீங்கள்.
1: நேரம் நண்பகல் 2 மணி. காற்றோடு கானம், மனதோடு ரீங்காரம் இசைத்துக் கொண்டிருப்பது ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மெகாஹெர்ட்ஸ் மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 கேட்டு மகிழ்ந்து கொண்டிருப்பது. இசை துணுக்கு கேட்டோட நினைச்சிருப்பீங்க, ஆமாங்க, இது தெம்மாங்க பாட்டு நேரங்க. நேயர்கள் இணைந்திருப்பது தாளம் போட வைக்கும் கிராமிய மனம் கமழும் தெம்மாங்க பாடல்கள் நிகழ்ச்சி தாங்க. இனி கேட்கவிருக்கிறோம் நிகழ்ச்சியில் முதல் பாடலாக வித்யாசாகருடைய இசையில கோயம்புத்தூர் மாப்பிள்ளை திரைப்படத்திலிருந்து இதோ பாடல் காற்றலை.

0: ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ் வழங்கும் ஆடி தங்க திருவிழா. சிறப்பு சலுகையாக புதிய தங்க நகை மீது கிராமிற்கு 200 ரூபாய் குறைவாகவும், பழைய தங்க நகை எக்ஸ்சேஞ்சின் மீது கிராமிற்கு 150 ரூபாய் கூடுதலாகவும், வைரம் மற்றும் அன்கட் வைரத்தின் மதிப்பின் மீது 12.5% குறைவாக பெறுங்கள். மேலும் பல சலுகைகள் நிபந்தனைகளுக்குட்பட்டது. உடனே உங்கள் அருகில் உள்ள ஜிஆர்டி ஷோரூமுக்கு வருகை தாருங்கள். ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
1: நேரம் 2:06. எத்தனை பாட்டு கேட்டாலும் தெம்மாங்க பாட்டு கேட்பது தனி சுகந்தானங்க. தேவா இசையில் நட்புக்காக திரைப்படத்திலிருந்து ஒரு சூப்பரான பாட்டை கேட்போமா?
0: ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ் வழங்கும் ஆடி தங்கத்தெரு.

0: ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ் வழங்கும் ஆடி தங்க திருவிழா. சிறப்பு சலுகையாக புதிய தங்க நகை மீது கிராமிற்கு 200 ரூபாய் குறைவாகவும், பழைய தங்க நகை எக்ஸ்சேஞ்சின் மீது கிராமிற்கு 150 ரூபாய் கூடுதலாகவும், வைரம் மற்றும் அன்கட் வைரத்தின் மதிப்பின் மீது 12.5% குறைவாக பெறுங்கள். மேலும் பல சலுகைகள் நிபந்தனைகளுக்குட்பட்டது. உடனே உங்கள் அருகில் உள்ள ஜிஆர்டி ஷோரூமுக்கு வருகை தாருங்கள். ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
1: தெம்மாங்க பாடலை கேட்டுக்கிட்டு இருக்கோம். மதுரை வானவில் பண்பலை 103.3 MHz மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9. அடிக்கிற வெயிலுக்கு சாப்பிட்டு முடிச்ச ஒரு குட்டி தூக்கம் போடலாம்னா பண்பலையின் தெம்மாங்க பாட்டு தாளம் போட வைக்குதா உங்களை. அந்த வரிசையில் தேவாவோட இசையில் தேவா திரைப்படத்திலேருந்து ஒரு சூப்பர் டூப்பர் சாங் இப்போ கேட்க போகிறேங்க.

0: இந்தியாவின் மாபெரும் பாத்திரங்கள் மற்றும் வீட்டு உபயோகப் பொருட்களின் சங்கமம் திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் வழங்கும் ஆதி அதிரடி தள்ளுபடி July 17 முதல் August 17 வரை. பாத்திரங்கள், பரிசு பொருட்கள், பிளாஸ்டிக் பொருட்களுக்கு 15% ஆதிரடி தள்ளுபடி. உலக தரம் வாய்ந்த பர்னிச்சர்களுக்கு 15% ஆதிரடி தள்ளுபடி. மங்களன் மங்கள் புதிய பஸ் நிலையம் அருகில், ஓமலூர் ரோட், சேலம், NSB ரோட், திருச்சி.
1: கிராமத்து மண்வாசனை நிறைந்த தெம்மாங்க பாடலை கேட்டுக்கிட்டு இருக்கோம். மதுரை வானவில் பண்பலை 103.3 MHz, மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 தாங்க. அந்த வரிசையில் அடுத்ததா எஸ் ஏ ராஜ்குமாரோட இசையில மலபார் போலீஸ் திரைப்படத்திலிருந்து இதோ பாடல்.

0: ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ் வழங்கும் ஆடி தங்க திருவிழா. சிறப்பு சலுகையாக புதிய தங்க நகை மீது கிராமிற்கு 200 ரூபாய் குறைவாகவும், பழைய தங்க நகை எக்ஸ்சேஞ்சின் மீது கிராமிற்கு 150 ரூபாய் கூடுதலாகவும், வைரம் மற்றும் அன்கட் வைரத்தின் மதிப்பின் மீது 12.5% குறைவாக பெறுங்கள். மேலும் பல சலுகைகள் நிபந்தனைகளுக்குட்பட்டது. உடனே உங்கள் அருகில் உள்ள ஜிஆர்டி ஷோரூமுக்கு வருகை தாருங்கள். ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
1: ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9
2: இன்று மாலை 4 மணிக்கு ஆலய தரிசனம்.
1: ஆடி வெள்ளி சிறப்பு நிகழ்ச்சியாக சிவகங்கை மாவட்டம் கொல்லங்குடி அருள்மிகு ஸ்ரீ வெட்டுடையார் காளியம்மன் திருக்கோயிலில் இருந்து சிறப்பு நேரலை.
2: கேட்க தவறாதீர்கள். நிகழ்ச்சி இன்று மாலை 4 மணிக்கு நமது மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9

நேரம் 2:23. நாம் கேட்டுக்கொண்டிருப்பது தெம்மாங்க பாடல். மதுரை வானவில் பண்பலை 103.3 MHz மற்றும் ராமசுவரம் பண்பலை 100.9 தாங்க. பாட்டெல்லாம் கிராமிய மனம் கமலம் பாட்டாசுமா சூப்பராக போயிட்டு இருக்கு. அந்த வரிசையில் அடுத்ததா சிற்பியோட இசையில மேட்டுக்குடி திரைப்படத்திலிருந்து உங்களை தாளம் போட வைக்கும் ஒரு பாட்டு இதோ பண்பலையின் காற்றலையில்.

0: ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ் வழங்கும் ஆடி தங்க திருவிழா சிறப்பு சலுகையாக புதிய தங்க நகை மீது கிராமிற்கு 200 ரூபாய் குறைவாகவும், பழைய தங்க நகை எக்ஸ்சேஞ்சின் மீது கிராமிற்கு 150 ரூபாய் கூடுதலாகவும், வைரம் மற்றும் அன்கட் வைரத்தின் மதிப்பின் மீது 12.5% குறைவாக பெறுங்கள். மேலும் பல சலுகைகள் நிபந்தனைகளுக்குட்பட்டது. உடனே உங்கள் அருகில் உள்ள ஜிஆர்டி ஷோரூமுக்கு வருகை தாருங்கள். ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
1: ஆகாஷ்வாணி மதுரை FM 103.3, ராமேஸ்வரம் FM 100.9, சக்ரவியூகம் அத்தியாயம் 2.
2: இப்போ நாம ஐடென்டிஃபை பண்ண போறது நார்மல் கிரிமினல்ஸ் இல்ல, அவங்க ரொம்ப டேஞ்சர்.
3: என்ன பிடிச்சிட்டோம்னு ரொம்ப பெருமைப்படாத கனல் பிரியான், நான் பண்ண ஒரு சின்ன கவனக்குறைவினால நானும் எங்க கேங்கும் மாட்டிக்கிட்டோம்.
1: அடுத்த மிஷனுக்கு தயாராகும் ராணுவ புலனாய்வு குழு கண்டுபிடித்திடுமா, கைப்பற்றிடுமா? மிஷனில் வெல்ல போவதியா? ஆகாஷ்வாணி மதுரை மற்றும் ராமேஸ்வரம் பண்பலையில் நாளை 9:30 கேட்க தவறாதீர்கள். சக்ரவியூகம்.
0: ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ் வழங்கும் ஆடி தங்க திருவிழா சிறப்பு சலுகையாக புதிய தங்க நகை மீது கிராமிற்கு 200 ரூபாய் குறைவாகவும், பழைய தங்க நகை எக்ஸ்சேஞ்சின் மீது கிராமிற்கு 150 ரூபாய் கூடுதலாகவும், வைரம் மற்றும் அன்கட் வைரத்தின் மதிப்பின் மீது 12.5% குறைவாக பெறுங்கள். மேலும் பல சலுகைகள் நிபந்தனைகளுக்குட்பட்டது. உடனே உங்கள் அருகில் உள்ள ஜிஆர்டி ஷோரூமுக்கு வருகை தாருங்கள். ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
4: நேரம் 2:30. நாம் கேட்டுக்கொண்டிருப்பது மதுரை வானவில் பண்பலையில் தெம்மாங்க பாட்டு. மற்றும் ராமேஸ்வரம் பண்பலையிலும் கேட்டுக்கிட்டு இருக்கோம். தெம்மாங்க பாட்டுடைய சிறப்பை என்ன அப்படின்னா, நம்ம ரசிக்க வைக்கும், தாளம் போட வைக்கும் அந்த வரிசையில் அடுத்ததாக வித்யா

சாகருடைய இசையில தவசி திரைப்படத்திலிருந்து ஒரு சூப்பரான ஒரு பாட்டு. பரத்வாஜோட இசையில சூப்பரான ஒரு பாட்டு கேட்க விருக்கிறோம்.

0: ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ் வழங்கும் ஆடி தங்க திருவிழா. சிறப்பு சலுகையாக புதிய தங்க நகை மீது கிராமிற்கு 200 ரூபாய் குறைவாகவும், பழைய தங்க நகை எக்ஸ்சேஞ்சின் மீது கிராமிற்கு 150 ரூபாய் கூடுதலாகவும், வைரம் மற்றும் அன்கட் வைரத்தின் மதிப்பின் மீது 12.5% குறைவாக பெறுங்கள். மேலும் பல சலுகைகள் நிபந்தனைகளுக்கு உட்பட்டது. உடனே உங்கள் அருகில் உள்ள ஜிஆர்டி ஷோரூமுக்கு வருகை தாருங்கள். ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
1: ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9

0: இன்று மாலை 4 மணிக்கு ராமநாதபுரம் பாரத் ஏர் டிராவல்ஸ் வழங்கும் ஆலய தரிசனம்.
1: ஆடி வெள்ளி சிறப்பு நிகழ்ச்சியாக சிவகங்கை மாவட்டம் கொல்லங்குடி அருள்மிகு ஸ்ரீ வெட்டுடையார் காளியம்மன் திருக்கோயிலில் இருந்து சிறப்பு நேரலை
0: கேட்க தவறாதீர்கள். இந்நிகழ்ச்சியினை வழங்குவோர்
2: 25 ஆண்டுகளாக 25,000-க்கும் மேற்பட்ட மகிழ்ச்சியான பயணங்கள். பாரத் ஏர் டிராவல்ஸ், ராமநாதபுரம்.
3: நேரம் 2:41. நாம் கேட்டுக்கொண்டிருப்ப தெம்மாங்க பாடல்கள். மதுரை வனவில் பண்பலை 103.3 MHz மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 தான் கேட்டுக்கிட்டு இருக்கோம். இந்த மதிய பொழுதுல இனிமையா கேட்டுக்கிட்டு இருக்கோம். அது தெம்மாங்க பாட்டு. அந்த வரிசையில் அடுத்ததாக சிற்பியோட இசையில நாட்டாமை திரைப்படத்திலிருந்து ஒரு சிறப்பான பாடல் இதோ கட்டளை.

இசையோடு இணைந்த இனிய கீதங்களால் நேயர்களின் மனதை மகிழ்வித்துக் கொண்டிருப்பது ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3.

0: கண்ணம்மாக்கா, இந்த சூப்பு கடையில சூப்பு சூப்பரா இருக்குன்னு சொன்னாங்க, நம்மளும் சாப்பிட்டு தான் பாப்போமே.
1: சாப்பிட்டு தான் பாக்கலாம். அக்கா, உங்க கடையில என்னென்ன சூப்பு தான் வச்சிருக்கீங்க?
2: தொண்டைக்கு பதமா, காளான், மொடக்காத்தான், பூண்டு, தூதுவளை, இப்படி எல்லா வகையான சூப்பும் நம்ம கடையில இருக்கு. உங்களுக்கு என்ன சூப்பு வேணும்?
1: அக்கா, ரெண்டு காளான் சூப்பு தாங்க.
0: ஆஹா, ரொம்ப அருமையா இருக்கே.
1: காளான் சூப்பு ஒரு பார்சல் கொடுங்கக்கா.
2: என் கடையில உள்ள போர்டை பாக்கலையோ, நல்லா பாருங்க.
1: அப்படி என்னதான் உங்க போர்டுல எழுதி வச்சிருக்கீங்க, கொஞ்சம் சொல்லுங்களேன்.
0: பார்சல் பாத்திரத்தில் மட்டுமே வழங்கப்படும்.
1: காசு கொடுத்தானே வாங்குறேன், போனவனே குடிக்க போறோம், எல்லாம் ஒண்ணும் ஆகாது.
2: பிளாஸ்டிக் பையில சூப்பு வாங்காத, பித்த பையில கேன்சர் வாங்காத. வாழை இல சாப்பாடு ஆயுசு 100, பிளாஸ்டிக் இல சாப்பாடு ஆயுசு கேடு. பூமியை கெடுக்கும் பூதம் பாரு, பிளாஸ்டிக்னு அதுக்கு பேரு. புரியுதா?
1: இப்பதாங்கா எனக்கு புரிஞ்சிருக்கு. இனிமே இந்த தப்ப நான் செய்யவே மாட்டேன்.
0: பார்சல்னாலே பாத்திரம் தான்.
3: பிளாஸ்டிக்கை ஒழிப்போம், சுற்றுச்சூழலை காப்போம்.
4: பொது நலனில் அக்கறையுடன் ஆகாஷ்வாணி மதுரை வானொலி.
5: நேரம் 2:48. நேரம் போனதே தெரியல இல்லைங்களா? ஆமாங்க, நம்ம கேட்டுக்கிட்டு இருக்கிற தெம்மாங்க பாட்டு. மதுரை வானவில் பண்பலை 103.3 MHz மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9. தெம்மாங்க பாடல் வரிசையில் அடுத்ததா இளையராஜாவோட இசையில் ஐ லவ் இந்தியா திரைப்படத்தில் ஒரு பாட்டு கேட்க போகிறோம். அதற்கு முன்பாக ஒரு சிறிய விளம்பர இடைவெளியை தொடர்ந்து பாடலை கேட்போம் நேயர்களே.
6: GRT ஜுவல்லர்ஸ் வழங்கும் ஆடி தங்க திருவிழா சிறப்பு சலுகையாக புதிய தங்க நகை மீது கிராமிற்கு 200 ரூபாய் குறைவாகவும், பழைய தங்க நகை எக்ஸ்சேஞ்சின் மீது கிராமிற்கு 150 ரூபாய் கூடுதலாகவும், வைரம் மற்றும் அன்கட் வைரத்தின் மதிப்பின் மீது 12.5% குறைவாக பெறுங்கள். மேலும் பல சலுகைகள் நிபந்தனைகளுக்குட்பட்டது. உடனே உங்கள் அருகில் உள்ள GRT ஷோரூமுக்கு வருகை தாருங்கள். GRT ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.

93.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 திங்கள் முதல் வெள்ளி வரை தினமும் பிற்பகல் 3 மணிக்கு NCERT வழங்கும் விளம்பரதாரர் நிகழ்ச்சி.

தமிழ்நாட்டின் ஓரிடங்களில் மழை பெய்துள்ளது. புதுச்சேரியில் லேசான மழை பதிவானது. காரைக்காலில் மழையில்லை. மழை பெய்துள்ள இடங்களும் பதிவாகியுள்ள அளவுகளும் கோயம்புத்தூர் மாவட்டம் சோலையாறு 10 சென்டிமீட்டர், சின்கொனா, உப்பாசி, வால்பாறை ஆகிய இடங்களில் 8 சென்டிமீட்டர், சின்னக்கல்லாறு 7 சென்டிமீட்டர், வால்பாறை பரம்பிக்குளம் ஆழியாறு திட்டப்பகுதி 6 சென்டிமீட்டர், வால்பாறை வட்டாட்சியர் அலுவலகம் 5 சென்டிமீட்டர், தேனி மாவட்டம் பெரியாறு, நீலகிரி மாவட்டம் பந்தலூர் வட்டாட்சியர் அலுவலகம் ஆகிய இடங்களில் 3 சென்டிமீட்டர், விண்ட்வர்த், அவலாஞ்சி, கோயம்புத்தூர் மாவட்டம் சிறுவாணி அடிவாரம், தேனி மாவட்டம் தேக்கடி, நீலகிரி மாவட்டம் மேல்பவானி, தேவாலா ஆகிய இடங்களில் 2 சென்டிமீட்டர், ஹாரிசான், உட்பிரையர், கள்ளக்குறிச்சி மாவட்டம் அரியலூர், நீலகிரி மாவட்டம் குடலூர் பசார், திருநெல்வேலி மாவட்டம் நாலுமுக்கு, தென்காசி மாவட்டம் அடவிநயினார் கோவில் அணை, மேல்கூடலூர், பார்வுட், கள்ளக்குறிச்சி மாவட்டம் வேங்கூர், கோயம்புத்தூர் மாவட்டம் மக்கினம்பட்டி ஆகிய இடங்களில் 1 சென்டிமீட்டர் அளவு மழை பதிவானது. கடந்த 24 மணி நேரத்தில் அதிகள வெப்பநிலையில் குறிப்பிடத்தகுந்த மாறுதல் ஏதுமில்லை. அதிகள வெப்பநிலை தமிழ்நாடு, புதுச்சேரி, காரைக்கால் பகுதிகளின் பல இடங்களில் 2 முதல் 3 டிகிரி செல்சியஸ் இயல்புக்கு அதிகரித்து காணப்பட்டது. மிக அதிகள வெப்பநிலையான 39 டிகிரி செல்சியஸ் மதுரை விமான நிலையத்தில் பதிவானது. மிக குறைந்த அளவு வெப்பநிலையான 23 டிகிரி செல்சியஸ் ஈரோடில் பதிவானது. உதகமண்டலத்தில் பதிவான மிக குறைந்த அளவு வெப்பநிலை 13.2 டிகிரி செல்சியஸ். அதிகள வெப்பநிலை நீலகிரி மாவட்டத்தின் ஓரிரு இடங்களில் 2.1 முதல் 4 டிகிரி செல்சியஸ் உணரத்தக்களவு அதிகரித்திருந்தது. ராமநாதபுரம் மாவட்டத்தின் ஓரிரு இடங்களில் 2.1 முதல் 4 டிகிரி செல்சியஸ் உணரத்தக்களவு குறைந்திருந்தது. கரூர், திருநெல்வேலி மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் 3.1 முதல் 5 டிகிரி செல்சியஸ் உணரத்தக்களவு இயல்புக்கு அதிகமாயிருந்தது. சென்னை, நீலகிரி, கடலூர், ஈரோடு, திண்டுக்கல், மதுரை, நாகப்பட்டினம், திருச்சிராப்பள்ளி, திருவள்ளூர், ராமநாதபுரம், வேலூர் மாவட்டங்களிலும் புதுச்சேரி, காரைக்கால் பகுதிகளிலும் 1.6 முதல் 3 டிகிரி செல்சியஸ் இயல்புக்கு அதிகமாயிருந்தது. மற்ற இடங்களில் 1.5 டிகிரி செல்சியஸ் குறைந்திருந்தது. தொடர்ந்து வேறுபட்டு 1.5 டிகிரி செல்சியஸ் அதிகரித்தும் காணப்பட்டது. வானிலை முன்னறிவிப்பு: இன்று நீலகிரி, தேனி, கன்னியாகுமரி, மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளை ஒட்டியுள்ள மாவட்டங்கள், திருநெல்வேலி பகுதிகளில் ஓரிரு இடங்களில் பலத்த காற்றுடன் பலத்த முதல் மிக பலத்த மழைக்கு வாய்ப்புண்டு. மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளை ஒட்டியுள்ள மாவட்டங்கள், வடகடலோர தமிழ்நாடு, புதுச்சேரி, காரைக்கால் பகுதிகளின் ஓரிரு இடங்களில் பலத்த காற்றுடன் லேசானது முதல் மிதமான மழை, இடிமின்னலுடன் பெய்யக்கூடும். தமிழ்நாட்டின் மற்ற இடங்களில் லேசான மழைக்கு வாய்ப்புண்டு. நாளை மணிக்கு 40 முதல் 50 கிலோமீட்டர் வேகத்துடன் கூடிய காற்றுடன் நீலகிரி, தேனி, கன்னியாகுமரி, கோயம்புத்தூர், திருநெல்வேலி மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் இடிமின்னலுடன் பலத்த மழை பெய்யக்கூடும். மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளை ஒட்டியுள்ள மாவட்டங்கள், வடகடலோர தமிழ்நாடு, புதுச்சேரி, காரைக்கால் பகுதிகளில் பலத்த காற்றுடன் லேசானது முதல் மிதமான மழை, இடிமின்னலுடன் பெய்யும் வாய்ப்புண்டு. மற்ற இடங்களில் லேசானது முதல் மிதமான மழைக்கு வாய்ப்புண்டு. 2ஆம் தேதி முதல் 4ஆம் தேதி வரை மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளை ஒட்டியுள்ள மாவட்டங்கள், வடகடலோர தமிழ்நாடு, புதுச்சேரி, காரைக்கால் பகுதிகளில் லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும். தமிழ்நாட்டின் மற்ற இடங்களில் லேசான மழைக்கு வாய்ப்புண்டு. சென்னைக்கும் அதன் சுற்றுப்புறங்களுக்குமான வானிலை முன்னறிவிப்பு: வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும். வெப்பநிலை அதிகளவு 38 டிகிரி செல்சியஸை ஒட்டியும் குறைந்த அளவு 27 முதல் 28 டிகிரி செல்சியஸ் ஆகவும் இருக்கக்கூடும். மாலையிலோ இரவிலோ லேசானது முதல் மிதமான மழை, இடிமின்னலுடன் பெய்யக்கூடும். நாளையும் இதே வானிலை நிலவும் வாய்ப்புண்டு. கொடைக்கானலில் அடுத்த 24 மணி நேரத்தில் வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும். சில இடங்களில் இடிமின்னலுடன் மிதமானது முதல் பலத்த மழைக்கு வாய்ப்புண்டு. வெப்பநிலை அதிகளவு 21 டிகிரி செல்சியஸ் ஆகும், குறைந்த அளவு 13 டிகிரி செல்சியஸ் ஆகவும் இருக்கக்கூடும். கன்னியாகுமரியில் பதிவான அதிகள வெப்பநிலை 31.5 டிகிரி செல்சியஸ், குறைந்த அளவு வெப்பநிலை 26.4 டிகிரி செல்சியஸ். மீனவர்களுக்கான வானிலை முன்னறிவிப்பு: இன்று பலத்த காற்று மணிக்கு 45 முதல் 55 கிலோமீட்டர் வேகத்திலும், வலுத்த 65 கிலோமீட்டர் வேகத்திலும் தமிழ்நாட்டின் கடலோர பகுதிகள், மன்னார் வளைகுடா, குமரி கடற்பரப்பை ஒட்டி வீசக்கூடும். இக்கடற்பரப்புகளுக்கு மீனவர்கள் செல்ல வேண்டாம் என்று எச்சரிக்கப்படுகிறார்கள். வானிலை அறிக்கை கேட்டீர்கள். அடுத்த அறிவிப்பு தொடர்கிறது.

0: ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 இசையோடு என்றும் நீங்கள்.
1: திமுக குற்றம் சாட்டியுள்ளது. காவிரியில் தமிழகத்தின் உரிமையை நிலைநாட்ட தாவைக்க தலைமையிலான கூட்டணி அரசு உரிய நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் என்று அஇஅதிமுக வலியுறுத்தியுள்ளது. காவிரி பிரச்சினை தொடர்பாக கர்நாடக அரசுடன் தமிழக அரசு பேச்சு நடத்தக்கூடாது என்று பாமக கோரிக்கை விடுத்துள்ளது. கோவை, திருநெல்வேலி, நீலகிரி, தேனி, கன்னியாகுமரி மாவட்டங்களுக்கு உட்பட்ட ஒரு சில பகுதிகளில் இன்று முதல் மிக கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. ஹாங்காங்கில் நடைபெற்ற ஆசிய பிளிட்ஸ் செஸ் சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் ஹரிகா துரோணவல்லி தங்கப்பதக்கம் வென்றார். கனடாவின் ஒன்டாரியோவில் நடைபெற்ற உலக ஜூனியர் ஸ்குவாஷ் சாம்பியன் போட்டியின் ஆடவர் பிரிவில் இந்தியா வெண்கலப்பதக்கம் வென்றது. பிலிப்பைன்ஸ் சர்வதேச சேலஞ்ச் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் ஆலாப் மிஸ்ரா, கின்பால் சோனா மற்றும் பிரணய் கட்டா அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளனர். தைபே ஒபன் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் உன்னதி ஹூடா அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளார். செய்தி சுருக்கம் நிறைவு பெற்றது.
0: மதுரை எஃப்எம் 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 எஃப்எம் ரெயின்போ இசையோடு என்றும் நீங்கள்.
2: நேரம் 3:02 9 நொடிகள். இனி கேட்கலாம் NCERT விளம்பரதாரர் நிகழ்ச்சி.

0: अब इसी के साथ हमारा आज का उमंग कार्यक्रम यहीं पर समाप्त होता है। तो अब अपने मित्र अजीत और उमंग की तकनीकी टीम के साथ
1: जगबंधु
0: कुसुमलता
1: और फैजान के साथ विमलेश को अगले सप्ताह तक के लिए आज्ञा दीजिए।
0: नमस्कार, नमस्कार।
2: उमंग, उमंग, उमंग, उमंग।
3: நேயர்கள் இதுவரை கேட்டது NCERT வழங்கிய விளம்பரதார நிகழ்ச்சி.
4: ஆகாஷ்வாணி மதுரை FM 103.3, ராமேஸ்வரம் FM 100.9, சக்ரவியூகம் அத்தியாயம் 2.
5: இப்போ நாம ஐடென்டிஃபை பண்ண போறது நார்மல் கிரிமினல்ஸ் இல்ல, அவங்க ரொம்ப டேஞ்சர்.
6: என்ன பிடிச்சிட்டோம்னு ரொம்ப பெருமைப்படாத கனல் பிரியன், நான் பண்ண ஒரு சின்ன கவனக்குறைவினால நானும் எங்க கேங்கும் மாட்டிக்கிட்டோம்.
4: அடுத்த மிஷனுக்கு தயாராகும் ராணுவ புலனாய்வு குழு கண்டுபிடித்திடுமா, கைப்பற்றிடுமா? மிஷனில் வெல்ல போவதியா? ஆகாஷ்வாணி மதுரை மற்றும் ராமேஸ்வரம் பண்பலகில் நாளை இரவு 9:30 கேட்க தவறாதீர்கள்.
7: சக்ரவியூகம்.

0: ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 இசையோடு என்றும் நீங்கள்.
1: நேரம் மாலை 3:32. ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 நேர்கள் கேட்கவிருப்பது மெல்ல வரும் பாட்டு. இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் வசந்தன் கோவின் மொபைல் மற்றும் லேப்டாப் சிறப்பு தள்ளுபடி விற்பனை.
2: 1978 முதல் இன்று வரை மக்களின் நம்பிக்கையை வென்ற இந்தியாவின் நம்பர் ஒன் டீலர் வசந்த் அண்ட் கோவின் 49வது ஆண்டு துவக்க விழாவை முன்னிட்டு ஜூலை 16 முதல் 20 வரை பிகஸ்ட் டிஸ்கவுண்ட் சேல். டிவி, ஃபிரிட்ஜ், வாஷிங் மெஷின், மொபைல், லேப்டாப், பர்னிச்சர் என அனைத்தும் மிக மிக குறைந்த விலையில். 25,000 மேல் பொருட்கள் வாங்கினால் தங்க நாணயம் இலவசம். எளிய தவணை முறை வசதி, தரம், நம்பிக்கை. என்றும் உங்கள் வசந்த் அண்ட் கோ.
1: வசந்தன் கோவின் மெல்ல வரும் பாட்டு நிகழ்ச்சியில் இணைவோம் நேயர்களே. மனதை வருடம் மெல்லிய இசைய மெல்ல வரும் பாட்டு நிகழ்ச்சி தரும் முதல் பாடல் கண்ணோடு காண்பதெல்லாம் திரைப்படத்திற்காக ஹரிஹரன் குரலில் ஒலிக்கிறது.

0: 1978 முதல் இன்று வரை மக்களின் நம்பிக்கையை வென்ற இந்தியாவின் நம்பர் ஒன் டீலர் வசந்த் அண்ட் கோவின் 49வது ஆண்டு துவக்க விழாவை முன்னிட்டு ஜூலை 16 முதல் 20 வரை பிகஸ்ட் டிஸ்கவுண்ட் சேல். டிவி, பிரிட்ஜ், வாஷிங் மிஷின், மொபைல், லேப்டாப், பர்னிச்சர் என அனைத்தும் மிக மிக குறைந்த விலையில். 25,000 மேல் பொருட்கள் வாங்கினால் தங்க நாணயம் இலவசம். எளிய தவணை முறை வசதி, தரம், நம்பிக்கை. என்றும் உங்கள் வசந்த் அண்ட் கோ.
1: இந்தியாவின் மாபெரும் பாத்திரங்கள் மற்றும் வீட்டு உபயோகப் பொருட்களின் சங்கமம் திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் வழங்கும் ஆடி அதிரடி தள்ளுபடி ஜூலை 17 முதல் ஆகஸ்ட் 17 வரை. டிவி, பிரிட்ஜ், வாஷிங் மிஷின், ஏசி என எலக்ட்ரானிக் பொருட்கள் 20,000 ரூபாய்க்கு மேல் பர்ச்சேஸ்க்கு ஒரு தங்க நாணயம் இலவசம். இலவச டோர் டெலிவரி வசதியுடன் மங்களன் மங்கள் இந்தியாவின் மாபெரும் பாத்திரங்கள், பர்னிச்சர்கள், மளிகை மற்றும் வீட்டு உபயோகப் பொருட்களின் சங்கமம் புதிய பஸ் நிலையம் அருகில், ஓமலூர் ரோட், சேலம், NSB ரோட், திருச்சி.
2: நேரம் 3:40. நாம் இணைந்திருக்கிறோம் வசந்தன் கோ வழங்கும் மெல்ல வரும் பாட்டு நிகழ்ச்சியோடு. நிகழ்ச்சி தரும் அடுத்த பாடல் வேதம் திரைப்படத்திற்காக ஹரிஹரன், மகாலட்சுமி ஐயர் இவர்களின் குரல்களில்.

0: நிறம் மாலை 3:45 நேர்கள் இணைந்திருப்பது மெல்ல வரும் பாட்டு. இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் வசந்தன் கோவின் மொபைல் மற்றும் லேப்டாப் சிறப்பு தள்ளுபடி விற்பனை.
1: 1978 முதல் இன்று வரை மக்களின் நம்பிக்கையை வென்ற இந்தியாவின் நம்பர் ஒன் டீலர் வசந்தன் கோவின் 49th ஆண்டு துவக்க விழாவை முன்னிட்டு July 16 முதல் 20 வரை பிகஸ்ட் டிஸ்கவுண்ட் சேல். டிவி, பிரிட்ஜ், வாஷிங் மிஷின், மொபைல், லேப்டாப், போனிச்சர் என அனைத்தும் மிக மிக குறைந்த விலையில். 25,000 மேல் பொருட்கள் வாங்கினால் தங்க நாணயம் இலவசம். எளிய தவணை முறை வசதி, தரம், நம்பிக்கை. என்றும் உங்கள் வசந்தன் கோ.
2: இந்தியாவின் மாபெரும் பாத்திரங்கள் மற்றும் வீட்டு உபயோக பொருட்களின் சங்கமம் திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் வழங்கும் ஆடி அதிரடி தள்ளுபடி July 17 முதல் August 17 வரை. டிவி, பிரிட்ஜ், வாஷிங் மிஷின், ஏசி என எலக்ட்ரானிக் பொருட்கள் 20,000 ரூபாய்க்கு மேல் பர்ச்சேஸ்க்கு ஒரு தங்க நாணயம் இலவசம். இலவச டோர் டெலிவரி வசதியுடன் மங்களன் மங்கள்

0: இந்தியாவின் மாபெரும் பாத்திரங்கள், பர்னிச்சர்கள், மளிகை மற்றும் வீட்டு உபயோக பொருட்களின் சங்கமம், புதிய பஸ் நிலையம் அருகில், ஓமலூர் ரோட், சேலம், NSB ரோட், திருச்சி.
1: நாம் இணைந்திருக்கிறோம் வசந்தன்கோ வழங்கும் மெல்ல வரும் பாட்டு நிகழ்ச்சியோடு. நிகழ்ச்சி தரும் அடுத்த பாடல் தமிழ் திரைப்படத்திற்காக உன்னிகிருஷ்ணன், ஸ்வர்ணலதா இவர்களின் குரல்களில்.

0: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் தங்க மாளிகையின் ஆடி அதிரடி தள்ளுபடி ஜூலை 17 முதல் ஆகஸ்ட் 17 வரை. தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரம். மேலும் பவுனுக்கு 1500 ரூபாய் ஆதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1500 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். வைர நகைகள் அதிரடியாக குறைக்கப்பட்ட விலையில். வெள்ளி கொலுசுகள் மெட்டிகளுக்கு செய்கூலி சேதாரம் இல்லை. மங்களன் மங்கள், இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, NSB ரோட் திருச்சி, மற்றும் புதிய பஸ் நிலையம் அருகில் ஓமலூர் ரோட் சேலம்.
1: நேரம் 3:52. வசந்தன் கோ வழங்கும் மெல்லவரும் பாட்டு நிகழ்ச்சி நம்ம கேட்டுட்டு இருக்கோம். நிகழ்ச்சி தரும் அடுத்த பாடல் டும் டும் டும் திரைப்படத்திற்காக உன்னிகிருஷ்ணன், சாதன சர்கம் இவர்களின் குரல்களே.

0: 1978 முதல் இன்று வரை மக்களின் நம்பிக்கையை வென்ற இந்தியாவின் நம்பர் ஒன் டீலர் வசந்த் அண்ட் கோவின் 49வது ஆண்டு துவக்க விழாவை முன்னிட்டு ஜூலை 16 முதல் 20 வரை பிகஸ்ட் டிஸ்கவுண்ட் சேல். டிவி, பிரிட்ஜ், வாஷிங் மிஷின், மொபைல், லேப்டாப், பர்னிச்சர் என அனைத்தும் மிக மிக குறைந்த விலையில். 25,000 மேல் பொருட்கள் வாங்கினால் தங்க நாணயம் இலவசம். எளிய தவணை முறை வசதி, தரம், நம்பிக்கை. என்றும் உங்கள் வசந்த் அண்ட் கோ.
1: என்ன குமார் ஒரே யோசனையா இருக்க?
2: இல்லனே, கையில் அடிபட்டு மணலாச்சு, என்ன பண்றதுன்னே தெரியல.
1: இதுக்கா யோசிச்சுட்டு இருக்க? அண்ணா நகர் நலன் மருத்துவமனைக்கு போப்பா. அடிபட்ட உடனாலும் சரி, இல்ல ரொம்ப நாள் ஆகி வைத்தியம் பாக்கலனாலும் சரி, அங்க போய் ஒரு தடவை பார்த்தா சரியா இருப்பா.
3: நலன் கை மற்றும் எலும்பு சிறப்பு மருத்துவமனை, வேளாங்கண்ணி சர்ச் அருகில், அண்ணா நகர், மதுரை.
4: நேரம் மாலை 3:59. நேயர்கள் இதுவரை இணைந்திருந்தது மெல்ல வரும் பாட்டு. இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் வசந்தன் கோவின் மொபைல் மற்றும் லேப்டாப் சிறப்பு தள்ளுபடி விற்பனை.
0: 1978 முதல் இன்று வரை மக்களின் நம்பிக்கையை வென்ற இந்தியாவின் நம்பர் ஒன் டீலர் வசந்த் அண்ட் கோவின் 49வது ஆண்டு துவக்க விழாவை முன்னிட்டு ஜூலை 16 முதல் 20 வரை பிகஸ்ட் டிஸ்கவுண்ட் சேல். டிவி, பிரிட்ஜ், வாஷிங் மிஷின், மொபைல், லேப்டாப், பர்னிச்சர் என அனைத்தும் மிக மிக குறைந்த விலையில். 25,000 மேல் பொருட்கள் வாங்கினால் தங்க நாணயம் இலவசம். எளிய தவணை முறை வசதி, தரம், நம்பிக்கை. என்றும் உங்கள் வசந்த் அண்ட் கோ.
4: நிறைவு பெற்றது மெல்ல வரும் பாட்டு. அடுத்த நிகழ்ச்சி பற்றிய அறிவிப்பு தொடர்கிறது.

0: ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 இசையோடு என்றும் நீங்கள்.
1: நிறம் மாலை 4 மணி.
2: ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9. ராமநாதபுரம் பாரத்யார் டிராவல்ஸ் வழங்கும் ஆலய தரிசனம்.
3: 25 ஆண்டுகளாக 25,000-க்கும் மேற்பட்ட மகிழ்ச்சியான பயணங்கள், மத்திய அரசின் சான்று பெற்ற ஒரே நிறுவனம் நமது பாரத்யார் டிராவல்ஸ் ராமநாதபுரம். உலகம் சுற்றும் வாலிபரா நீங்கள்? இதோ உங்களுக்காக உள்நாடு மற்றும் வெளிநாட்டு பயணங்களுக்கான ஏர் டிக்கெட், உலகமெங்கும் சென்று வர டூர் பேக்கேஜஸ் சிறந்த முறையில் செய்து தரப்படும். உங்கள் பாதுகாப்பான பயணத்தை பாரத் ஏர் டிராவல்ஸோடு துவங்குங்கள். எமது கிளைகள் மதுரை மற்றும் திருச்சி விமான நிலையங்களில் செயல்பட்டு வருகிறது. பாரத் ஏர் டிராவல்ஸ் ராமநாதபுரம். செல் 9443444148.

0: ஆடிவள்ளி சிறப்பு நிகழ்ச்சியாக சிவகங்கை மாவட்டம் கொல்லங்குடி அருள்மிகு ஸ்ரீ வெட்டுடையார் காளியம்மன் திருக்கோவிலிலிருந்து சிறப்பு நேரலை. நெறியாழ்கை ஏ விக்னேஷ், ஏ அம்பிகா, எம் அமுதா ஆகியோர் உடன் நிகழ்ச்சி பொறுப்பாளர் ஜே ஜெயா. கேட்கவிருக்கும் இந்நிகழ்ச்சியினை வழங்குவோர்
1: 25 ஆண்டுகளாக 25,000-க்கும் மேற்பட்ட மகிழ்ச்சியான பயணங்கள், மத்திய அரசின் சான்று பெற்ற ஒரே நிறுவனம் நமது பாரத் ஏர் டிராவல்ஸ், ராமநாதபுரம். உலகம் சுற்றும் வாலிபரா நீங்கள்? இதோ உங்களுக்காக உள்நாடு மற்றும் வெளிநாட்டு பயணங்களுக்கான ஏர் டிக்கெட், உலகமெங்கும் சென்று வர டூர் பேக்கேஜஸ் சிறந்த முறையில் செய்து தரப்படும். உங்கள் பாதுகாப்பான பயணத்தை பாரத் ஏர் டிராவல்ஸோடு துவங்குங்கள். எமது கிளைகள் மதுரை மற்றும் திருச்சி விமான நிலையங்களில் செயல்பட்டு வருகிறது. பாரத் ஏர் டிராவல்ஸ், ராமநாதபுரம். செல் 4344148.
0: இது நேயர்களை சிவகங்கை மாவட்டம் கொல்லங்குடி அருள்மிகு ஸ்ரீ வெட்டுடையார் காளியம்மன் திருக்கோவிலுக்கு அழைத்து செல்கின்றோம்.
2: ஓம் சக்தி பராசக்தி அலர்ந்த செந்தாமரை பாத ஆடை நின்றங்கு அடியர் எல்லாம் புலர்ந்த சிந்தை மகிழ்வு எய்த புலரா இன்பம் அளிப்பவளே பூத்தவளே, புவனம் 14 பூத்த வண்ணம் காத்தவளே, பின் கடந்தவளே கரை கண்டனுக்கு மூத்தவளே, என்றும் மூவா முகுந்தற்கு இளையவளே மாத்தவளே, உன்னை அன்றி மற்றோர் தெய்வம் வந்திப்பதே. காலம் என்பதின் தெய்வ வடிவமே காளி. கால ரூபிணியாக சொல்லப்படுகிறாள். காற்றாகி, தணலாகி, புனலாகி, நிலமாகி, பயிராகி, உணவாகி, உயிராகி, உடலாகி, அகன்று பறந்து விரிந்த ஆகாயத்தில் உலகத்தையும் கடந்து நிற்பவள் காளி. எங்கும் நிறைந்திருக்கும் வண்ணம் நீல நிறம், ஆகாயத்தின் நிறம் நீல நிறம், பறந்துபட்ட சமுத்திரத்தின் நிறம் நீல நிறம். ஆகையினால் எங்கும் நீக்கமர நிறைந்திருக்கும் சக்தி காளி என்பதனால் நீல நிறமுடையவளாக காட்டப்பெறுகிறாள். அத்தகைய மகா சக்தியான காளியானவள் கோயில் கொண்டுள்ள ஸ்தலங்கள் பல இருந்தாலும் அவற்றில் குறிப்பிடத்தக்க ஸ்தலம்தான் சிவகங்கை மாவட்டம் கொல்லங்குடி அருள்மிகு ஸ்ரீ வெட்டுடையார் காளியம்மன் திருக்கோயில். ஆம் நேயர்களே, ராமநாதபுரம் மாவட்டம் பாரத் ஏர் டிராவல்ஸ் வழங்கக்கூடிய ஆலய தரிசனம் நிகழ்ச்சியிலே ஆடி மாதத்தின் 3ஆம் வெள்ளிக்கிழமையான இன்று நாம் சிவகங்கை மாவட்டம் கொல்லங்குடி அருள்மிகு ஸ்ரீ வெட்டுடையார் திருக்கோயிலில் இருந்து நிகழ்ச்சியினை கேட்டு இறையருள் பெற இருக்கின்றோம். நிகழ்ச்சியில் உங்களோடு இணைவது ஏ விக்னேஷ், ஏ அம்பிகா, எம் அமுதா, உடன் நிகழ்ச்சி பொறுப்பாளர் ஜே ஜெயா அவர்கள். ஆம்நேர்களே, ஆடி வெள்ளியின் 3ஆம் வெள்ளியான இன்று பக்த கோடி பெருமக்கள் அனைவரும் இங்கே திரளாக வந்திருந்து இந்த மகா சக்தியான வெட்டுடையார் காளியம்மனை வணங்கிக் கொண்டிருக்கின்ற ஒரு காட்சியினை நாம் எல்லாம் கண்டுகொண்டிருக்கின்றோம். இந்த கோயிலின் சிறப்பையும் அம்பாளின் சிறப்புகளையும் இதோ எடுத்துக் கூறுகிறார் நமது நிலைய நிகழ்ச்சி பொறுப்பாளர் ஜே ஜெயா அவர்கள்.
3: வணக்கம். அதாவது இத்திருத்தலமானது சிவகங்கையிலிருந்து அதாவது 13 கிலோமீட்டர் தொலைவில் தொண்டு சாலையில் கொல்லங்குடி கிராமத்திலிருந்து தெற்கே 2 கிலோமீட்டர் தூரத்தில் உள்ள அரியாக்குறிச்சி என்னும் கிராமத்தில் அமைந்துள்ளது. ஆரம்பத்தில் இத்தலம் வந்து அய்யனார் கோவிலாக மட்டும்தான் இருந்திருக்கு. ஈச்சங்காட்டிலிருந்து வெட்டி எடுக்கப்பட்டதுனாலதான் இவருக்கு வெட்டுடைய அய்யனார் என்றும் பெயர் நினைத்து விட்டதாக சொல்றாங்க. அதன் பின்னர் அவருக்கு அருகே நினை பெற்ற காளிக்கு வெட்டுடையா காளி என்ற பெயரும் வழங்கப்பட்டதாக அறிய முடிகிறது. இந்த ஆலயத்தை பற்றி மற்றொரு வரலாறும் உண்டு. அதாவது 18ஆம் நூற்றாண்டின் பின்பகுதியில் வாழ்ந்த மன்னர் முத்துவடுகநாதர் காளையார் கோயிலில் ஆங்கிலேய படைத்தளபதி கர்னல் ஜோசப் ஸ்மித் என்பவனால் கொல்லப்பட்டார். அதாவது இவரது மனைவி, அதாவது முத்துவடுகநாதரோட மனைவி வேலுநாச்சியார், மருது பாண்டியரோட காளையார் கோயிலுக்கு வந்து தன் கணவருக்கு மாலையீடு செய்துவிட்டு நாட்டரசன் கோட்டையில் இருந்த அமைச்சர் தாண்டவராயன் இல்லத்திற்கு அரியாக்குறிச்சி காட்டு வழியாக வருகிறாங்க. அவரை பிடிக்க வந்த ஆங்கிலேய படையிலிருந்து தப்பித்து விட்டு வேலுநாச்சியாரை விடாமல் துரத்தி வைத்த ஆங்கில படை அரியாக்குறிச்சி வந்தடைகிறாங்க. ஆனா அந்த பாதையில மாடன் மேய்த்து கொண்டிருந்த உடையாள் என்ற பெண்ணிடம் வேலுநாச்சியார் எவ்வளியாக சென்றதாக கேட்ட நாட்டுப்பட்டு கொண்ட அப்பெண் வேலுநாச்சியார் எந்த பாதை போனாங்கன்னு தெரியும், ஆனா

சொல்ல மாட்டேன் என்று பதிலளித்தாள். இதை கேட்ட ஆங்கிலப்படை அப்பெண்ணின் தலையை வெட்டியதாகவும் அந்த பெண் தெய்வமாக மாறியதால் வெட்டுடைய உடையாள் என்பதால் வெட்டுடையாள் என்று வழிபட்டதாகவும் சொல்றாங்க. அதாவது இக்கோயில் திருவுருவ அமைப்பு எப்படி இருக்குன்னா, அம்மன் வந்து வலது காலை ஊன்றி இடது காலை கீழே தொங்க விட்டு, அதாவது கீழே குத்தப்பட்ட சூலத்தை ஏந்தியவளாக காட்சி தருகிறாள். கருணை மயமான காளி இந்த சன்னதியில உக்கிரமாக காட்சி தந்திருக்காங்க. எட்டு திருக்கரங்களும் காட்சி தரும் பராசக்தியின் பார்வையும் திருமேனியும் சற்று சாய்வாக வடமேற்கு நோக்கி ஐயனாரை பார்த்தபடி திரும்பி இருக்கு. வலக்கரங்கள் நான்கிலும் சூலம், அங்குலம், வால், அம்பு ஆகியவற்றை ஏந்தியும்

0: காட்சி தந்திருக்கிறார் வெட்டுடையார் காளியம்மன். அதாவது கை இந்த கோயிலோட அமைப்பு எப்படி இருக்குன்னா, இத்திருக்கோயில் கிழக்கு நோக்கி அமைந்திருக்குது. சிறிய ராஜ கோபுரத்துக்குள் நுழைந்ததும் இரு புறமும் தூண்களில் விநாயகரும் முருகனும் காட்சி தருகிறாங்க. நேர் எதிரில் கிழக்கு நோக்கி மூர்த்தியாக, அதாவது கருவறையில் வெட்டுடையார் ஐயனார் வீட்டிருக்கிறார். பஞ்ச கச்சம் தரித்து வலது காலை தொங்க விட்டு இடது காலுக்கு இடுப்புடன் இணைந்த யோகாசன பட்டை அணிந்து தூக்கி நிறுத்தி வலது கையில் தண்டம் ஏந்தியுள்ளார். சந்தன பொட்டு அணிந்து மகுட மொழி வீச அழகாக காட்சி தந்துட்டு இருக்கிறார். ஐயனாருக்கு அருகில் அர்த்த மண்டபத்தில் விநாயகரும் முருகனும் வீட்டிருக்கிறாங்க. அர்த்த மண்டபத்துக்கு வெளிப்புக்கம் பாத்தீங்கன்னா, ஐயனாருக்கு வலப்பக்கம் படிக்கட்டுகளும் அருகில் இந்த ஆலயம் தோன்ற பெரிதும் காரணமாக இருந்த கருப்ப வேளாளர்களே அமைந்திருக்கு. அதுக்கு பக்கத்துல பாத்தீங்கன்னா, துவார பாலகருக்கு கீழே குதிரை மேல் ஏறி இருக்கும் கோலத்தில் அவர் அழகாக காட்சி தந்துட்டு இருக்கிறாரு. ஐயனாருக்கு எதிர்ப்புறம் சற்று தள்ளி மேற்கு பார்த்த தன்னதில் அன்னை வெட்டுடைய காளியம்மன் அழகாக காட்சி தந்துட்டு இருக்காங்க. அதாவது சுமார் 200 ஆண்டுகளுக்கு முன் பீடம் வெட்டும் இருந்ததாகவும், பிறகு மண் சிலை வைக்கப்பட்டதாகவும், 60 ஆண்டுகளுக்கு முன் அதாவது அண்மையில் தான் கல்வடிவம் வைக்கப்பட்டது என்றும் வரலாறுல சொல்றாங்க. அதாவது காளியின் திருமேனிக்கு கருணை நல்லா அழகாக மெருகூட்டிக்கிட்டு இருக்கு. கருவறை சுவர்களுக்கு கருங்கள் அழகாக மெருகூட்டி பார்ப்பதற்கு அழகாக காட்சி தந்துட்டு இருக்கு. கருவறையை சுற்றியுள்ள சிறிய உள் பிரகாரத்தில் அன்னையின் அருளை விளக்கும் ஓவியங்கள் அழகாக காட்சி தந்துடுது. கருவறையின் பின்புறம் பார்த்தீங்கன்னா, காசு வெட்டி போடும் பீடமும் தூண்டும் அழகாக காட்சி தந்துட்டு இருக்கு. காளியின் பார்வைக்கு எதிரில், அதாவது மேற்கு வெளி புறவெளி சுவரில ஜன்னலும், அதற்கு வெளியே தல விருட்சமான ஈச்ச மரங்கள் காட்சி தருகிறது. காளியின் சன்னதிற்கு நேர் எதிரில், அதாவது தென்மேற்கு மூலையில் சஞ்சீவி மலையை நோக்கி கையில் அதாவது சஞ்சீவி மலையை கையில் தூக்கி கொண்டு ஆஞ்சநேயர் காட்சி தருகிறார். சவுக்கு கம்பு ஆகியவற்றுடன் சோலைமலை சுவாமி சோலை அதாவது காட்சி தருகிறார். கல்யாண சுந்தரேஸ்வர் பாத்தீங்கன்னா, அன்னை மீனாட்சி இடது தொடையில் அமர செய்து வாகை மகளிர் சவரி வீசவும் குடைபிடிக்கவும் அழகாக காட்சி தருகிறார். தங்கு சக்கரம் ஏந்திய திருமால் மகிழ்வுடன் இதை பார்த்து கொண்டிருக்கிறாரு. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா, இப்பகுதியில் செல்வாக்கு 9 பெற்றிருந்த கொங்கையத்தேவர் சிலை இருக்கு. அதனை அடுத்து கற்பன சுவாமி காட்சி தருகிறார். கற்பன சுவாமிக்கு அருகில் பஞ்சி வாகனத்தின் முன் இந்த குளத்தில் பண்டி வீராசாமி காட்சி தருகிறார். அவரை அடுத்து கையில் கோளுடன் வீரபத்ர சாமியும் அமர்ல தோட்டத்தில் முனியப்பா சாமியும் தேச்சியம்மனும் காட்சி தருகிறாங்க. அடுத்ததாக சூலாட்டு காளியம்மன் இடகாலின் கீழே அரக்கனை மிதித்து வலகாலை தூக்கி பிடித்து 4 திருக்கரங்களோடு காட்சி தருகிறார். அதாவது வலது கையில் சூலம் உடுத்தி ஆகியவற்றையும், இடது கையில் நாகாஸ்திரம் வெறும் அரவப்படையும் மண்டையோடும் தாங்கி உக்கரமான பார்வையோடு திகழ்கிறார். அடுத்து முனீஸ்வரர் பீடம் இருக்கு. அதை அடுத்து பைரவமூர்த்தி, அவருக்கு அருகில உற்சவ மூர்த்திகளான விநாயகரும் வெட்டுடைய காளியம்மனும் அருள் பொழிகிறாங்க. திருக்கோயிலுக்கு வெளியில, அதாவது ஆலயத்தின் இடது பக்கத்தில் சோனை கற்பன சுவாமி ஆலயம் இருந்திருக்கு. இக்கோயிலின் தெற்கு பக்கத்தில் பார்த்தீங்கன்னா, திருக்குளம் அழகாக மீன்களுடன் காட்சி தருகிறது. இந்த கோயில் வந்து காலை 6 முதல் மாலை 6 வரை, பௌர்ணமி ஆடிவெள்ளி போன்ற இந்த மாதிரி விசேஷ நாட்கள்லாம் 10 வரைக்கும் நட திறந்திருக்கு. இவங்களை பத்தி நம்ம இன்னும் தெரிஞ்சுக்கிறதுக்காக அமுதா ரெடியா இருக்காங்க சொல்றதுக்காங்க.
1: மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 நேயர்கள் அனைவருக்குமே பக்தியோட இனிய மாலை வணக்கம். ஆடி மாதம் 3rd வெள்ளிக்கிழமையான இன்று நம்ம எல்லாருமே, அதாவது மதுரை பண்பலை நேயர்கள் எல்லாருமே, மக்களோட மக்களா சிவகங்கை மாவட்டத்துல கொல்லங்குடி அப்படிங்கிற ஊருக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய அரியாக்குறிச்சி என்ற இடத்துல அருள் பாலிக்கும் வெட்டுடையார் காளி கோயில இருந்துதான் இன்றைய சிறப்பு ஆலய தரிசனம் வள வந்துட்டு இருக்கு. எந்த ஒரு நிகழ்வுக்கு முன்னாடியும் கண்டிப்பா ஒரு வரலாறு இருக்கும் இல்லையா? ஜெயமம் வந்து நல்லா அழகாவே சொன்னாங்க. வெட்டுடையார் காளி அவங்களுடைய வரலாறு ரொம்ப சிறப்பா சொன்னாங்க. அதுபோல இந்த வெட்டுடையார் கோவில் வரலாறு அப்படின்னு கேட்டா, இன்னும் நிறைய வரலாறு, அதாவது 3 வரலாறு இந்த கோயிலுக்கு சொல்லிட்டு இருக்காங்க. அதுல இன்னொரு வரலாறு என்ன அப்படின்னா, மக்களுக்கு நீதி தேவதையா அருள் பாலித்து கொண்டிருக்கும் இந்த காளி தேவி, காளி தேவிக்கு பின்னால என்ன வரலாறு இருக்கு, ஏன் இந்த சாமிக்கு வெட்டுடையார் காளி அப்படின்னு பேர் வந்துச்சு அப்படின்னு கேட்டா, முற்காலத்துல அதாவது 100 வருஷங்களுக்கு முன்னால சிவகங்கை சீமையில வாழ்ந்துட்டு இருந்த ஒரு பக்தருடைய கனவுல ஐயனார் சாமி வர்றாருங்க. அப்போ அந்த ஐயனார் சாமி ஒரு கனவுல வந்து, இப்போ வெட்டுடையார் காளி கோயில்ல இருக்கக்கூடிய அதே இடத்துல அன்னைக்கு தேவிக்கு நிறைய, அதாவது ஈச்ச மரங்களா ஈச்ச மர காடா இருந்தது அந்த காலத்துல, அதுல ஒரு இடத்துல நான் மண்ணுக்குள்ள வந்து புதஞ்சிருக்கேன் அப்படின்னு அந்த

0: பக்தருடைய கனவுல ஐயனா சொல்ல, அவர் அடுத்த நாளே அந்த இடத்துல போய் தோண்டி பார்க்கும்போது அழகான ஐயனா சாமியோட சிலை அந்த பூமிக்குள்ள இருந்து கிடைக்குது. அந்த சமயத்துல அந்த பூமியை தோண்டும் போது அந்த இடத்துல தெரியாம சாமியோட சிலை மேல ஒரு வெட்டு விழுந்துருச்சான். இப்படி வெட்டுப்பட்டு பூமிக்குள்ள இருந்து வெளியே வந்ததால வெட்டுடைய ஐயனார் அப்படின்னு பேர் வச்சு அந்த சாமிய மக்கள் எல்லாருமே கும்பிட ஆரம்பிச்சிருக்காங்க. இதெல்லாம் நடந்தது வந்து எத்தனையோ வருஷங்களுக்கு முன்னாலதான். யார் இந்த ஐயனார பூமிக்குள்ள இருந்து எடுத்து வச்சதுன்னு அப்படிங்கிற விஷயம் வந்து இன்னுமே நிறைய பேருக்கு ஒரு தெரியாத ஒரு விஷயமா தான் இருக்கு, தெரியல. அதுக்கப்புறமா அந்த பகுதியை ஈச்சங்காடும் காரைச்செடியும் முத்துதரும் மண்டி போய் கிடந்ததுனால நிறைய மக்கள் அங்க வந்து சாமி தரிசனம் செய்யாமலேயே இருந்தாங்களாம். அது மட்டும் இல்லாம அந்த சாமிய பூஜை பண்ணவும் பெருச ஆட்கள் யாரும் இல்லாத சமயத்துல ஒரே ஒரு குடும்பத்தை சேர்ந்தவங்க மட்டும் அந்த காலத்துல இருந்தே பூஜை பண்ணிட்டு வந்திருக்காங்க. அந்த குடும்பத்துல இரண்டு ஆண் வாரிசு இருந்தாங்கன்னு, ரெண்டு பேரு பகிர்ந்து இந்த ஐயனாருக்கு பூஜை பண்ணிட்டு வந்தாங்கன்னு அந்த கதை மூலமா சொல்லப்படுது. இப்போ கோவிலோட பூசாரி அவர்கள் பேசுறதை கேட்டுட்டு நம்ம வந்து மீண்டும் கதையை தொடரலாம்.
1: ஆம்நேர்களே, சிவகங்கை மாவட்டம் கொல்லங்குடி அருள்மிகு ஸ்ரீ வெட்டுடையார் காளியம்மன் திருக்கோயிலுடைய அர்ச்சகர் இப்ப நம்ம கிட்ட பேச காத்துக்கிட்டு இருக்காங்க. அவர் பேரை கேட்டுருவோம். சாமி வணக்கம், உங்க பேர் சொல்லுங்க.
2: நான் கொல்லங்குடி வெட்டுடையார் காளியம்மன் கோவில் குருக்கள் சிவாச்சாரியார், சுகுமாரன் சிவாச்சாரியார். இந்த கோவில்ல பல ஆண்டுகளா நான் பரம்பரையா பணியாற்றிக்கிட்டு வர்றேன். என்ன தகவல் உங்களுக்கு சொல்லணும், இந்த கோயிலுடைய சிறப்பு, அம்மாளுடைய சிறப்புகள், பக்தர்கள் என்னென்ன வரங்கள்லாம் வேண்டி வர்றாங்க, என்னென்ன அம்மாள் நடத்தி கொடுக்குறா, இந்த திருத்தலத்துல உற்சவங்கள் என்னென்ன?
3: அதாவது நம்ம கோயிலுங்கிறது வந்து இந்தியன் சுப்ரீம் கோர்ட் மாதிரி, அதாவது நியாயம் கேட்டு வர்றவர்களுக்கு நீதி கிடைக்கும். காவல்துறை இது கோர்ட்டு இதுலாம் இல்லாத காலத்துல அது வந்து நீதிமன்றமா விளங்குற இடம். காசு வெட்டி போட்டு தண்டனை கொடுக்கறது, காசு வெட்டி போட்டு தண்டனை கொடுக்கறது, நீதிக்கு புறம்பா யார் நடந்தாலும் அவளுக்கு தண்டிக்கிறதாக நாணயம் தவறியோருக்கு நாணயத்தால் தண்டிக்கப்படும். காசை கொண்டு வெட்டுறது, காசு வெட்டி போடும்போது நடக்கணும், அவர்களோட தொடர்பு வச்சுக்கூடாது. இது மெயினாக இங்கே வருது. இரண்டாவது வந்து சத்திய பிரமாணம். சத்திய பிரமாணமும் ஒரு கிராமமே சண்டை அடிச்சுக்கிறது, ஒரு ஊரே சண்டை அடிச்சுக்கிறவங்களுக்கு வந்து அவருடைய சொத்து அது இது மூணு விசேஷமானது. நாலாவது வந்து மற்ற கோயில்ல மாதிரி தேங்காய் மட்டும் உடைக்கிறது இல்ல, வேண்டுதல் சீட்டு எடுத்து சிறப்பாக்கியம், திருமண தடைகள், தொழில் அபிவிருத்தி, அது மாதிரி என்னென்ன உங்களுக்கு பிராப்பனா இருக்கோ அதை அப்புறம் சொல்லுவேன். அதுக்கு தகுந்த மாதிரி பண்ணி உங்களுக்கு பிரசாதம் கொடுத்து விடுவேன். இது வந்து கோயிலுடைய சிறப்பம்சம். இரண்டாவது திருவிழா வந்து திருவாதிரையில பங்குனி மாதம் திருவாதிரையில காப்பு கட்டி முதல்

0: பௌர்ணிகளும் திருவிழா உண்டு. இந்த ஆடி வெள்ளி தை வெள்ளி எல்லாம் கூப்பிட்டா நகல முடியாது. பொதுவாகவே எல்லா வெள்ளியும் செவ்வாயுமே இங்க கூப்பிட்டா அம்பாளுடைய ஆண்டுகள். வெண்டியோருக்கு வேண்டிய வரம் தரக்கூடிய வெற்றுடையார் தாலி. இவளுக்கு ஒரு திருத்தல பாட்டும் உண்டு. நல்லறை சொல்லென்றும் நல்லறை செய்யென்றும் நயம்பட சொல்வாள் காளி உமையே. நச்சு எண்ணம் கொண்டோரை இச்சையாய் அளித்திடுவாள். பொல்லாத வினைகளை பொடி பொடி ஆக்கிடும் பொன் சுழற்சியும் இல்லையே. புகழுடைய வாழ்விற்கு புன்முடிச்சிலேயே பூச்சி ஒவ்வி வாழ்த்துவாயே. கட்டோரின் நெஞ்சில் கலங்கரை விளக்கான காவிய சுடரும் நீயே. கல்லாத மாந்தரின் கண்ணீரை துடைத்திடுவாள் கருவண்ண அன்னையும் நீயே. இது வந்து அம்பாளுடைய திருத்தலத்தினுடைய மேனி. என்ன கேட்டு வந்தாலும் அது பூரா இங்க நடக்கும். மொத்தத்துல சுத்தமா சொன்னா சுப்ரீம் கோர்ட் இந்தியன் சுப்ரீம் கோர்ட்னு சொல்லுவா.
1: ரொம்ப அருமையா சொல்லியிருக்கீங்க. அதுல ஒரு வார்த்தை எனக்கு ரொம்ப கவர்ந்தது, நாணயம் தவறுக்கு நாணயத்தாலே தீர்ப்பு. நீங்க உண்மையிலே மறக்க முடியாத உண்மை. இன்னொரு தகவல் நாங்க கேள்விப்பட்டோம், அதாவது உற்சவ காலத்துல வந்து வேலுநாச்சியாருடைய வைர மாங்கல்யம் இந்த அம்பாளுக்கு அணிவிக்கப்படுதுன்னு, அதை பத்தி சொல்லுங்களேன்.
0: அதாவது வேலுநாச்சியார் வந்து இந்த கோயில் வந்து இந்து அரவணைத்துறை சமையை சேர்ந்தது. வேளாண்மை இந்து அரவணைத்துறையில போனவர்கள். வேலுநாச்சியாருங்கிறது வந்து சிவகங்கை சீமையில உள்ள 108 சமஸ்தானத்துக்குதான். நம்ம கோயிலுக்கு சம்பந்தம் இல்லை. இருந்தாலும் அவளுடைய கணவர் இறந்த முத்தோட்டுநாதர் இறந்த உடனே வைரத்தாலி ஒண்ணு அரண்மனையை வச்சுக்கிறோம்னா அல்லது கோயில்ல போடணும். சுத்த வைரம் யாரும் வச்சுக்கிற முடியாது. அதனால ஒரு வாய் வச்சத உள்ள ராணி காலத்துல வேலுநாச்சியார் காலத்துல வாய்க்கு பேசாம இருந்தா. அவர் வந்து பேசுறவங்க பச்சை குடலை கட்டி பெண் விரதம் இருந்தா நாச்சியார். விரதம் இருந்தவருடைய தாலி மாங்கல்யம் அவர் இறந்த பிறகு அந்த மாங்கல்யத்தை காணிக்கையா கொடுத்தார். காணிக்கிறேன், அதாவது ஓட்டு கோயில் இல்ல, காணிக்கிறேன். அந்த காணிக்கை என்ற அளவும் கோயில்ல இருக்கு. தேர்ந்த காலங்கள்ல சாப்பிட்டா
1: ரொம்ப அருமையா எடுத்துருங்க. கேட்ட நேரம் அனைவருமே இத கண்கூடிய இந்த மாதிரி ஒரு மனநிலை ஏற்படுக்கும்ன்றது இது ரொம்ப நன்மையா. இப்ப அடுத்த ஒரு சிவாச்சாரியர் சந்திக்கலாம். உங்க பேர் சொல்றேன்.
2: என்னுடைய பெயர் செல்வமணி காளிதாஸ். அந்த கோயில வந்து அர்ச்சகரா இருக்கேன்.
1: எத்தனை வருடமா நீங்க இந்த கோயில் அர்ச்சகரா இருக்கீங்க?
2: நான் 14 இருந்து அந்த கோயில வந்து தொடர்ந்து அர்ச்சகரா பணி பண்ணிக்கிட்டு இருக்கேன்.
1: கிட்டத்தட்ட 14 அப்படிங்கும் போது நீங்க வந்து ஆரம்பத்துல இருந்த வளர்ச்சிக்கு இப்ப வந்து 2026 என்னென்ன முன்னேற்றங்கள்லாம் இந்த கோயில நடந்திருக்கு, என்னென்ன திருப்பணிகள் நடந்திருக்கு, இப்ப நிறைவாக எப்ப வந்து நம்ம கும்பாபிஷேகம் நடந்தது சொல்ல முடியுமா?
2: அதாவது முன்னாடி வந்து இந்த கோயில் வந்து சுத்தி விவசாய நிலம் காடு போறதுக்கு பாதை கூட வண்டி பாதையா தான் இருக்கும். ஆனா இப்ப வந்து எல்லாமே வளர்ச்சி அடைஞ்சிருக்கு. கோவில சுத்தி நிறைய பேப்பர் பிளாக் போட்டு ஃபுல்லா நம்ம சிமெண்ட் சாலை எல்லாமே போட்டு சுத்தம் பண்ணிருக்கா. போன வருடமே இந்த கோயிலுக்கு வந்து போன வருடம் அதாவது 2024 இந்த கோயில வந்து ஆவணி மாசம் கும்பாபிஷேகம் நடந்துச்சு. இப்ப 2 அந்த ஆவணி வந்தா 2 ஆகும்.
1: ரொம்ப அருமையா எடுத்து சொல்லிருக்கீங்க. மக்கள்லாம் பெரும்பாலும் வந்து நீதி கேட்டு வரதா அந்த சிவாச்சாரியர் சொன்னாரு. வேற என்னென்ன வேண்டுதல்லாம் இந்த அம்பாள் நடத்தி கொடுக்குறா?
2: அதாவது திருமண தடை, குழந்தை பாக்கிய தடை, முன்னோருடைய சாபங்கள், பித்ரு தோஷங்கள், இந்த மாதிரி அதாவது நம்ம காசை வாங்கிட்டு தரமாட்டேன்னு சொல்றவங்க, இந்த மாதிரி எல்லாருடைய கோரிக்கைக்கும் அம்பாள் வந்து நீதி தேவதையை அங்கே வழங்குறாங்க. நம்ம என்ன கோரிக்கை வந்து அந்த கோரிக்கை நீதியா இருந்தா கண்டிப்பா அம்பாள் வந்து கூடிய சீக்கிரம் அந்த நீதியை வந்து அம்பாள் வாங்கி கொடுத்துரும்.
1: அபிஷேக ஆராதனை அப்படின்னு சொல்லும் போது அம்பாளுக்கு இங்க வந்து எத்தனை விதமான அபிஷேக பொருட்களால அபிஷேகம் நடக்குது? ஒரு நாளைக்கு எத்தனை முறை அபிஷேகம் பண்றீங்க?
2: அதாவது அபிஷேகங்கள் பாத்தீங்கன்னா 11 வகை அபிஷேகங்கள் அம்பாள் பண்ணுவாங்க. அது பால் பழம், மஞ்சாமிரம், மஞ்சப்பிடி, திருமஞ்சனப்பிடின்னு சொல்லி ஒரு 11 வகை அபிஷேகம் அம்பாளுக்கு பண்ணுவாங்க. அதாவது வெள்ளி, செவ்வாய், அமாவாசை, பௌர்ணமி, ஞாயிறு இந்த காலங்கள்ல வந்து காலை 8 அபிஷேகம், மதியம் 5:30 அபிஷேகம், மதிய அபிஷேகம் கிடையாது. மற்ற நாள்ல வந்து 3 அதாவது 12 மதியம் 12 சேர்த்து அபிஷேகம் பண்ணுவாங்க. மற்ற நாள்ல 3 அபிஷேகம் நடக்கும்.
1: ரொம்ப அருமையா எடுத்து சொன்னீங்க. ரொம்ப நன்றிங்க சார்.
2: நன்றி நன்றி
1: நேர்களே. இப்ப திரும்ப அந்த சிவாச்சாரிய ஒரு தகவல் சொல்ல காத்துக்கிட்டு இருக்கா சொல்லுங்க ஐயா.
0: அதாவது காலையில வந்து 6:30 முதல் காலம், அதாவது கோயிலை திறந்து பள்ளியை எழுப்புறது. அந்த 6:30 பூஜை முடிச்சுதான் பக்தர்களை பார்ப்போம். அப்புறம் 8 காலச்சாந்தி, மத்தியானம் 12 உச்சிக்காலம், சாயங்காலம் 6 சாயிரட்சை. இது முடிஞ்ச உடனே கோயில் அடைச்சிருவா. 3 பூஜை, கணக்கால 4 வரும். ஆனா 3 பூஜைக்கு 3 அபிஷேகம் நடக்கும்.
1: ரொம்ப ஒரு தெளிவான விளக்கம் கொடுத்துருக்காங்க சாமி. இதை நான் விட்டுட்டே நான் வந்து சொல்லிடுறேன்னு ரொம்ப தெளிவான விளக்கம் கொடுத்துருக்காங்க. ரொம்ப நன்றிங்க சாமி. இப்ப அடுத்ததா ஒரு

0: பட்டை நம்ம கிட்ட காத்துக்கிட்டு இருக்காங்க. அவங்க யாரு எங்க இருந்து வந்திருக்காங்கன்னு கேட்கவும், அம்மா வணக்கம், உங்க பேர் சொல்லுங்க, எங்க இருந்து வரீங்க?
1: நான் என் பேர் வந்து துர்காங்க, நான் வந்து மெட்ராஸ்ல இருந்து வரேன். என்னுடைய பூர்வீகமா எங்க முன்னோர்கள் வந்து இங்க கொல்லங்குடியதான் வழிபட்டாங்கன்னு கேள்விப்பட்டு நாங்க என் அப்பா அம்மாவோட கிட்டத்தட்ட 25 வருஷங்களா வந்துட்டு இருக்கேன். எல்லாமே என்ன எங்க உடம்புக்கோ இல்ல ஏதாவது கோளறுகள் கன்ஜஸ்டி ஏதாவது இருக்கு அப்படின்னா உடனே நாங்க ஹாஸ்பிட்டல் போறதுக்கு முன்னாடியே அந்த பக்தின்ற முதல் படியே நாங்க தொடுவோம். ஃபர்ஸ்ட் இந்த அம்மா வந்து பாத்துட்டு அவங்க கிட்ட வணங்கிட்டு போவோம். எப்பவுமே எந்த ஒரு காரியம் செயலானாலும் அவங்க ஒரு நல்ல ஒரு பலனை கொடுப்பாங்க நமக்கு. அதுக்கப்புறம் நம்மளுக்கு ஒரு எப்பவுமே ஒரு சுபிட்சமான ஒரு எண்ணங்கள், நேர்மறையான எண்ணம் தான் எப்பவுமே இருக்கும். எதிர்மறையான எண்ணங்கள் வந்து வராது. இந்த கோயிலுக்கு வர்றது அவ்வளவு சிறப்பான ஒரு கோயில், வரலாற்று படைச்ச ஒரு கோயில் சொல்லலாம். நாங்க வந்து எங்க காலகாலமா வழிபட்டு வரங்கிற எங்க குலதெய்வம்.
0: அதாவது இப்ப வந்து பல வேண்டுதல் வச்சு நடைபெறி இருக்கும். இப்ப வந்து இப்ப நீங்க என்ன வேண்டுதல் அப்படின்னு நம்ம கேட்க கூடாது. ஏற்கனவே நீங்க வேண்டுதல் வச்சிருப்பீங்க, ஆத்தா நிறைவேற்றி கொடுத்திருப்பாங்க, அந்த அனுபவங்கள் அது மறக்க முடியாதது இருக்குதா?
1: நிச்சயமாங்க, நிச்சயமா இருக்கு. இடையில வந்து எனக்கு கொஞ்சம் உடல்நிலை சரியில்லாம போயிடுச்சு. இடையில வந்து கொஞ்சம் உடல்நிலை சரியில்லாம போனவ நாங்க நிறைய டாக்டர் மருத்துவமனைக்கு தான் போனோம். ஃபர்ஸ்ட் நம்ம எடுத்த உடனே ஃபர்ஸ்ட் மருத்துவமனைக்கு தான் போவோம். போயிட்டு வந்துட்டு என்ன ஏது என்ன உடம்புக்கு என்னன்னு தெரியல. அப்படியோ நம்ம காலங்கள் மாறி நாகரிக காலத்துல படியெடுத்து போயிட்டே இருக்கும். ஆனா இந்த நேரத்திலயும் நமக்கு ஏன் இப்படி நடக்குது? அதுக்கப்புறம் இங்க வந்த பிறகு சில நம்ம படிச்சிருப்போம், சில விஷயம் கேள்விப்பட்டிருக்கோம். அதை எப்படி சொல்றதுல இதை கூட சொல்லலாம், பேய் பிடிச்சிருக்கே அப்படின்னு எல்லாம் சொல்லுவாங்க இல்லைங்களா? ஆனா அப்படியே சொல்லும் போது சில வந்து எதிர்மறையான எண்ணங்கள் நம்ம உடம்புலயோ இல்ல நம்ம சுத்தி இருந்தது, இந்த அம்மா நாண்டு வரும்போது சரியாயிடுச்சு அப்படின்னு நான் தெரிஞ்சுக்கிட்டோம். இவங்களும் இப்ப நல்லா இருக்கும், உடம்பு நல்லா இருக்கும்.
0: ரொம்ப அருமையா எடுத்து சொல்லிக்கிறாங்க. கலி யுகத்துல கண்கண்ட தெய்வமா இருக்கக்கூடியவள் தான் இந்த சிவகங்கை மாவட்டம் கொல்லங்குடியில அருள்வாளித்துக் கொண்டிருக்கக்கூடிய அருள்மிகு திரு வெட்டோடையார் காளியம்மன் அப்படிங்கறது இவங்க பேசுறதுல இருந்து நம்ம தெரிஞ்சுக்க முடியுது. ஆம்நேர்களே, ராமநாதபுரம் பாரத் ஏர் டிராவல்ஸ் வழங்கக்கூடிய ஆலய தரிசனம் நிகழ்ச்சி இன்று நாம் ஆடி வெள்ளியின் 3ஆம் வெள்ளியான இன்று சிவகங்கை மாவட்டம் கொல்லங்குடி அருள்மிகு வெட்டோடையார் காளியம்மன் திருக்கோயில சிறப்பு நிலையை கேட்டுட்டு இருக்கோம். சொல்லல, என்ன சொல்லுவீங்க?
1: தொடர்ந்து நம்ம பேசுவோம். மறுபடியும் இந்த நேயர் ஏதோ பேசணும்னு விருப்பப்படுறாங்க, சொல்லுங்க. இன்னைக்கு நான் வந்து உங்ககிட்ட பேசிட்டு இருந்து துர்கான்னு சொன்னேன். இந்த துர்காவை வந்து படிப்படியே முன்னேற்றி கொண்டு வந்த இந்த அம்மானா இப்ப நான் வந்து சென்னை அகில இந்திய வானொலியில ஒரு ஆர்ஜேவா இருக்கேன். அதுக்கு காரணம் இந்த அம்மா கொடுத்த வரம்தான். சிறப்பு சிறப்பு, அதாவது எல்லா புகழும் இறைவனுக்கு அப்படின்னு ஒரு சமர்ப்பணம் நம்ம எப்பயும் சொல்லுவோம். தொடர்ந்து துர்காவுடைய அப்பா இப்ப நம்மகிட்ட பேச காத்துட்டு இருக்காங்க. வணக்கம்ப்பா.
2: இந்த காளியாத்தோட பத்தி சொல்லணும்னு சொன்னா, ஒரு உயர் நீதிமன்றம் தான், அதோட உச்ச நீதிமன்றம் இது. உச்ச நீதிமன்றத்துக்கு ஒரு உச்ச நீதிமன்றம், இது ஐநா மன்றம் சொல்றேன் இல்லையா, அதையும் மீறி பண்றோம் இது. இது எப்படின்னு சொன்னீங்கன்னாக்கா, அது ஒரு சின்ன உதாரணம் சொல்லிடுறேன். அரசு அதோட கெசட்ல இருக்க லாக்கர்ல இருக்கக்கூடிய ரெக்கார்டு இல்லம்மா என்ன சொல்லிடுறோம். நம்ம கொடுத்த எவிடன்ஸ் எடுத்துட்டு போய் தான் கவர்மெண்டோடைய கெசட்ல இருந்து அவருக்கு அந்த அளவுக்கு நம்ம விஷயம் தெரியுது. புரியுதுங்களா? சொல்ல புரியுமா உங்களுக்கு? அதாவது அரசுடைய பட்டகத்துல இருக்குது ஒரு பேப்பர், அது எனக்கு தெரியல. ஆனா அந்த பேப்பர் இந்த அம்மா வந்து ஒரு ஐடென்டிஃபை கொடுக்குறாங்க, இந்த இடத்துல போ இங்க போ ஒரு கிடைக்கும்ன்றாங்க. அதை நம்பி அம்மனோட வாக்கு நம்பி நம்ம போய் பார்க்கும்போது எனக்கு கரெக்டா கிடைக்குது. அதுதான் இந்த அம்மாவோட ஒரு விசேஷம். ரெண்டாவது, இந்த அம்மாவுக்கு ஜட்ஜ்மெண்ட், இந்த அம்மாவோட ஜட்ஜ்மெண்ட் அடுத்த ஜட்ஜ்மெண்ட் வேர்ல்டுல இல்ல. இது எவ்வளவு ஒரு உண்மை.
1: நிச்சயமா, நிச்சயமாங்க. அதாவது அரசன் நின்று கொள்வான், தெய்வம் நின்று கொள்ளும் அப்படின்னு ஒரு வாக்கு நம்மளுடைய முன்னோர்கள் சொல்ல வாக்கு நீங்க ஊர்ஜிதமாயிருக்கு, என்னோட வாழ்க்கையில ஊர்ஜிதமாயிருக்கு அப்படின்னு சொல்லிருக்கீங்க. நன்றிங்க ஐயா, நன்றி. சிறப்பு. தொடர்ந்து நம்ம இன்னொரு நேயர்கிட்டயும் பேசுவோம். வணக்கம், நீங்க எங்க இருந்து வரீங்க, உங்களுடைய அறிமுகம்?
3: வணக்கம் மேடம். சிவகங்கை மாவட்டம், அந்த மாதிரி கண்ணகிபுரம் பேரு சின்னமுத்து. இது வந்து சக்தியுள்ள தெய்வம். அவங்க வேலுநாச்சியாரு அவங்க அம்மா காலத்துல இருந்து பெற்றோடைய காலி அந்த இடத்துல தோண்டி மக்களுடைய நிறைய
1: துறைகள்
3: நேரம் அந்த மாதிரி மக்கள் அதிகமா போடுறாங்க. நாளுக்கு நாள் வந்து அதிகமான மக்கள் வந்து வழிபாடு பண்ண வைக்கும். ஆனா என்ன வழிபாடு வச்சாலும் அதை வந்து கண்டிப்பா நிறைவேற்றி கொடுப்பாங்க. அது மக்களுடைய நம்பிக்கையா இருக்கு.
1: ரொம்ப நன்றி, சிறப்பா பேசுனீங்க. அதாவது இருக்கக்கூடிய பக்தர்கள்ட்ட ஒரு விஷயத்த நாம கண்ணால பார்க்க முடியுது. அதாவது நெஞ்சம் உருகி வேண்டும் போது, அதாவது மனம் மொழி மெய்களால தெய்வத்தை நாம வழிபடும் பொழுது அதற்கு கிடைக்கக்கூடிய பலன் கை மேல்

0: அப்படின்னு சொல்லுவாங்களே, அப்படிப்பட்ட பலனை தான் இங்க வீட்டில் இருக்கக்கூடிய வெட்டுடைய ஆள் காளி நமக்கு தராங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. தொடர்ந்து மற்றொரு அன்பரத்தையும் நம்ம பேசலாம். வணக்கம், நீங்க உங்க பேர் சொல்லுங்க, எங்க இருந்து வரீங்க, இந்த கோவிலுக்கு வந்து அதாவது நம்மளுடைய வெட்டுடையாள் காளி மூலமா உங்களுடைய வாழ்க்கையில ஏற்பட சின்ன ஒரு அனுபவத்தை சொல்லுங்க.
1: வணக்கம் மதுரை நேயர்களே, நான் வந்து வெட்டுடையார் காளியம்மன் கோயில்ல இருக்கேன். சிவகங்கை மாவட்டம் சாகநேரி கிராமத்தை சேர்ந்தவங்க. நான் என் பேர் சித்ரா. அம்மனை பத்தி சொல்லணும்னா நிறைய சொல்லணும். எங்க முன்னோர்களோட குலசாமி. இங்க இந்த வெட்டுடையார் காளி கோயில் இருப்பிடம் வந்து அரியாக்குறிச்சி. இந்த கோயில் இருக்கிற இடத்துக்கு பேரு அரியாக்குறிச்சி. நாங்க இந்த பக்கத்துலதான் முத்துப்பட்டின்ற கிராமத்துலதான் எங்க முன்னோர்கள் எல்லாம் பிறந்தாங்க. எங்களோட குலசாமி அம்மா வீட்டு குலசாமி அது. இங்க இருக்கிற ஆலயமணி வந்து எங்க தாத்தா எங்க பாட்டனார போட்டதுதான். இந்த ஆலயமணி வந்து பர்மால இருந்து கொண்டு வரப்பட்டது. பர்மானா இப்ப மியான்மர்னு சொல்றாங்கல்ல, அங்கிருந்து கொண்டு வந்தது. கட்டுமரத்துல கட்டி விட்டு அங்கிருந்து இங்க கொண்டு வரப்பட்டு இது இந்த ஆலயமணி வந்து எங்க தாத்தா போட்டது. இந்த ஆலயமணியோட அந்த நாக்கு வந்து ஒரு தடவை அருந்துருச்சு. அது ரொம்ப நாளுக்கு அப்புறம் அது போடாம இருந்துச்சு. அப்புறம் எங்க அண்ணாவுக்கு தகவல் சொல்லி அவங்க வந்து இதை போட்டாங்க. ரொம்ப சக்தி வாய்ந்த அம்மன். இவங்களை வந்து கனவுல நினைச்சாலே பலன் தரும். யாராவது நம்மளை கஷ்டப்படுத்தினாவோ இல்லை ஏதாவது நம்மளை துன்புறுத்தினாங்களோ அது உண்மையா இருந்துச்சுன்னா அம்மாட்ட வந்து காசு ஊத்தி போடுவாங்க. இல்லை எவன் காணான்னா இல்லை பழி சொன்னாங்கன்னா இல்லை ஏதாவது பூர்வீக சொத்துக்கள் கொடுக்கலைன்னா அந்த அம்மாட்ட வந்து காசு ஊற்றி போட்டோம்னா நிச்சயம் அது உண்மையா இருந்தா நிச்சயமா 3 வாரத்துல அது கண நியாயம் கிடைக்கும். ஆனா இது எங்க அனுபவத்துல இருக்கு. ரொம்ப சக்தி வாய்ந்த அம்மன். இங்க வந்தாலே ரொம்ப நம்மளுக்கு நிறைய சக்தி கிடைக்கும், ஆனா அமைதி கிடைக்கும். நன்றிங்கம்மா, நன்றி. ரொம்ப அழகா சொன்னாங்க. தொடர்ந்து நம்ம அடுத்த நேர நண்பர்களை சந்திக்கிறது முதல் கேட்டுலாம் ஒரு சிறு விளம்பர இடைவேளை.
2: ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ராமநாதபுரம் பாரத்யார் டிராவல்ஸ் வழங்கும் ஆலய தரிசனம்.
3: 25 ஆண்டுகளாக 25,000-க்கும் மேற்பட்ட மகிழ்ச்சியான பயணங்கள், மத்திய அரசின் சான்று பெற்ற ஒரே நிறுவனம் நமது பாரத்யார் டிராவல்ஸ் ராமநாதபுரம். உலகம் சுற்றும் வாலிபரா நீங்கள்? இதோ உங்களுக்காக உள்நாடு மற்றும் வெளிநாட்டு பயணங்களுக்கான ஏர் டிக்கெட், உலகமெங்கும் சென்று வர டூர் பேக்கேஜஸ் சிறந்த முறையில் செய்து தரப்படும். உங்கள் பாதுகாப்பான பயணத்தை பாரத் ஏர் டிராவல்ஸோடு துவங்குங்கள். எமது கிளைகள் மதுரை மற்றும் திருச்சி விமான நிலையங்களில் செயல்பட்டு வருகிறது. பாரத் ஏர் டிராவல்ஸ் ராமநாதபுரம். செல் 9443444148.
2: ஆடிவெள்ளி சிறப்பு நிகழ்ச்சியாக சிவகங்கை மாவட்டம் கொல்லங்குடி அருள்மிகு ஸ்ரீ வெட்டுடையார் காளியம்மன் திருக்கோவிலிலிருந்து சிறப்பு நேரலை. கேட்டுக்கொண்டிருக்கும் இந்நிகழ்ச்சியினை வழங்குவோர்
3: 25 ஆண்டுகளாக 25,000-க்கும் மேற்பட்ட மகிழ்ச்சியான பயணங்கள், மத்திய அரசின் சான்று பெற்ற ஒரே நிறுவனம் நமது பாரத் ஏர் டிராவல்ஸ் ராமநாதபுரம். உலகம் சுற்றும் வாலிபரா நீங்கள்? இதோ உங்களுக்காக உள்நாடு மற்றும் வெளிநாட்டு பயணங்களுக்கான ஏர் டிக்கெட், உலகமெங்கும் சென்று வர டூர் பேக்கேஜஸ் சிறந்த முறையில் செய்து தரப்படும். உங்கள் பாதுகாப்பான பயணத்தை பாரத் ஏர் டிராவல்ஸோடு துவங்குங்கள். எமது கிளைகள் மதுரை மற்றும் திருச்சி விமான நிலையங்களில் செயல்பட்டு வருகிறது. பாரத் ஏர் டிராவல்ஸ் ராமநாதபுரம். செல் 9443444148.
2: இதோ நேயர்களை மீண்டும் சிவகங்கை மாவட்டம் கொல்லங்குடி அருள்மிகு ஸ்ரீ வெட்டுடையார் காளியம்மன் திருக்கோவிலுக்கு அழைத்துச் செல்கின்றோம்.
4: நேரம் 4:30 ஆகிட்டு இருக்கு நேயர்களே. இது ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 நாம கேட்டுக்கிட்டு இருக்கோம். ஆடி வெள்ளி சிறப்பு நிகழ்ச்சியாக சிவகங்கை மாவட்டம் கொல்லங்குடி அருள்மிகு ஸ்ரீ வெட்டுடையார் காளியம்மன் திருக்கோயில் இருந்து சிறப்பு நேரலையை நம்ம கேட்டுக்கிட்டு இருக்கோம்.
0: ஆமாம் நேர்களே, மதுரை வானவில் பண்பலை அப்படின்னு சொன்னாலே ஆலய தரிசனம் நிகழ்வு, அடுத்தடுத்து நிறைய நிகழ்ச்சிகள் நாம தொடர்ந்து செய்துட்டே இருக்கோம். அதுவும் இது ஆடி வழி 3வது வழி அப்படின்னு சொல்லும் போது அதுல நம்மளுடைய சிறப்பு நிகழ்ச்சி இல்லாம இருந்தா எப்படி? அதனாலதான் இன்றைக்கு வெட்டுடையாள் காளி அம்மன் கோவில்ல நாம நிறைய அன்புகள்கிட்ட பேசிட்டு இருக்கோம். இப்ப அடுத்து ஒரு அன்பத்தை பேசலாம். வணக்கம்மா சொல்லுங்க.
5: வணக்கம்மா,
0: உங்க பேர் சொல்லுங்க, எங்க இருந்து வரீங்க?
5: என்னோட பேர் ஜெயக்குமாரி, ராமநாதபுரம் மாவட்டம் திண்டியில இருந்து வர்றேன்.
0: எத்தனை வருஷமா இங்க வந்துட்டு இருக்கீங்க?
5: 25 வருஷமா வந்துட்டு இருக்கேன்.
0: இந்த ஆடி வெள்ளிக்கு வந்துருவீங்க?
5: ஆடி வெள்ளிக்கு வருவேன்.
0: சிறப்பு சிறப்பு சிறப்பு. நீங்க இத்தனை வருஷமா வந்துட்டு இருக்கீங்களா? அப்ப நிச்சயம்

0: அம்மாளுடைய அருள் உங்களுக்கு கிடைச்சிருக்கும். அதுல இருந்து ஏதாவது ஒரு சின்ன அனுபவம் சொல்லுங்க.
1: ஒரு பெரிய பிரச்சனையே நிச்சயந்திருக்கு. நீதிமன்ற வழக்குல வந்து எங்களுக்கு வந்து வெற்றி கிடைச்சிருக்கு. அதனால எங்களுக்கு வந்து ரொம்ப முக்கியமான நிகழ்வு, அது வாழ்க்கையே மறக்க முடியாத நிகழ்வு. கொல்லங்குடி வந்து வந்துட்டு போனதுக்கு அப்புறம் தான் அந்த நிகழ்வு என்னோட முடிஞ்சிருக்கு.
0: நன்றிமா, நன்றி. ஒரு குட்டி சொல்லிருக்காங்க, உங்க பேர் சொல்லுங்க. யார் கூட வந்திருக்கீங்க?
2: என்ன
0: கேட்டீங்க?
3: என்னுடைய நேம் சோபனப்பிரியா. நான் மேரேஜ் ஆகி வந்த ஒரு சிவகங்கை. சின்ன வயசுலதான் நான் கொல்லங்குடி கோவிலுக்கு வந்திருக்கேன். கன்சிவா இருக்கும் போது என்னுடைய பையனுக்கு வந்துட்டு 3 மந்த்ஸா இருக்கும் போதே ஸ்கேன் ரிப்போர்ட்ல காலோட பாதம் வந்துட்டு கொஞ்சம் பிரச்சனைன்னு சொன்னாங்க. இங்க வந்து வேண்டுதல் வச்சுட்டு என்னுடைய குழந்தை நல்லபடியா பிறந்திருக்கான். 7 வயசு ஆகுது, நல்லா நடக்கிறான்.
0: நாங்க பேசிட்டோம்.
3: ஓகே, அப்படியா? ஓகே. அப்புறம் என்னுடைய ஹஸ்பண்டுக்கு நல்ல வேலை கிடைச்சிருக்கு. நல்லா ஜாப், நல்லா இருக்கும்.
0: நன்றி, நன்றி. அதாவது அம்மா கிட்ட வந்து நாங்க நல்லா இருக்கோம் அப்படின்னு சொல்றீங்க பாத்தீங்களா, இது வந்து மிகப்பெரிய ஒரு நல்ல விஷயம் தான். தொடர்ந்து இன்னொரு அன்பர்கிட்ட பேசலாம். வணக்கம்மா, நீங்க உங்க பேர் சொல்லுங்க, எங்க இருந்து வரீங்க?
4: நாங்க மெட்ராஸ் இருந்து வருமா. என் பேரு சையிதா திவான் சக்கிலா. நாங்க 20 வருஷம் முன்னாடி ரொம்ப கஷ்டமா இருந்தோம். அதுக்கப்புறம் அம்மாவோட வந்த பிறகு எங்களுக்கு எல்லாமே குடுத்துட்டாங்க. ஆனா இன்னும் கொஞ்சம் கோரிக்கை வச்சிருக்கிறோம், அதுவும் நிறைவேற்றிடுவாங்க. நம்பிக்கையோட வாழணும். அம்மா தான் எங்களுக்கு எல்லாமே.
0: நன்றிமா, நன்றி. உங்களுடைய புன்னகையிலே எங்களுக்கு தெரியுது அம்மாவுடைய அருள் எந்த அளவுக்கு அப்படின்னு சொல்லிட்டு. உங்க பேர் சொல்லுங்க.
5: என் பேர் தமிழரசு.
0: இந்த ஊருக்காரங்களா?
5: நாங்க குழந்தைகள் எல்லாம் வந்திருக்கோம்.
0: சாமி எல்லாம் பார்த்தாச்சுங்களா?
5: சாமி எல்லாம் பார்த்தாச்சு. சாமி தரிசனம் கிடைச்சிட்டு சாமி கும்பிட்டு.
0: நன்றிமா, நன்றி. உங்க பேர் சொல்லுங்க. உங்க பேரு?
6: அர்ஜிதா. அர்ஜிதா சந்தா. சந்தா அர்ஜிதா.
0: நீ சாமி பார்த்துட்டீங்களா? சாமி கிட்ட கேட்டீங்களா? என்ன கேட்டீங்க?
6: சாமி என்ன கேட்டீங்க? நல்லா இருக்கணும் கேட்டீங்களா?
0: நன்றிப்பா, நன்றி. ரொம்ப அழகா பேசினாங்க. தொடர்ந்து உங்க பேர் சொல்லுங்க.
7: என் பேர் மணிகண்டன். சிவகங்கையில இருந்து வந்திருக்கோம். வருஷம் வருஷம் இந்த கோயிலுக்கு வருவோம். நல்லா நடக்கும்.
0: நன்றி, நன்றி, நன்றி. யாதுமாகி நின்றாய் காளி, எங்கும் நீ நிறைந்திருந்தாய். தீது நன்மையெல்லாம் காடி தெய்வ லீலை என்றோ. பூதமைந்தும் ஆனாய் காளி, பொறிகளைந்தும் ஆனாய் அப்படின்னு நம்மளுடைய முண்டாசு கவிஞனுடைய வரிகளை சொல்லும் பொழுது இந்த காளியினுடைய மகிமையும் நம்மளால உணர முடியுது. இப்ப மறுபடியும் மீண்டும் இந்த கோயிலை சேர்ந்த ஒரு சிவாச்சாரங்களோட நம்ம பேசிடலாம். வணக்கம்.
8: வணக்கம். நான் கொல்லங்குடி வெற்றுடையார் காளியம்மன் கோயில் அர்ச்சகர் அன்புராஜாவிலார் பேசுறேன். நம்ம கோயில் வந்து ரொம்ப பிரசித்தி பெற்ற கோயில். ஆதி காலத்துல நம்மளுடைய கோயில் வந்து கிராம தேவதையா ஐயனார் கோவில், வெற்றுடை ஐயனார் பூர்ணாபுஸ்கலா பரிவார தேவதைகளோட நம்ம ஐயனார் கோவில் இங்க இருந்தது. இதை எங்க முன்னோர்கள் காரிவேலார் கருப்பேலார் வந்து எங்க முன்னோர்கள் அவருடைய ஆண் வார்த்தைகள் தான் நாங்க இந்த கோயில பரம்பரையா பூசை வச்சுருக்கோம். பட் எங்க முன்னோர்கள் தான் இந்த கோயில பூசை பண்ணி வந்தாங்க. இது கிராம தேவதையா இருந்த கோயில். அப்படின்னா எங்க முன்னோர்களுடைய வந்து இந்த ஈச்சந்தூர்ல அம்பாள் இருந்து அவங்களுக்கு அந்த பிரதிஷ்டை கிடைச்சு அம்பாளை வந்து வெற்றுடையார் காளியம்மன அம்பாளை வந்து நம்ம கோயில இங்கே பிரதிஷ்டை பண்ணி வச்சு ஐயனார் பேரே அம்பாளுக்கும் வெற்றுடையார் காளின்னு ஐயனார் பேரே அம்பாளுக்கும் வச்சு நம்ம அம்பாளை வந்து பிரதிஷ்டை பண்ணியிருக்காங்க. அவர்களுடைய வார்த்தைகள்னே நாங்க இந்த கோயில வந்து பூஜை பண்ணிக்கிறோம். அம்பாளுக்கு வந்து ஒரு சேவகரா சோனை கருப்பர சுவாமி அம்பாளுடைய வேலைகளை செய்யக்கூடியவர். அவர்தான் அம்பாளுக்கு வந்து முன்னாடி இருந்து அம்பாள் என்ன கட்டளை இருந்தாலும் அந்த வேலைகளை செய்வாரு. நம்ம வரக்கூடிய பக்தர்கள் அம்பாளுடைய கோரிக்கை சொல்லி நம்ம அதுக்குள்ள நம்ம என்ன வேண்டிக்கிறோமோ அந்த அந்த ஆதி காலத்துல கோர்ட் இல்லாத காலங்கள்ல இங்க வந்து அம்பாளுடைய வந்து நீதி கேட்டு அம்பாளுடைய முறையீடு செஞ்சுட்டு போவாங்க. நாணயம் தவறியவர்களுக்கு நாணயத்தால் தண்டனை சொல்லி இந்த கோயில வந்து காசட்டி போடுவாங்க. இது அம்பாளுக்கு முறையீடு பண்ணிட்டு இதே வந்து நம்ம ஐயன் சோனை கருப்பண்ண சாமியில வந்து நம்ம அவற்றை அவற்றையும் சொல்லிட்டு போவோம். அந்த இடத்துல முன்னாடி ஆதி காலத்துல பழிவு கொடுப்பாங்க, சேவல் காணிக்க கொடுப்பாங்க. நம்மள நம்பிக்கை துரோகம் பண்ணி மோசடி பண்ணி ஏமாத்துறவங்களுக்கு தண்டனை கிடைக்கணும். அவளுக்கு ரொம்ப தாங்க முடியாத குறைகளா இருந்தா அவர்களுக்கு வீழ்ச்சியா இருப்பா அம்பால வந்து சேவல் வச்சு சேவல் பழி கொடுத்து அந்த காலத்துல எல்லாம் வேண்டல் பண்ணி பூஜை பண்ணி போவாங்க. செஞ்ச 8 நாள் 16 நாள் நாப்பத்தெட்டு நாள்னா நீதி கிடைச்சு மறுபடியும் அம்பாள்கிட்ட வந்து இங்கே வந்து சேருவாங்க.

0: வந்து அம்பாளை வந்து நம்ம அபிஷேக ஆராதனை பண்ணி அம்பாளை வேண்டுதல் பண்ணி அம்பாளை மன குளிக்கிற வைக்கிறது. இதே பங்காளிகளுக்குள்ள சொத்து பிரச்சனை சண்டைகள் அந்த மாதிரி இருந்துச்சுன்னா வந்து அம்பாளை உரையிட்டு போவாங்க. அவங்க மனம் திருந்தி எல்லா அவங்களும் சரியாகி சொத்து பிரச்சனை எல்லாம் சரியான உடனே வந்து கூடிக்கிறாருன்னு சொல்லி கூடிக்கிற சீட் எடுத்து அண்ணன் தம்பிகள் மாமச்சனை உறவுட உரையில யார் இருந்தாலும் சரி இல்லை வெளியிடவராக இருந்தாலும் இந்த கோயிலில் வந்து சமாதானப்படுத்தி வச்சு அவங்க ரெண்டு பேரும் 90 பூசி ராசி பண்ணி விடுவாங்க. அது கூடுதல் பிரமாணம் சொல்லி அதுக்குள்ள சீட்டு எடுத்து பண்ணுவாங்க. இதே சத்திய பிரமாணம் இருக்கு, நம்மள யார் நம்பிக்கை பிரமாணம் இருந்தா அம்பாள் முன்னாடி ஏமாத்திட்டாங்க இப்ப பணம் மோசடி பணத்தை வாங்கிட்டு இல்லைன்னு சொல்லிட்டாங்கன்னா அம்பாள் முன்னாடி வந்து சத்தியம் பண்ணி செய்வாங்க. அதுக்கு மேல அவங்க நான் வந்து இந்த பணத்தை அம்பாளே வச்சிடறேன், நீதி கிடைக்கணும், அம்பாளு அந்த பணத்தை வச்சுருந்தா நீங்க எடுத்துக்கணும், அம்பாளு சத்திய பிரமாணம் பண்ணி அந்த பணத்தை திரும்ப பெற்றுக்குவாங்க. நம்ம கோயில் வந்து ஐயனார் வெற்றுடை ஐயனார் பரிவார தெய்வங்களோட வெற்றுடையார் காளி சோனகருப்பர் மூணு தெய்வம் ரொம்ப முக்கியமான தெய்வங்களா இங்க நம்ம வந்து அர்ச்சனை பண்ணி வரக்கூடிய பக்தர்கள் திருமண கோரிக்கைகள் குழந்தை பாக்கியம் மற்ற தொழில்துறை எல்லா பிள்ளைகளுடைய கல்வி ஆரோக்கியம் திருமங்கலி பலம் எல்லாத்துக்குமே அம்பாளை வேண்டிட்டு போவாங்க. கண்டிப்பா அந்த காரியங்கள் அனைத்து நிறைவேறணும் வந்து அம்பாளுக்கு திருமாங்கல்யம் காணிக்க திருமணம் முடிஞ்சவன திருமாங்கல்யம் காணிக்கையா செலுத்துவாங்க, மற்ற பொன்பொருள் செலுத்துறாங்க. அதே மாதிரி நம்ம கோரிக்கைகள் நிறைவேறதுக்கு கிடா வெட்டி பூஜை போட்டு அன்னதானம் செய்வாங்க, அதான் எல்லாம் செஞ்சு பண்ணிக்குவாங்க. சரி ரைட்டு, வரக்கூடிய பக்தர்கள் அனைவரும் நம்ம கோயில வந்து அம்பாளை வேண்டி அவளுடைய கோரிக்கை நிறைவேறி அருள்பிரசாதம் வரும்போது அன்புடன் அழைக்கிறோம்.
1: ரொம்ப நன்றி, நிறைய தகவல் மக்களுக்கு சொன்னீங்க. தொடர்ந்து வந்து அதாவது மதுரை மாவட்டத்தில இருந்து எப்பயும் பேசக்கூடிய நம்மளுடைய நேயர் எப்பயுமே ஒரு அட்ராசிட்டியோட அறிமுகமாகி நம்ம நேயருக்கு எல்லாருக்கும் பிரசித்தி பெற்றவர். இப்ப சிவகங்கை இருந்து பேசுறதுக்காக சிவகங்கைக்கு வந்திருக்காங்க. யார் அந்த நேயர் அப்படின்னு நீங்களே தெரிஞ்சுக்கோங்க. வணக்கம்.
2: வணக்கம் வணக்கம் வணக்கம். மாநிலையில் இணைந்து நிகழ்ச்சியில் நேரலையில் இருவது ஆனால்புரம் சாமிநாதன். நான் காலை வருவதற்கு சாமி வந்திருந்தேன். அப்ப இந்த நிகழ்ச்சியை போய் காலையிலே அப்டேட் வந்துச்சுல, அதனால வந்துட்டு கோயில் டச் பண்ணிட்டு போய்
1: காலையே தரிசிச்சுட்டு அப்படியே
2: நம்ம அறிவிப்பாளர் குடும்பத்தை பார்த்துட்டு
1: ஆட்டக்களத்துல வராத குறைய இங்க வந்து அமர்ந்திட்டு வச்சுட்டாங்க.
2: ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அது உங்களை எல்லாம் பார்த்து பேசி அது உங்க கோயில்ல கொள்ளனால நான் 20 மேலத்தையும் வந்து இன்னைக்குதான் வந்திருக்கேன். அது ஆடி வெள்ளிக்கு வந்திருக்கேன். ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அது நம்ம மதுரை வானவில் பண்பலை ராமேஸ்வரம் பண்பலையில பேசுறது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அது உங்களையெல்லாம் பார்த்து ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நீங்க இந்த கோயிலுக்கு இந்த நிகழ்ச்சி பண்ணணும்னு மதுரையிலிருந்து வந்திருக்கீங்க, அது அதோட பெருமையான விஷயம். ரொம்ப சந்தோஷமா
1: ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு. அதாவது ஒரு நேயரா எதிர்பாராம இந்த கோயிலுக்கு வந்து எதிர்பாராம நம்ம கூட பேசுற ஒரு வாய்ப்பு கிடைச்சிருக்கு அப்படின்னா அது அந்த கடவுளோட அருள் அப்படின்னு சொல்லணும். ரொம்ப மகிழ்ச்சி உங்களோட பேசணும்.
2: ஆரம்பத்தில் மேடம் சொன்னாங்க, ஜெயா மேடம் இந்த உள்ளாட்சியருடைய கதையை சொன்னாங்க, அது உண்மைதான். அந்த கதையை தான் அந்த சாமியா வந்து இன்னைக்கு ஒரு 200 வருடங்கள் ஆகிட்டு இருந்து எல்லாத்துக்கும் அருள் பழிச்சுட்டு இருக்கு. ஒட்டுடைய காதி அது எல்லாத்துக்கும் நன்மை கேட்கணும். பாருங்க மழையில வெயிலா இருந்துச்சு, இப்ப பாருங்க அவங்க குழுக்குழு மழை வர மாதிரி இருக்கு. அதோட சக்தி தான் போறோம் அப்படின்றது ரொம்ப பெருமையான விஷயம் மேடம்.
1: ரொம்ப ரொம்ப நன்றிங்க. ரொம்ப நன்றி. மதுரை பண்பலை 103.3, ராமேஸ்வரம் பண்பலை 100.9 சிறப்பு ஆலய தரிசனமாக இன்னைக்கு நம்ம சிவகங்கை மாவட்டம் அருள்மிகு கொல்லங்குடி அருள்மிகு வெட்டுடையார் காளியம்மன் கோயில இருந்து தான் ஆலய தரிசன நிகழ்ச்சி போயிட்டு இருக்கு. அழகான ஒரு கதையை வந்து நம்ம கேட்டுட்டு இருந்தோம் இல்லையா, நம்மளோட வெட்டுடைய ஐயனார் அவருடைய கதையை தான் கேட்டுட்டு இருந்தோம். மக்களோட கனவுல வந்து ஈச்சங்காட்டு பூமியில இருந்து வெளியே வந்த வெட்டுடைய ஐயனார ஒரே அதாவது ஒரே ஒரு குடும்பத்தை சேர்ந்த 2 ஆண் வாரிசுகள் வந்து அந்த ஐயனாருக்கு பூஜை பண்ணிட்டு இருந்தாங்க. அவர்தான் அவர் பூசாரி சொன்ன மாதிரி காரி வேளாளர், தம்பி கருப்பு வேளாளர் தான். இப்படியே பூஜை பண்ணிட்டு இருக்கும் போது கொஞ்ச நாள்ல என்ன ஆச்சுன்னா இவங்க ரெண்டு பேருக்குமே ரெண்டு பேருக்கு மத்தியில சின்ன ஒரு கருத்து வேறுபாடு வர அண்ணன் காரி வேளாளர் என்ன பண்ணுவாரு, அங்க இருந்து கிளம்பி கேரளாவுக்கு போயிட்டாருங்க. கோவிச்சுக்கிட்டு கேரளாவுக்கு போய் அங்க போய் மலையாள மாந்திரிகம் எல்லாம் கத்துக்கிட்டு கொஞ்சம் ரொம்ப நாள் கழிச்சு திரும்ப வந்து கொல்லங்குடி வர்றாரு. வந்து என்ன பண்றாருன்னா அங்க உள்ள மக்களுக்கு அவர் கத்துக்கிட்ட மந்திரங்களால என்னெல்லாம் நல்லது பண்ண முடியுமோ அதெல்லாம் பண்ணிட்டு இருந்தப்போ ஒரு நாள் ஐயனாருக்கு வந்து பூஜை பண்ணிட்டு வெளியே திரும்பும் போது ஐயனாருக்கு எய்தாப்புல ஒரு ஈச்ச மரத்துக்கு கீழே ஒரு பெரிய ஒளி தெரியுது. என்னடா அங்க ஒளி தெரியுது அப்படின்னு அவர் போய் பாக்குறாரு. அங்க ஒரு எந்திரம், அதாவது எந்திரத்துல வந்து சில எழுத்துக்கள் வந்து அவரோட கண்ணுக்கு தெரியுது. என்ன எழுத்து அப்படின்னு அவர் வந்து யோசிச்சுக்கிறப்போ அது வந்து காளியோட சம்பந்தப்பட்ட எழுத்துக்கள் அப்படின்னு அவரால் தெரிஞ்சுக்க முடியுது. அதை அதை பார்த்தோடனே இங்க வந்து காளி தேவி வந்து கோவில் எழுப்புறதுக்காக ஆசைப்படுறா அப்படின்னு அவருக்கு தோணுனதுனால

0: அங்க அந்த சம்பந்தப்பட்ட மந்திர எழுத்துக்கள் வந்து இந்த பெரிய அண்ணன் காரி வேளாளர் கண்டுபிடிக்கிறாரு. அதனால இந்த இடத்துல காளியாத்தா கோயில் கட்ட விருப்பப்படுறாங்க அப்படின்னு காளியாத்தாளுக்கு ஒரு சிலை பிரதிஷ்டை பண்ணி இங்க ஏற்கனவே கோயில் வாங்கி இருக்கிற வெட்டுடைய ஐயானாருக்கு அப்படியே எதிரில அந்த சாமிக்கு கோயில் கட்டுறாரு. அதனாலதான் வெட்டுடையார் காளி அப்படின்னு இந்த சாமிக்கு பெயர் வந்துச்சுன்னு ஒரு கதை சொல்லப்படுது.
1: ஆம்னியர்களே, அக்கால கொற்றவையை தான் இன்று நாம் வழிபடக்கூடிய காளி அப்படின்னு சொல்றோம். கொற்றவை வெற்றியை அளிப்பவள். வெற்றியை தரும் கொற்றவையை அரசன் மட்டும் இல்லாம படை வீரர்களும் வழிபட்டார்களாம். இதனை மரங்கடை கூட்டிய குடிநிலை சிறந்த கொற்றவை நிலையும் அகத்தினை புறனே என தொல்காப்பியம் அதை சுட்டி காட்டுது. கொற்றவை கோலங்கொண்டோர் பெண் என்று பரிபாடல் நூலிலும், முற்றவை காட்டி கொற்றவை பழிச்சி என பெருங்கதை நூலிலும், வளம்படு கொற்றத்து வாய்வாட் கொற்றவை என சிலப்பதிகார நூலிலும் கொற்றவை பற்றிய பல செய்திகள் இருக்குது. கொற்றவையின் ஆயுதம் சூளம் என்பதனால கொற்றவை சூழி எனப்பட்டால் விரல் கெழு சூழிக்கு கடனாம் பூனாம் கைநூல் யாவாம் என்பது குறுந்தொகை பாடல். கொற்றவை எனும் காளிக்கு நிலவு போன்ற திருமுகம், எட்டு கைகளில் எட்டு வகைப்பட்ட படைக்கலன்கள், கச்சு பொருத்திய கொங்கைகள், அவற்றில் மணியால் ஆகிய அணிகலன்கள், பச்சை கிளியின் நிறம், பவளம் போன்ற செவ்வாய், முத்து போன்ற பற்கள், கயல் போன்ற மீனையொத்த பெரிய கண்கள், வில்லினை போன்ற புருவங்கள், இவற்றையெல்லாம் உடையவள் கொற்றவை என்கிறது சமணர்களின் காப்பியமான பெருங்கதை. இவ்வாறாக சிலப்பதிகாரத்தில் மதுரையை அடையும் வழியில உள்ள காளி கோயிலை பற்றி இளங்கோவடிகள் இவ்வாறு விவரிக்கிறார். அணங்குடை நோன்றால் ஓங்கு நிலை வாயில் காடுகால் கோட்டம் கடம்பின் அமர்ந்தோல், அதாவது தெய்வீக ஆற்றலும் வலிமையும் மிக்க கதவுகளை உடைய காளி தேவியின் திருக்கோயில் மற்றும் கடம்ப மரத்தடியில வீட்டில் இருக்கக்கூடிய கொற்றவையின் சிறப்பை இது எடுத்து சொல்லுது. சிறுதொண்ட நாயனார் செம்பியன் மாதேவி காலத்துல காஞ்சிபுரத்தில் இருந்த காளி கோவில் வழிபட்டதை சேக்கிலார் இவ்வாறு விவரிக்கிறார். மண்ணும் சீர் செம்பியன் மாதேவி காஞ்சி நகரில் கன்னியர் எழுவரோடு காளிதனை ஏத்தி எனும் பாடல்ல இதை நம்ம அறியலாம். தக்கனின் யாகத்தை அழிக்க பிறந்தவள் காளியின் தோற்றத்தை ஒட்டக்குத்தர் மிகவும் கம்பீரமாக பாடுகிறார். ஆயிரம் முகமும் ஆயிரம் கரமும் ஆயிரம் சுடர்கண் வெய்ய பொறிகளும் காயொறி தழலும் கனல் வீடு மூச்சும் பாயுருள் பருகும் பார்வையும் உடையாள் அப்படின்னு சொல்றது. அதாவது ஆயிரம் முகங்களும் ஆயிரம் கைகளும் தீப்பொறி பறக்கும் கண்கள் தணல் வீசும் மூச்சு காற்று மற்றும் இருளையே முழுங்கும் பார்வை கொண்டவளாய் காளி விளங்குகிறாள் என பாடுகிறாள். இப்படி இலக்கியங்கள்லயும் சரி காளியை பத்தி பல செய்திகள் இருக்குது நேயர்களே.
0: நிச்சயமா, அதாவது இன்னே சொன்ன மாதிரி காளி அம்மா வந்து ரொம்பவே, அதாவது எல்லாரும் மனசுலயுமே வந்து காளி அப்படின்னா ஒரு கோபத்தோட அந்த முகத்தையே வந்து எல்லாருமே வந்து கற்பனை செஞ்சு வச்சிருக்காங்க. பார்க்கும்போதும் அப்படிதாங்க இருக்கும். ஆனா வந்து அவளோட மனசு அப்படிங்கிறது ரொம்பவே, அதாவது எல்லாருக்குமே அன்பான மனசு அப்படின்னே சொல்லலாம். பக்தர்கள் கேட்டவரம் தர கொடுக்கிற மனசு அப்படின்னு சொல்லணும். தொடர்ந்து அம்பிகா, இல்ல எனக்கு ஒரு சின்ன சந்தேகம் வந்துருச்சு. இப்ப நீங்க சொன்ன தகவலை கேட்கும் பொழுது என்ன அப்படின்னா, நம்மளுடைய நிகழ்ச்சிகள் ஆலய தரிசனம் நிகழ்ச்சி மூலமா நிறைய ஆலயங்களுக்கு சென்று நாம தெய்வீகமான இந்த விஷயங்களை நம்ம நம்ம வானொலி மூலமா நம்ம பரவ செஞ்சுட்டு இருக்கோம். இப்ப எல்லா தெய்வங்களும் தெய்வாம்சம் பொருந்தியவர்கள் தான், ஆனா வெவ்வேறு உருவங்களோட இருக்காங்க இல்லையா, இதுக்கு என்ன காரணமா இருக்கும்?
2: என்னோட புத்திக்கு தெரிஞ்ச வரைக்கும் நான் சொல்றேன், எனக்கு ஒண்ணு தோணுது. அதுக்கு முன்னாடி ஒரு பக்தை வந்து நம்ம கூட பேச காத்துட்டு இருக்காங்க. யாரு என்ன இங்க இருந்து வந்திருக்காங்கன்னு அவங்களோட அனுபவங்களை கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வணக்கம்மா.
3: வணக்கம்.
2: உங்க பேர் என்ன, எங்க இருந்து வந்திருக்கீங்க?
3: காஞ்சிமேரி. எனக்கு சொந்த ஊரு கீரனூர். என்ன, இங்க எங்களுக்கு உள்ளூர் தெய்வம் காளியத்தா. அவ வந்து காளியத்தா வந்து ஈச்சங்காட்டுல இருந்தவ. இங்க அவர் காரி வேளா வேளாருன்னு, காரி வேளா வேளார் அவர் இருந்தாரு. அவர் வந்து அந்த கோயிலை உருவாக்கணும்,
4: அவரோட கனவுல வந்துதான் சொல்லி,
3: அவர் கனவுல வந்து சொல்லி அவர் உருவாக்குனார். உருவாக்கி அதோட கோயில் கட்டி இது கட்டி அப்புறம் வந்து கவர்மெண்ட்ல எடுத்து எல்லாமே பண்ணினாங்க. அதுக்கு முன்னுக்கு எங்க அதுவும் வந்து ஆபீஸ்லயே அப்பவெல்லாம் கிடையாது, கவர்மெண்ட் இல்லையில, அதனால நாங்களே எல்லாமே பார்த்து எல்லாம் செஞ்சோம். இன்னைக்கு காளியத்தா கங்கண்ட தெய்வமா இருக்கா, உலகமே காளியத்தா. காளியத்தா நாங்க காளியத்தான்றோம், எங்க காளியத்தால காளியத்தான்னு சொல்ல மாட்டாங்க. எல்லாருமே பெரிய கோயிலுக்கு போறோம்.
4: பெரிய கோயிலுக்கு பேரு பெரிய கோயில்.
2: உங்க பேர் என்னம்மா?
4: என் பேரு நிர்மலா.
3: பெரிய கோயிலுக்கு

0: அப்படின்னு சொல்லுவாங்க. தொண்டில இருந்து எங்க மெட்ராஸ்ல இருந்து வந்தாலும் சரி, எந்த ஊர்ல இருந்தாலும் சரி, பெரிய கோயில் குள்ளங்குடி கோயிலுக்கு போகணும்னு சொல்லுவாங்க. நாங்களே காலையை தானுவோம். எங்க காலையை தானாலும் நாங்க என்ன சொன்னாலும் எங்களை ஒண்ணுமே செய்யும்.
1: அதாவது இந்த ஊரை தாண்டி எந்த ஊரா இருந்தாலும் சரி, எந்த உலகம் இந்த உலகத்திலேயே வந்து எந்த இடத்துல இருந்தாலும் சரி, எல்லாருக்குமே வெட்டுடையார் காளியம்மன் அப்படின்னா தான் தெரியும். ஆனா எங்களை பொறுத்த வரைக்கும் பெரிய கோயில் அப்படின்னாதான் தெரியும்.
0: அவ வெட்டடையா காளியத்தாதே, அவ வந்து வெட்டடையா காளியத்தாதே, அவள்கிட்ட நினைச்சு மூவையா உருத்தா நினைச்சு என்ன வந்து காசு வச்சு போட்டாங்கன்னு வச்சுக்கோ, அவ மாதிரி உக்கரமா பழிக்கிறது எதுவுமே கிடையாது. ஏன்னா நம்ம என்ன நினைச்சோமோ அத நம்ம வந்து செய்யணும்.
2: நியாயம் நீதினா
0: ஒரு விவகாரம்மா, ஒரு பங்காளி எங்களுக்கு அண்டையா, நீங்க சொல்லிட்டு போனா அவங்க வந்து இங்க வந்தாச்சும் கூட முடியும்.
1: சுருக்கமா சொன்னா தப்பு பண்ணவங்க இந்த அம்மா கிட்ட இருந்து தப்பிக்கவே முடியாது அப்படின்னு
0: சொல்லாது. அது முடியவே முடியாது. தப்பு செஞ்சவங்களுக்கு நீ தண்டனை கொடுக்க வேணாம், நான் கொடுக்க வேணாம், அவளே கொடுப்பா, காலியே கொடுத்துருவா.
1: தொடர்ந்து அதாவது பக்தர்கள் வந்து அவங்களோட அனுபவங்களை ரொம்பவே அழகா நம்ம பகிர்ந்துட்டு இருக்காங்க. இப்ப ஒரு சின்ன விளம்பர இடைவெளிக்கு பிறகு மீண்டும் இணைவோம். நேர்களை இணைந்திருங்க மதுரை பண்பலையோடு.
3: ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ராமநாதபுரம் பாரத்யார் டிராவல்ஸ் வழங்கும் ஆலய தரிசனம்.
4: 25 ஆண்டுகளாக 25,000-க்கும் மேற்பட்ட மகிழ்ச்சியான பயணங்கள், மத்திய அரசின் சான்று பெற்ற ஒரே நிறுவனம் நமது பாரத்யார் டிராவல்ஸ் ராமநாதபுரம். உலகம் சுற்றும் வாலிபரா நீங்கள்? இதோ உங்களுக்காக உள்நாடு மற்றும் வெளிநாட்டு பயணங்களுக்கான ஏர் டிக்கெட், உலகம் எங்கும் சென்று வர டூர் பேக்கேஜஸ் சிறந்த முறையில் செய்து தரப்படும். உங்கள் பாதுகாப்பான பயணத்தை பாரத் ஏர் டிராவல்ஸோடு துவங்குங்கள். எமது கிளைகள் மதுரை மற்றும் திருச்சி விமான நிலையங்களில் செயல்பட்டு வருகிறது. பாரத் ஏர் டிராவல்ஸ் ராமநாதபுரம். செல் 9443444148.
3: ஆடிவெள்ளி சிறப்பு நிகழ்ச்சியாக சிவகங்கை மாவட்டம் கொல்லங்குடி அருள்மிகு ஸ்ரீ வெட்டுடையார் காளியம்மன் திருக்கோவிலிலிருந்து சிறப்பு நேரலை. கேட்டுக்கொண்டிருக்கும் இந்நிகழ்ச்சியினை வழங்குவோர்
4: 25 ஆண்டுகளாக 25,000-க்கும் மேற்பட்ட மகிழ்ச்சியான பயணங்கள், மத்திய அரசின் சான்று பெற்ற ஒரே நிறுவனம் நமது பாரத் ஏர் டிராவல்ஸ் ராமநாதபுரம். உலகம் சுற்றும் வாலிபரா நீங்கள்? இதோ உங்களுக்காக உள்நாடு மற்றும் வெளிநாட்டு பயணங்களுக்கான ஏர் டிக்கெட், உலகம் எங்கும் சென்று வர டூர் பேக்கேஜஸ் சிறந்த முறையில் செய்து தரப்படும். உங்கள் பாதுகாப்பான பயணத்தை பாரத் ஏர் டிராவல்ஸோடு துவங்குங்கள். எமது கிளைகள் மதுரை மற்றும் திருச்சி விமான நிலையங்களில் செயல்பட்டு வருகிறது. பாரத் ஏர் டிராவல்ஸ் ராமநாதபுரம். செல் 9443444148.
3: நேயர்களை மீண்டும் சிவகங்கை மாவட்டம் கொல்லங்குடி அருள்மிகு ஸ்ரீ வெட்டுடையார் காளியம்மன் திருக்கோவிலுக்கு அழைத்துச் செல்கின்றோம்.
0: தொன்று தொட்டு பழக்கமானதுதான் நம்மளுடைய இந்த தமிழர் பண்பாடு, நாகரிகமும். எவ்வளவுதான் நாகரிக காலம் வளர்ந்தாலுமே நம்மளுடைய இந்த ஆலய வழிபாடு அப்படின்றதுல இம்மி அளவும் குறையாமதான் இன்றைய அளவு நம்மளுடைய முன்னோர்கள் வழிவழியா அவங்களை தொடர்ந்து நாம இந்த கால சந்ததியினர் வரைக்குமே வந்துட்டு இருக்கோம். இப்ப அந்த வகையில ஒரு அன்பத்தை பேசலாம். வணக்கம்மா.
5: வணக்கம். என் பேரு நிர்மலா. நாங்க சிவகங்கை மாவட்டம் சிவகங்கைல இருந்து இந்த கோயிலுக்கு வந்திருக்கோம். நான் சின்ன குழந்தையில இருந்து வரேன். இந்த கோயில் வந்து ரொம்ப பிரபலமானது. அதாவது நினைச்சதெல்லாம் என்ன வேண்டிக்கிட்டோமோ அதெல்லாம் நடக்கும். ஆனா வந்து இது வந்து ரொம்ப பிரசித்தி பெற்றது எதுக்குன்னு கேட்டா, அந்த நமக்கு வந்து பில்லி சூனியோ ஏவல் அப்படின்னு வைக்கிறேன் சொல்றாங்கல்ல, அதெல்லாம் வந்து நமக்கு யாரோ வச்சுட்டாங்கன்னு நமக்கு தோணுச்சுன்னா இங்க வந்து சொன்னா அதெல்லாம் சரியாகும்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி உண்மையா இருக்கிறவங்களுக்கு வந்து இந்த கோயில் வந்து நல்ல அருள் கொடுக்கும். அதே மாதிரி சும்மா எதையாவது பண்ணிட்டு வந்துட்டு தப்பு பண்ணிட்டு வந்தீங்க சொன்னேன்னா அந்த சாமி அவங்களே வந்து திருப்பி தண்டிச்சிடும். நம்ம என்ன நம்ம வேண்டுறோமோ அது கட்டாயம் நடக்கும்.
0: நன்றி, ரொம்ப அழகா சொன்னீங்க. அதாவது எண்ணம் போல் வாழ்க்கை அப்படின்னு சொல்லுவாங்களே, அதுதான் நீங்க சுருக்கமா சொல்லிருக்கீங்க. தொடர்ந்து இன்னொரு அவங்கள்ட்ட பேசலாம். அதாவது வயது மூத்தோர் மூத்தோர் சொல் கேள் அப்படின்னு நமக்கு சொல்லியிருக்காங்க. அப்பேற்பட்டவங்களா கண்டிப்பா ஆலய தரிசன நிகழ்ச்சியில சந்திக்கலாம்.
6: வயசு 80.
0: சொல்லுங்கம்மா, நம்ம நேயர்கள்ட்ட பேசுங்க.
6: நான் வந்து காசிக்கு போயிருக்கேன் 3 வருஷம். கங்கா யமுனா சரஸ்வதி இருக்குல்ல, அந்த நதியில போய் ஒன்னாச்சார இடத்துல குளிச்சிருக்கேன்.

0: ராவர்களுக்கு போயிருக்கேன். அங்க என்ன இந்திரா காந்தி பிறந்த இடம் போயிருக்கேன், சட்டசபை போயிருக்கேன். அதாவது கிட்டத்தட்ட நான் இந்தியா முழுக்க பயணம் செஞ்சிருக்கேன் அப்படின்னு சொல்லாம சொல்லிட்டாங்க. அப்பேற்பட்ட ஒரு மூத்தவங்கதான் இந்த நம்ம ஆலய தேச நிகழ்ச்சியை சந்திச்சிருக்கோம். ரொம்ப நன்றிங்கம்மா, நன்றி. ரொம்ப அழகா பேசுறீங்க. உங்க பேர் சொல்லுங்கம்மா.
1: என் பேர் செல்வராணிப்பா.
0: அதாவது உங்களுக்கு சிரிப்பு மட்டும்தான் வருது, எனக்கு பேசுறதுக்கு வார்த்தைகள் வரல அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. நன்றிங்கம்மா. அதாவது மனம் மொழி மெய்களால இறைவனை தரிசித்த பிறகு பேசுறதுக்கு வார்த்தைகள் எழாது இல்லையா, அப்படி ஒரு நிலைதான். அதே சமயத்துல ஒரு பூரிப்பு, அம்மாவை பார்த்தோடனே குழந்தைங்களுக்கு எப்படி பூரிப்பு வருமோ அத்தனை வகையான பூரிப்புலதான் இங்க இருக்காங்க. இங்க இருக்கக்கூடிய அநேக பக்தர்கள் நம்மளுடைய சங்க இலக்கிய காலங்கள்ல இருந்தே காளியுடைய வழிபாடு அப்படின்றது ரொம்ப ரொம்ப சிறப்பா தான் நடந்துட்டு இருக்கு. திருமுருகாற்று படையில கூட பழையோள் குழவி அப்படின்னு நம்மளுடைய நக்கீர பெருமானார் குறிப்பிட்டிருக்காரு. இந்த வார்த்தைகளை பார்க்கும் பொழுது அன்றையில் இருந்து இன்றைக்கு வரைக்கும் இந்த காளியம்மனுடைய வழிபாடு அப்படின்றது நம்மளுடைய தொன்று தொட்ட பழக்கங்கள்ல மிக முக்கியமான பழக்கமாக இருக்கு. பாரதியாராகட்டும், நம்ம பரம அம்சராகட்டும், நம்ம கிருஷ்ணதேவராயர் சபையில அலங்கரிச்ச தெனாலிராமன் ஆகட்டும், இவங்க எல்லாமே காளி அம்மனுடைய தீவிர பக்தர்கள் அப்படின்னு நமக்கு உதாரணங்களாக சொல்லப்படுது. அதையும் தாண்டி இன்றைக்கு இந்த சிவகங்கை மாவட்டத்துல ரொம்ப ரொம்ப சந்திச்ச அத்தனை பேருமே இந்த வெட்டுடையாள் காளியுடைய பக்தர்களாக தான் இருக்காங்க. இப்ப நாங்க எங்க இருக்கோம் அப்படின்னா, கொடிமரத்தின் பக்கத்துல நெல் காணிக்கை செலுத்தக்கூடிய இடத்துல நாம இருக்கோம். இதை நிமிர்ந்து இந்த இடத்தை நாம பார்க்கும்போது அழகழகான சித்திரங்கள் வந்து வரைஞ்சிருக்காங்க. அதாவது மனோன்மணி அம்மாளுடைய சித்திரம், அதை தொடர்ந்து மகேஸ்வரி, சாமளா அப்படின்னு நிறைய சித்திரங்கள் வரைஞ்சிருக்காங்க. தொடர்ந்து ஐயனார், இங்க புஷ்கலா சமேதராக இருக்கக்கூடிய ஐயனாருடைய சிலை இருக்கு. பால தண்டாயுத பாணியோட கோலத்துல வரைஞ்சிருக்காங்க இப்படின்னு நிறைய இருக்கு. நடுல இதை பார்க்கும்போது பாத்தீங்கன்னா ஒரு மணி கம்பமே இருக்கு, நிறைய மணிகள் கோர்த்து இருக்கக்கூடிய மணிக்கம்பம் இருக்கு. இந்த மணி அந்த மணிக்கம்பத்தை பார்க்கும் பொழுதே ஒரு சின்னதுல இருந்து பெருசு வரைக்கும் பாத்தீங்களா, சவுண்ட் கேக்குது பாத்தீங்களா, சின்னதுல இருந்து பெருசு வரைக்கும் ஆனா மணிகள் நிறைய இருக்கு. நம்மளுடைய கூட வந்து நம்மளுடைய அறிவிப்பாளர் எல்லாம் அடிச்சு காமிக்கிறாங்க, உங்களுக்கு இதை உணரணும் அப்படின்னு சொல்லிட்டு கட்டாயம். அதாவது மனம் மொழி மெய்களால நம்மளுடைய அம்பால மனதிற்குள் நிறுத்தினாதான அக இருளை வந்து அழிக்க முடியும். அதற்காகத்தான் இப்பேற்பட்ட ஒரு சிறப்பான ஆடி வெள்ளிக்கிழமையில இந்த ஆலய தரிசன நிகழ்வானது இங்க வெட்டுடையாள் காளி அம்மனுடைய ஆலயத்திலிருந்து நம்மளுடைய மதுரை பண்பலை வாயிலாக கேட்டுட்டு இருக்கீங்க.
2: சிறப்பா அம்மனை தரிசனம் பண்ணிட்டு இருக்கிற இந்த நேரத்துல கண்டிப்பா இந்த ஆடி வெள்ளி நன்னாள்ல இந்த ஆடி மாதத்தோட சிறப்பு கண்டிப்பா நம்ம தெரிஞ்சுக்கிட்டே ஆகணும். ஆடி மாசம் தமிழ் மாதங்கள்ல ரொம்பவே புனிதமான மாதமா கருதப்படுது அப்படின்னே சொல்லலாம். அதுலயும் இந்த ஆடி வெள்ளி தினம் அம்பிகையோட வழிபாட்டிற்கு ரொம்பவே சிறப்புடைய ஒரு நாளாகவும் இருக்கு. இந்த நாள்ல அம்மனை நம்ம எல்லாரும் மனமுருகி வழிபட்டால் குடும்பத்துல அமைதி, ஆரோக்கியம், செல்வபலம், நல்ல முன்னேற்றம் கிடைக்கும் அப்படின்னு எல்லோராலையும் நம்பப்படுது. ஆடி மாசத்துல பூமியில தெய்வீக சக்தி அதிகமாக இருப்பதாக நம்ம முன்னோர்கள் எல்லாமே சொல்லியிருக்கிறது எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயமா தான் இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். அதனாலதான் மாரியம்மன், காளியம்மன், துர்கையம்மன் போன்ற சக்தி தெய்வங்களுக்கு சிறப்பு அபிஷேகங்களும் அலங்காரமும் தீபமேற்றி வழிபாடும் செய்யப்படுகிறது. இதே சொல்ற நேரத்துல அங்க வந்து அம்பாளுக்கு வந்து தீபமேற்றி வழிபாடு செய்யப்படுது. பக்தர்கள் எல்லாருமே வழிபாடு நடத்திட்டு இருக்காங்க. ஆடி வெள்ளிக்கிழமை அன்று பெண்கள் வந்து விரதம் இருந்து மஞ்சள் குங்குமம் பூக்களை சமர்ப்பித்து அம்மனை வழிபடுறது ரொம்பவே சிறப்பாகவும் இருக்கு.
0: அதோடு இல்லாம இங்க வந்து பக்கத்துல அழகான குளம் இருக்கு, ரொம்ப ரொம்ப தூய்மையான நீரோட இருக்கு. அங்க வந்து மீன், நல்ல பெரிய பெரிய மீன்களை நம்மளால பார்க்க முடியுது. பொறிகளை தூவி அந்த மீனுக்கும் இறை அழிச்சிட்டு அதுக்கு கண்டிப்பா வந்து அதாவது ரசாயனம் கலந்த பொருட்களோட குளத்துக்குள்ள இறங்கக்கூடாதுன்னு ஒரு சிக்கான ஆர்டர் வரை இங்க எழுதி போட்டிருக்காங்க. அதனால அதை மக்கள் இங்க இருக்க எல்லா மக்களுமே ஃபாலோ பண்ணி மீனுக்கு பொறிகளை வாங்கி செலுத்தக்கூடிய நிகழ்வும் இங்க நடந்துட்டு இருக்கு.
2: அம்மனை வந்து உண்மையான பக்தியோட நல்ல எண்ணத்தோட வணங்கினா நம்ம வாழ்க்கையில உள்ள தடைகள் எல்லாம் நீங்கி மன அமைதியும் இறை அருளும் கிடைக்கும் அப்படின்னே சொல்லலாம். இறுதியா நான் சொல்ல வர்றது என்னன்னா, நம்ம எல்லாரும் அம்மனோட அருளால ஆரோக்கியம், மகிழ்ச்சி, ஒற்றுமை அப்படின்னு வளமான வாழ்க்கையை பெற்று இறைவனை வேண்டிக் கொண்டு தொடர்ந்து விக்னேஷ்.
3: ஆம்நேர்களே, நிகழ்ச்சியோட நிறைவிற்கு வந்துவிட்டோம். பைரவி, பஞ்சமி, பாசாங்குச பஞ்சபாணி, மஞ்சர் உயிரவி உண்ணும் உயர் சண்டிக்கோள காளி, ஒளிரும் கலா மயிரவி, மண்டலத்து ஓடி உருவமாய் மாதா நின்ற செய்ரவி, யாதொன்றும் இல்லாத தேவையை தேர்மீன்களே. பைரவி, பஞ்சமி, கைகளில் பாசமும் அங்குசமும் ஐந்து மலர் அம்புகளும் ஏந்தியவள், வஞ்சகர்களின் உயிரை உண்ணும் உக்கிரமான சண்டி காளி, ஒளி.

0: நிற்கும் பேரொளி வடிவமாய் நிற்கும் குற்றமற்ற அந்த தாயை சென்று வழிபடுங்கள். ராமநாதபுரம் பாரத் ஏர் டிராவல்ஸ் வழங்கிய ஆலய தரிசனம் நிகழ்ச்சியிலே ஆடி மாதத்தின் மூன்றாம் வெள்ளியான இன்று சிவகங்கை மாவட்டம் கொல்லங்குடி அருள்மிகு ஸ்ரீ வெட்டுடையார் காளியம்மன் திருக்கோயிலில் இருந்து சிறப்பு நேரலை கேட்டோம் நேயர்களே. வானொலி வாயிலாக இந்த நிகழ்ச்சியை கேட்ட அத்தனை நேயர்களின் உள்ளங்களிலும் அவர்தம் இல்லங்களிலும் அருள்மிகு ஸ்ரீ வெட்டுடையார் காளியம்மனின் பேரொருள் நிறைய வேண்டும் என்ற வேண்டுதலோடு நிகழ்ச்சியிலிருந்து விடைபெறுவது ஏ விக்னேஷ், ஏ அம்பிகா, எம் அமுதா, உடன் நிகழ்ச்சி பொறுப்பாளர் ஜே ஜெயா. நிலையம் திரும்புவோம் நேர்களே, நன்றி, வணக்கம்.
1: ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 நேயர்கள் இதுவரை கேட்டது ராமநாதபுரம் பாரத் ஏர் டிராவல்ஸ் வழங்கிய ஆலய தரிசனம்.
2: 25 ஆண்டுகளாக 25,000-க்கும் மேற்பட்ட மகிழ்ச்சியான பயணங்கள், மத்திய அரசின் சான்று பெற்ற ஒரே நிறுவனம் நமது பாரத் ஏர் டிராவல்ஸ் ராமநாதபுரம். உலகம் சுற்றும் வாலிபரா நீங்கள்? இதோ உங்களுக்காக உள்நாடு மற்றும் வெளிநாட்டு பயணங்களுக்கான ஏர் டிக்கெட், உலகமெங்கும் சென்று வர டூர் பேக்கேஜஸ் சிறந்த முறையில் செய்து தரப்படும். உங்கள் பாதுகாப்பான பயணத்தை பாரத் ஏர் டிராவல்ஸோடு துவங்குங்கள். எமது கிளைகள் மதுரை மற்றும் திருச்சி விமான நிலையங்களில் செயல்பட்டு வருகிறது. பாரத் ஏர் டிராவல்ஸ் ராமநாதபுரம். செல் 9443444148.
1: ஆடி வெள்ளி சிறப்பு நிகழ்ச்சியாக சிவகங்கை மாவட்டம் கொல்லங்குடி அருள்மிகு ஸ்ரீ வெட்டுடையார் காளியம்மன் திருக்கோவிலிலிருந்து சிறப்பு நேரலை கேட்டோம். நிகழ்ச்சியை நெறிப்படுத்தினார்கள் ஏ விக்னேஷ், ஏ அம்பிகா, எம் அமுதா ஆகியோர். உடன் நிகழ்ச்சி பொறுப்பாளர் ஜே ஜெயா. கேட்ட இந்நிகழ்ச்சியினை வழங்கியோர்
2: 25 ஆண்டுகளாக 25,000-க்கும் மேற்பட்ட மகிழ்ச்சியான பயணங்கள், மத்திய அரசின் சான்று பெற்ற ஒரே நிறுவனம் நமது பாரத் ஏர் டிராவல்ஸ் ராமநாதபுரம். உலகம் சுற்றும் வாலிபரா நீங்கள்? இதோ உங்களுக்காக உள்நாடு மற்றும் வெளிநாட்டு பயணங்களுக்கான ஏர் டிக்கெட், உலகமெங்கும் சென்று வர டூர் பேக்கேஜஸ் சிறந்த முறையில் செய்து தரப்படும். உங்கள் பாதுகாப்பான பயணத்தை பாரத் ஏர் டிராவல்ஸோடு துவங்குங்கள். எமது கிளைகள் மதுரை மற்றும் திருச்சி விமான நிலையங்களில் செயல்பட்டு வருகிறது. பாரத் ஏர் டிராவல்ஸ் ராமநாதபுரம். செல் 9443444148.

புறப்பட்டாள், அசாத்தாளி புறப்பட்டாள். தாளி புறப்பட்டாள் மகா.

0: ஆடியவள் பாவிகளில் சிரமாலை சூடியவள் தம்பை முழைக்கிட சுடலை ஆடியவள் பாவிகளில் சிரமாலை சூடியவள் தம்பை முழைக்கிட சுடலை ஆடியவள் காளி புறப்பட்டாள் மகா காளி புறப்பட்டாள்.
1: இன்னும் சில நொடிகளில் தொடர்வது செய்திச் சுருக்கம் சென்னை அஞ்சல்.
2: வணக்கம். செய்திச் சுருக்கம் வாசிப்பவர் ஷாம்லா. விவசாயிகளுக்கான வருவாய் ஆதரவு திட்டத்தை 3,15,000 கோடி ரூபாய் செலவில் அடுத்த 5 ஆண்டுகளுக்கு நீட்டிக்க மத்திய அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளது. மாற்றியமைக்கப்பட்ட கேலோ இந்தியா திட்டத்திற்கும் மத்திய அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளது. நீர்நிலைகளின் சூரிய மின் உற்பத்தி திட்டத்திற்கும் அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளதாக மத்திய அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ் கூறியுள்ளார். உற்பத்தியுடன் இணைந்த ஊக்கத்தொகை திட்டம் காரணமாக மொபைல் போன் உற்பத்தி துறையில் 96,000 கோடி ரூபாய் அளவிற்கு முதலீடுகள் ஈர்க்கப்பட்டுள்ளதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. தீவிரவாதத்தை ஒடுக்குவதற்கு உறுதியான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக மத்திய அரசு கூறியுள்ளது. கர்நாடக அரசு மேகதாது அணையை கட்ட தமிழக அரசு அனுமதிக்காது என்று வருவாய்த்துறை அமைச்சர் திரு கே ஏ செங்கோட்டையன் கூறியுள்ளார். தமிழகத்தில் தாவேக அரசு பொறுப்பேற்ற பின்னர் ஊழலற்ற நிர்வாகம் உறுதி செய்யப்பட்டுள்ளதாக மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் திரு அருண்ராஜ் தெரிவித்துள்ளார். தமிழகத்தில் தாவேக அரசு பொறுப்பேற்ற பின்னர் சட்டம் ஒழுங்கு முழுமையாக சீர்குலைந்துள்ளதாக திமுக குற்றம் சாட்டியுள்ளது. காவிரியில் தமிழகத்தின் உரிமையை நிலைநாட்ட தாவேக தலைமையிலான கூட்டணி

அரசு உரிய நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் என்று அஇஅதிமுக வலியுறுத்தியுள்ளது. காவிரி பிரச்சினை தொடர்பாக கர்நாடக அரசுடன் தமிழக அரசு பேச்சு நடத்தக்கூடாது என்று பாமக கோரிக்கை விடுத்துள்ளது. கோவை, திருநெல்வேலி, நீலகிரி, தேனி, கன்னியாகுமரி மாவட்டங்களுக்கு உட்பட்ட ஒரு சில பகுதிகளில் இன்று முதல் மிக கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. ஹாங்காங்கில் நடைபெற்ற ஆசிய பிளிட்ஸ் செஸ் சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் ஹரிகா துரோணவல்லி தங்கப்பதக்கம் வென்றார். கனடாவின் ஆன்டாரியோவில் நடைபெற்ற உலக ஜூனியர் ஸ்குவாஷ் சாம்பியன் போட்டியின் ஆடவர் பிரிவில் இந்தியா வெண்கலப் பதக்கம் வென்றது. பிலிப்பைன்ஸ் சர்வதேச சேலஞ்ச் பேட்மிண்டன் போட்டியின் மகளிர் இரட்டையர் பிரிவில் இந்தியாவின் த்ரிஷா ஜாலி, காயத்ரி கோபிசந்த் இணை அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளது. தைபே ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் உன்னதி ஹூடா மற்றும் தன்வி சர்மா அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளனர். காமன்வெல்த் விளையாட்டுப் போட்டிகளின் குத்துச்சண்டை பிரிவில் இந்தியாவின் பிரீத்தி பவார் மற்றும் அங்குஷ் பங்கல் இறுதி ஆட்டத்திற்கு முன்னேறியுள்ளனர். செய்தி சுருக்கம் நிறைவு பெற்றது.

0: ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 இசையோடு என்றும் நீங்கள்.
1: நேரம் மாலை 5:03.

0: மாலை வணக்கம் நேர்களே. இனி அடுத்த நிகழ்ச்சியாக அருள்மிகு ஸ்ரீ மாரியம்மன் திருக்கோவில் ரிசர்வ் லைன் கலையரங்கத்தில் மதுரை மண்டல கலை பண்பாட்டு மையத்தின் சார்பாக உலக நாட்டிய தினத்தை முன்னிட்டு சிறப்பு நேரலை நிகழ்ச்சி தான் கேட்க போறீங்க. நிகழ்ச்சியை சிறப்பா தொகுத்து வழங்க காத்திருக்காங்க நம் நிலைய நண்பர்கள் சுமையா, கிளாரா, ரோசி மற்றும் தீபக். வாங்க நேர்களே, நாமளும் நிகழ்ச்சிக்குள்ள போகலாம். வணக்கம்.
1: வணக்கம் நேர்கள் அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3, ராமேஸ்வரம் பண்பலை 100.9. ஆடல் அரசன் நடராஜ பெருமானின் பாதங்களை வணங்கி கலைமகளின் அருள் வேண்டி ஆன்மீகமும் கலையும் ஒன்றிணைந்த வரலாற்று சிறப்புமிக்க மதுரம் பதியில் அருள்மிகு ஸ்ரீ மீனாட்சி அம்மன் திருக்கோவில் ரிசர்வ் லைன் கலையரங்கத்திலிருந்து தமிழ்நாடு அரசு மண்டல கலை பண்பாட்டு மையம் மதுரை சார்பாக உலக நாட்டிய தினத்தை முன்னிட்டு சிறப்பு நேரலை நிகழ்ச்சிக்கு நேர்களை உங்களை அன்போடு வரவேற்கிறோம். கலைகளின் உறைவிடமான நம் மதுரையில் பரதநாட்டியம், நாட்டுப்புற நடனங்கள் என பரவசமூட்டும் பல நாட்டிய நிகழ்வுகள் உலக நாட்டிய தினத்தை முன்னிட்டு இங்க நடைபெற இருக்கிறது. இங்க யார் யாரெல்லாம் வந்திருக்கோம் அப்படின்றத தமிழ் செல்வியும் நமக்கு வந்து ஒரு சூப்பரான இன்ட்ரோ கொடுத்துட்டாங்க. இங்க பாத்தீங்க அப்படின்னா ஸ்டேஜ் அலங்காரம்ன்றது பார்க்கவே சூப்பரா இருக்கு. உலக நாட்டிய தினம் செவ்வியல் மற்றும் நாட்டுப்புற கலை விழா நடைபெற இருக்குது. இன்னும் சில மணித்துளிகள்ல நிகழ்ச்சி வந்து இனிதே ஆரம்பமாக இருக்கிறது. நிகழ்ச்சியில தொடர்ந்து நம்ம நிறைய நாட்டிய பற்றி பேச காத்திருக்கிறோம்.
2: இப்ப நம்ம கூட பக்கத்துல யார் இருக்காங்க அப்படின்னா மதுரை மண்டல கலை பண்பாட்டு மையம் உதவி இயக்குனர் ரேவதி அவர்கள் இருக்காங்க. அவங்க கிட்ட பேசிடலாம். மேடம் வணக்கம். மேடம்
3: வணக்கம்மா.
2: இப்போ நிகழ்ச்சி ஆரம்பிக்கிறதுக்கு ரெடியா இருந்துட்டு இருக்குது, பாக்குறதுக்கே ரொம்ப சந்தோஷமா இருந்துட்டு இருக்குது. இதுல வந்துட்டு பரதநாட்டியம் மற்றும் நிறைய கலைகள்லாம் இருக்குதுன்னாங்க, அதை பத்தி சொல்லுங்களேன்.
3: வணக்கம்மா, உங்களை சந்திச்சதுல எனக்கு ரொம்ப சந்தோஷம். ஆகாஷ்வாணிங்கிறது என்னுடைய சிறு வயதுல இருந்தே ரொம்ப பரிச்சயம். நானும் ஒரு ஆல் இண்டியா ரேடியோ ஆர்டிஸ்ட் தான். இங்க வந்து நான் மண்டல கலை பண்பாட்டு மைய உதவி இயக்குனரா பணி வைத்திருக்கேன். மதுரை மண்டலத்துல கலைகளை வந்து சிறப்பா வளர்க்குறாங்க, ரொம்ப ஆர்வமான கலைஞர்களும் அதிகமா இருக்காங்க. இங்க அனைத்து துறை கலைகளும் இங்க டெவலப் பண்ணிட்டு இருக்கோம் நம்ம கலை பண்பாட்டு துறை மூலமா. எங்கள் துறை சார்பாக உலக நாட்டிய தினம், நாட்டியங்கிறது வந்து ஒரு அற்புதமான கலை. அந்த கலை வந்து ஒவ்வொருத்தருக்கும் ரசிக்கிறதுக்கும் அவங்கவுங்க திறமைய வளர்த்துக்கிறதுக்கும் முயற்சி பண்ணணும். ஏன்னா அது வந்து நமது உடல்ல உள்ள அனைத்து பகுதிகளையும் பயன்படுத்தி நல்ல ஒரு ஆத்மார்த்தமான ஒரு கலை. இதுல வந்து நிறைய பாவங்கள், இந்த மாதிரி தாளம், கால தாளம் போட்டுட்டு ஆடுறாங்க, இதெல்லாம் வந்து அவங்களுக்கு ஒரு நல்ல புத்துணர்ச்சியையும் ஒரு வகையில இது யோகாசனம் போல ஒரு நல்ல தியானம் அந்த மாதிரி அனுபவங்களை கொடுக்கக்கூடியதுதான் அற்புதமான இந்த பரதக்கலை. அதனால உலக நாட்டிய தினத்தை முன்னிட்டு நாங்க இன்னைக்கு வந்து இங்க மிக சிறப்பாக பெரிய ஆர்டிஸ்ட் பெரிய

0: பெரிய கலைஞர்களை வச்சு நல்ல ஒரு நாட்டிய நிகழ்ச்சி நடத்தலாம்னு இருக்கோம். அதனுடைய ஆரம்பம் தான் இப்போ நாங்க ஸ்டார்ட் பண்றோம்.
1: ரொம்ப ரொம்ப அருமையா சொன்னீங்க, நாட்டிய கலை பரதநாட்டியத்தை பத்தி ரொம்ப அருமையா சொன்னீங்க. அதெல்லாம் விட விழாவில இன்னும் ஒரு சிறப்பு இருக்குது. விழாவினை துவைக்க வச்சு சிறப்புரை ஆற்றுறதுக்கு யாரு வந்திருக்காங்கன்றதையும் நீங்க சொன்னீங்கன்னா எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கும்.
0: என்னுடைய மதிப்பிற்கும் மரியாதைக்கும் உரிய ஆகாஷ்வாணி அகில இந்திய வானொலியினுடைய உதவி இயக்குனர் அம்மா தாராதேவி அவர்கள் வந்திருக்காங்க. அவங்க வந்து இந்த நிகழ்ச்சியை நடத்தி கொடுக்கறதுக்கும் தலைமை தாங்கறதுக்காகவும் எனது மனது நிறைந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். அவங்க வந்தது எங்களுக்கு வந்து நிறைவா இருக்கு.
1: ரொம்ப சந்தோஷம், எங்களுக்கும் ரொம்ப பெருமையா இருக்குது. இதை பத்தி நீங்க பேசிட்டு இருக்கும் போது வேற எதுவும் நீங்க சொல்ல நினைக்கிறீங்களா? பரதநாட்டியம் அது போக என்னென்ன கலைகள் இன்னைக்கு நடக்கிறதுக்கு இருக்குது?
0: பரதநாட்டியம்ங்கிறது நமக்கு கிளாசிக்கல் அதாவது மரப ஆதியிலிருந்து வரக்கூடிய ஒரு கலை. இப்போ கிராமிய கலைகளும் அதற்கு தலைத்தவர்கள் அல்ல, அவங்களும் வந்து மிக சிறப்பாக அவங்களுடைய திறமைகளை வெளிப்படுத்தக்கூடியவங்களாக தான் இருக்காங்க. நாங்கள் நிறைய நிகழ்ச்சிகள் அவங்கள வச்சு நடத்தியிருக்கோம். அவங்களுடைய அற்புதமான கலையை வந்து நம்ம இன்னைக்கு கண்டு கழிக்க காத்துட்டு இருக்கோம்.
1: பரதநாட்டியம் அது போக வேற என்ன கலைகள் இன்னைக்கு நடக்க இருக்கு?
0: இன்னைக்கு வந்து இரண்டு நிகழ்ச்சிகள் இருக்கு பரதநாட்டியத்துல. அது தவிர வந்து தப்பாட்ட கலைஞர்கள் வந்து தங்கப்பாண்டி குழுவினர் அவங்களுடைய அருமையான தப்பாட்ட குழு கலைஞர்கள் ப்ரோக்ராம் நம்ம பார்க்க போறோம்.
1: ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அப்ப பரதநாட்டியம்

0: அது வந்து ரொம்ப பயனுள்ளதாகவும் மக்களுக்கு ரொம்ப ரசிக்கத்தக்கதாகவும் இருக்கும்.
1: கண்டிப்பா அதுக்காக ரசிக்கிறதுக்காக நாங்க எல்லாருமே கூடி வந்திருக்கோம். ரொம்ப சந்தோஷம் மேம், ரொம்ப அருமையா நிகழ்ச்சி பத்தின ஒரு சின்னதா ஒரு அருமையா சொல்லியிருக்கீங்க, ரொம்ப நன்றி. இப்ப கேட்டுட்டு இருக்க நேயர்களுக்காக ஒரு பாடலை தொடர்ந்து மீண்டும் சந்திப்போம் நேயர்களே.

0: இசையோடு இணைஞ்சிருக்கும் நேரம் மாலை 5:15. உலக நாட்டிய தினத்தை முன்னிட்டு சிறப்பு நேரலை தான் கேட்டுட்டு இருக்கோம். தொடர்ந்து பேசலாம். வணக்கம்.
1: வணக்கம். உலக நாட்டிய தினத்தை முன்னிட்டு மதுரை மண்டல கலை பண்பாட்டு மையம் வழங்கும் செவ்வியல் மற்றும் நாட்டுப்புற கலை விழா அருள்மிகு மாரியம்மன் திருக்கோவில் ரிசர்வ் லைன் கலையரங்கத்துல இருந்து தான் நேரலையா இணைந்திருக்கும். இங்க பாத்தீங்கன்னா ரொம்ப அழகா இருக்கு. அப்படி எப்படி சொல்றது, மாலை நேரத்துல ரிசர்வ் லைன்ல ஒரு பக்கம் வந்து அந்த கிரவுண்ட்ல பசங்க ஓடி ஆடி விளையாண்டுட்டு இருக்காங்க, இன்னொரு பக்கத்துல வந்து எல்லாருமே கூடி உட்காந்துருக்காங்க. ஏன்னா ப்ரோக்ராம்லாம் அடுத்தடுத்துன்னு ஸ்டார்ட் ஆகிக்கிட்டே இருக்கு, அந்த ஒரு ஆர்வத்துக்காக இருக்காங்க. இப்ப நம்ம கூட பேச ஒருத்தர் காத்துட்டே இருக்காரு. வணக்கம்.
2: வணக்கம் மேடம். நான் மதுரை மண்டலம் கலை பண்பாட்டு துறையிலிருந்து உதவி இளநிலை உதவியாளர் மகேஷ் பேசுறேன். இன்னைக்கு நாம் அழிஞ்சிட்டு இருக்கக்கூடிய கலைகளை பாதுகாக்கும் விதமாக தமிழ்நாடு அரசு பல்வேறு முயற்சிகளை பண்ணிட்டு இருக்காங்க. அந்த வகையில இன்னைக்கு நாட்டிய தினத்தை முன்னிட்டு நாம என்ன பண்றோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, உலக நாட்டிய தினம் மற்றும் செவ்வியல் மற்றும் நாட்டுப்புற கலை நிகழ்ச்சி வந்து நம்ம பண்ணிக்கிட்டு இருக்கோம். இன்னைக்கு இந்த நிகழ்ச்சியை சிறப்பாக்கும் விதமாக நமக்கு சிறப்பான பரதநாட்டிய கலைகள்லாம் இருக்குது. அதை யாரு கொடுக்குறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, டாக்டர் சஹானா செல்வகணேஷ். இவங்க ஒரு ஏ கிரேட் பரதநாட்டிய கலைஞர். இது எங்களுடைய கலை பண்பாட்டு துறையிலிருந்து நாங்க பண்றதுல ரொம்பவே மகிழ்ச்சி அடையிற மேடம். அப்புறம் பாத்தீங்கன்னா மிருதங்கம் இருக்குது, கலை மாமணி விருது பெற்ற திரு நெல்லை கண்ணன் அவர்களோட மிருதங்கம் நிகழ்ச்சி இருக்குது. இது மட்டுமல்லாம வாய்ப்பாட்டும் நட்டுவாக்கம் இது இரண்டையும் வழங்குறதுக்காக குமாரி ரங்கநாயகி விஜயராகன் அவங்க வந்து வராங்க பார்த்துக்கோங்க. அப்புறமா வயலின் கலையை கொடுக்கறதுக்காக துர்கா நாகராஜன். இன்னும் பல்வேறு சிறப்பான கலை நிகழ்ச்சிகள்லாம் இருக்குது. தமிழ்நாடு அரசு இன்னைக்கு மட்டுமல்ல இந்த கலை பண்பாட்டுத்துறை சார்பில் பல்வேறு வருட காலங்களில் இதை பண்ணிக்கிட்டு இருக்கு. ரொம்ப பெருமையா இருக்கு. எல்லாருமே இங்க மாரியம்மன் கோயில் பக்கம் ஒரு சிவலைனுக்கு வந்துருங்க. எங்களோட கலை பண்பாட்டுத்துறையில கொடுக்கறது நாங்க ரொம்பவே மகிழ்ச்சி அடைகிறோம். ஸோ இந்த கலை நிகழ்ச்சிகள் எல்லாம் தொடர்ந்து கவனிங்க. இன்னைக்கு ஒரு 10 மணி வரைக்கும் நம்ம கண்களுக்கு விருந்து மட்டும் காத்துக்கிட்டு இருக்கோம் அப்படிங்கறத எந்த ஒரு மாற்றமும் இல்லை மேடம்.
1: ரொம்ப ரொம்ப ரொம்ப அருமையா சொல்லிட்டீங்க. படப்படப்படப்படன்னு சொன்னாலும் அவ்வளவு ஒரு ரசனையா நீங்க சொல்லுவீங்க. எல்லாருமே காத்துட்டே இருக்காங்க. நம்ம நேயர்களும் விரைந்து வந்துக்க.
3: நாட்டியம் அப்படின்றது வெறும் நடனம் மட்டும் இல்ல, அது பக்தி பாவம் பாவனை இசை இலக்கியம் அப்படின்னு சொல்லிட்டே போலாம். அவர் பேசுறையும் அவ்வளவு ஒரு சந்தோஷம், கேட்கறவங்க எல்லாத்தையுமே உற்சாகப்படுத்துற மாதிரியான ஒரு பேச்சு. மிக்க நன்றி உங்களுக்கும்.
1: நம்ம நேயர்களும் விரைந்து வந்துகிட்டே இருக்காங்க.
3: அடுத்து போய் நம்ம கூட பேசுறதுக்காக யாரு காத்துட்டு இருக்காங்க அப்படின்னா, மதுரை காந்தி நினைவு அருங்காட்சியகத்துல கல்வி அலுவலர் திரு நடராஜன் அவங்க காத்துட்டு இருக்காங்க. அவங்க கூட பேசலாம் சார். வணக்கம் சார்.
4: வணக்கம் மேடம். வணக்கம். ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கிறது. நம்ம உலக நாட்டிய தினத்தை எல்லாரும் இணைந்து சிறப்பாக கொண்டாடிக்கிட்டு இருக்கிறோம். பொதுவா வந்து எதையுமே கொண்டாடும் போதுதான் நமக்கு ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷன் வரும். அது வந்து எல்லா விதமான பாசிட்டிவ் நம்மளை இட்டு செல்லும். அந்த வகையில் இன்னைக்கு வந்து நடனத்தை வந்து கொண்டாடுறோம்.

0: நடனம்ங்கிறது எல்லாருக்குமே ஒரு அடிப்படை உணர்வு தான். எல்லாருக்குமே ஆடணும் என்ற உணர்வு இருக்கும், ஆனா எல்லாருமே ஆடுறது இல்ல. ஆனால் சிலர் அதை முறைப்படி கற்று அதை செம்மைப்படுத்தப்பட்டு ஒரு செவ்வியலாக மாற்றி நமக்காக அந்த கலையை தருகிறாங்க. அதை ரசிப்பதற்காக நம்ம வந்திருக்கோம். ரொம்ப மகிழ்ச்சி,
1: ரொம்ப சந்தோஷம் சார். நீங்க சொல்றது வந்து நூற்றுக்கு நூறு உண்மை. நடனம் ஆடணும்னு எல்லாருக்கும் ஆசை இருந்தாலும் அதுக்கான ஒரு நேரம் வரணும், அதுக்கான பயிற்சி எடுத்து அதுக்காக ஆடுறதுக்கு அப்படின்றது எத்தனையோ சிரமங்கள் தாண்டி வந்து ஒரு பெண்கள் நடனம் ஆடுறது அப்படின்றது ரொம்ப பெரிய விஷயம் தான். ரொம்ப அருமையா பேசுனீங்க பண்பலை சார்பாக. நன்றிகள், நன்றிகள் சார். இப்போ ஒரு அருமையான பாடலும் காத்துட்டு இருக்குது. பாடலை தொடர்ந்து மீண்டும் சந்திப்போம் நேர்களே.

தொங்குதா கிட்ட தொங்குதா.

0: ஒரு சூப்பரான டான்ஸ் பாடலை கேட்டு முடிச்ச நேரம் மாலை 5:25. உலக நாட்டிய தினத்தை முன்னிட்டு நம் நிலைய நண்பர்கள் ரொம்பவே சிறப்பா நிகழ்ச்சியா தொகுத்து வழங்கிட்டு இருக்காங்க. அங்க என்னென்ன சிறப்பா போயிட்டு இருக்கு அப்படின்ற விஷயத்தையும் ரொம்பவே நம்ம கண் முன்னாடி அழகா கொண்டு வந்துட்டு இருக்காங்க. அந்த வசிசில தொடர்ந்து என்ன பேசுறாங்க அப்படின்னு சொல்லி கேட்கலாம். வணக்கம்.
1: வணக்கம். நீங்களே எல்லாமே சொல்லிட்டீங்க, சரியா சொல்லிட்டீங்க. நீங்க வந்து ரொம்ப எப்படி சொல்றது, கண்ணுக்கு குளிர்ச்சியா அப்படி இருக்கு, பார்க்கவே ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இந்த மாதிரி எல்லாம் நம்ம வந்து எப்படி சொல்றது, டெய்லியும் பார்க்க முடியாது. இந்த மாதிரி நிகழ்ச்சிக்கு வந்தாதான் நம்மளால பார்க்க முடியும். அந்த வரிசையில நம்ம கூட பேச காத்துட்டு இருக்காங்க. இப்போ நம்ம எங்க இருக்கோம் அப்படின்னா, அருள்மிகு மாரியம்மன் திருக்கோவில் ரிசர்வ் லைன் கலையரங்கத்துல இருந்துதான் நேரலையில காத்துட்டு இருக்கோம். உலக நாட்டிய தினத்தை முன்னிட்டு மதுரை மண்டல கலை பண்பாட்டு மையம் வழங்கும் செவ்வியல் மற்றும் நாட்டுப்புற கலை விழா இப்ப நம்மளுக்காக கத்தே இருக்காங்க.
2: பரதநாட்டியம் அப்படிங்கிறது வந்து ஒரு நடனம் மட்டும் கிடையாது. இன்னைக்கு நம்மளுடைய சிறப்பு பரதநாட்டிய நிகழ்ச்சியில நம்ம கூட பேசுறதுக்காக காத்திருக்காங்க டாக்டர் சஹானா சிவகணேசவங்க. அவங்க கிட்ட நம்ம பேசிடலாம். மேம் வணக்கம். மேம் உங்களை பார்த்ததுல எங்களுக்கு மிக மிக்க மகிழ்ச்சி.
3: நமஸ்காரம். உங்களையும் மீட் பண்ணதுல மிக்க மகிழ்ச்சி.
2: பரதம் அப்படின்றத வந்து உங்களுக்கு இந்த கலை ஸ்டார்ட் பண்ணணும்னு ஆர்வம் எந்த வயதுல தோன்றியது? நீங்க நம்மளுடைய நேர்களுக்கு சொல்லணும், இந்த தலைமுறைக்கு சொல்லணும்னா என்ன சொல்லணும்?
3: எனக்கு ஆர்வம் வந்து 5 தோன்றிட்டு, முதல் முதலாக என்னோட அம்மா தான் கொண்டு போய் சேர்த்து விட்டா பரதம் கத்துக்கிறதுக்கு. அதுல இருந்து நான் படிப்படியா முன்னேறி இப்போ வந்து இந்த ஸ்டேஜ்ல இருக்கேன். நிறைய ப்ரோக்ராம்ஸ் பண்ணிட்டு ஒரு நிவிகல்பாங்கிற ஒரு என்ஜிஓ நடத்திட்டு இருக்கேன்.
2: வெளிநாடுகள்ல போய் நிகழ்ச்சி நடத்திய அனுபவம் இருக்கா?
3: கண்டிப்பா இருக்கு. அந்த எக்ஸ்பீரியன்ஸ் பயங்கர டிஃப்ரெண்டா இருக்கும். அந்த ஆடியன்ஸ்க்கு ஏத்த மாதிரி நம்ம அந்த பரதம் ஆடுறதும் அந்த முத்ராஸ் எல்லாம் பிடிக்கிறதும் அவங்களுக்கு ஒரு வித்தியாசமான எக்ஸ்பீரியன்ஸா இருக்கும்.
2: ஸ்டேஜ்ல உங்களுக்கு நடந்த மறக்க முடியாத ஒரு சுவாரஸ்யமான இன்சிடென்ட் சொல்லணும்னா அது என்னது? இன்ன வரைக்கும் உங்களுடைய வாழ்க்கையில இந்த ஸ்டேஜ் ஏறினது என்னால மறக்கவே முடியாதுன்னா எதை சொல்லுங்க?
3: பல ஸ்டேஜஸ்ல பல விதமான அனுபவங்கள் இருக்கிறது. என்னன்னாக்க, முக்கியமா பரதத்துக்கு வந்து லைவ் ஆர்கெஸ்ட்ரா. சோ ஆர்கெஸ்ட்ரா பாடும் போதே நம்ம நடனம் புரியணும். சோ அப்போ அந்த ஸ்டேஜ்ல ஸ்பான்டேனியஸா நமக்கு என்ன தோன்றதோ அந்த கதைகளை வந்து நம்ம பண்ணுவோம். அதுக்கு பேரு மனோதர்மான்னு பேரு. சோ நிறைய இடத்துல அந்த மாதிரி நம்மையே அறியாம சில இதெல்லாம் பண்ணிருப்போம். அதெல்லாம் ரொம்ப மிகப்பெரிய அனுபவமா நான் கருதுறேன்.
2: இன்றைக்கால தலைமுறையினருக்கு பரதம் எவ்வளவு முக்கியமானதுன்றத நீங்க என்ன நினைக்கிறீங்க?
3: கண்டிப்பா இந்த காலத்து பசங்களுக்கு ரொம்ப முக்கியம் நான் சொல்லுவேன். எனக்கு அந்த பசங்க எல்லாம் வந்து பரதம் கத்துட்டாங்கன்னா கண்டிப்பா அவங்களால ரெண்டு ஃபீல்ட்லயும் முன்னேற முடியும். நான் என்னோட இன்னொரு ப்ரொஃபஷன் வந்து டாக்டர், டென்டிஸ்ட், அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸரா வேலை பண்றேன் சவிதா டென்டல் காலேஜ்ல. அதனால இது ரெண்டும் என்னால பேலன்ஸ் பண்ணி கொண்டு போக முடியுது.

0: மாதிரி இந்த பசங்களாலையும் கொண்டு போக முடியும். ரொம்ப சந்தோஷம் மேம் உங்களை மீட் பண்ணதுல, உங்களுடைய முகமே பல பாவனைகள் பேசுது அப்படின்னு தான் சொல்லணும். மிக்க நன்றி உங்களை சந்தித்தது.
1: நன்றி, வணக்கம்.
0: ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3, ராமேஸ்வர பண்பலை 100.9 நேயர்கள் கேட்டுக்கொண்டு இருப்பது நம்மளுடைய ரிசர்வ் லைன் மாரியம்மன் கோவில்ல இருந்து தமிழ்நாடு கலை பண்பாட்டு மையத்துல இருந்தா நிகழ்ச்சி நேரலையாக அப்படின்ட்டு இருக்கு. பரதம் எவ்வளவு முக்கியமோ அதே போல ஒரு நாட்டுடைய ஒரு நாட்டிய நிகழ்ச்சிக்கு உயிர் அதனுடைய இசைன்னு சொல்லலாம். இந்த இசைக்கு இதய துடிப்பை தருவது மிருதங்கம் தான். அந்த மிருதங்க வாசிப்பவர் கலை மாமணி திரு நெல்லைக்கண்ணன் ஐயா அவர்கள் தான் நம்மளோட இருக்காங்க. ஐயா வணக்கம். ஐயா
2: வணக்கம். நான் வந்து இந்த பரதநாட்டிய நிகழ்ச்சிகளுக்கு கடந்த 51 வாசித்துக் கொண்டு வருகிறேன். எனது வாத்தியார் ஆக்சுவலா பார்க்க போனா இன்னைக்கு சகானா செல்வங்கனேஸ்வருடைய பரமகுரு அடையாள லட்சுமணன் அவர்களுடைய ஸ்கூல் தான் இது. அவர்களுடைய ஸ்கூல்ல இருக்கிற ரோஜா கண்ணன் அவர்களுடைய சிஷியால் இன்னைக்கு வந்து பண்றதுக்காக வந்திருக்காங்க. இந்த கலை பண்பாட்டு துறை ரொம்ப அழகா ஏற்பாடு பண்ணிருக்கீங்க, ரொம்ப நல்லா இருக்கு. என்னுடைய வாழ்த்துக்கள். அதே மாதிரி இப்ப நீங்க இங்க பரதநாட்டியம் செய்யறதுக்காக வந்திருக்கிற குழந்தைகள் எல்லாரும் ரொம்ப நல்லா பண்ணக்கூடியவங்க. அவங்களை நீங்க என்கரேஜ் பண்ணி என்னென்ன பார்க்கணும், அவங்களுக்கு இந்த மாதிரி நிறைய ப்ரோக்ராம்கள் நமது முதலமைச்சரை வந்து அழகாக ஏற்பாடு பண்றதுக்கு ஏற்பாடு பண்ணிட்டு இருக்காங்க ஒவ்வொருத்தருக்கும். இது ரொம்ப வரவேற்கிறேன். இது வந்து நம்ம தமிழ்நாடு முழுக்க நிறைய நடக்கணும் என்று ஆசைப்படுகிறேன். என்னுடைய ஆண்டவனை வேண்டிக்கிறேன்.
0: நிச்சயமாக இந்த கலை மேலும் வளரணும், எல்லா தலைமுறையினருக்கும் கொண்டு சேர்க்கணும். கடந்த 51 அப்படின்றது கிட்டத்தட்ட அது வந்து மிகப்பெரிய அனுபவம். உங்களை சந்தித்ததில் எங்களுக்கு கிடைத்த இன்னைக்கு ஆசீர்வாதம் எங்கள் கிடைச்சிருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். அடுத்ததாக நம்ம கூட பேச காத்திருக்காங்க வயலின் வாசிப்பவர் திருமதி துர்கா நாகராஜன் அவர்கள். அவங்க கிட்ட நம்ம பேசலாம். வணக்கம்.
3: வணக்கம். வணக்கம் மேடம்.
0: ரொம்ப சந்தோஷமா இருக்குது உங்களை சந்திச்சதுல. வயலின் வாசிக்கிறது கத்துக்கிட்டு நீங்க வந்துட்டு ஒரு பெண்மணியா இவ்வளவு தூரம் சாதனை பண்ணி இந்த இடத்துக்கு வந்து நிக்கும் போது உங்களை பாக்குறதுல எங்களுக்கு ஒரு பெண்மணியா ரொம்ப சந்தோஷமா இருக்குது. அதை பத்தி உங்க அனுபவம் சொல்லுங்க.
3: வயலின் மட்டும் இல்ல, எந்த கலை இருந்தாலும் பெண்மணி இது இருந்தாலுமே நிறைய சேலஞ்சஸ் இருந்து நம்ம தாடி கத்துட்டு பண்ணணும். அதுவும் ஆர்ட் ஃபீல்டு கத்துக்கிறதுன்றது வெறும் ஆர்ட்டுக்கு மட்டும், நிறைய அதுக்கு ஹெல்ப் பண்ணும். சின்ன குழந்தையிலேருந்தே நம்ம நிறைய டெவலப் பண்ணி எல்லாருக்கும் ஊக்கமுத்து இந்த மாதிரி, அது மட்டும் இல்ல இந்த மாதிரி கலை பண்பாட்டுத்துறை இது பண்றது நிறைய ஆர்கனைஸ் பண்றது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இந்த மாதிரி இடத்துல வந்து பண்றது எங்களுக்கும் ரொம்ப பெருமையா இருக்கு. நிறைய முதலமைச்சு நிறைய பண்ணி நிறைய டெவலப் பண்ணணும்ன்றது எங்களுக்கு ஆசை.
0: ரொம்ப சந்தோஷம், ரொம்ப சந்தோஷமா. இப்ப நம்ம நிலையை கொஞ்சம் நன்றி நன்றி நன்றி நன்றி. இப்போ நிகழ்ச்சியில நம்மளோட நிலையை இயக்குனர் அவங்க தாராதேவி அம்மா அவங்க வந்து இப்ப பேசிட்டு இருக்காங்க, சிறப்புரை ஆற்றிட்டு இருக்காங்க. அவங்க என்ன சிறப்புரை ஆற்றிட்டு இருக்காங்க அப்படின்றத நம்ம கொஞ்ச நேரம் கேட்கலாமா?
4: ஒரு நடனத்தை வச்சுதான் சந்தோஷப்படுவாங்க. நடனம் வரும்போது மக்கள் மகிழ்ச்சி ஆயிடுறோம், பார்த்து மகிழ்ச்சி ஆயிடுறோம். ஒரு சந்தோஷத்தை வெளிப்படுத்தும் போது மனசுல இருக்க கவலைகள் எல்லாம் மறந்து போகும். அது எல்லாருக்கும் ஒரு பெரிய மாற்றத்தை உண்டு பண்ணும். இந்த நடனம் பெரிய எக்ஸசைஸ் சொல்லலாம், பெண்கள் எல்லாரும் கத்துக்க வேண்டிய ஒன்றுன்னு சொல்லலாம். யோகா மட்டும்தான் போகணும், யோகா மட்டும் பண்ணா நம்ம உடம்பு நல்லாயிடும் அப்படிங்கிறது மட்டும் இல்லாம வீட்லயே நம்ம நடனம் ஆடலாம். இன்னைக்கு நிறைய விதமான நடனங்கள் சொல்லி கொடுத்துட்டு இருக்காங்க. குழந்தைகளுக்கு மட்டும் இல்ல, பெரியவங்களுக்கு கூட சொல்லி கொடுக்குறாங்க. அந்த மாதிரி நடனம் கத்துக்கும் போது ஒரு பெரிய சந்தோஷம் நமக்குள்ள வரும். அது சின்ன வயசுலயே கத்துக்க வேண்டிய ஒண்ணு, பெரிய வயசு ஆகாத கத்துக்க முடியாது அப்படின்லாம் கூட இல்ல. எந்த வயசுலனாலும் கத்துக்கலாம் அப்படின்றது. உடம்பு மட்டும்தான் ஒத்து வரணும், மனசு மட்டும்தான் ஒத்து வரணும், எல்லாத்தையும் கத்துக்கலாம். இயற்கைக்குள்ள எப்படி அந்த நடனங்கள் இயற்கையோட ஒற்றி ஆடி அசைஞ்சு வருதோ அந்த மாதிரி முகத்துல அவங்களுடைய பாவனைகளை சொல்ல வேண்டிய விஷயங்களை சொல்லிடுவாங்க. ஒரு பூ எப்படி மலருதோ அந்த மலர் பூ மலரக்கூடிய விஷயமாகட்டும், ஒரு மயில் எப்படி நடனம் ஆடுதோ அந்த விஷயமாகட்டும், எல்லாத்தையுமே வந்து அந்த நடனத்திலேயே அவங்க பாவங்கள் மூலமா காட்ட முடியும். நடனம்ங்கிறது வந்து அற்புதமான ஒரு விஷயம். அந்த காலங்கள்ல ராஜா ராணிகள் உட்கார்ந்து பார்க்கக்கூடிய ஒரு விஷயம்னா அது நடனமா தான் இருந்தது. நாட்டுப்புற கலைகள் எடுத்துக்கோங்க, பாரம்பரியமா எத்தனையோ விதமான நாட்டுப்புற கலைகள் அழிஞ்சு போகாம இருக்கணும்னா இன்னைக்கும் இந்த மாதிரி பண்பாட்டு மையங்கள் மூலமா தான் வளர்ந்து வந்துகிட்டு இருக்கு. நாட்டுப்புற கலைஞர்கள் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு ஆடுறாங்க. ஒரு குச்சிப்புடி நடனம் ஆகட்டும், இத கதக்களி ஆகட்டும், எந்த ஒரு நடனமா இருந்தாலும் ரொம்ப கஷ்டப்பட்டு ஆடக்கூடிய ஒரு விஷயங்கள். அது வந்து அழிஞ்சு போகாம இருக்கணுங்கிறதுக்காக தான், தொடர்ந்து மக்களுக்கு கொண்டு போய் சேர்க்கணுங்கிறதுக்காக தான் இந்த பாரம்பரியமா இருக்கக்கூடிய சில விஷயங்களை செய்துட்டு வராங்க. அது அடுத்த ஜென்ரேஷனுக்கு போய் சேரணுங்கிறதுல இந்த ஜென்ரேஷன் நாம வந்து அதை ஒரு குறிக்கோளா எடுத்து அதை நடத்தணும். அப்பதான் இந்த நடனம் தொடர்ந்து அழிவில்லாதிருக்கும். இது அழகான ஒரு விஷயம், காப்பாற்ற வேண்டிய ஒரு விஷயம். ரொம்ப நன்றி. தொடர்ந்து இதை பாடுபடுவோம். அடுத்த ஜென்ரேஷன்

0: ரிசப்ஷன்ல கொண்டு போய் கொடுப்போம். நன்றிங்க. இவ்வளவு நேரம் பேசுறதை எல்லாரும் கேட்டிருப்பீங்க, ரொம்ப சந்தோஷமா இருக்குது. அதை தொடர்ந்து இப்ப ஒரு பாடலை கேட்டுட்டு மீண்டும் சந்திப்போம் நேயர்களே. நேரலையில்
1: தரகடு தரகடு தான்.

पीएम जय अब गरीबों की जय बन गई है।

0: ஆயுஷ்மான் பாரதம் திட்டத்துக்கு உட்பட்ட சுமார் 60 கோடி மக்கள் 5 லட்சம் ரூபாய் வரையிலான இலவச மருத்துவ சிகிச்சைக்கு உரிமையாளர்கள். 12 கோடிக்கும் அதிகமானவர்களுக்கு இதுவரை இலவச மருத்துவ சிகிச்சை அளிக்கப்பட்டிருக்கிறது. இதனால் ஏழை குடும்பங்களின் மருத்துவ செலவில் சுமார் 2 லட்சம் கோடி ரூபாய் வரை சேமிக்கப்பட்டிருக்கிறது. ஆயுஷ்மான் செயலியை இன்றே பதிவிறக்கம் செய்து ஆயுஷ்மான் அட்டையை தயார் செய்து கொள்ளுங்கள். மேலும் தகவல்களுக்கு 1455 என்ற எண்ணோடு தொடர்பு கொள்ளுங்கள்.
1: ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 உலக நாட்டிய தினத்தை முன்னிட்டு சிறப்பு நேரலை நிகழ்ச்சி தான் கேட்டுட்டு இருக்கோம். தொடர்ந்து வயலின், மிருதங்கம் போன்ற இசை கலைஞர்கள்ட்ட எல்லாம் பேசினாங்க. கேட்கறதுக்கு ரொம்பவே சந்தோஷமா இருந்துச்சு. அடுத்து அவங்க யார்கிட்ட பேச போறாங்க அப்படின்னு சொல்லி தெரிஞ்சுக்கலாமா? வணக்கம்.
2: உலக நாட்டிய தினம் செவ்வியர் மற்றும் நாட்டுப்புற கலை விழாவை முன்னிட்டு பாத்தீங்க அப்படின்னா பரதநாட்டியம் டிரஸ் எல்லாம் போட்டுட்டு பாக்குறதுக்கு ரொம்ப அழகா இருக்காங்க. எல்லாரும் டான்ஸ் ஆடுறதுக்கு ரெடியா வந்துட்டாங்க. எனக்கு என்ன சந்தேகம் அப்படின்னா, இந்த மாதிரி எல்லாம் ட்ரெஸ் மாத்துறதுக்கு எவ்வளவு நேரம் ஆயிருக்கும் அப்படின்னு, இது யார்கிட்ட கேட்கலாம் அப்படின்னு பாக்கும்போது, அந்த மேக்கப் பண்ணி அந்த நடனம் ஆடுறதுக்கு வந்திருக்க கூடிய அந்த பெண்மணிகள்ல ஒரு அம்மா, அவங்க அவளுடைய தாய்மார் ஒருத்த வந்திருக்காங்க. அவங்க கிட்ட நம்ம பேசிடலாம். மேம் வணக்கம். மேம்
3: வணக்கம்.
2: இப்போ டான்ஸ் ஆட வந்திருக்காங்க உங்க பொண்ணு, இதெல்லாம் மேக்கப் பண்றதுக்கு எவ்வளவு நேரம் ஆயிருக்கு மேம்?
3: ரொம்ப ரிலாக்ஸா பண்ணணும்னா 3 ஹவர்ஸ்ல ஆகும், இல்லைன்னா 2 ஹவர்ஸ்ல ஃபாஸ்ட் ஃபாஸ்டா பண்ணலாம்.
2: ஒரு ஆளுக்கு 2 மணி நேரத்துல இருந்து 3 மணி நேரம்
3: கண்டிப்பா.
2: ஓ, அப்ப வந்து பாவம் புள்ள அப்படியே அசையாம உட்கார்ந்துருக்கணும் மேக்கப் போடுற வரைக்கும்.
3: அவங்க வந்து என்ஜாய் பண்ற வரைக்கும் வந்து நல்லா இருக்கும், எதுவுமே கஷ்டம் கிடையாது. அப்பனா
2: அதுல மருதாணி மாதிரி கையில வச்சிருப்பாங்க பாத்தீங்களா, அது வந்து டிரெஸ் எல்லாம் ஒட்டிராது
3: இல்ல? அது ஒட்டும், பட் ஆனா அது ஒட்டாத மாதிரி வந்து ஒரு லிக்விட் நாங்களே கண்டுபிடிச்சிருக்கோம். சுகர் வாட்டர்ல வந்து சீரகம் போட்டு அதை வந்து காய்ச்சிட்டு அதை தடவிக்குவோம். அது
2: ஏன்னா ஏற்கனவே ஒரு தடவை இந்த மாதிரி நான் ட்ரை பண்ணேன், பட் ஆனா என்னோட ட்ரெஸ் எல்லாம் ஒட்டிருச்சு. பட் நீங்க சொன்னது
3: கடையில வாங்குறது கண்டிப்பா ஒட்டும், பட் இதை ட்ரை பண்ணி பாருங்க, இன்னும் டார்க் ரெட்டா வேற வரும்.
2: ரொம்ப சத்தமா இருக்குது. சரி, மேக்கப் போடுறதுக்கு 2-3 மணி நேரம் ஆகும். நீங்க இந்த மேக்கப்ப கலைக்கிறதுக்கு எவ்வளவு நேரம் ஆகும்?
3: ஒரு 45 மினிட்ஸ் ஆகும். ரொம்ப பொறுமை வேணும் அது மட்டும் எடுக்கிறதுக்கு.
2: ஓ, 45 நிமிஷம் வேணுமாங்க இந்த மேக்கப்பை வந்து கலைக்கிறதுக்கு? இந்த மேக்கப்பை கலைக்கிறதுக்கு நம்ம அப்படியே தண்ணியிலே அப்படியே கழுவிடலாமா, இல்ல என்ன மாதிரி பண்ணணும் மேம்?
3: இல்ல இல்ல, ஏதாவது ஆயில், இல்ல நார்மல் ஆயில் ஒரு பேபி ஆயில், ஏதாவது காட்டன் வச்சு அதை ஃபர்ஸ்ட் ரிமூவ் பண்ணிட்டு அப்புறம் நல்லா ஒரு 2 டைம்ஸ் ஃபேஸ் வாஷ் பண்ணணும். அதுவே வந்து அடுத்த நாள் தான் வந்து கிளியர் ஆகும் ஃபேஸ்.
2: பாத்தீங்களா, ஒரு நடனம் ஆடுறதுல எவ்வளவு பெரிய விஷயங்கள் எல்லாம் உள்ள அடங்கி இருக்குது. நம்ம பார்க்கும் போதே ரொம்ப அழகா இருக்காங்க, ஈஸியா அப்படி போட்டு வந்துட்டு நடனம் ஆடிறாங்க நம்ம நினைக்கிறோம். இதுக்கு பின்னாடி இவ்வளவு கதைகள்லாம் இருக்குது அப்படின்னு நினைக்கிறதுக்கு கேட்கும் போதே ரொம்ப நல்லா இருக்குது மேம். நன்றி. இப்ப வந்து உங்களுடைய குழந்தை வந்து இதுல நடனம் ஆடுறதுக்கு எப்படி உங்களுக்கு தோணுச்சு? என் குழந்தை இதுலதான் விடணும், நடனம் ஆடணும் அப்படின்ற ஒரு எண்ணம் உங்களுக்கு எப்படி அது தோன்றுச்சு?
3: ஓ, இல்ல எனக்கு வந்து பரதநாட்டியம் ஆர் கிளாசிக்கல் மியூசிக் ரெண்டுக்குமே இன்ட்ரெஸ்ட். அவள்கிட்ட கேட்டேன், அவ சொன்னா நான் டான்ஸ் போறேன்னு சொன்னா. சோ 4.5 இயர்ஸ்ல அவளை சேர்த்தேன் நான். நவ் சி 12.
2: ரொம்ப சந்தோஷம் மேம். பின்னாடி வந்து இசைகள் ஒழித்து கொண்டு இருக்கிறது, அதனோட சேர்ந்து நம்ம பேசுறதும் நேயர்களுக்கு எந்த அளவுக்கு கேட்டுட்டு இருக்குது அப்படின்றது தெரியல. இப்ப அடுத்தது வந்துட்டு இந்த நிகழ்ச்சியில எப்படின்னா, இப்ப நடனம் ஆடுறாங்க அப்படின்னா பாட்டு பாடுவாங்க, அதுக்கு பின்னாடி மிருதங்கம் அதெல்லாமே பின்னாடி வாசிப்பாங்க, வயலின் எல்லாம் வாசிப்பாங்க. முக்கியமா ஒருத்தர் அதுல பாட்டு பாடுவாங்க. இந்த பாட்டு பாடுற பெண்மணி நம்ம கூட காத்துட்டு இருக்காங்க. வணக்கம் மேம்.
4: நமஸ்காரம். என் பேர் ரங்கநாயக்கி. நான் வந்து இன்னைக்கு இந்த நிகழ்ச்சியில பாட்டு பா போறேன், அப்புறம் நட்டு வாங்கமும் பண்ண போறேன். எனக்கு பாட்டு குரு வந்து விதுஷி பத்மினி ரவி, நட்டு வாங்கம் வந்து என்னுடைய நாட்டிய குரு திருமதி ரோஜா கண்ணன் அவர்கள் தான்.
2: இப்போ சொன்னாங்க மிருதங்கம் வாசிக்கிறோம் சொன்னாங்க, பாட்டு பாடுற நீங்க தான் எங்களுடைய கண்டக்டர் மாதிரி, உங்களை ஃபாலோ பண்ணி தான் நாங்க வர்றோம் அப்படின்றது அப்படிதானா?
4: என்னை பொறுத்த வரைக்கும் இந்த ஆர்கெஸ்ட்ரால வந்து அவ ரொம்பவே எனக்கு சீனியர், அதனால நான் வந்து நிஜமாவே அவரை நம்பிதான் நான் பாடிட்டு இருக்கேன். இன்னைக்கு நான் வந்து சின்ன வயசுலேருந்து பாட்டு கத்துட்டு இருக்கேன், டான்ஸ்க்கு பாட கத்துட்டு இருக்கேன். ஆனா இப்போதான் வந்து ஒரு இந்த மாதிரி ஒரு பெரிய மேடை ஏறி பாடுறேன். இந்த மாதிரி வாய்ப்பு கொடுத்ததுக்கும் நான் என்னோட குருக்கு ரொம்ப நன்றி சொல்றேன்.
2: ரொம்ப சந்தோஷம். இந்த பாட்டுக்கு வந்து உங்களுடைய குடும்பத்துல எந்த அளவுக்கு ஒரு ஆர்வமா வந்துட்டு நீங்க அதை கத்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு உங்களை வந்து ஊக்குவிச்சிருப்பாங்க, அதுக்கு ஏதாவது ஒரு காரணம் இருக்கா? உங்க அம்மா அப்பா சைட்லயா, தாத்தா பாட்டி அவங்க யாரும் பாட்டு பாடுவாங்களா, இல்ல நீங்க உங்களுடைய ஜென்ரேஷன்ல உங்க குடும்பத்துல நீங்க தானா அப்படின்றத சொல்லுங்களேன்.
4: என்னோட அம்மா சைடு அப்பா சைட்ல ரெண்டு சைட்லயும் பாட்டு இருக்கு, ஆனா அம்மா அப்பா வந்து பாட்டு கத்துக்கவே இல்லை. சோ நானும் அக்காவும் சேர்ந்து, நான் பேரு பார்கவி, நாங்க ரெண்டு பேரும் சேர்ந்து கச்சேரி பாடுவோம், மெட்ராஸ்ல நிறைய இடத்துல பாடுவோம். சோ நாங்க அப்படிதான் வழி வழியா எங்க பாட்டு டீச்சர்ஸ் கிட்ட கத்துனதுதான் இப்போ ஒரு 15 வருஷம் ஆயிருக்கு பாட்டு கத்துனது.
5: ரொம்ப நன்றி, ரொம்ப நன்றி. இப்போ நம்ம வந்து நடனம் ஆடுறவங்களுடைய அம்மாவை பத்தி பேசணும்ல மேம். உங்க பொண்ணு வந்து, உங்க பொண்ணு பேர் சொல்லுங்க, உங்க பேரை சொல்லுங்க, அதுதானே ரொம்ப முக்கியம்.
6: என் பொண்ணு பேர் அபிராமி, என் பேர் சரண்யா. பட் இங்க வந்து ஆட போற எல்லாருமே வந்து என்னோட டாட்டர்ஸ் மாதிரி தான், அப்படிதான் பாத்துக்கிறது. ஏன்னா எல்லாருமே அப்படிதான், எல்லா மதர்ஸுமே ஒருத்தர் வந்தா போதும், எல்லாரையுமே பாத்துக்குவாங்க. சோ நாங்க டேர்ன் எடுத்து வந்து எல்லாரையும் பாத்துக்குவோம் நாங்க.
5: உண்மையான வார்த்தைனா இங்க வந்திருக்கவங்க எக்கச்சக்கமான வந்திருக்காங்க அப்படின்னா பேரண்ட் தாய்மாரன்றது இவங்க ஒருத்தவங்க தான் வந்திருக்காங்க. இவங்க சொன்ன மாதிரி ஒரு ஆள் வந்துட்டா போதும், எல்லாரும் வந்து உங்களுடைய பொறுப்புல விட்டுறாங்க. ஏன்னா ஐயோ ரொம்ப சந்தோஷமா இருக்குதுங்க கேக்குறதுக்கு.
6: நிஜமாவே யாருமே இப்ப பிராக்டிஸ் போனாலும் ஒருத்தர் போனா போதும், எல்லாரும் போயிட்டு எல்லாரும் வந்துடுவாங்க. அதனால
5: ரொம்ப நன்றி, ரொம்ப நன்றி. இப்போ ரொம்ப அருமையா ரெண்டு பேரும் பேசுனாங்க, இதெல்லாம் கேட்டுட்டு இருந்தோம். இப்போ ஒரு பாடலை தொடர்ந்து மீண்டும் சந்திப்போம் நேர்களே, நேரலையில்.

0: உலக நாட்டிய தினத்தை முன்னிட்டு சிறப்பு நேரலை நிகழ்ச்சி தான் கேட்டுட்டு இருக்கோம். தொடர்ந்து நம் நிலைய நண்பர்கள் என்ன பேசுறாங்க அப்படின்னு சொல்லி கேட்கலாம். வணக்கம்.
1: உலக நாட்டிய தினம் செவ்வியல் மற்றும் நாட்டுப்புற கலை விழா ரொம்ப அருமையாக நடந்து கொண்டு இருக்கிறது. அதுல நாங்க எல்லாரும் கலந்து கொண்டு உங்க கூடயும் நேர்களையும் பேசி கொண்டு இருக்கிறதுல எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குது. இந்த இடத்துல இப்ப அடுத்தது யாரு நம்ம கூட பேச போறாங்க அப்படின்னா, நம்ம பண்பலை அறிவிப்பாளர் ஒருத்தவங்க நம்ம கிட்ட இருக்காங்க. அவங்க கிட்ட பேசிடலாம். சார் வணக்கம்.
2: வணக்கம்.
1: உங்க பேர் சொல்லுங்க.
2: வணக்கம், நான் தீபக் பேசுறேன். ஆகாஷவாணி மதுரை எஃப்எம் ரெயின்போ 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 நீங்க கேட்டுட்டு இருக்கிறது உலக நாட்டிய தினம் செவியல் மற்றும் நாட்டுப்புற கலை விழா. மனதில் தோன்றும் உணர்வுகளை வார்த்தைகளால் அல்ல, அசைவுகளால் அழகாக வெளிப்படுத்தும் கலைதான் பரதநாட்டியம். அப்படி பரதநாட்டியத்துக்கு பல முக்கியத்துவம் கொடுக்குறாங்க நம்ம மக்கள். பல டாக்டர், வக்கீல், என்னதான் வேலை பார்த்தாலுமே கலைக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறாங்க. இந்த கூட்டத்துல கூட நம்ம பார்க்கறோம் எத்தனையோ டாக்டர்ஸ், எத்தனையோ வக்கீல் இருக்காங்க, கலைக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்குறாங்க. பல கலைகளை இன்னைக்கு நம்ம பேசி இருக்கோம், பல கலைகளை பத்தி நம்ம பேசிட்டு இருக்கோம். இந்த நிகழ்ச்சியை பத்தி நீங்க என்ன சொல்ல வரீங்க மேம்?
1: இப்போ பரதநாட்டியம் பார்க்கும் போது எனக்கும் வந்துட்டு பரதநாட்டியம்லாம் ஆடணும் ரொம்ப ஆசை. சின்ன குழந்தையா இருக்கும் போது பரதநாட்டியம் கத்துக்கணும்னு சொல்லிட்டு எங்க வீட்டுல கொண்டு போய் என்னை வந்து விட்டாங்க. பரதநாட்டியம் கத்துக்கணும், எல்லாருக்கும் அந்த கொடுப்பினை கிடைக்காது அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, அது மாதிரி அது நான் வந்து நடனம் ஆடும் போது எனக்கு கால் வந்து ரொம்ப வலி வந்துருச்சு. அதனால டாக்டர் வந்து சொல்லிட்டாங்க நீங்க பரதநாட்டியம் கத்துக்க கூடாது அப்படின்னு. அப்போ கத்துக்கும் போது முதல்ல எடுத்த உடனே நடனம் ஆட சொல்லி கொடுக்க மாட்டாங்க. கையில இருக்கிற அந்த சிம்பல் வைப்பாங்களா, இப்படி வைக்கணும், பூனா இப்படி வைக்கணும், ரொம்ப மகிழ்ச்சினா இப்படி வைக்கணும் அப்படின்ற மாதிரி நிறைய பெயர்கள் இருக்கும். அதை மனப்பாடம் பண்றதுக்கே எனக்கு போதும்போது நான் சாப்போம். முதல்ல எடுத்தோடனே நடனம் ஆட மாட்டாங்க. இந்த மாதிரி விஷயங்கள்லாம் கத்து கொடுத்து மனப்பாடம் பண்ண வச்சுட்டு அதுக்கப்புறம் தான் அது கலை அப்படின்றது ரொம்ப பெரிய விஷயம். உங்க வீட்டுல இருக்கக்கூடிய குழந்தைகளை தயவு செஞ்சு இந்த நடனத்துக்கு வந்து ஊக்குவிச்சு பரதநாட்டியம் மற்றும் எந்த ஒரு கலையிலும் சரி நடனத்துக்கு அவங்கள ஊக்குவிக்கணும். அடுத்து நம்ம கூட பேசுறதுக்காக நம்மளோடைய பண்பலை அறிவிப்பாளர் காத்துட்டு இருக்காங்க. என்ன சொல்ல போறீங்க சுமையா?
3: நீங்க சொன்னது எல்லாமே நானும் கேட்டுட்டுதான் இருந்தேன். நீங்க ஏன் இப்ப ட்ரை பண்ணக்கூடாது பரதநாட்டியத்தை?
1: ட்ரை பண்ணிட்டா போயிடுச்சு, இப்ப ட்ரை பண்றோம்.
3: அதாவது பரதநாட்டியம் மட்டும் கிடையாது, ஒவ்வொரு கலையும் வந்து சிறப்பிக்க கூடியதுதான், சரிங்களா? இப்ப வந்து நம்ம வந்து பொதுவா கலை நாட்டிய நடன கலை அந்த இதுக்குதான் நம்ம வந்து இப்ப வந்து ஊக்குவிக்கணும், அதுதான் ரொம்ப முக்கியம். இன்னொன்னு வந்து நார்மலாவே நம்ம ரத்தத்துல ஊர்னது, அது தமிழனுடைய ரத்தத்துல ஊர்னது. எங்க எங்க எப்படி எப்படி பாட்டு கேட்டாலும் பீட்டா கேட்டாலும் உடனே வைப நம்மளே நம்ம வந்து பாடி ஷேக் பண்ணி டான்ஸ் ஆட ஆரம்பிச்சிருவோம்.
4: கண்டிப்பா ஒரு இசை கேட்ட உடனே கைகள் கால்கள் எல்லாமே தாளம் போட ஆரம்பிச்சிருமோ. அதே போல வந்துட்டு நம்ம கூட பேசின கலைமாமணி ஐயா அவர்கள் கூட

0: பண்ணாங்க பாருங்களேன். மதுரையில இருந்துகிட்டு நம்ம வந்து கலையை கத்துக்கலன்னா எப்படி அப்படின்னு சொல்லிட்டு. அதனால நம்ம எல்லாத்துக்குள்ளயுமே நாடி நரம்பு எல்லாத்துலயுமே இசை அப்படின்றது கலந்துதான் இருக்கு. பேக்ரவுண்ட்ல வேற மியூசிக் வந்து பயங்கரமா போய்கிட்டு இருக்கு. அதுக்கேத்த மாதிரி நம்மளும் பேசிட்டு இருக்கோம், வைபா இருக்கு.
1: ஆமா, உண்மையை சொல்ல போனா இந்த மாதிரி நிகழ்ச்சிகள்லாம் நம்மளுடைய பண்பலையில எதற்காக ஒளிபரப்பு பண்றோம் அப்படின்னா, இந்த நடன கலைகள்லாம் வந்துட்டு இன்னும் மக்கள் எல்லாம் கேட்டு நம்ம நேயர்கள் கேட்டு அதன் மூலமா அதனுடைய முக்கியத்துவம் எல்லாம் தெரிஞ்சு இம்பார்ட்டன்ஸ் தெரிஞ்சு உங்க வீட்டுல இருக்கக்கூடிய குழந்தைகளையும் நீங்களும் நடனம் ஆடுறதுக்கு ஊக்குவிக்கணும் அப்படின்றதுக்காகவே தான் நம்ம பண்பலையில இந்த மாதிரியான சிறப்பு நிகழ்ச்சிகள் எல்லாம் ஒளிபரப்பு பண்ணிட்டு இருக்கோம். கண்டிப்பா பாரம்பரிய கலைகள் எதுவுமே அழிந்து விடக்கூடாது அப்படின்ற ஒரு முக்கியமான நோக்கத்துலதான் இந்த மாதிரி சிறப்பு நிகழ்ச்சிகள் எல்லாமே நடைபெற்று கொண்டே இருக்கிறது. பாரம்பரிய கலைகளை காப்பது நம்மளுடைய கடமையும் கூட.
2: ஆமா, இதுல வந்து இன்னைக்கு நான் வந்து ரொம்ப சந்தோஷப்படுறது என்னன்னா, உலக நாட்டிய தினத்தை முன்னிட்டு நம்ம இன்னைக்கு வந்து கூடியிருக்கோம். இதுல நம்ம நிலைய இயக்குனர் அவங்க வந்து சிறப்பு விருந்தினரா வந்தது எனக்கு வந்து இன்னும் பெரிய ஒரு சந்தோஷமா இருக்கு.
1: கண்டிப்பா அது நமக்கு பெருமையும் கூட அல்லவா, அதனால வந்துட்டு நம்ம எல்லாருமே அதை சந்தோஷப்பட்டுட்டோம். இப்போ வந்துட்டு அடுத்ததாக இப்போ நிறைவு நேரத்திற்கு வந்தாச்சு. ரொம்ப அருமையா அந்த நிகழ்ச்சிகள் நடந்த எல்லா விஷயங்களையும் நாங்க உங்ககிட்ட பகிர்ந்துகிட்ட சந்தோஷத்தோட விடைபெறுகிறோம். சுமையா, ரோசி, கிளாரா மற்றும்
3: தீபக்,
0: வாழ்க தமிழ், வளர்க்க கலை என்று சொல்லி நிகழ்ச்சியை நிறைவு செய்கிறோம்.

ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 இல் இதுவரை அருள்மிகு ஸ்ரீ மாரியம்மன் திருக்கோவில் ரிசர்வ் லைன் கலையரங்கத்தில் மதுரை மண்டல கலை பண்பாட்டு மையத்தின் சார்பாக உலக நாட்டிய தினத்தை முன்னிட்டு சிறப்பு நேரலை கேட்டோம். நிகழ்ச்சியை சிறப்பா தொகுத்து வழங்கினாங்க நம் நிலைய நண்பர்கள் சுமையா, கிளாரா, ரோசி மற்றும் தீபக். கேட்ட நெஞ்சங்களுக்கும் தொகுத்து வழங்கிய நம் நிலைய நண்பர்களுக்கும் நன்றி கூறி நிகழ்ச்சியை நிறைவு செய்வது தமிழ்ச்செல்வி. நன்றி நேர்களே.

வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் சுமித்ரா ரத்னம். விவசாயிகளுக்கான வருவாய் ஆதரவு திட்டத்தை 3,15,000 கோடி ரூபாய் செலவில் அடுத்த 5 ஆண்டுகளுக்கு நீட்டிக்க மத்திய அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளது. மாற்றியமைக்கப்பட்ட கேலோ இந்தியா திட்டத்திற்கும் மத்திய அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளது. நீர்நிலைகளில் சூரிய மின் உற்பத்தி திட்டத்திற்கும் அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளதாக மத்திய அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ் கூறியுள்ளார். உற்பத்தியுடன் இணைந்த ஊக்கத்தொகை திட்டம் காரணமாக மொபைல் போன் உற்பத்தி துறையில் 96,000 கோடி ரூபாய் அளவிற்கு முதலீடுகள் ஈர்க்கப்பட்டுள்ளதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. தீவிரவாதத்தை ஒடுக்குவதற்கு உறுதியான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக மத்திய அரசு கூறியுள்ளது. கர்நாடக அரசு மேகதாது அணையை கட்ட தமிழக அரசு அனுமதிக்காது என்று வருவாய்த்துறை அமைச்சர் திரு கே ஏ செங்கோட்டையன் கூறியுள்ளார். தவேக அரசு பொறுப்பேற்ற பின்னர் மாநிலத்தில் ஊழலற்ற நிர்வாகம் உறுதி செய்யப்பட்டுள்ளதாக மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் திரு அருண்ராஜ் கூறியுள்ளார். தமிழகத்தில் தவேக அரசு பொறுப்பேற்ற பின்னர் சட்டம் ஒழுங்கு முழுமையாக சீர்குலைந்துள்ளதாக திமுக குற்றம் சாட்டியுள்ளது. காவிரியில் தமிழகத்தின் உரிமையை நிலைநாட்ட தவேக தலைமையிலான கூட்டணி அரசு உரிய நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் என்று அஇஅதிமுக வலியுறுத்தியுள்ளது. காவிரி பிரச்சினை தொடர்பாக கர்நாடக அரசுடன் தமிழக அரசு பேச்சு நடத்தக்கூடாது என்று பாமக கோரிக்கை விடுத்துள்ளது. கோவை, திருநெல்வேலி, நீலகிரி, தேனி, கன்னியாகுமரி மாவட்டங்களுக்குட்பட்ட ஒரு சில பகுதிகளில் இன்று முதல் மிக கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. ஹாங்காங்கில் நடைபெற்ற ஆசிய பிளிட்ஸ் செஸ் சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் ஹரிகா துரோணவல்லி தங்கப்பதக்கம் வென்றார். கனடாவின் அன்டாரியோவில் நடைபெற்ற உலக ஜூனியர் ஸ்குவாஷ் சாம்பியன் போட்டியின் ஆடவர் பிரிவில் இந்தியா வெண்கலப்பதக்கம் வென்றது. பிலிப்பைன்ஸ் சர்வதேச சேலஞ்ச் பேட்மிண்டன் போட்டியின் மகளிர் இரட்டையர் பிரிவில் இந்தியாவின் ட்ரீசா ஜாலி, காயத்ரி கோபிசந்த் இணை அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளது. தைபே ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் உன்னதி ஹூடா மற்றும் தன்வி சர்மா அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளனர். காமன்வெல்த் விளையாட்டுப் போட்டிகளின் குத்துச்சண்டை பிரிவில் இந்தியாவின் பிரீத்தி பவார் மற்றும் அங்குஷ் பங்கல் இறுதி ஆட்டத்திற்கு முன்னேறியுள்ளனர். செய்திச் சுருக்கம் நிறைவு பெறுகிறது.

0: ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9
1: இசையோடு என்றும் நீங்கள்.
2: நேரம் மாலை 6:03. இனி கேட்கலாம் சேவை செய்திகள். விருதுநகர் மாவட்டத்திலிருந்து வந்துள்ள செய்தி அறிவிப்பு: குடியரசு தினம் 2027 முன்னிட்டு பத்ம விருதுக்கு விருப்பமுள்ளவர்கள் விண்ணப்பிக்கலாம் என மாவட்ட ஆட்சித்தலைவர் தெரிவித்துள்ளார். குடியரசு தினம் 2027 முன்னிட்டு சிறப்புமிக்க பணிகளை அங்கீகரிப்பதை நோக்கமாக கொண்டு கலை, இலக்கியம் மற்றும் கல்வி, விளையாட்டு, மருத்துவம், சமூக பணி, அறிவியல் மற்றும் பொறியியல், பொது விவகாரங்கள், குடிமைப் பணிகள், வர்த்தகம் மற்றும் தொழில் போன்ற அனைத்து துறைகளிலும் பிரிவுகளிலும் சிறந்த மற்றும் விதிவிலக்கான சாதனைகள் சேவைக்காக பத்ம விருதுகள் 2027 வழங்கப்படுகின்றன. இனம், தொழில், பதவி அல்லது பாலினம் என்ற வேறுபாடின்றி அனைவரும் இந்த விருதுகளுக்கு தகுதியானவர்கள். இதன் அடிப்படையிலான விளையாட்டுத்துறை சார்ந்த விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுகின்றன. பத்ம விருது நாட்டின் 2வது உயரிய குடிமக்கள் விருது என்பதால் விண்ணப்பிக்கக்கூடிய நபர் தத்தமது துறையில் இதற்கு முன்னோர் ஏதேனும் தேசிய விருதோ அல்லது மாநில விருதோ பெற்றிருத்தல் வேண்டும். மருத்துவர்கள் மற்றும் விஞ்ஞானிகளைத் தவிர பொதுத்துறை நிறுவனங்களில் பணிபுரிபவர்கள் உட்பட மற்ற அரசு ஊழியர்கள் பத்ம விருதுக்கு தகுதி பெற மாட்டார்கள். பத்ம விருதுகளுக்கு விண்ணப்பம் செய்ய விரும்பும் நபர்கள் ராஷ்டிரிய புரஸ்கார் இணையதளமான https://awards.gov.in வழியாக ஆன்லைனில் மட்டுமே விண்ணப்பிக்க வேண்டும். பத்ம விருதுகளுக்கு இணைய வழி விண்ணப்பிப்பதற்கான கடைசி தேதி இன்றுடன் முடிவடைகிறது என ஆட்சித்தலைவர் தெரிவித்துள்ளார்.
3: மென்மையான மெட்டுக்களால் இதயம் தொட்டு செல்வது ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3.

நேரம் மாலை 6:05. இனி கேட்கலாம் விளக்கேற்றும் வேலை. நிகழ்ச்சியில் முதல் பாடலாக பி. சுசீலா குரலில்

0: ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ் வழங்கும் ஆடி தங்க திருவிழா. சிறப்பு சலுகையாக புதிய தங்க நகை மீது கிராமிற்கு 200 ரூபாய் குறைவாகவும், பழைய தங்க நகை எக்ஸ்சேஞ்சின் மீது கிராமிற்கு 150 ரூபாய் கூடுதலாகவும், வைரம் மற்றும் அன்கட் வைரத்தின் மதிப்பின் மீது 12.5% குறைவாக பெறுங்கள். மேலும் பல சலுகைகள் நிபந்தனைகளுக்குட்பட்டது. உடனே உங்கள் அருகில் உள்ள ஜிஆர்டி ஷோரூமுக்கு வருகை தாருங்கள். ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
1: நேரம் மாலை 6:11. நாம் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணி மதுரை வானொலி நிலையம் 103.3 MHz மற்றும் ராமசரம் பண்பலை 100.9 விளக்கேற்றும் வேலை. விளக்கேற்றும் வேலையில் தொடரும் பாடல் பி. சுசிலா குரலில்.

0: ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ் வழங்கும் ஆடி தங்க திருவிழா. சிறப்பு சலுகையாக புதிய தங்க நகை மீது கிராமிற்கு 200 ரூபாய் குறைவாகவும், பழைய தங்க நகை எக்ஸ்சேஞ்சின் மீது கிராமிற்கு 150 ரூபாய் கூடுதலாகவும், வைரம் மற்றும் அன்கட் வைரத்தின் மதிப்பின் மீது 12.5% குறைவாக பெறுங்கள். மேலும் பல சலுகைகள் நிபந்தனைகளுக்குட்பட்டது. உடனே உங்கள் அருகில் உள்ள ஜிஆர்டி ஷோரூமுக்கு வருகை தாருங்கள். ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
1: நேரம் மாலை 6:21. நாம் கேட்டுக்கொண்டிருப்பது விளக்கேற்றும் வேலை. விளக்கேற்றும் வேலையின் நிறைவு பாடலாக ஒழிக்கவிருப்பது சீர்காழி கோவிந்தராஜன் குரலில்.

0: நேரம் மாலை 6:45. இனி கேட்கலாம் நிகழ்ச்சியும் நேரமும். 6:30 அந்திப்பூக்கள், இரவு 7 பாட்டு இது ஹிட்டு. 8:00 செய்தி அறிக்கை சென்னை அஞ்சலாக. 8:05 குழந்தைகள் பங்கு பெறும் பட்டாம்பூச்சிகள் நேரலை நிகழ்ச்சி. 8:30 இலக்கிய உலா, தம்பிரான் தோழரின் தோழர், சிறப்புரை வழங்குபவர் ஆ கணேசன் அவர்கள். 9:00 காற்றில் விரியும் கடித மலர்கள். 10:00 பட்டு சிறகு. 10:59 ராமேஸ்வரம் பண்பலை 100.9 MHz ஒளிபரப்பு நிறைவு பெறுகிறது. 11:00 நிகழ்ச்சி நேரமும். 11:05 தேனும் பாலும். நள்ளிரவு 12:00 முதல் காலை 4:45 வரை சென்னை விவித் பாரதி தமிழ் 102.3 MHz சென்னையிலிருந்து அஞ்சல் செய்ய கேட்கலாம்.
1: ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3, ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9. சக்ரவியூகம் அத்தியாயம் 2.
2: இப்போ நாம ஐடென்டிஃபை பண்ண போறது நார்மல் கிரிமினல்ஸ் இல்ல, அவங்க ரொம்ப டேஞ்சர்.
3: என்ன பிடிச்சிட்டோம்னு ரொம்ப பெருமைப்படாத கனல் பிரியன், நான் பண்ண ஒரு சின்ன கவன குறைவினால நானும் எங்க கேங்கும் மாட்டிக்கிட்டோம்.
1: அடுத்த மிஷனுக்கு தயாராகும் ராணுவ புலனாய்வு குழு கண்டுபிடித்திடுமா, கைப்பற்றிடுமா? மிஷனில் வெல்ல போவதியா? ஆகாஷ்வாணி மதுரை மற்றும் ராமேஸ்வரம் பண்பலையில் நாளை 9:30 கேட்க தவறாதீர்கள். சக்ரவியூகம்.
4: வணக்கம், நான் சிங்கர் சுப்லாஷினி பேசுறேன். எப்போதும் உற்சாகமா இருக்க தொடர்ந்து கேளுங்க ஆகாஷ்வாணி மதுரை வானொலி.

உறவினர்கள், நண்பர்கள், பிரியமானவர்களுக்கு பிறந்த நாள், திருமண நாள் வாழ்த்து சொல்லணும், அல்லது உங்க வீட்டுல நடக்கக்கூடிய விசேஷங்களுக்கு வாழ்த்து சொல்லணும்னு ஆசைப்படுறீங்களா? உங்க ஆசையை நிறைவேற்றலாம். மதுரை வானொலியில் விளம்பர பிரிவுல பதிவு செய்வதன் மூலமா வாழ்த்து மட்டும் இல்லங்க, பிரியமானவர்களுக்கு பிடித்த பாடல்களையும் பரிசாக தரலாம். அணுக

மைய முகவரி, நிலைய இயக்குனர், ஆல் இண்டியா ரேடியோ, விளம்பர பிரிவு, சின்ன சொக்கிக்குளம், மதுரை 2. தொலைபேசி எண் 0452 25 30 410.

நேரம் மாலை 6:29:10. இனி கேட்கலாம் அந்திப்பூக்கள். ஆதவன் அடிவானில் துயில் கொள்ள நேரமாச்சு, பண்பலையில் அந்திப்பூக்கள் பூத்தாச்சு. அலுவலக பணிகளெல்லாம் முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்து ரிலாக்ஸாக ஒரு கோவலை தேநீர் அருந்தும் வேளையில் நீங்கள் இணைந்திருப்பது மதுரை பண்பலை வானொலி நிலையம் 103.3 MHz மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 தாங்க. அந்திப்பூக்கள் பாட்டை கேட்டுக்கிட்டே அப்படியே கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகுங்க. முதல் பாடலாக ரெட் திரைப்படத்திலிருந்து ஒரு பாடல் உங்களுக்காய் வானலையில்.

நேரம் மாலை 6:36:25. எவ்வளவு வேலை பிஸியாக இருந்தாலும் குடும்பத்தோட கொஞ்சம் நேரம் நீங்கள் டைம் ஸ்பெண்ட் பண்ணிங்கன்னா அதில் வரக்கூடிய மகிழ்ச்சி வேறு மாதிரிங்க. அதே நேரத்தில் நம்ம பண்பலையில் இணைஞ்சிக்கிட்டே இருந்தீங்கன்னா ஒளிபரப்பாக இருப்பது அந்திப்பூக்கள், மதுரை வானொலி நிலையம் 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 தாங்க. அந்த வகையில் அடுத்ததாக அந்திப்பூக்களில் பூக்கவிருக்கும் பாடல் ஆதி திரைப்படத்திலிருந்து.

0: ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3, ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9. சக்கரவியூகம் அத்தியாயம் 2.
1: இப்போ நாம ஐடென்டிஃபை பண்ண போறது நார்மல் கிரிமினல்ஸ் இல்ல, அவங்க ரொம்ப டேஞ்சர்.
2: என்ன பிடிச்சிட்டோம்னு ரொம்ப பெருமைப்படாத கனல் பிரியன், நான் பண்ண ஒரு சின்ன கவனக்குறைவினால நானும் எங்க கேங்கும் மாட்டிக்கிட்டோம்.
0: அடுத்த மிஷனுக்கு தயாராகும் ராணுவ புலனாய்வு குழு கண்டுபிடித்திடுமா, கைப்பற்றிடுமா, மிஷனில் வெல்ல போவதியா? ஆகாஷ்வாணி மதுரை மற்றும் ராமேஸ்வரம் பண்பலகில் நாளை இரவு மணி 9:30 கேட்க தவறாதீர்கள்.
3: சக்கரவியூகம்.
4: நேரம் மாலை 6:42:34. மாலை நேரத்தை இதமாக்கிக் கொண்டிருப்பது அந்திப்பூக்கள் மதுரை வானொலி நிலையம் 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 தாங்க. அந்த வகையில் அந்திப்பூக்களில் அடுத்ததாக பூக்கவிருக்கும் பாடல் தாஸ் திரைப்படத்திலிருந்து காற்றலையில்.

நேரம் மாலை 6:47:25. மதுரை எஃப்எம் ரெயின்போ 103.3 மெகாஹெர்ட்ஸ் மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 மெகாஹெர்ட்ஸில் கேட்டுக்கிட்டு இருக்கோம் அந்திப்பூக்கள். எவ்வளவு கோபமானதில் இருந்தாலும் வார்த்தைகளை பேசும்போது அதில் பணிவும் கனிவும் இருந்தால் வாழ்க்கை இனிமே இருக்குங்க. அந்திப்பூக்களில் அடுத்ததாக பூக்கவிருக்கும் பாடல் வேல் திரைப்படத்திலிருந்து.

நேரம் மாலை 6:52, 18:00. மதுரை எஃப்எம் ரெயின்போ 103.3 MHz மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 MHz கேட்டுக்கிட்டு இருக்கோம். அந்திப்பூக்கள். காண்கின்ற கனவெல்லாம் நிஜமாகுமா? ஆனால் உழைப்பு ஒன்றே உறுதியானால் நினைப்பதெல்லாம் நிறைவேறுங்க. அந்திப்பூக்களில் இறுதியாக பூக்கவிருக்கும் பாடல் நிகழ்ச்சியின் நிறைவாய் அமைகிறது.

நேரம் மாலை 5:58 நிறைவு பெற்றது. நேயர்கள் கேட்டு மகிழ்ந்த அந்திப்பூக்கள். தொடர்ந்து இணைந்திடுங்கள் மதுரை எஃப்எம் ரெயின்போ 100.3 மெகாஹெர்ட்ஸ் மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9.

நேரம் இரவு 7 மணி. ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 நேர்கள் கேட்கவிருப்பது பாட்டு இது ஹிட்டு. பாட்டுனா யாருக்கு தான் பிடிக்காது, அதுலேயும் ஹிட்டான பாடல் கேட்காம இருக்க முடியுமா நேர்களே? அப்படின்னா இந்த ஹிட்ஸா உங்களுக்காக தான்.

இப்படி சூடு.

ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 நேர்கள் கேட்க போற அடுத்த பாட்டு என்னைக்குமே சூப்பர் ஹிட்டு.

0: ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3, ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9. சக்கரவியூகம் அத்தியாயம் 2.
1: இப்போ நாம ஐடென்டிஃபை பண்ண போறது நார்மல் கிரிமினல்ஸ் இல்ல, அவங்க ரொம்ப டேஞ்சர்.
2: என்ன பிடிச்சிட்டோம்னு ரொம்ப பெருமைப்படாத கனல் பிரியான், நான் பண்ண ஒரு சின்ன கவனக்குறைவினால நானும் எங்க கேங்கும் மாட்டிக்கிட்டோம்.
0: அடுத்த மிஷனுக்கு தயாராகும் ராணுவ புலனாய்வு குழு கண்டுபிடித்திடுமா, கைப்பற்றிடுமா, மிஷனில் வெல்ல போவதையா? ஆகாஷ்வாணி மதுரை மற்றும் ராமேஸ்வரம் பண்பலையில் நாளை இரவு மணி 9:30 கேட்க தவறாதீர்கள். சக்ரவியூகம்.
3: நேரம் இரவு 7:10. ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 பாட்டு இது ஹிட்டு நிகழ்ச்சியில் விஸ்வாசம் திரைப்படத்திலிருந்து இந்த பாட்டு எல்லாருக்குமே பிடிச்சமான ஒரு ஃபாஸ்ட் பீட் சாங் தான் கேட்க போறீங்க நேர்களே.

ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 பாட்டு இது ஹிட் நிகழ்ச்சியில் கருப்பு பேரழகா அப்படின்ற ஹிட்டான பாட்டு தான் உங்களுக்காக காத்திருக்கிறீர்களே.

ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 பாட்டு இது ஹிட் நிகழ்ச்சியில் ஹிட்டான பாடல்கள் தான் கேட்டுட்டு இருக்கோம் நேர்களே. இதோ உங்களுக்காக ஒரு பாடல்.

வணக்கம், நான் உங்க நடிகர் பரணி பேசுறேன். நீங்க கேட்டுக்கிட்டு இருக்குது 103.3 மதுரை வானவில் பண்பலை. நல்ல தகவல்களை கேளுங்க, ரசிச்சு கேளுங்க, மனசோட ஒட்டி உறவாட இனிமையான பாடல்களை கேளுங்க, மகிழ்ச்சியா இருங்க. உங்கள் 103.3 மதுரை வானவில் பண்பலை. அன்புடன் பரணி.

ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 பாட்டு இது ஹிட்ட நிகழ்ச்சியில் ஹிட்டான பாடல்கள்லாம் கேட்டுட்டு இருக்கோம். அந்த வகையில் இந்த பாடல் உங்களை நடனமாட வச்சாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை. அப்படி என்ன பாட்டு இருக்குன்னு யோசிக்கிறீங்களா? கேட்டுட்டு வந்துருங்க.

0: உண்மையா அடினா அடிங்க தா வேகமே தீயடிய மாத்தி பின்ன வச்சு முன்ன வச்சு எகிரி தாய காய கா நாட்டு கூத்த காட்டு
1: தும்மு தும்மு துடிப்பெல்லாம் வெளியே விட்டு

ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 பாட்டு இது ஹிட்ட நிகழ்ச்சியில் ஒரு குட்டி ஸ்டோரி சாங் கேட்கலாமா நேர்களே?

0: just awesome. No tension, bebe.
1: ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ் வழங்கும் ஆடி தங்க திருவிழா. சிறப்பு சலுகையாக புதிய தங்க நகை மீது கிராமிற்கு 200 ரூபாய் குறைவாகவும், பழைய தங்க நகை எக்ஸ்சேஞ்சின் மீது கிராமிற்கு 150 ரூபாய் கூடுதலாகவும், வைரம் மற்றும் அன்கட் வைரத்தின் மதிப்பின் மீது 12.5% குறைவாக பெறுங்கள். மேலும் பல சலுகைகள் நிபந்தனைகளுக்கு உட்பட்டது. உடனே உங்கள் அருகில் உள்ள ஜிஆர்டி ஷோரூமுக்கு வருகை தாருங்கள். ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.

ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 பாட்டு இது கேட்ட நிகழ்ச்சியில் இதோ ரெட்ரோ படத்திலிருந்து ஒரு பாட்டை கேட்டலாம்.

0: ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3, ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9. சக்ரவியூகம் அத்தியாயம் 2.
1: இப்போ நாம ஐடென்டிஃபை பண்ண போறது நார்மல் கிரிமினல்ஸ் இல்ல, அவங்க ரொம்ப டேஞ்சர்.
2: என்ன பிடிச்சிட்டோம்னு ரொம்ப பெருமைப்படாத கனல் பிரியன், நான் பண்ண ஒரு சின்ன கவனக்குறைவினால நானும் எங்க கேங்கும் மாட்டிக்கிட்டோம்.
0: அடுத்த மிஷனுக்கு தயாராகும் ராணுவ புலனாய்வு குழு கண்டுபிடித்திடுமா, கைப்பற்றிடுமா? மிஷனில் வெல்ல போவதையா? ஆகாஷ்வாணி மதுரை மற்றும் ராமேஸ்வரம் பண்பலையில் நாளை இரவு 9:30 கேட்க தவறாதீர்கள்.
3: சக்ரவியூகம்.

ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 பாட்டு இது ஹிட் நிகழ்ச்சியில் தொடர்ந்து வரும் பாடலாக கேட்கவிருப்பது

0: ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ் வழங்கும் ஆடி தங்க திருவிழா. சிறப்பு சலுகையாக புதிய தங்க நகை மீது கிராமிற்கு 200 ரூபாய் குறைவாகவும், பழைய தங்க நகை எக்ஸ்சேஞ்சின் மீது கிராமிற்கு 150 ரூபாய் கூடுதலாகவும், வைரம் மற்றும் அங்கட் வைரத்தின் மதிப்பின் மீது 12.5% குறைவாக பெறுங்கள். மேலும் பல சலுகைகள் நிபந்தனைகளுக்குட்பட்டது. உடனே உங்கள் அருகில் உள்ள ஜிஆர்டி ஷோரூமுக்கு வருகை தாருங்கள். ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
1: ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 பாட்டு இது ஹிட் நிகழ்ச்சியில் தொடர்ந்து வரும் பாடலாக நிலவுக்கு என்மேல் என்னடி கோபம் திரைப்படத்திலிருந்து ஒரு பாடல்.

ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 பாட்டு இதுகிட்ட நிகழ்ச்சியில் தொடர்ந்து வரும் பாடலாக

ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 பாட்டு எதிர்கிட்ட நிகழ்ச்சியில் இந்த பாட்டு இல்லாட்டி எப்படி, அப்படி என்ன பாட்டுன்னு கேட்குறீங்களா நேர்களே? இதோ நீங்களே கேட்டுட்டு வந்துருங்க.

0: நிறைவு பெற்றது பாட்டு இது ஹிட் நிகழ்ச்சி. தொடர்வது செய்தி அறிக்கை.
1: விவசாயிகளுக்கான வருவாய் ஆதரவு திட்டத்தை அடுத்த 5 ஆண்டுகளுக்கு நீட்டிக்க மத்திய அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளது. இன்று புதுதில்லியில் பிரதமர் திரு நரேந்திர மோடி தலைமையில் நடைபெற்ற அமைச்சரவைக் கூட்டத்தில் இதற்கான முடிவு மேற்கொள்ளப்பட்டது. இதனை செய்தியாளர்களிடம் தெரிவித்த தகவல் ஒலிபரப்புத்துறை அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ், இதற்காக 3,15,000 கோடி ரூபாய் ஒதுக்கப்பட்டுள்ளதாக கூறினார். இத்திட்டத்தின் கீழ் இதுவரை 4,47,000 கோடி ரூபாய் விவசாயிகளுக்கு விடுவிக்கப்பட்டுள்ளதாகவும் அவர் தெரிவித்தார். மாற்றியமைக்கப்பட்ட கேலோ இந்தியா திட்டத்திற்கும் இக்கூட்டத்தில் ஒப்புதல் அளிக்கப்பட்டதாக கூறிய அவர், அடுத்த 5 ஆண்டுகளில் செயல்படுத்தப்பட உள்ள இந்த திட்டத்திற்காக 36,441 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளதாக தெரிவித்தார். தேசிய விளையாட்டு அமைப்புகளுக்கு நிதியுதவி வழங்கும் திட்டத்திற்கும் அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளதாக திரு அஸ்வினி வைஷ்ணவ் கூறினார். இதற்கிடையே விவசாயிகளுக்கான வருவாய் ஆதரவு திட்டம் மேலும் 5 ஆண்டுகளுக்கு நீட்டிக்கப்பட்டுள்ளது விவசாயிகள் நலனில் மத்திய அரசு அக்கறையுடன் உள்ளதை எடுத்துரைப்பதாக உள்ளது என்று வேளாண் அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான் கூறியுள்ளார். சமூக வலைதளத்தில் இக்கருத்தை பதிவு செய்துள்ள அவர், மத்திய அமைச்சரவையின் இந்த முடிவு விவசாயிகளின் பொருளாதார பாதுகாப்பை மேலும் உறுதி செய்துள்ளதாக குறிப்பிட்டுள்ளார். வரலாற்று சிறப்புமிக்க இந்த முடிவை மேற்கொண்டதற்காக பிரதமர் திரு நரேந்திர மோடிக்கு நன்றி தெரிவித்துக் கொள்வதாகவும் திரு சிவராஜ் சிங் சௌஹான் கூறியுள்ளார். தமிழக சட்டப்பேரவை தேர்தலில் இதுவரை இல்லாத அளவிற்கு வாக்கு சதவீதம் பதிவானதாக தலைமை தேர்தல் ஆணையர் திரு யானேஷ்குமார் கூறியுள்ளார். கோவை விமான நிலையத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், இந்த தேர்தலில் 86% அளவிற்கு வாக்குப்பதிவு நடைபெற்றதை சுட்டிக்காட்டினார். நாடு சுதந்திரம் அடைந்த பிறகு தமிழகத்தில் பதிவான அதிக அளவு வாக்கு சதவீதமாக இது உள்ளது என்றும் அவர் குறிப்பிட்டார். இதற்காக வாக்காளர்களுக்கு வாழ்த்துகளையும் பாராட்டுகளையும் தெரிவித்துக் கொள்வதாகவும் திரு யானேஷ்குமார் கூறினார். தமிழகத்தில் குடிநீர் விநியோகம் மற்றும் நீர் ஆதாரங்களை மேம்படுத்துவதற்கான பணிகளை மேற்கொள்வதற்காக 340 கோடி ரூபாயை மாநில அரசு ஒதுக்கியுள்ளது. இன்று சென்னையில் முதலமைச்சர் திரு விஜய் தலைமையில் இதுதொடர்பாக நடைபெற்ற ஆய்வுக் கூட்டத்தில் இதற்கான முடிவு மேற்கொள்ளப்பட்டதாக மாநில அரசின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. குடிநீர் தட்டுப்பாடு இன்றி கிடைப்பதை அதிகாரிகள் உறுதி செய்ய வேண்டும் என்று முதலமைச்சர் இந்த கூட்டத்தில் அறிவுறுத்தியதாக அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது. மேகதாது அணையை கட்ட தமிழக அரசு அனுமதிக்காது என்று வருவாய்த்துறை அமைச்சர் திரு கே ஏ செங்கோட்டையன் திட்டவட்டமாக தெரிவித்துள்ளார். கோவை விமான நிலையத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், இந்த நிலைப்பாட்டில் முதலமைச்சர் திரு விஜய் உறுதியுடன் உள்ளதாக கூறினார். தமிழகத்தில் தவேக அரசு பொறுப்பேற்ற பின்னர் ஊழலற்ற நிர்வாகம் உறுதி செய்யப்பட்டுள்ளதாக மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் திரு அருண்ராஜ் கூறியுள்ளார். கோவையில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், இதன் காரணமாக தொழில் முதலீடுகள் அதிகரிக்கும் என்றார். உயர் மருத்துவ படிப்பிற்கான இடங்களை தவேக அரசுதான் மத்திய அரசுக்கு விட்டுக் கொடுத்துள்ளதாக திமுக தலைவர் திரு மு க ஸ்டாலின் கூறியுள்ளது தவறானது என்றும் திரு அருண்ராஜ் தெளிவுபடுத்தினார். உரங்கள் மற்றும் வேளாண் இடுபொருட்களின் விநியோகம் வெளிப்படைத்தன்மையுடன் நடைபெறுவதை அதிகாரிகள் உறுதி செய்ய வேண்டும் என்று கூட்டுறவுத்துறை அமைச்சர் திரு காந்திராஜ் வலியுறுத்தியுள்ளார். இன்று சென்னையில் தமிழ்நாடு கூட்டுறவு விற்பனை இணையத்தின் செயல்பாடுகள் குறித்து அதிகாரிகளுடன் ஆய்வு மேற்கொண்டு அவர் பேசினார். விவசாயிகளுக்கு சிறந்த சேவைகளை இந்த நிறுவனம் வழங்க வேண்டும் என்றும் அமைச்சர் கேட்டுக் கொண்டார். காவிரி ஆற்றின் குறுக்கே மேகதாது அணை கட்ட கர்நாடக அரசு முயற்சிப்பது கண்டிக்கத்தக்கது என்று அஇஅதிமுக பொதுச் செயலாளர் திரு எடப்பாடி பழனிசாமி தெரிவித்துள்ளார். சேலம் விமான நிலையத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், இப்பிரச்சினையில் கர்நாடக முதலமைச்சர் திரு டி கே சிவக்குமார் தெரிவித்து வரும் கருத்துகள் ஏற்புடையது அல்ல என்று கூறினார். மேகதாது போன்ற முக்கிய பிரச்சினைகளில் கூட முதலமைச்சர் திரு விஜய் கருத்துக்களை தெரிவிக்காமல் மௌனம் காப்பதாக திரு எடப்பாடி பழனிசாமி குறை கூறினார். திருச்சி கிழக்கு, பெருந்துறை, அம்பாசமுத்திரம், விராலிமலை மற்றும் கரூர் சட்டப்பேரவை தொகுதி இடைத்தேர்தலுக்கான அறிவிப்பை வெளியிட விதிக்கப்பட்டிருந்த இடைக்கால தடையை அடுத்த மாதம் 24ஆம் தேதி வரை நீட்டித்து சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. தலைமை நீதிபதி திரு எஸ் ஏ தர்மாதிகாரி, நீதிபதி திரு அருள்முருகன் அமர்வு இன்று இதற்கான உத்தரவை பிறப்பித்தது. காமன்வெல்த் விளையாட்டுப் போட்டிகளின் குத்துச்சண்டை பிரிவில் இந்தியாவின் பிரீத்தி பவார் மற்றும் அங்குஷ் பங்கல் இறுதி ஆட்டத்திற்கு முன்னேறியுள்ளனர். கிளாஸ்கோவில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் மகளிர் 54 கிலோ எடைப்பிரிவு அரையிறுதி

ஆட்டத்தில் பிரீத்தி பவார் 5-0 என்ற புள்ளிக்கணக்கில் ஜாம்பியாவின் கேத்ரின் வேப்பை வென்றார். ஆடவர் 80 கிலோ எடைப்பிரிவு அரையிறுதி ஆட்டத்தில் அங்குஷ் பங்கல் 5-0 என்ற புள்ளிக்கணக்கில் கனடாவின் ஜோஷ்வா அஃபாரியை வென்றார். ஜெய்ஸ்மின் லம்போரியாவும் இறுதிச் சுற்றுக்கு தகுதி பெற்றுள்ளார். ஜூடோ பிரிவில் அஷ்மிதா தே, யாமினி மற்றும் ஹர்ஷ் சிங் இறுதியாட்டத்திற்கு முன்னேறியுள்ளனர். 400 மீட்டர் தொடர் ஓட்டத்தில் இந்தியா இறுதிச் சுற்றுக்கு முன்னேறியுள்ளது. விஜானி ஓபன் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் சுமித் நாகல் அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளார். செக் குடியரசில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் ஆடவர் ஒற்றையர் பிரிவு காலிறுதி ஆட்டத்தில் அவர் 6-3, 6-2 என்ற செட் கணக்கில் செக் குடியரசின் மார்டின் க்ரூமிக்கை வென்றார். செய்தியறிக்கை நிறைவடைகிறது.

0: ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9
1: இசையோடு என்றும் நீங்கள்.
2: நேரம் 8:55:59. காற்றோடு கணம் மனதோடு ரிங்காரம் அசைத்துக் கொண்டிருப்பது ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 MHz மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 MHz கேட்டு மகிழ்ந்து கொண்டிருக்கிறோம். குழந்தைகள் பங்கு பெற்று பண்பொழியோடு உரையாடும் பட்டாம்பூச்சிகள் நிகழ்ச்சி கேட்கவிருக்கிறோம். குழந்தைகள் அழைக்க வேண்டிய தொலைபேசி எண்கள் 25 30 170 மற்றும் 25 30 171 என்ற எண்ணிலும், 0452 என்ற மதுரையின் முன்னிணைப்பை தொட்டு வரலாம்.

0: ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ் வழங்கும் ஆடி தங்க திருவிழா. சிறப்பு சலுகையாக புதிய தங்க நகை மீது கிராமிற்கு 200 ரூபாய் குறைவாகவும், பழைய தங்க நகை எக்ஸ்சேஞ்சின் மீது கிராமிற்கு 150 ரூபாய் கூடுதலாகவும், வைரம் மற்றும் அங்கட் வைரத்தின் மதிப்பின் மீது 12.5% குறைவாக பெறுங்கள். மேலும் பல சலுகைகள் நிபந்தனைகளுக்குட்பட்டது. உடனே உங்கள் அருகில் உள்ள ஜிஆர்டி ஷோரூமுக்கு வருகை தாருங்கள். ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
1: ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 MHz மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 MHz-ல கேட்டுக்கிட்டு இருக்கோம் பட்டாம்பூச்சிகள். பட்டாம்பூச்சியில இப்ப நம்மோடு இணைந்திருக்கிற குழந்தைகிட்ட பேசுவோமா?
2: வணக்கம். கம்மதி வட்டத்திலிருந்து அஜித் பாண்டி பேசுறேன்.
1: வாங்க அஜித் பாண்டி, நல்லா இருக்கீங்களா?
2: நல்லா இருக்கேன்.
1: இன்னைக்கு நம்முடைய பட்டாம்பூச்சி நிகழ்ச்சியில என்ன சொல்ல போறீங்க?
2: திருக்குறள்
1: சொல்லுங்க கேப்போம்.
2: அகர முகர எழுத்தெல்லாம் ஆதி பகவான் முதற்றே உலகு பொருள். அகரமே எழுத்திற்கு தொடக்கம், அதுபோல ஆதி பகவான் உலகத்திற்கே தொடக்கம்.
1: சூப்பர், அருமையா சொல்லிருக்கீங்க. இன்னைக்கு நிகழ்ச்சியில உங்களுக்கு என்ன பாடல் வேணும்?
2: அமரன் படத்துல இருந்து மின்னலே பாட்டு போட்டுருக்கோம்.
1: ஓகே, நீங்க கேட்ட பாடல் உங்களுக்காகவும் கேட்டுக்கொண்டிருக்கும் அத்துணை நேயர்களுக்காகவும் ஒளிபரப்பலாம். நன்றி நிகழ்ச்சியில் இணைந்தமைக்கு.
2: நன்றி.

0: நேரம் 8:15. ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 மெகா ஹெர்ட்ஸ் மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 மெகா ஹெர்ட்ஸில் கேட்டுக்கிட்டு இருக்கோம் பட்டாம்பூச்சிகள். பட்டாம்பூச்சி நிகழ்ச்சியில் குழந்தைகள் அழைக்க வேண்டிய தொலைபேசி எண்கள் 25 30 170 மற்றும் 25 30 171 என்ற எண்ணிலும், 0452 என்ற மதுரையின் முன்னணிப்பு தொட்டு. நிகழ்ச்சியில் அடுத்ததாக நம்மோடு பேச இணைந்திருக்கும் குழந்தையோட பேசிடுவோமா? வணக்கம்.
1: வணக்கம்.
0: எங்கிருந்து பேசுறீங்க?
1: மதுரையிலிருந்து நாகப்பட்டி பேசுறேன்.
0: சூப்பர். என்ன பாடல் வேணும் நிகழ்ச்சியில?
1: வட்டப்படாத வாலிபர் சங்கத்துல இருந்து ஒரு பாட்டு.
0: ஓகே, கொடுத்துடலாம். இன்னைக்கு பட்டாம்பூச்சி நிகழ்ச்சியில் நீங்க கலந்துருக்கீங்க இல்லையா? இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சியில நீங்க என்ன சொல்ல போறீங்க?
1: நான் 8th ஸ்டாண்டர்ட்ல இருந்து ஒரு மனப்பாட பாடுறேன்.
0: சூப்பர், சொல்லுங்க கேப்போம்.
1: மாமலை போற்றதும் மாமலை போற்றதும் நாமநீர் வேலி உலகிற்கு
0: நன்றி இணைப்பில் இணைந்தமைக்கு.

0: ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3, ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9. சக்கரவியூகம் அத்தியாயம் 2.
1: இப்போ நாம ஐடென்டிஃபை பண்ண போறது நார்மல் கிரிமினல்ஸ் இல்ல, அவங்க ரொம்ப டேஞ்சர்.
2: என்ன பிடிச்சிட்டோம்னு ரொம்ப பெருமைப்படாத கனல் பிரியன், நான் பண்ண ஒரு சின்ன கவனக்குறைவினால நானும் எங்க கேங்கும் மாட்டிக்கிட்டோம்.
0: அடுத்த மிஷனுக்கு தயாராகும் ராணுவ புலனாய்வு குழு கண்டுபிடித்திடுமா, கைப்பற்றிடுமா, மிஷனில் வெல்ல போவதியா? ஆகாஷ்வாணி மதுரை மற்றும் ராமேஸ்வரம் பண்பலையில் நாளை இரவு 9:30 கேட்க தவறாதீர்கள்.
3: சக்கரவியூகம்.

0: நேரம் இரவு 8:30.
1: ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3, ராமேஸ்வரம் பண்பலை 100.

9 மகாஹெர்ட்ஸில் இலக்கிய உலா. இன்றைய இலக்கிய உலா நிகழ்ச்சியில் தம்பிரான் தோழரின் தோழர் சிறப்புரை வழங்குகிறார் கணேசன் அவர்கள்.

வீசுதென்றலும் வெங்கிழவேனிலும் மூசுவண்டரை பொய்கையும் போன்றதே ஈசன் எந்தை இணையடி நீழலே. நேயர்களுக்கு அன்பு வணக்கம். உலகம் உய்வதாக, உலக உயிர்கள் தழைப்பதாக, செழிப்பதாக, நமது தீந்தமிழின் பக்தி இலக்கியம் அருளிய சான்றோர்கள் யாவருமே அவரவர் செய்த தவப்பயனால் உலகம் உய்யுமாறு உதவியவர்கள். இறைவனை வணங்கும் பொழுதில் அரிச்சனை பாட்டேயாகும் என்பதை உணர்ந்து தேனிசை பாடல்களை, தேவார திருவாசக திருமுறைகளை பண்ணோடு பாடி இறைவனை மகிழ்த்தனர். நாமும் மகிழ்ந்தோம், அவர்களும் மகிழ்ந்தனர். சைவ திருமுறைகள் 12ம், வைணவத்தின் 4000 பிரபந்தமும் தமிழர் பெற்ற மாபெரும் கருவூலங்கள். மானிட உள்ளங்களை, மற்றைய உயிரினங்களை அசைத்து அசைத்து மெய்சிலிர்க்கச் செய்யும் அசையா சொத்துக்கள் அவை. சைவ திருமுறைகள் 12 நூல் 11ம் திருமுறை அருளாளர் பலர் அருளிய சிற்றிலக்கியங்களின் தொகுப்பாகும். காரைக்கால் அம்மையார் அருளிய மூத்த திருப்பதியும் உட்பட பரணர், கபிலர், நக்கீர தேவநாயனாரும் மற்றையோரும் அருளிய பாடல்கள் இடம்பெற்றுள்ளன. அவற்றுள் சேரமான் பெருமாள் நாயனார் அவருடைய பொன் வண்ணத்து அந்தாதி, திருவாரூர் மும்மணி கோவை, திருக்கைலாய ஞானவிழா ஆகிய ஆதி உலாவும் மிளிர்கின்றன. சேரநாட்டின் மகோதை திருத்தலத்தின் கொற்றவராக விட்டிருந்து செங்கோலாட்சி புரிந்தவர் சேரமான் பெருமாள் நாயனார். சேரமான் ஒருநாள் அரண்மனையின் திருவோலக்க மண்டபத்தில் அரியணையில் வீற்றிருந்தார். ஏவலன் ஒருவன், மன்னர் மன்னரே வணக்கம், பாண்டிய நாட்டிலிருந்து இசைவாணர் பானபத்திரர் தங்களை காண வந்துள்ளார், இந்த அத்தானி மண்டபத்தின் வாயிலில் நிற்கிறார் என்றான். உடனே சேரமான், அமைச்சரே, தளபதியாரே, நீவிர் குழுவாக சென்று விருந்தினரை அழைத்து வாருங்கள் என்றார். 10-12 பேர் கூட்டமாக சென்று வாயில் நின்ற பானபத்திரரை இன்முகம் காட்டி பணிவும் கனிவும் மிகுந்த மொழி கூறி வரவேற்று வந்தனர். அரியாசனத்தினின்றும் எழுந்தோடி சேரமன்னர் பானபத்திரரை தழுவி வரவேற்று தமக்கு சரியாசனத்தில் அமரச் செய்தார். கொழுமியிருந்த யாவரும் பாண்டிய நாட்டின் கொற்றம் வாழ்க, இசைவேந்தர் பானபத்திரர் வாழ்க வாழ்க என்று முழக்கமிட்டு மகிழ்ந்தனர். சேரமான் பானபத்திரரை அந்தப்புறத்திற்கு அழைத்துச் சென்று, கந்தர்வகண சக்கரவர்த்தியாரே, ஏழிசை மாமன்னரே, மாமுதரை சொக்கலிங்க பெருமான், சேரமானே, உன்போல் என்பால் பேரன்பு கொண்டிருக்கும் நமது அடியவன் பானபத்திரன் உன்னை காண வருகிறான். பொன்பொருள் நீ வழங்கி சிறப்பிக்க வேண்டுமென்று கடிதம் தந்தி அனுப்பியுள்ளோம். ஆவண செய்க என்று வளம்பெருக்கி அனுப்புக இனிதே என்று கனவிலே தோன்றி அடியேனுக்கு ஆணையிட்டுள்ளார். தாங்கள் நீராடி புத்தாடை புனைந்து விருந்தருந்தி ஓய்வு கொள்ளுங்கள், மாலையில் சந்திப்போம் என்று பணிப்பெண்களோடு அனுப்பினார் அரசர். மறுநாள் காலை வண்டிகள் பலவற்றில் மூட்டை மூட்டையாக தங்க நாணயங்கள், வெள்ளி காசுகள், நவமணி அணிகலன்கள் என நிரப்பப்பட்டன. அந்த பகுதியின் அரிய பல விளைபொருள்களும் வண்டிகளில் நெளிந்து அசைந்து கொண்டிருந்தன. வண்ண துணிகளால் அலங்கரிக்கப்பட்ட சிவிகை ஒன்றில் பானபத்திரரை அமரச் செய்தார் மன்னர் மன்னன். அடியார்களும் படை வீரர்கள் பலரும் தொடர்ந்து சூழ்ந்து வர பாண்டிய நாடு நோக்கி புறப்பட்டது வளமார் செம்பொருள் திரட்சி கூடார வண்டிகள். இவ்வுலகம் ஆக்குகின்ற மாமுதிரை சொக்கலிங்க பெருமான் கடிதம் கொடுத்து அனுப்பியதும் கனவிலே பேசியும் இருவரையும் இணைக்கச் செய்து வறியவரின் வாழ்வில் வளம் பெருக்கிய இந்நிகழ்வு இறைவனின் எளிவந்த தன்மையையும், இதனை இதனான் இவன் முடிக்கும் என்றாய்ந்த அதனால் அச்செயல் முடிக்கும் திறனுடையார் என்பதையும் காட்டுவதற்கு சான்று ஒன்றே சாலுமென்றே. மற்றொரு நாள் சேரமான் பெருமான் மகோதைப்பட்டினத்தின் அரச வீதியில் பட்டத்து யானை மேல் வீற்றிருந்து நாட்டு வளம் காண நகர்வளம் போந்தார். சிறிது நேரத்தில் வீதியின் ஓரத்தே ஒருவர் சுமை கொண்டு நடந்து வந்தார். பட்டத்து யானை நிறுத்தப்பட்டது. சேரமான் மேலிருந்து கீழே இறங்கினார். விரைந்து சுமை கொண்டு வந்தவரின் பாதங்கள் தொட்டு

வணங்கி, அடியேன் சேரமான், அடியேன் சேரமான் என்று தன் தலை தாழ்த்தி நின்றார். உவர்மன் சுமந்து வந்தவரோ பதை பதைத்து, அரசே அரசே, இதென்ன விபரீதம்! நாட்டினரின் துணிமணிகளை துவைத்து கொடுக்கும் ஒரு ஏகாலி ஈரங்கொல்லி, ஆம் அடியேன் சலவை தொழிலாளி, பொறுத்தருளுங்கள் என்றான். துணி துவைப்பதற்காக தலைமேலே உவர்மன் மூட்டை சுமந்து வர மழை சிறிது நேரம் பொழிந்ததால் மண் கரைந்து அந்த சலவை தொழிலாளின் உடம்பு முழுவதும் உவர்மண் இழகி படர்ந்திருந்த காட்சி. சேரமானுக்கு அந்த தொழிலாளி உடல் முழுவதும் திருநீர் பூசி வரும் சிவனடியாராகவே தோன்றியதால் மாமன்னரின் நினைவு எல்லாவற்றையும் சிவனுருவாகவும் திருநீற்று கோல புலிவாகவும் நினைந்திருந்த காரணத்தினாலே அதன் விளைவாக உவர்மன் படிவு திருநீற்றை உடல் நிறைய பூசி வரும் சிவத்தொண்டராகவே காட்டிற்று. மன்னர் சேரமானுக்கு திருவஞ்சைக்களத்து சிவபெருமானை தரிசித்து மகிழும் சேரமான் நாள்தோறும் அரண்மனையில் சீராக சிவபூசை செய்யும் மெய்யடியார். சிவபூசை நிறைவுற்று தீபார்த்தி காட்டியவுடன் சிற்றம்பலத்திலே நடமிடம் ஈசனின் கழலோசை பாத சிலம்போசை கேட்கும். அந்த இனிய ஓசை பூசை நிறைவு பெற்றதை ஈசன் ஏற்று மகிழ்கிறான் என்பதை காட்டுவதாக சேரமான் பக்தி வெள்ளத்தில் திளைத்து மகிழ்ச்சி கூறுவார். ஒரு நாள் பூசை புஷ்பர்ணங்கள் நிறைவுற்றதும் என்றைக்கும் ஒலிக்கும் சிலம்போசை கேட்கவில்லை. சேரமான் சிந்தை கலங்கினார். தவறிழைத்தேனா? செங்கோல் ஆட்சியில் பிழை செய்தேனா? ஆறில் ஒன்றிற்கும் மேலாக வரிவசூல் செய்து மக்களை கொடுமைப்படுத்தினேனா? அன்றேல் அடியேன் சிவபூசையில் போலித்தனம் புகுந்து விட்டதா? இனி நான் வாழ வேண்டியதும் தேவைதானா என்று நினைந்தார். என் செய்கவேன் யாதென்று தெரியாமல் தவிக்கின்றேனே எம்பெருமானே என்று நினைந்தவுடன் எம்பெருமானின் திருவடி சிலம்போசை இன்று ஏன் ஒலிக்கவில்லை? ஏன், ஏன், ஏன் என்று கண்ணீர் கலங்க நடராச பெருமானின் செம்மேனி கண்டு சிந்தை வாடி கலங்கினார். அப்போது ஒலித்தது அசரீரி, சேரமானே, நீ இயற்றும் பூசைகளில் நாள்தோறும் எழுந்தருளி மகிழும் யாம் இன்று காலம் தாழ்ந்து வந்ததற்கு காரணம் உண்டு. தில்லை அம்பிதியிலே நமது திருமுன்னர் தோழன் சுந்தரமூர்த்தி இனிய பதிகங்கள் பாடியதை கேட்டு சிந்தை கழித்தனாம். கூடுதல் நேரம் அங்கே செலவிட்டு விட்டோம். ஆதலின் இன்று வருதற்கு சற்றே காலதாமதம். வருத்தம் தவிர பெருமிதம் உருக நின் பக்தியின் ஆழம் யாம் அறிவோமே. கலக்கம் நீத்து களிப்புறுக என்று ஒலித்தது அசரீரியாய் சொல்லிய செய்தி கேட்டு ஆறுதலுற்ற சேரர்கோன் சிலம்போசை கேட்டு பின்னர் சுந்தரரை காண தில்லையம்பதிக்கு புறப்பட்டார். சேரமான் மனதில் ஓர் எண்ணம் எழுந்தது. ஈரேழு பதினான்கு உலகம் வணங்கும் ஈசன் மகிழ்ந்து கேட்குமாறு, நேரம் போவதே தெரியாமல் கேட்குமாறு பதியம்பாடிய அப்பேரருளாளர் சுந்தரமூர்த்தி சுவாமிகளை நாம் கண்டு மகிழ்ந்து நட்பு பாராட்டுவோம் என்று உறுதி பூண்டு புறப்பட்டார் சிதம்பரத்திற்கு. தில்லையில் பொன்னம்பலத்தில் திருநடனமியற்றும் ஆடலரசனை கண்டு உளம்பூரித்தார். அந்த மகிழ்ச்சியின் வெளிப்பாடாக தீந்தமிழ் அருவியாக பொன் வண்ணத்து அந்தாதி என்ற மகுடமிட்டு நூறு பாடல்களை பொழிந்தார் சேரமான் பெருமான். பொன்வண்ணம் எவ்வண்ணம் அவ்வண்ணம் மேனி பொலிந்திலங்கும் மின்வண்ணம் எவ்வண்ணம் அவ்வண்ணம் வீழ்சடை வெள்ளி குன்றம் தன்வண்ணம் எவ்வண்ணம் அவ்வண்ணம் மால்விடை தன்னை கண்ட எவ்வண்ணம் அவ்வண்ணம் ஆகிய ஈசனுக்கே. முதல் பாடல்தான் இப்படி வண்ணம் வண்ணம் என்று தொடங்கும். ஆனால் நூறு பாடல்களும் கேட்க கேட்க தேனாறு வந்து பாய்வது போலே இனிமை ததும்புகின்ற அருமையான பாடல்கள் விரிகின்ற ஞாயிறு போன்றது மேனி அஞ்ஞாயிறு சூழ்ந்து எரிகின்ற வெங்கதிர் ஒத்தது செஞ்சடை அச்செஞ்சடையின் கீழ் சரிகின்ற காரிருள் போன்றது கண்ணம் அக்காரிருட்கீழ் புரிகின்ற வெண்மையில் போன்றுள்ளதால் எந்தை வெண் பொடி. இறைவன் திருவுநீர் பூசியிருப்பது அதற்குரிய அலங்காரமாக அதிசயமாக ஆசிரியர் சேரமான் இந்த காட்சியை நமக்கு காட்டுகிறார் என்று எந்தை திருநீறு பூசியிருக்கின்ற அழகை தில்லையம்பலவாணரின் திருமேனியோடு சூரிய தேவனையும்
அவன் செங்கதிர் பிழம்பையும் ஒப்பிட்டு பாடிய பாடல்கள் பாட பாட பேரின்பம் நல்கும். தில்லை நின்றும் திருவாரூர் சென்ற சேரர்பிரான் அகத்துறை

பாடல்கள் 30. திருவாரூர் மும்மணி கோவை எனும் பேரில் பாடி மகிழ்ந்தார். திருநாவுக்கரசு நாயனார் பாடியுள்ள முன்னம் அவனுடைய நாமம் கேட்டால் மூர்த்தி அவனிருக்கும் வண்ணம் கேட்டால் பின்னர் அவனுடைய ஆரூர் கேட்டால் பெயர்த்தும் அவனுக்கே பிச்சியானாள் அன்னையையும் அத்தனையும் அன்றே நீத்தாள் அகன்றாள் அகலடத்தார் ஆச்சாரத்தை தன்னை மறந்தாள் தன் நாமம் கேட்டாள் தலைப்பட்டாள் நங்கை தலைவன் தாளே. இந்த திருப்பாடலில் உலக உயிர்கள் யாவும் பெண்களே, ஈசன் ஒருவனே ஆண்மகன், அவன் தாழ் திருவடியை அடைந்து பிறவி பெருங்கடல் கடப்பதே குறிக்கோள் என்பதை திருவாரூர் மும்மணி கோவை பாடல்கள் 30 வலியுறுத்துகின்றன. சேரமான் பெருமான் நாயரின் உள்ள கிடக்கை உலக உயிர்களையெல்லாம் ஈசனின் திருவடியில் சேர்க்கின்ற ஒரு மிகச்சிறந்த பெருந்தகைமை உள்ளவது. சுந்தரமூர்த்தி நாயனாரை திருவாரூரில் கண்டு இன்ப வெள்ளத்தில் திளைத்த சேரர்கோன் அவரை ஆறத் தழுவி ஆண்டவனின் அருளிச் செயல்களை அவரோடு பகிர்ந்து சுந்தரமூர்த்தியாரை வியப்பில் ஆழ்த்தினார். இருவரும் சேர்ந்து கலந்துரையாடிய போதுதான் தம்பிரான் தோழரின் தோழர் என்பதை நாம் தெரிந்து கொள்ள முடியும். திருவாரூர் ஈசன் சுந்தரமூர்த்தி சுவாமிகளை, சுந்தரமூர்த்தி நீ நம்முடைய தோழன் என்று நட்பு பாராட்டினார். நட்பு பாராட்டி நாம் உன்னுடைய திருமணத்தை புத்தூர் சடங்கவி சிவாச்சாரியாருடைய மகளோடு நிகழ இருந்த அந்த திருமணத்தை நிறுத்திவிட்டோம், கவலாதே வருந்தாதே, என்றைக்கும் எங்கும் எப்போதும் நீ மாப்பிள்ளை திருக்கோலத்திலேயே செல்ல வேண்டும் என்றும் பணித்தார். அத்தகைய பணிப்பையெல்லாம் சுந்தரமூர்த்தி நாயனார் சேரமானுக்கு கூறினார். இருவரும் பறவை நாச்சியாரின் திருமாளிகை சென்றனர். சுந்தரர் தமது தருமபத்தினியாரிடம் சேரமான் சேரநாட்டு வேந்தரை பற்றி விரிவாக கூறி பறவையாரை மகிழ்ச்சி உரை செய்தார். பறவை நாச்சியாரின் கொள்கை யாவரும் எப்போதும் பசியின்றி இருக்க வேண்டும். சைக்கிளார் பெருமான் சொல்லுவது போலே, மண்ணினில் பிறந்தார் பெரும்பயன், மண்ணினில் பிறந்தார் பெரும்பயன், மதிசூடு மன்னலார்தமை அமுது செய்வித்தல், மண்ணிலில் பிறந்தார் பெரும்பயன், மதிசூடு மன்னலார் அடியார்தமை அமுது செய்வித்தல், கண்ணினால் அவர் நல்விழா பொலிவு கண்டார்தல். இந்த வாக்கிற்கேற்ப உலகோரை பசியாற்றி மகிழச் செய்வதும் இறைவனின் திருவிழாக்களை மனங்குளிர கண்டுகளிப்பதும் இருவரும் குறிக்கோள்களை சேர்க்கிறார். அங்கே மயிலாப்பூரிலே சொன்ன அந்த செய்தியை அம்மையார் தம்முடைய வாழ்க்கையின் குறிக்கோளாக கொண்டு நாள்தோறும் நாள்தோறும் அடியார்களுக்கு அமுதளித்து வந்தார். அதற்கு பெயர் மகேஸ்வர பூஜை. அந்த மகேஸ்வர பூஜையை நாளும் செய்த அந்த அம்மையார் இப்போது விருந்தினராக வந்திருக்கக்கூடிய நம்முடைய சேரமான் பெருமாளுக்கு எத்தகைய விருந்து அளிப்பார். ஆதலின் விருந்து அடியார் இருவருக்கும் அளிக்கப்பட்டது. திருநாகை காரணத்து ஈசனால் தமக்கு வழங்கப்பட்ட சிறப்பு பொருள்களையெல்லாம் சுந்தரமூர்த்தி சுவாமிகள் சேரமானுக்கு வழங்கி மகிழ்ந்தார். சோழ நாட்டின் சிவத்தலங்கள் சிலவற்றிற்கு அருளாளர் இருவரும் சென்று உளமுருகி தரிசித்தனர். திருவையாற்றில் ஐயாரப்பனையும் அறம் வளர்த்த நாயகியையும் தூமலர் தூவி துதித்திட விழைந்து அங்கே சென்றனர். 5 ஆறுகள் சேர்ந்து வாய்ந்து வரும் திருவையாற்றில் இருகரை தொட்டு ஓடும் வெள்ளம் கண்டு திகைத்தனர். சுந்தரரும் சேரமானும் அக்கரையில் உள்ள ஆலயத்திற்கு செல்லும் வழி அறியாது திகைத்தனர். அந்த நேரத்தில் இருவரும் இருகரம் கூப்பி ஈசனை நினைந்தனர். ஐயாற்று வெள்ளம் நடுவே இரு திசையிலும் பிரிந்து வழி ஏற்படுத்தி பொங்கிய நிலையிலேயே நின்றது. மெய்யடியார் இருவரும் வெள்ளம் வகுத்த வழியிலேயே சென்று அம்மையப்பரின் திருவடி பணிந்து சிந்தை கனிந்து மகிழ்ந்து பூரிப்புடன் சென்ற பாதையிலேயே மீண்டு வந்தனர். இறைவனை நினைந்தால், அவன் நம்மை நினைந்தால் காட்டு மரங்கள் சாய்ந்து கொள்ளும், மலை முகடுகள் மண் பாதைகள் போல் மாறும், கடல் நீர் நம்மை படகு போல் சுமந்து நிற்கும், ஆற்று வெள்ளமும் இருகரையாக இருந்து பாதை தரும் என்பது உண்மையல்லவா? இப்பேருலகில் எத்தனையோ மாமன்னர்கள் செல்வ சீமான்கள் சங்கநிதி பதுமநிதி போல் பொன்பொருள் குவித்து வைத்துள்ளோர் பற்பலர்
இருந்தபோது மாமதுரை சொக்கநாதர் இசையரசர் பானபத்திரனுக்கு பொன்பொருள் மிகையாகவே கொடுத்தனுப்புக என்று அந்த கடிதத்தை திரும்ப

முகத்தை சேரமானாகிய அடியேனிடத்தில் தருமாறல்லவோ கொடுத்தனுப்பினார். எவ்வுலகம் ஆக்குகின்ற இறைவன் நினைந்தால் நின்ற நிலையிலேயே செல்வமழை பொழிந்திருக்க கூடுமே. ஆனாலும் அடியேனின் நினைவு அரணுக்கு ஏற்பட்டதென்றால் அற்புதம் அதிசயம் அடியேன் பெற்ற பெரும்பேறு பெரும்பேறு. முன்னையோர் செய்த அருந்தவத்தின் பயனல்லவா அறிவேன் அடியேன் பெற்ற இத்தகைய பெரும்பேறு என்று நினைந்தார் சேரமான் பெருமான். சுந்தரமூர்த்தி சுவாமிகளோடு பாண்டி நாட்டிற்கு செல்ல வேண்டுமென்று நினைந்தார் இருவரும். அடியார் புடைசூழ ஆலவாய் அண்ணலோடமர் அங்கேற்கண் நம்மையை தரிசிக்க ஆலவாயாகிய தென்கூடல் மதுரைக்கு வந்தனர். கடம்பவனமாகிய மதுரைப்பட்டினம் இயற்றிய பெருந்தவம்தான் என்னே என்னே. பாண்டிய மன்னரின் மகளை திருமணம் புரிந்து கொண்ட சோழ நாட்டு பேரரசரும் மதுரைக்கு வந்திருந்தனர். சேர நாட்டு வேந்தர் சேரமான் பெருமாளும் திருமுனைப்பாடி நாட்டின் அரசராக இருந்த நரசிங்க முனையரையர் சுந்தரமூர்த்தி சுவாமிகளை தம்முடைய அரண்மனையிலே கொண்டு சென்று அரண்மனையினுடைய இளவரசராகவே வளர்த்தார். அந்த வகையில் சுந்தரமூர்த்தி சுவாமிகளும் மன்னர் மன்னரே மன்னர்கள் நால்வர் சந்தித்து நான்மாட கூடலில் இறைவனை தரிசிப்பதென்றால் அது சாதாரண செயலா? எந்த நாட்டிலும் இந்த நிகழ்வு நடைபெறுமா? நால்வரும் அன்பு மழை பொழிய பொழிய ஆண்டவனின் திருமுன்னர் வணங்கி நின்றனர். பாண்டிய மன்னரின் அரண்மனையில் அறுசுவை விருந்து வியப்பூட்டும் அளவில் நிகழ்ந்தது. திருப்பரங்குன்றத்து முருகவேளை தரிசித்தனர். அங்கு அக்குன்றத்தின் புகழ் பாடியபின் சேரமானும் சுந்தரரும் சோழ பாண்டிய மன்னரிடம் நெகிழ்வுற மகிழ்வும் பெருக பெருமிதத்துடன் விடை கொண்டனர். திருவாரூர் தியாகராச பெருமானை தொழுது சேரலர் பெருமான் பறவை நாச்சியார் மாளிகைக்கு சென்று அம்மையாரிடம் விடை கொண்டு கொடுங்கோளூர் போந்தார். பின்னர் சுந்தரரை தமது நாட்டிற்கு வருகை தர வேண்டுமென்று சேரமான் அன்பொழுக அழைத்தார். சுவாமிகளும் கொடுங்கோளூரின் மகோதை பட்டினத்தை அடைந்தார். சேரர் பெருமானின் விருந்தினராக சென்ற சுந்தரருக்கு மா மன்னர்களுக்கு வழங்கப்பெறும் மாபெரும் வரவேற்பினை காட்டிலும் பெருவிதமான வரவேற்பை மன்னர் யானை மேல் சுந்தரரை அமரை செய்து பின்பக்களில் தாம் அமர்ந்து இரு திருக்கரங்களால் கவரி வீசியவாறே திருவீதி உலா சென்று அரண்மனை அடைந்து விருந்தும் பிறவும் நிகழ்த்தினார். மறுமுறை சுந்தரர் மகோதைப்பட்டினம் சென்று சின்னால் மகிழ்ந்து தங்கினார். திருவஞ்சைக்களத்து அப்பனை வணங்கி மகிழ்ந்தார். திருவஞ்சைக்களத்து சிவாலயத்தில் ஈசனை தரிசித்த சுந்தரருக்கு அப்போது வயது 18. வானுலக வாசியாகிய அவருக்கு திருக்கைலாயத்தில் தாம் சிவபெருமானுடன் விபூதி கோயில் தாங்கி நிற்கும் தொண்டு புரிந்ததும் உமையம்மையாரின் தோழியராகிய கமலினி அருந்திதை இருவரையும் நந்தவனத்தில் கண்டதும் மனம் கசிந்தி அவர்களை விழைந்ததும் சபல உணர்வு தேவலோகத்தின் எதிரியாதலால் ஆலால சுந்தரராகிய அவர் இம்மாதரசியல் இருவரையும் விளைந்த காரணத்தினாலே இறைவன் விடுத்த சாபத்திற்கு ஆளாகிவிட்டனர். நீவிர் மூவரும் பூ உலகு சென்று வாழ்ந்து மீண்டும் அவ்வாழ்வு வெறுத்து திருக்கைலாயம் வருக என்று அவர்களுக்கு சாபமும் வரமும் கொடுத்தனுப்பினார். அது சுந்தர சுவாமிகளுக்கு நினைவு வந்தது. அதனால் தலைக்கு தலைமாலை அணிந்ததென்னே, தலைக்கு தலைமாலை அணிந்ததென்னே, சடைமேல் கங்கை வெள்ளம் தரித்ததென்னே, சடைமேல் கங்கை வெள்ளம் தரித்ததென்னே, கடலங்கரை மேல் மகோதை அணியார்வழில் அஞ்சை களத்து அப்பனே, திருவஞ்சை களத்து அப்பனே என்று பூமண்டல வாழ்வில் சலிப்பும் வெறுப்பும் ஏற்பட்டு மீளவும் வானுலக வாழ்வை விளைந்தது அவர் மனம். இந்த நிலை இந்த நினைவு ஈசனாரின் திருவுள்ளத்தில் துணித்தது. அதனால் உடனே எம்பெருமான் பிரம்மதேவரையும் திருமாலையும் இந்திரனையும் சத்தியலோகம் வாழ் வைகுண்டம் வாழ் அழகாபுரி பட்டணத்து வாழ் தேவர்கள் யாவரும் இங்கே வருக என்று நினைந்தார். இந்திர உலகத்து ஐராவத வெள்ளை யானையையும் எதிரே வர பணித்தார். இறைவன் நினைந்த யாவரும் திருக்கைலாயத்தின் எல்லை முழுவதும் நிறைந்தனர். ஈசன் பேசலானார். தலையாய தேவாதி தேவர்களே, தேவர்களின் தலைவர்களே, நம் உலகிற்கு வந்து துண்டு செய்யும் விருப்பத்தை அறிந்தோம்.

அந்த சுந்தரமூர்த்தி, அந்த ஆளாள சுந்தரன், அவன் இப்போது கீழுலகத்தில் பூவுலகத்தில் சேரநாட்டின் திருவஞ்சைக்களத்தின் சிவாலயத்திலே நின்று கொண்டிருக்கிறான். அவனை ஐராவதத்தில் அமர செய்து யாவரும் யானையை தொடர்ந்து ஆரவாரத்துடன் வருக என்றார். கைலாசநாதனின் கட்டளை ஏற்ற யாவரும் சேரநாட்டு கொடுங்கோளூர் மகோதை பட்டினத்தின் திருவஞ்சைக்களத்து அப்பன் ஆலய வாயில் நின்றிருந்த சுந்தரமூர்த்தி நாயனாரை தரிசித்தனர். ஐராவத யானையோடு வந்திருந்த திருமால், பிரம்மதேவர், இந்திரன், வருணன், வாயு, நிருதி, அக்கினி தேவர் யாவரும் சுந்தரரை வணங்கி கைலைநாதரின் கட்டளையை பணிவுடன் கூறி ஐராவத வெள்ளை யானையின் மீது அமரச் செய்தனர். வெள்ளை யானை வானகம் நோக்கி புறப்பட சில நொடிகளில் நெடுந்தூரம் சென்று விட்டனர். ஒரு சில நொடிகளில் ஐயன் மேலே சென்றார்கள் என்றால் மற்றவர்கள் என்ன படிக்கட்டுகளில் ஏறி ஏறியா சென்றிருப்பார்கள்? இல்லை, இமைப்பொழுதும் சுந்தரரை தொடர்ந்து யாவரும் ஏற்றமிட்டனர். ஐராவத யானை சிறிது தூரமே சென்றிருந்த பொழுதில் சுந்தரர் தமது அருமந்த தோழர் சேரமான் பெருமானை களறிற்றறிவாரை நினைந்தார். அப்போது நீராடி கொண்டிருந்த சுந்தரர் பெருமானுடைய உள்ளத்திலே தோழர் சுந்தரர் நினைந்த நினைப்பு, நாம் மட்டும் திருக்கைலாயம் செல்லுகிறோமே, நம்முடைய அருமை தோழர் சேரமானை விட்டு செல்வது நன்றாகுமா என்று இவர் நினைந்த நினைப்பு அவருடைய உள்ளத்திலே துணித்ததன் காரணமாக அரியதொரு வாய்ப்பை விட்டுவிடக்கூடாதென்று அடுத்து நின்றிருந்த யானையின் மேல் அமர்ந்து அதனுடைய திருச்செவியில் பஞ்சாட்சரம் என்று சொல்லக்கூடிய சிவாய நம சிவாய நம சிவாய நம என்ற மந்திரத்தை மூன்று முறை சொன்னார். அவ்வளவுதான், மின்னல் வேகத்திலே குதிரை மேலே பறந்தது பறந்தது பறந்தது. ஐராவத யானை மேல் அணி செய்து கொண்டிருந்த ஐயன் சுந்தரமூர்த்தி நாயனாரை குதிரையில் சென்ற களறிற்றறிவாராகிய சேரமான் பெருமாள் மூன்று முறை குதிரையிலேயே வளமாக வந்தார். சுந்தரருக்கு எதிரிலே போய் நின்று வணங்கினார். அடுத்த நொடி அவர் கைலாயத்தை நோக்கி குதிரை பறந்தது. வெள்ளையானையும் பிரம்மதேவரும் மற்ற தேவர்களும் தொடர்ந்து செல்ல திருக்கைலாயத்தின் எல்லையிலே சென்று நின்றது குதிரை. ஆனால் யானை நிற்கவில்லை. நிற்றதற்கு காரணம், அங்கே நந்தி தேவர் குதிரை மீது வந்த சேரமானை தடுத்து விட்டார். அழைப்போடு சென்ற சுந்தரமூர்த்தி சுவாமிகள் அந்த திருக்கைலாயத்தின் கதவுகள் படபடபடவென்று திறந்திட நேரே சென்று எதிரிலே வீற்றிருந்த குன்றின் மீது அமர்ந்திருந்த கைலைநாதனை பார்த்தவுடன் வெள்ளையானையின் மீதிருந்து கீழே குதித்து ஓடோடி சென்று அவருடைய திருவடிகளிலே பணிந்து, எம்பெருமானே, ஆட்கொண்ட அரசே, உலக உயிர்களின் தலைவனே, மீண்டும் என்னை இங்கு அழைத்து கொண்டீர்கள். அடியேன் பெற்ற பேர் என்னே என்னே என்று மகிழ்ந்து நின்றார். ஆலால சுந்தரா, வந்தாயா, வா, பூ உலக வாழ்க்கையிலே மகிழ்ந்தாய் அல்லவா? சுவாமி கேலி செய்யாதீர்கள், சுவாமி கேலி செய்யாதீர்கள். அடியேனுடைய ஒரு சிறு நினைப்பு எனக்கு ஒரு பிறப்பினை தந்து 18 ஆண்டுகள் அந்த பூமண்டலத்திலே வாழ வேண்டிய கட்டாயம் இரு மாதரோடு தந்து விட்டீர்கள். இப்படி கேட்கிறீர்கள், எல்லாம் தங்கள் சித்தம் போல் நடந்தது சுவாமி என்று பணிவாக சொன்னார். சொல்லியவுடன், பரவாயில்லை, எல்லாம் ஒரு அனுபவம்தான், நினைப்புகளுக்கு தகுந்தவாறு பலன் உண்டு என்பதை இந்த உலகம் அறிந்து கொள்ள வேண்டும் என்று ஈசன் சொல்லி அப்படி சொல்லி முடித்தவுடன் சுந்தரர், சுவாமி, அடியேனுடைய விண்ணப்பம் ஒன்று உண்டு என்றார். சுந்தரா, என்ன விண்ணப்பம்? இன்னும் மீண்டும் பூ உலகம்? ஐயோ, வேண்டாம் ஐயா, வேண்டாம் ஐயா. எம்முடைய தோழராகிய சுவாமி திருவாரூரிலே எம்மை தோழராக ஏற்றுக்கொண்டீர். யாம் ஒருவரை தோழராக ஏற்றுக்கொண்டோம்? சேரமன்னர் சேரமான் பெருமாள் நாயனாரை. உங்களுக்கு தெரியாததில்லை, உலக உயிர்கள் பேசுகின்ற அத்தனை மொழியையும் அவர் அறிந்திருக்கிறார். எல்லா உயிர்களுக்கும் அந்தந்த மொழியிலேயே பதில் சொல்லுவார். ஆதலினால் அவருக்கு அந்த பெரிய வாய்ப்பை, உலகத்தில் யாருக்கும் கிட்டாத அரியதொரு வாய்ப்பை அவருக்கு தந்தீர்கள். அதற்குரிய பெயரையும் தந்தீர்கள். சேரமான் பெருமாள் என்பதோடு அல்லாமல் களறிற்றறிவார் என்ற ஒரு சிறப்பு பெயரும் தந்திருக்கிறீர்கள். அப்படிப்பட்டவர் என்னோடு திருக்கைலயம் ஆர்வத்தால் ஆசையால் வந்து விட்டார் தங்களுடைய திருவடியை வணங்குவதற்கு. பெரியோரை சார்வதினாலே அரிய பல பேறுகள் பெறலாம் என்று

0: என்பதை அந்த சேரமான் அறிந்திருக்கிறான். அதன் காரணமாகத்தான் அவன் உன்னை நாடி உடன் வந்திருக்கிறான். தமிழ் வேதம் சொல்லுகிறதல்லவா, தம்மிர் பிரியார் தமரா ஒழுகுதல் வன்மையுளெல்லாம் தலை என்றும், அரியவற்றுளெல்லாம் அரிதே பெரியாரை பேணி தமரா கொழல் என்று. இந்த இரண்டு வேத பாடல்களுக்கு சமமாக அறிவிலும் ஆற்றலிலும் அருளிலும் ஒழுக்கத்திலும் சிறந்திருக்கக்கூடிய உன்னை தோழனாக பெற்றதினாலே சேரமான் உன்னுடைய அடியொற்றி இங்கே வந்து விட்டார். அவனை நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டியது நன்று. உமக்கு செய்கின்ற சிறப்பு போலவே உம்மை சார்ந்து வந்திருக்கக்கூடிய சேரமானுக்கும் நாம் சிறப்பு செய்வோம். மகிழ்ச்சி தானே ஆலாலசுந்தரா? இறைவா, உங்களுடைய பெரிய பெரிய வரங்களுக்கு முன்னே சிறியன் என்ன செய்ய முடியும்? ஆதலின் நம்முடைய தோழருக்கு தாங்கள் வாய்ப்பு தர வேண்டும். நந்தி, அவரை அழைத்து வா என்று ஆணையிட்டார். நந்தியம்பெருமான் வாயிலில் நின்ற சேரமான் பெருமாள் நாயனாரை அன்பொழுக வரவேற்று ஐயன் முன்னே நிறுத்தினார். இன்சான் உடம்பும் பனிய காதலாகி கசிந்து கண்ணீர் மல்கி கைலைநாதனை வணங்கி நின்றார் சேரமான். நேயர்களே, பெரியவர்களை சார்ந்தால் உன்னத இமயம் போல ஓங்கிடும் கீர்த்தி எய்வது மட்டுமல்லாமல் உலகத்தின் மேன்மையான வாழ்வு மட்டுமன்றி மேலுலகத்தின் வாழ்வையும் பெற முடியும், பிறவி பெருங்கடல் நீந்த முடியும் என்பதை இந்த இலக்கியங்கள் நமக்கு காட்டுகின்றன என்று சொல்லி வாய்ப்புக்கு நன்றி.
1: இலக்கிய உள்ள நிகழ்ச்சியில் இதுவரை தம்பிரான் தோழரின் தோழர் சிறப்புரை வழங்கினார் கணேசன் அவர்கள்.

வண்டி வருகுதுல வளவளைஞ்சு வளவில் தந்தி வந்து பேசுதுல வானொலி ஸ்டேஷனில் வந்தாலும் வாங்க மதுரை சின்னாம்புந்தாங்க. நான் வடவளிஞ்சி பஞ்சவர்ணம் பேசுறேன். எல்லாம் பேரன் பேத்தி மயம் மருமக எல்லாரும் ஆகாசவாணி ரேடியோ கேளுங்க. தன்னடா

சுகமான ராகங்களோடு மென்மையான மனதை மெல்லிசையால் மெய்மறக்க செய்து கொண்டிருக்கிறது ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3.

0: நேரம் இரவு 9 மணி. ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 நேர்கள் கேட்கவிருக்கும் நிகழ்ச்சி காற்றில் விரியும் கடிதமலர்கள். கைபேசியும் கணினியும் இல்லாத காலங்களில் தகவல்களை பரிமாறிக்கொண்டது கடிதங்கள். இன்றும் கடிதங்கள் வழியாக தங்களது எண்ணங்களையும் கருத்துக்களையும் தங்களுக்கு பிடித்த பாடல்களையும் வண்ண மடலில் அழகு தமிழில் நம்ம ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 நேர்களின் கடிதங்கள் நிலையத்தை நிரப்பி வருகிறது. நேர்களை, நீங்களும் உங்களுக்கு பிடித்த பாடல் மற்றும் நிகழ்ச்சிகள் குறித்த கருத்துக்களையும் விமர்சனங்களையும் எழுதி அனுப்பலாம். எழுதி அனுப்ப வேண்டிய முகவரி: நிலைய இயக்குனர், காற்றில் விரியும் கடிதமலர்கள் பகுதி, ஆகாஷ்வாணி மதுரை வானொலி நிலையம், சின்ன சோக்கிகுளம், மதுரை 625000 என்ற முகவரிக்கு உங்களது கடிதங்களை எழுதி அனுப்பலாம். நிகழ்ச்சியோட தொடக்கமா ஒரு நேயரோட விருப்பப்படல் கேட்கலாம். மஞ்சள் நீர் காயல் அப்படிங்கிற ஒரு ஊர்ல இருந்து எம் சிங்காரவேல் அவர்கள் வந்து குலே பகாபலி திரைப்படத்திலிருந்து உனக்கு என் மேலதான் அப்படிங்கிற ஒரு பாடல் கேட்டிருக்காரு. காற்றில் விரியும் கடிதமலர்கள் இந்த பாடல் அவர்களுக்காகவும் கேட்டு ரசிக்கும் அனைத்து நேயர்களுக்காகவும்.
1: ஆகாஷ்வாணி.

0: நேரம் இரவு 9:06. ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 காற்றில் விரியும் கடித மலர்கள் தான் கேட்டுட்ருக்கோங்களே. காற்றில் விரியும் கடித மலர்களில் வந்து மோதிலால் நந்தினி பிரணீதா அவங்க வந்து கைத்தறி நகர் குமரன் காலிலிருந்து எழுதி அனுப்பிச்சிருக்காங்க. அவங்களோட விருப்ப பாடல் என்ன அப்படின்னா, ரோஜா கூட்டம் திரைப்படத்திலிருந்து ஆப்பிள் பெண்ணே நீ யாரோ அப்படின்ற பாடல் கேட்டலாம்.
1: ஆப்பிள் பெண்ணே நீ

ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 காற்றில் விரியும் கடித மலர்கள் நிகழ்ச்சி தான் கேட்டுட்ருக்கோம் நேர்களே. நேர்கள் தங்களுக்கு பிடித்தமான பாடல்களையும் மற்றும் விமர்சன கடிதங்களையும் எழுதி அனுப்ப மன்னம் உள்ளார்கள். அந்த வகையில் மதுரை சந்தைப்பேட்டை ஓகே சிவா அப்படின்ற நேயர் வந்து நம்ம நிலையத்துக்கு ஒரு விமர்சன கடிதம் எழுதியிருக்காரு. என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, கடந்த ஜூன் மாதம் 2 அன்று மதியம் 1 மணிக்கு வசந்த கானங்கள் நிகழ்ச்சி தான் கேட்டேன். அன்னைக்கு இடம்பெற்ற பாடல்கள் அனைத்துமே மிக அருமையாக இருந்ததுன்னு சொல்லி தன்னுடைய விமர்சன கடிதத்தில் எழுதியிருக்காரு. அதே நேயர் இன்னொரு விமர்சன கடிதத்தையும் இன்னொரு தேதியில் எழுதி அனுப்பியிருக்காரு. என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, 6 கடந்த ஜூன் மாதம் 6 அன்று வழக்கம் போல் வசனகானங்கள் நிகழ்ச்சி தான் கேட்டேன். எனக்கு அன்னைக்கு வசனகானங்கள் நிகழ்ச்சியில் எல்லா பாடலுமே பிடித்திருந்துன்னு சொல்லி தன்னுடைய விமர்சனத்தை தெரிவிச்சிருக்காரு. மேலும் ஒரு நேயர் வந்து தன்னுடைய விருப்ப பாடல்களையும் கேட்டிருக்காரு. எங்கிருந்து அப்படின்னு கேட்டிங்கன்னா, கர்நாடகா மாநிலம் சின்ன திருப்பதியிலிருந்து பிரகாஷ் ஷியாமலா அப்படின்றவங்க சூரிய வம்சம் திரைப்படத்திலிருந்து ரோசாப்பூ சின்ன ரோசாப்பூ பாடல் தான் கேட்டிருக்காங்க. அவங்களுக்காகவும் கேட்டு ரசிக்கும் அனைத்து நேர்களுக்காகவும் இந்த பாடல்.

0: என்ன தம்பி ஒரு மாதிரியா இருக்கிறீங்க?
1: அண்ணே, என் கடையில எல்லாமே நல்ல பொருள், ஆனா வியாபாரம் சுமாரா தான் இருக்குது. அதான் என்ன பண்றதுன்னே தெரியாம யோசிச்சுட்டு இருக்கேன்.
0: கவலை விடுங்க தம்பி, ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 விளம்பரம் கொடுங்க. மதுரை, திண்டுக்கல், தேனி, விருதுநகர், சிவகங்கை, ராமநாதபுரம் 6 மாவட்ட மக்கள் கிட்ட உங்க விளம்பரம் போய் சேரும். இப்ப ஒரு விளம்பரம் கொடுத்தா 2 விளம்பரம் போனஸா தர்றாங்க.
1: சூப்பர்ண்ணே, என் வியாபாரத்தை அடுத்த கட்ட லெவலுக்கு கொண்டு போக மதுரை எஃப்எம் 103.3 இப்பவே விளம்பரம் கொடுக்குறேன்.
2: 103.3 மதுரை எஃப்எம் இல் விளம்பரம் செய்யுங்கள், வியாபாரத்தை பெருக்குங்கள். தொடர்புக்கு 9597134428 மற்றும் 0452253166.

ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 காற்றில் விரியும் கடித மலர்கள் நிகழ்ச்சியில் தேனி மாவட்டம் மணி அப்படின்ற நேயர் வந்து ஒரு விமர்சன கடிதம் எழுதியிருக்காரு. என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, காற்றில் விரியும் கடித மலர்களில் வந்து நான் ஒரு விருப்பப்பாடல் கேட்டிருந்தேன், அதை இடம்பெற்றதற்கு ரொம்ப நன்றின்னு சொல்லி தன்னுடைய நன்றியை வந்து நிலையத்துக்கு தெரிவிச்சிருக்காரு. மேலும் ஒரு நேயர் வந்து இளையான்குடி இக்பால்னு சொல்லிட்டு அவர் வந்து ஒரு விருப்ப பாடலையும் கேட்டிருக்காரு. அவருக்கான விருப்ப பாடல் அவருக்காகவும் மற்றும் கேட்டு ரசிக்கும் அனைத்து நேயர்களுக்காகவும்.

கடித மலர்கள் நிகழ்ச்சியில நம்மளுடைய கடிதமும் என்னைக்கு வாசிப்பாங்கன்னு எதிர்பார்த்துட்டு இருக்க நேயர் வரிசையில வில்லிவாக்கம் குபேந்திரன் அழகசாமி சகோதரர்கள் எழுதி அமைச்சிருக்காங்க. அவங்களுடைய விருப்ப பாடல் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, தாயை காத்த தனைவன் தலைவன் அப்படின்ற திரைப்படத்திலிருந்து மூடி திறந்த இமையிரண்டும் பார்பார் என்றது என்ற பாடல். இந்த நேயருக்காகவும் ஆகாஷ்வாணி நேயர்கள் அனைத்து நேயர்களுக்காகவும் இந்த பாடல்.

ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 காற்றில் விரியும் கடித மலர்கள் நிகழ்ச்சி தான் கேட்டுட்ருக்கோம் நேயர்களே. ராமேஸ்வரத்திலிருந்து அமான் ஹம்சா அப்படின்ற நேயர் வந்து பணக்காரன் திரைப்படத்திலிருந்து இரண்டும் ஒன்றோடு ஒன்று சேர்ந்ததோ என்ற பாடல் கேட்டிருக்காரு. அவருக்காகவும் கேட்டு ரசிக்கும் அனைத்து நேயர்களுக்காகவும் இந்த பாடல்.

0: ஹலோ, யாருப்பா பேசுறது?
1: வணக்கம், நாங்கள் ஏபிசி இன்டர்நேஷனல் நெட்ஒர்க்கிங் பிரைவேட் லிமிடெட் கம்பெனிலேருந்து கால் பண்ணியிருக்கோம்.
0: என்ன தாயி தசு புசுர பேசிட்டு இருக்க, என்ன விஷயம்?
1: நீங்க செல்லம்மா தானே?
0: நான் தான் செல்லம்மா. என்னவா?
1: அம்மா வணக்கம்மா, வாழ்த்துக்கள். உங்களோட மொபைல் நம்பர் லக்கி நம்பர் காம்படிஷன்ல ஜெயிச்சிருச்சு. உங்களுக்கு 1,00,000 ரூபாய் பரிசு கொடுக்க போறோம் எங்களோட கம்பெனில இருந்து.
0: ஆத்தி, 1,00,000 ரூபாயா? எனக்காதாயி? நம்பர் எல்லாம் செக் பண்ணியா? எனக்கு தானா?
1: ஆமாம்மா, நீங்க இப்ப பேசிட்டு இருக்க நீங்க கையில வச்சிருக்க மொபைல் நம்பருக்கு தான்மா இந்த பரிசு விழுந்திருக்கு. இந்த நம்பருக்கு ஓனர் நீங்க தானே?
0: ஆமாதாயி, என் பேராண்டி வாங்கி கொடுத்ததுதான். சரி, 1,00,000 ரூபாய் இப்பயே கொடுப்பீங்களா? பெட்டியில கொடுப்பீங்களா? எப்படி, பேங்க்ல போடுவீங்களா இல்ல நானே நேர்ல வரணுமா? சொல்லுதாயி.
1: இல்ல பாட்டி, நீங்க அலையணும்னு அவசியமே இல்ல, நாங்களே உங்களுக்கு பேங்க் அக்கௌண்ட்ல மாத்தி விட்டுருவோம்.
0: எப்பதாயி பண்ற? கொஞ்சம் சீக்கிரம் பண்ணுதாயி, நிறைய செலவு இருக்கு.
1: சரி பாட்டி, பண்ணிரலாம் பண்ணிரலாம். நீங்க வந்து என்ன பண்றீங்க அப்படின்னா, ஒரு

0: மட்டும் நம்ம கம்பெனிக்கு பேப்பர் ஒர்க்குக்காக முன்பணமா கட்டிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு 1 லட்ச ரூபாய நாங்க பேங்க் அக்கௌண்ட்ல மாத்தி விட்டுருவோம்.
1: ஆத்தடியாத்தே, 10,000 ரூபாய்க்கு நான் இங்க போக என் பேராண்டி 100 ரூபாய் கேட்டா கொடுக்க மாட்டேன்றியா? சரி ஒண்ணு பண்ணு, நீ 50 பணத்தையும் கொண்டு வா, இந்த கையில கொடுத்துட்டு அந்த கையில 10,000 ரூபாய் வாங்கிட்டு போ.
0: பாட்டி, அப்பெல்லாம் பண்ண முடியாது பாட்டி. 10,000 கட்டினாதான் பேப்பர் ஒர்க் ஆரம்பிப்போம்.
1: ராசாத்தி, என் பேத்தியா நினைச்சுக்கிறேன், நீ 10,000 ரூபாய போட்டு அதை எனக்கு வாங்கி கொடுக்க கூடாதா?
0: இல்லம்மா, புரியல, என்ன சொல்றீங்க நீங்க?
1: இல்ல தாயி, 10,000 ரூபாய் கேக்குறீல்ல, பேங்க் அக்கௌண்ட்ல இருந்து 10,000 ரூபாய் கழிச்சு விட்டு மீதிய போட்டு விடுகத்தா?
0: ஐயோ இல்ல பாட்டி, அப்படிலாம் நம்ம கம்பெனில ரூல்ஸ் கிடையாது.
1: அப்ப ஒண்ணு பண்ணு ராசாத்தி, உன் பேப்பர் அம்பிட்டு எடுத்துட்டு வீட்டுக்கு வா. உன் பேப்பர் எல்லாம் முடிச்சு விட்டு கையில காசை குடுதாயே, போன கையிலேயே வச்சிருக்கேன். உன் மேலதிகாரிட்ட அம்புடு வேத்து நீ பேசிவிட்டு ஒரு முடிவு பண்ணிட்டு உடனே போன் பண்ற என்ன?
0: பாட்டி பாட்டி,
1: ஆத்தடியாத்தே, ஆட்டைய போடுறதுக்கு ஆளு தேடுறாங்க யாருகிட்ட?
2: பாட்டி
0: தேவையற்ற ஸ்பாம் கால்ஸை நம்பி மோசடி கும்பலிடம் சிக்கிக்கொள்ள வேண்டாம்.
3: பொதுநலனில் அக்கறையுடன் ஆகாஷ்வாணி மதுரை வானொலி.

நேரம் இரவு 9:37. ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 காற்றில் விரியும் கடிதமலர் நிகழ்ச்சியில் ராணி தேனி மாவட்டத்திலிருந்து தங்களுடைய விருப்ப பாடல் கேட்டு எழுதி அனுப்பிச்சிருக்காங்க. மேல்நாட்டு மருமகள் திரைப்படத்திலிருந்து முத்தமுளை பாட வந்தேன் அப்படின்ற பாடல் தேனி மாவட்டத்தை சார்ந்த ராணி அவர்களுக்காகவும், ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை இவர்கள் அனைவருக்காகவும் இந்த பாடல்.

0: ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3, ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9. சக்கரவியூகம் அத்தியாயம் 2.
1: இப்போ நாம ஐடென்டிஃபை பண்ண போறது நார்மல் கிரிமினல்ஸ் இல்ல, அவங்க ரொம்ப டேஞ்சர்.
2: என்ன பிடிச்சிட்டோம்னு ரொம்ப பெருமைப்படாத கனல் பிரியன், நான் பண்ண ஒரு சின்ன கவனக்குறைவினால நானும் எங்க கேங்கும் மாட்டிக்கிட்டோம்.
0: அடுத்த மிஷனுக்கு தயாராகும் ராணுவ புலனாய்வு குழு கண்டுபிடித்திடுமா, கைப்பற்றிடுமா, மிஷனில் வெல்ல போவதையா? ஆகாஷ்வாணி மதுரை மற்றும் ராமேஸ்வரம் பண்பலகில் நாளை இரவு 9:30 கேட்க தவறாதீர்கள்.
3: சக்கரவியூகம்.

நேரம் இரவு 9:42. ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 உங்களுடைய இந்த இனிமையான இரவு பொழுதை இனிமையாக்கிட்டிருக்கு காற்றில் விரியும் கடிதமலர்கள். காற்றில் விரியும் கடிதமலர்கள் நிகழ்ச்சியில் வந்து தேனி மாவட்டத்தை சேர்ந்த செந்தில் குமரன் அப்படின்ற நேயர் வந்து 1000 பொய் அப்படின்ற திரைப்படத்திலிருந்து புலவர் சொன்னதும் அப்படின்ற பாடல் கேட்டிருக்காரு.

நேரம் இரவு 9:46 ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 காற்றில் விரியும் கடித மலர்கள் நிகழ்ச்சியில் தொடர்ந்து தேனி மாவட்ட நேர்களுடைய கடிதங்கள் தான் நம்ம இப்போ வாசிச்சுட்டு இருக்கோம். அந்த வகையில் தேனி மாவட்டத்தைச் சேர்ந்த காமாட்சிபுரம் என்ற ஊர்லேருந்து ஏ மாடசாமி அப்படின்ற நேயர் வந்து தன்னுடைய விருப்ப பாடல் கேட்டு எழுதி அனுப்பிச்சிருக்காரு. காஞ்சி தலைவன் அப்படின்ற திரைப்படத்திலிருந்து ஒரு கொடியில் இரு மலர்கள் பிறந்ததம்மா அப்படின்ற பாடல் கேட்டிருக்காங்க. அவர்களுக்காகவும் கேட்டு ரசிக்கும் அனைத்து நேர்களுக்காகவும் இந்த பாடல்.

ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 காற்றில் விரியும் கடித மலர்கள் நிகழ்ச்சியில் குபேரன் திரைப்படத்திலிருந்து ஒரு பாடல் கேட்டிருக்காங்க. யார் அப்படின்னா, நன்னிலம் பகுதியிலிருந்து நாராயணன், வெண்பா, ஆதிடா இவங்கெல்லாம் குழுவாக இணைந்து ஒரு பாடல் கேட்டிருக்காங்க. அந்த பாடல் இதோ காற்றலைகளில்.

0: ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3, ராமேஸ்வரம் பண்பலை 100.9. நேயர்கள் அனைவருக்கும் ஒரு அன்பான அறிவிப்பு.
1: நமது நிகழ்ச்சிகள் இனி அதிகாலை மணி 4:45 துவங்கும்.
0: தினமும் காலை மணி 5:30 இசையமுதம்.
1: அதிகாலை பொழுதில் மங்களகரமான பக்தி பாடல்களை கேட்டு மகிழலாம்.
0: தினமும் காலை மணி 6:55 பூந்தளிர்.
1: சுட்டி குழந்தைகள் தங்களது மழலை குரலில் காலை பொழுதை மகிழ்விக்க வருகிறார்கள்.
0: தினமும் மதியம் மணி 2:30 விதவிதமான நிகழ்ச்சிகளை கேட்டு ரசிக்கலாம்.
1: சனி மற்றும் ஞாயிற்றுக்கிழமைகளில் கவிதையும் பாடல்களுமாய் கவிதை அரங்கம்.
0: திங்கள் மற்றும் வியாழக்கிழமைகளில் மதியம் மணி 2:30 வீட்டான சாங்ஸ்களை கேட்டு மகிழலாம்.
1: செவ்வாய் மற்றும் வெள்ளிக்கிழமைகளில் மதியம் மணி 2:30 தெம்மாங்கு பாடல்களை கேட்டு ரசிக்கலாம்.
0: எல்லா புதன்கிழமைகளிலும் மதியம் மணி 2:30 ஆங்கிலம், இந்தி, தெலுங்கு, மலையாளம், கன்னடம் போன்ற பன்மொழி திரைப்பட பாடல்களை கேட்டு மகிழலாம்.
1: ஆகாஷ்வாணி மதுரை மற்றும் ராமேஸ்வரம் பண்பலையில் நமது நிகழ்ச்சிகளை கேட்டு இசையோடு இணைந்திருப்போம்.
2: இசையோடு என்றும் நீங்கள்.
3: ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 இதுவரை நேர்கள் கேட்டு ரசித்தது காற்றில் விரியும் கடித மலர்கள் நிகழ்ச்சி. இனிதே நிறைவு பெறுகிறது.
4: பின்னணி பாடகன் தீபன் சக்கரவர்த்தி பேசுறேன். எப்பவுமே கேளுங்க மதுரை FM Rainbow 103.3.

0: மதுரை எஃப்எம் 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9.
1: எஃப்எம் ரெயின்போ, இசையோடு என்றும் நீங்கள்.
2: நேரம் இரவு 10 மணி. இனி கேட்கலாம்

கிட்ட இருப்பது பட்டுச்சிறகு. இலைகளை தாளாட்டும் கை போல கண்களில் கனவை வரைந்து போ. வசந்தம் கொண்டு வரும் செய்தியை அவளுக்கு மட்டும் கொண்டு போ. தென்றலே நீ பேசு, அன்பு வார்த்தை கொஞ்சம் பேசு.

ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 மெகா ஹர்ட்ஸ். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பட்டு சிறகு. நான் பார்க்கிற கனவு நீ, நான் வாழ்கிற வாழ்க்கை நீ, நான் எழுதுகிற கவிதை நீ, நானே நீயாக மாறிவிட்டேன்.

ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 மெகா ஹெர்ட்ஸ். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பட்டு சிறகு. வானம் என்ற நீல திரையில், அதில் தேன் நிலா ஒரு வெள்ளி தூவல், மேகம் நமக்கு மேடை, நட்சத்திரம் நமக்கு விளக்கு, காற்று கூட மெல்ல முணுமுணுக்கிறது, உன் கைப்பிடித்தால் போதும், நாம் இருவரும் வானத்தில் ஆடலாம்.

ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 மெகா ஹெர்ட்ஸ் ஒலித்துக் கொண்டிருப்பது பட்டு சிறகு. உன்னை தானே தஞ்சம் என்று நம்பி வந்தேன், உடைந்து போனாலும் நீ ஒட்ட வைப்பாய் என்று, கண்ணீர் வந்தாலும் கை நீட்டுவாய் என்று, இருள் சூழ்ந்தாலும் வெளிச்சம் காட்டுவாய் என்று நம்பி வந்தேன், நம்பிக்கையோடு வந்தேன்.

ஆகாஷ்வாணி மதுரை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 மெகா ஹெர்ட்ஸ். ஒழித்துக் கொண்டிருப்பது பட்டு சிறகு. வெயில் நின்று எனக்கு நிழல் தருவாள், பசியில் நான் இருக்க பட்டினி கிடப்பாள். அவள் உருகி உருகி என்னை வளர்க்கிறாள், ஆனாலும் ஒரு நாள் கூட நான் உருகி போகிறேன் என்று சொன்னதில்லை. அம்மா, நீ கற்பூரம் இல்லையடி, நீ அணையாத விளக்கு.

ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 மெகா ஹெர்ட்ஸ். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பட்டு சிறகு. மறுபிறவி இருந்தால் காலனியாக பிறக்க வேண்டும். என் அம்மா காலில் மிதிப்பட அல்ல, என்னை சுமந்தவளை ஒரு முறை அவளை நான் சுமப்பதற்காக.

தந்தா, மந்தான தந்தா.

ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 மெகா ஹெர்ட்ஸ். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பட்டு சிறகு. நிலவுகள் போல தொடரும் உன் நினைவுகளால் என்னவோ நித்தமும் உன் நெஞ்சம் துடிக்கின்றது. பேசாத பொழுதும் பேசிக்கொண்டே இருக்கிறது பேசிய நினைவுகள்.

ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 MHz. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பட்டு சிறகு. முத்து போல சிரிக்கும் முகம், மணி மாலை போல மின்னும் பார்வை, பேசாமலே 1000 கதை சொல்லும் உன் மௌனமும் கூட கவிதையாகும். கொலுசோடு வரும் உன் நடை, காற்றோடு கலக்கும் உன் பேர், முத்து மணி மாலை நான் தொடுப்பேன், உன் அன்பில் மட்டும் வாழ வைப்பேன்.

ஆகாஷ்வாணி மதுரை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 மெகா ஹர்ட்ஸ். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பட்டு சிறகு. வீட்டில் சண்டை இல்லை, அழுகை இல்லை, சத்தம் இல்லை, ஆனால் அதுதான் பெரிய சத்தம். ஒருவரை ஒருவர் பார்க்காமல், ஒரு வார்த்தையும் பேசாமல் வெறும் நாட்கள் மட்டும் ஓடும்.

ஆகாஷ்வாணி மதுரை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 மெகா ஹெர்ட்ஸ். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பட்டு சிறகு. நிலவின் ராகம் மறந்து உன் முகம் பார்க்கும் போது வண்ணம் கொண்ட கனவுகள் என் உள்ளம் நிறைகிறது. தென்றலோடு பேசும் பாஷை உன் பேர் சொல்லி சிரிக்கிறது. மின்சார கண்ணாடி உலகில் நீ இல்லாமல் இருள் சூழ்கிறது.

ஆகாஷ்வாணி மதுரை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 மெகா ஹர்ட்ஸ். இதுவரை பட்டுச்சிறகு நிகழ்ச்சியை கேட்டீர்கள். பட்டுச்சிறகு நிகழ்ச்சி இனிதே நிறைவு பெறுகிறது.

நேரம் சரியாக 10:59. ராமேஸ்வரம் பண்பலை 100.9 MHz அலைவரிசையில் எமது இன்றைய ஒளிபரப்பு இனிதே நிறைவு பெறுகிறது. மீண்டும் நாளை காலை 4:45 ஆரம்பமாகும்.

0: எஃப்எம் ரெயின்போ 103.3 இசையோடு என்றும் நீங்கள்.
1: நேரம் சரியாக 11:08. நேர்கள் இணைந்திருப்பது ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3. இனி கேட்கலாம் நமது நாளை பண்பலையில் வளம் வர காத்திருக்கும் நிகழ்ச்சிகள் பற்றிய அறிவிப்புகள். நாளை காலை 5 மணிக்கு பக்தி மாலை, 5:30 இசை அமுதம், 6 மணிக்கு செய்தி சுருக்கம் சென்னையாக, 6:02 புதிய காலை இதில் சேவை செய்திகள் கேட்கலாம், 6:10 எனைத்தானும் நல்லவை கேட்க வழங்குகிறார் எம் சுவாதி அவர்கள், 6:15 புதிய காலை இதில் இந்நாளின் சிறப்பும் நிகழ்ச்சியும் நேரமும் கேட்கலாம், 6:30 இயற்கை இன்பம் சூழல் சிந்தனை எழுதி வழங்குவர் எம் கே மணிமேகலை அவர்கள். நாளை காலை 6:35 ஒரு சொல் கேளீர் இன்று ஒரு செய்தி இதில் அறிவிப்புகள். இன்று ஒரு செய்தியில் வறட்சி தாங்கி வளர விதை நேர்த்திய இன் அவசியம் குறித்து ராமநாதபுரம் மாவட்டம் விதை பரிசோதனை நிலைய வேளாண் அலுவலர் முருகேஸ்வரி அவர்கள் தரும் தகவல்கள் கேட்கலாம். 6:45 திரைசை, 6:55 பூந்தளிர், காலை 7 மணிக்கு பிரேக்ஃபாஸ்ட் ஒப்பிகை பூக்கள், 7:25 ஸ்ரீ பாலகோபாலன் ஜுவல்லரி மாட் வழக்கும் ஆலய அற்புதங்கள், இதில் பூரி ஸ்ரீ கோபிநாத்

ஜெகந்நாத ஆலயம் பற்றிய தகவல் வழங்குவர் பரமக்குடி மீ சீனிவாசன் அவர்கள். 7:30 யூகே கிளாஸ்கோவில் நடைபெற்று கொண்டிருக்கும் காமன்வெல்த் விளையாட்டுப் போட்டிகள் குறித்து தினசரி நிலவரம் டெல்லி அஞ்சலாக கேட்கலாம். 7:45 இயற்கையின் வரம் தாய்ப்பால், உலக தாய்ப்பால் வார நிகழ்ச்சி, தாயமுதம் குறித்து விளக்கம் அளிக்கிறார் தாய்ப்பால் புகட்டலுக்கான ஆலோசகர் தா அன்பரசி அவர்கள், உடன் உரையாடுகிறார் விக்னேஷ் அர்ஜுனன் அவர்கள். 8:00 செய்தி சுருக்கம் சென்னஞ்சலாக 8:02 பாட்டு வேணுமா தேனி மாவட்ட நேயர்களின் விருப்ப பாடல்களாக வலம் வர காத்திருக்கிறது. 8:50 சைபாலின் இன்று ஒரு தகவல் வழங்குவர் தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்கள். 8:55 திரை இசை. 9:00 செய்தி சுருக்கம் சென்னஞ்சலாக 9:02 ட்ரை டைம் மீட்ஸ் காத்திருக்க நேரமில்லை. 10:00 செய்தி சுருக்கம் சென்னஞ்சலாக 10:02 விருப்ப கானங்களில் நேயர் விருப்பமாக கேட்கலாம். 10:30 ஒருபட பாடல்கள். 11:00 செய்தி சுருக்கம் சென்னஞ்சலாக 11:02 கண்ணாடி மாளிகை. நாளைய கண்ணாடி மாளிகையின் தலைப்பு தோல் கொடுப்பான் தோழன். பதினொன்று ஸ்டெம்புடு சீசன் 7 கேட்கலாம். 11:47 திரை இசை. 12:00 செய்தி சுருக்கம் சென்னஞ்சலாக நண்பகல். 12:02 ஸ்நேகிதியே. பிற்பகல் 1:00 வசந்த கானங்கள். 1:55 மெல்லிசை. 2:00 கவிதையரங்கம். 2:55 வானிலை அறிக்கை சென்னஞ்சலாக. 3:00 செய்தி சுருக்கம் சென்னஞ்சலாக. 3:02 மெல்ல வரும் பாட்டு. மாலை 4:00 செய்தி சுருக்கம் சென்னஞ்சலாக. 4:02 ஆட்டக்கலம். 5:00 செய்தி சுருக்கம் சென்னஞ்சலாக. மாலை 5:02 மாலை தென்றல். 6:00 செய்தி சுருக்கம் சென்னஞ்சலாக கேட்கலாம். நாளை மாலை 6:02 சேவை செய்திகள். 6:05 விளக்கேற்றும் வேலை. 6:25 நிகழ்ச்சியும் நேரமும். 6:30 அந்திப்பூக்கள். 7:00 பாட்டு இது ஹிட்டு. 8:00 செய்தி அறிக்கை சென்னஞ்சலாக. 8:05 பட்டாம்பூச்சிகள் குழந்தைகள் பங்கு பெறும் நேரலை நிகழ்ச்சி. 8:30 ராமநாதபுரம் டாக்டர் இளையராஜா குளோபல் அகாடமி பள்ளி மாணவ மாணவியரின் பல்சுவை நிகழ்ச்சி கேட்கலாம். 9:00 காற்றில் விரியும் கடித மலர்கள். 9:30 சக்கரவியூகம் பகுதி 12 எழுத்தும் இயக்கமும் எஸ் கார்த்திக தீபன் அவர்கள். 10:00 பட்டு சிறகு. 11:00 மதுரை பண்பலை 103.3 நிகழ்ச்சியும் நேரமும் கேட்கலாம். முன்னிரவு 11:05 தேனும் பாலும். நள்ளிரவு 12:00 அதிகாலை 4:45 வரை சென்னை விவத் பாரதி தமிழ் பண்பலை 102.3 மெகா ஹெர்ட்ஸ் நிகழ்ச்சிகளை சென்னையிலிருந்து அஞ்சல் செய்ய கேட்கலாம். இவையாவும் நாளை நமது பண்பலையில் வளம் பெற காத்திருக்கும் நிகழ்ச்சிகள்.

0: எஃப்எம் ரெயின்போ 103.3 இசையோடு என்றும் நீங்கள்.
1: இரவோடு உறவாடும் இந்த இனிய வேளையில் இசையோடு உறவாடும் நிகழ்ச்சியாய் நேயர்கள் கேட்க இருப்பது தேனும் பாலும். இது ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3. நிகழ்ச்சியை உங்களோடு இணைந்து வழங்க காத்திருக்கிறேன் நான், அறிவிப்பாளர் முத்துக்குமரன். இனிய இரவு வணக்கம் நேயர்களே. நிகழ்ச்சியின் முதல் பாடலாக ஒலிக்க காத்திருக்கிறது இதோ பாடல், பாலும் பழமும் திரைப்படத்திற்காக.

என்றென்றும் இசை சாரலாய் இசைத்து கொண்டிருப்பது ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 ரசித்து கொண்டிருக்கிறோம் தேனும் பாலும். நிகழ்ச்சியின் அடுத்த பாடல் புதிய பறவை திரைப்படத்திற்காக.

பண்பலை கடிகாரம் சொல்லும் நேரம் 11:12 18 நொடிகள். இது ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 இல் கேட்டுக்கொண்டிருப்பது தேன்.

பண்பலை கடிகாரம் சொல்லும் நேரம் 11:12:18. இது ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 கேட்டுக்கொண்டிருப்பது தேனும் பாலும். நிகழ்ச்சியின் அடுத்த பாடல் இதோ பெரிய இடத்து பெண் திரைப்படத்திற்காக.

பட்டணத்தில் புதம் திரைப்படத்திற்காக பாடல் கேட்டு முடித்த நேரம் 11:22:43. இணைந்திருக்கிறோம் ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் ரெயின்போ 103.3 தேனும் பாலும் நிகழ்ச்சி ரசித்துக் கொண்டிருக்கிறோம் நேயர்களே. நிகழ்ச்சியின் அடுத்த பாடலாக இது ஒலிக்கிறது. ஆனந்த ஜோதி திரைப்படத்திற்காக பாடல் காற்றலைகளில் தொடர்ந்து இணைந்தேறுங்கள் நேயர்களே ஆகாஷ்வாணி மதுரையோடு.

11:27:35 இணைந்திருக்கிறோம். ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 தேனும் பாலும் நிகழ்ச்சியோடு. நிகழ்ச்சியின் அடுத்த பாடலாக இதோ வானம்பாடி திரைப்படத்திற்காக

அதே பாட்டு, அதே பாவம், குரலிலும் அதே குடைவு, அதே கனிவு. மீனா பாடம்மா, மறுபடியும் இந்த வீட்டில் ஆனந்தம் மலரட்டும். அம்மா பாடம்மா, நீ பாடும்போது உமா பாடுற மாதிரி இருக்கு. பாடம்மா பாடு.

என்றும் என்றென்றும் இசையை சாரலாய் இசைத்து கொண்டிருப்பது ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் ரெயின்போ 103.3. இணைந்திருக்கிறோம் தேனும் பாலும் நிகழ்ச்சியோடு. நிகழ்ச்சி தர காத்திருக்கும் அடுத்த பாடல் நெஞ்சம் மறப்பதில்லை திரைப்படத்திற்காக 11:34 நிமிடம் 40 நொடிகளில்

0: இரவின் இசையாய் இசைத்து கொண்டிருப்பது ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் ரெயின்போ 103.3 தேனும் பாலும் நிகழ்ச்சி கேட்டுக்கொண்டிருக்கிறோம். 11:39 நிகழ்ச்சியின் அடுத்த பாடல் இது பலே பாண்டியா திரைப்படத்திற்காக.
1: இந்த நிலவுக்கு ஏத்தான் இவ்வளவு ஓர வந்தனு?
2: என் நிலாவு நான் அனுபவிச்சு வேதனை போதும், அந்த பொண்ணு கொஞ்சம் அனுபவிக்கட்டும். இந்த திக்குல காயாத அந்த திக்குல காயி.

பண்பலை கடிகாரம் சொல்லும் நேரம் 11:44:55. இது ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 தேனும் பாலும். நிகழ்ச்சியின் அடுத்த பாடலாக குலமகள் ராதை திரைப்படத்திற்காக பாடல் ஒலிக்கிறது காற்றலைகளில். தொடர்ந்து இணைந்தே இருங்கள் நேயர்களே ஆகாஷ்வாணி மதுரையோடு.

பண்பலை கடிகாரம் சொல்லும் நேரம் 11:48:30. இணைந்திருக்கிறோம் ஆகாஷ்வாணி மதுரையோடு. தேனும் பாலும் நிகழ்ச்சியின் அடுத்த பாடலாக பாவ மன்னிப்பு திரைப்படத்திலிருந்து பாடல் ஒலிக்கிறது.

பண்பலை கடிகாரம் சொல்லும் நேரம் 11:52 30 நொடிகள். இரவோடு உறவாடும் இந்த இனிய வேளையில் இசையோடு உறவாடும் நிகழ்ச்சியாய் ரசித்துக் கொண்டிருக்கிறோம் தேனும் பாலும். ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3. நிகழ்ச்சியின் நிறைவான பாடலாக பணம் படைத்தவன் திரைப்படத்திற்காக பாடல் ஒலிக்கிறது இதோ காற்றலைகளில். தொடர்ந்து இணைந்தேருங்கள் நேயர்களே ஆகாஷ்வாணி மதுரையோடு.

மனிதம் போன போக்கிலே மனிதன் போகலாமா? மனிதன் போன பாதையை மறந்து

0: கேட்டு என்ஜாய் பண்ணிட்டு இருக்கீங்க ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம்.
1: டெய்லி கேளுங்க ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3.

நிறைவு பெறுகிறது இன்றைய தேனும் பாலும் நிகழ்ச்சி. மீண்டும் நாளை கேட்கலாம் தேனும் பாலும். இதுவரை நிகழ்ச்சியை தொகுத்து வழங்கியது நான் முத்துக்குமரன். இனிய இரவு வணக்கம் நேயர்களே. இனி நள்ளிரவு 12 மணியிலிருந்து அதிகாலை மணி 4:45 வரை சென்னை விவத் பாரதி தமிழ் பண்பலை 102.3 MHz நிகழ்ச்சிகளை சென்னையிலிருந்து அஞ்சல் செய்ய கேட்கலாம். அதுவரை தொடர்ந்து இணைந்தே இருங்கள் நேயர்களே ஆகாஷ்வாணி மதுரையோடு.

0: கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழகம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: நேரம் 12:15. 102.3 விவத் பாரதி தமிழ் பண்பலை, 101.4 சென்னை எஃப்எம் ரெயின்போ, 102.1 திருச்சி பண்பலை, 103 கோயம்புத்தூர் பண்பலை, நாகர்கோயில் பண்பலை மற்றும் 103.3 மதுரை பண்பலை நேர்களோடு இணைந்து நாம் கேட்கவிருக்கும் இந்த நிகழ்ச்சி
2: காற்றின் மொழி.

புத்துலே கூட இருந்தா.

0: left and to your right. Swing and swing.
1: யாரது யாரது தங்கமா?

0: 102.3 விவித் பாரதி தமிழ் எஃப்எம் மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: நீங்காத ரீங்காரம்

0: 十辆马哟，十辆马车，哎哎。
1: 阿拉呢？阿拉来哟，阿拉哈呢？穆罕默德来哟。

என்ன

பேரா பொண்டாட்டினி, எட்டு பேர ஏமாத்துவ, நடத்து கண்ணு குறத்தி கொண்டு நாடையுவது நம்ம கிட்ட.

0: கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழகம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: தூங்காத விழிகள்.

சரி சரி சரி சரி சரி சரி சரி சரி சரி சரி சரி சரி சரி சரி சரி சரி சரி சரி சரி சரி சரி சரி சரி சரி சரி சரி சரி சரி சரி சரி சரி சரி சரி சரி சரி சரி சரி சரி சரி சரி சரி சரி சரி சரி சரி சரி சரி சரி சரி சரி சரி சரி சரி சரி சரி சரி சரி சரி சரி சரி சரி சரி சரி சரி சரி சரி சரி சரி சரி சரி சரி சரி சரி சரி சரி சரி சரி சரி சரி சரி சரி சரி சரி சரி சரி சரி சரி சரி சரி சரி சரி சரி சரி சரி சரி சரி சரி சரி சரி சரி சரி சரி சரி சரி சரி சரி சரி சரி சரி சரி சரி சரி சரி சரி சரி சரி சரி சரி சரி சரி சரி சரி சரி சரி சரி சரி

கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழ் எஃப்எம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.

நேரம் 4:30. 102.3 விவத் பாரதி தமிழ் பண்பலை, 101.4 சென்னை எஃப்எம் ரெயின்போ, 102.1 திருச்சி பண்பலை, 103 கோயம்புத்தூர் பண்பலை, நாகர்கோயில் பண்பலை மற்றும் 103.3 மதுரை பண்பலை நேயர்களோடு இணைந்து நாம் கேட்கவிருக்கும் இந்த நிகழ்ச்சி திரை இசையில் பக்தி பாடல்கள். நிகழ்ச்சியில் முதல் பாடல் ராமானுஜம் திரைப்படத்திலிருந்து.

நேரம் 4:37. 102.3 விவத் பாரதி தமிழ் பண்பலை, 101.4 சென்னை எஃப்எம் ரெயின்போ, 102.1 திருச்சி பண்பலை, 103 கோயம்புத்தூர் பண்பலை, நாகர்கோயில் பண்பலை மற்றும் மதுரை பண்பலை நேயர்களோடு இணைந்து நாம் கேட்கவிருக்கும் இந்த நிகழ்ச்சியில் அடுத்து ஒலிக்க இருப்பது திருமால் பெருமை திரைப்படத்திலிருந்து டி எம் சவுந்தரராஜனின் குரலில் பாடல் ஒலிக்க இருக்கிறது.

0: நேரம் 4:10. தொடர்வது பொங்கும் மங்களம்.
1: பொங்கும் மங்களம் நிகழ்ச்சியில் வேதாரண்யம் பி வேதமூர்த்தி அவர்களின் நாகஸ்வர இசை கேட்கலாம். முதலில் கருணை செய்வாய், ஹம்சத்வனி ராகத்தில் அமைந்த பாபநாசம் சிவன் பாடல், ஆதிதாளம்

பொங்கும்மங்கலம் நிகழ்ச்சியில் வேதாரண்யம் பி வேதமூர்த்தி அவர்களின் நாகஸ்வர இசையை கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். தொடர்ந்து பேகடா ராகத்தில் அமைந்த நாதோபாசன தியாகராஜர் கீர்த்தனை ஆதி தாளம்

0: ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 இசையோடு என்றும் நீங்கள்.
1: நேயர்கள் அனைவருக்கும் இனிமையான காலை வணக்கம். இன்று சக ஆண்டு 1948 ஸ்ரவன் மாதம் 10 நாள் பாரபவ வருடம்

ஆடி மாதம் 16 நாள், 2026 ஆண்டு ஆகஸ்ட் மாதம் 1 தேதி சனிக்கிழமை. மதுரை பண்பலை 103.3 மெகாஹெர்ட்ஸ் அலைவரிசையில் மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 மெகாஹெர்ட்ஸ் அலைவரிசையிலும் எமது காலை ஒளிபரப்பு இனிதே ஆரம்பமாகின்றது.

ஒருவன் எந்த எந்த பொருள்களிலிருந்து ஆசையை விடுகிறானோ அந்த அந்த பொருள்களினால் அவனுக்கு துன்பம் இல்லை. குறள் எண் 341 அதிகாரம் துறவு.

0: ஒருவன் எந்த எந்த பொருள்களிலிருந்து ஆசையை விடுகிறானோ அந்த அந்த பொருள்களினால் அவனுக்கு துன்பம் இல்லை. குறள் எண் 341 அதிகாரம் துறவு.
1: நேரம் சரியாக 4:55:26. இது ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 MHz. இனி கேட்கலாம் இன்று நமது பண்பலைகளில் வளம் வர காத்திருக்கும் நிகழ்ச்சிகள் பற்றிய அறிவிப்பு. இன்று காலை 5 மணிக்கு பக்தி மாலை, 5:30 இசை அமுதம், 6 மணிக்கு செய்தி சுருக்கம் சென்னேஞ்சலாக, 6:02 புதிய காலை இதில் சேவை செய்திகள் கேட்கலாம், 6:10 இணைத்தானும் நல்லவை கேட்க வழங்குகிறார் எம் சுவாதி அவர்கள், 6:15 புதிய காலை இதில் இந்நாளின் சிறப்பு நிகழ்ச்சியும் நேரமும் கேட்கலாம், 6:30 இயற்கை இன்பம் சூழல் சிந்தனை எழுதி வழங்குவர் எம் கே மணிமேகலை அவர்கள்தான்.

இன்று காலை 6:35 ஒரு சொல் கேளீர். இன்று ஒரு செய்தி, இதில் அறிவிப்புகள். இன்று ஒரு செய்தியில் வறட்சி தாங்கி வளர விதை நேர்த்தியின் அவசியம் குறித்து ராமநாதபுரம் மாவட்ட விதை பரிசோதனை நிலைய வேளாண் அலுவலர் முருகேஸ்வரி அவர்கள் தரும் தகவல் கேட்கலாம். 6:45 திரை இசை, 6:55 பூந்தளிர், 7 பிரேக்ஃபாஸ்ட் ஓ பொய்கை பூக்கள், 7:25 ஸ்ரீ பாலகோபாலன் ஜுவல்லரி மார்ட் வழங்கும் ஆலய அற்புதங்கள். இதில் பூரி ஸ்ரீ கோபிநாத் ஆலயம் திருக்கோயில் பற்றிய தகவல் வழங்குவர் பரமக்குடி மீ சீனிவாசன் அவர்கள். 7:30 யூகே கிளாஸ் கோவில் நடைபெற்று கொண்டிருக்கும் காமன்வெல்த் விளையாட்டு போட்டிகள் குறித்து தினசரி நிலவரம் டெல்லி அஞ்சலாக கேட்கலாம். 7:45 இயற்கையின் வரம் தாய்ப்பால், உலக தாய்ப்பால் வார சிறப்பு நிகழ்ச்சி, தாயமுதம் குறித்து விளக்கம் அளிக்கிறார் தாய்ப்பால் புகட்டலுக்கான ஆலோசகர் தா அன்பரசி அவர்கள், உடன் உரையாடுகிறார் விக்னேஷ் அர்ஜுனன். காலை 8:00 செய்தி சுருக்கம் சென்னஞ்சலாக 8:02 பாட்டு வேணுமா, இதில் தேனி மாவட்ட நேயர்களின் விருப்ப பாடல்கள் கேட்கலாம். 8:50 சைபாலி நின்று ஒரு தகவல் வழங்கியவர் தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்கள். 8:55 திரை இசை, காலை 9:00 செய்தி சுருக்கம் சென்னஞ்சலாக 9:02 ட்ரை டைம் பீட்ஸ் காத்திருக்க நேரமில்லை. காலை 10:00 செய்தி சுருக்கம் சென்னஞ்சலாக 10:02 விருப்ப கானங்கள் பகுதியில் நேயர் விருப்பம் கேட்கலாம். 10:30 ஒரு பட பாடல்கள், 11:00 செய்தி சுருக்கம் சென்னஞ்சலாக 11:02 கண்ணாடி மாளிகை. இன்றைய கண்ணாடி மாளிகையின் தலைப்பு தோல் கொடுப்பான் தோழன். 11:30 ஸ்டம்ப்டு சீசன் 7 டெல்லியிலிருந்து அஞ்சல் செய்ய கேட்கலாம். 11:47 திரை இசை, 12:00 செய்தி சுருக்கம் சென்னஞ்சலாக நண்பகல் 12:02 சிநேகிதியே, 1:00 வசந்த கானங்கள், பிற்பகல் 1:55 மெல்லிசை, 2:00 கவிதை அரங்கம், 2:55 வானிலை அறிக்கை சென்னஞ்சலாக, 3:00 செய்தி சுருக்கம் சென்னஞ்சலாக, 3:02 மெல்ல வரும் பாட்டு, மாலை 4:00 செய்தி சுருக்கம் சென்னஞ்சலாக, 4:02 ஆட்டக்களம், மாலை 5:00 செய்தி சுருக்கம் சென்னஞ்சலாக, 5:02 மாலை தென்றல், 6:00 செய்தி சுருக்கம் சென்னஞ்சலாக கேட்கலாம். மாலை 6:02 சேவை செய்திகள், 6:05 விளக்கேற்றும் வேலை, 6:25 நிகழ்ச்சியின் நேரமும், 6:30 அந்திப்பூக்கள், இரவு 7:00 பாட்டு இதுகிட்டு, 8:00 செய்தி அறிக்கை சென்னஞ்சலாக. இன்று இரவு 8:05 பட்டாம்பூச்சிகளில் குழந்தைகள் பங்கேற்கும் நேரலை. 8:30 ராமநாதபுரம் டாக்டர் இளையராஜா குளோபல் அகாடமி பள்ளி மாணவ மாணவியர்களின் பல்சுவை நிகழ்ச்சி கேட்கலாம். 9:00 காற்றில் விரியும் கடிதமலர்கள், 9:30 சக்கரவியூகம் பகுதி 12, எழுத்தும் இயக்கமும் எஸ் கார்த்திகை தீபன் அவர்கள். இரவு 10:00 பட்டுச்சிறகு, 10:59 ராமேஸ்வரம் பண்பலை 100.9 MHz ஒளிபரப்பு நிறைவு பெறும். முன்னிரவு 11:00 மதுரை பண்பலை 103.3 நிகழ்ச்சியும் நேரமும் கேட்கலாம். 11:05 தேனும் பாலும், நள்ளிரவு 12:00 அதிகாலை 4:45 வரை சென்னை விவத் பாரதி தமிழ் பண்பலை 102.3 MHz நிகழ்ச்சிகளை சென்னையிலிருந்து அஞ்சல் செய்ய கேட்கலாம். இவையாவும் இன்று நமது பண்பலைகளில் வலம் வர காத்திருக்கும் நிகழ்ச்சிகள்.

0: ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 இசையோடு என்றும் நீங்கள்.
1: நேரம் சரியாக 5:33. இணைந்திருக்கிறோம் ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 மெகாஹெர்ட்ஸில். இனி கேட்கலாம் பக்திமணம் கமலும் பக்தி மாலை.

நிலைய கடிகாரம் காட்டும் நேரம் 5:13:05. இணைந்திருக்கிறோம் ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் ரெயின்போ 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 மெகா ஹெர்ட்ஸில் கேட்டுக்கொண்டிருக்கிறோம் பக்தி மாலை.

பண்பலை கடிகாரம் சொல்லும் நேரம் 5:17 நொடிகள். ரசித்து கொண்டிருக்கிறோம் ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 மெகாஹெர்ட்ஸில். இது பக்தி மாலை.

இணைந்திருக்கிறோம் ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 மெகாஹெர்ட்ஸில் 5:21:42 கேட்டுக்கொண்டிருப்பது பக்தி மாலை.

நேரம் சரியாக 5:26:25 ரசித்துக் கொண்டிருக்கிறோம். ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 MHz பக்தி மாலை.

0: நிறைவு பெறுகிறது இன்றைய பக்தி மாலை நிகழ்ச்சி. மீண்டும் நாளை கேட்கலாம் பக்தி மாலை. மீண்டும் மற்றொரு நாளில் மற்றொரு நிகழ்ச்சியில் தங்களை சந்திக்கும் வரை தங்களிடமிருந்து விடைபெறுவது நான் முத்துக்குமரன். இனிய காலை வணக்கம் நேயர்களே.
1: ஆகாஷ்வாணி.

வணக்கம் நேயர்களே, இனிய காலை வணக்கம். ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் ரெயின்போ 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 இனி கேட்கலாம் இசை அமுதம்.